நேர்லி நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் வந்து போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பிரபாகரன் பிரபாகரன், பனைபுரம் மணிகண்டன், தேனி மாவட்டம், எஸ் முத்துக்குமரன் முத்துக்குமரன் எஸ், ராஜமாணிக்கம் கோபி, கருணாநிதி வீரவநல்லூர், மேலப்பீடு தயாளன், அன்புராணி. நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வருவது எதுகுல நந்தன என தொடங்கும் பாடல். பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம்.

நேர்லே, அருள்மணி மாலையில் இதுவரை தெய்வீக ராகம் கேட்டோம். நினைவூட்டுகிறோம் நேர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

வணக்கம் நேயர்களே, புலரும் பொழுது உங்கள் கனவுகளை நிஜமாக்கும் நாளாக அமையட்டும். இந்த இனிய நாளில் உங்களோடு காற்றலி வழி வலம் வருவது ஆகாஷ்வாணியின் குமரி பண்பலை 101. இது நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 5:54. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 3 திருவள்ளுவர் ஆண்டு 2057 பரபவ வருடம் ஆனி மாதம் 10 2026 ஜூன் மாதம் 24 தேதி புதன்கிழமை.

0: இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். நிலையான வளர்ச்சியை விரைவுபடுத்தவும் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்யவும் வலுவான பன்முக ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் புதுதில்லியில் நேற்று ரஷ்ய பாதுகாப்பு ஆலோசகர் செர்ஜி சொய்குவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் சூழல் குறித்து பாகிஸ்தான் அமைச்சர் திரு கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ள கருத்திற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. கத்தார் நாட்டின் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்தியர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு அந்நாட்டு மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானி இரங்கல் தெரிவித்துள்ளார். காவிரியில் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 40 TMC தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு விடுதிகளுக்காக 12 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான வரும் செப்டம்பர் 15 தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. துணை ஆட்சியர் உள்ளிட்ட குரூப் 1 பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் 6 நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 10 கோடியே 36 லட்சம் ரூபாய் கோவில் நிதியில் அடுக்கு நிலை வாகன நிறுத்துமிடம் கட்டுமான பணிகளுக்கான ஆணை ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. மகரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் பொது இடங்களில் அனுமதியின்றி பேனர்கள் வைத்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதிவானந்த் எச்சரித்துள்ளார். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவர் நல மையத்தின் சார்பில் 2 நாட்கள் நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாம் நேற்று தொடங்கியது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கப்பல் போக்குவரத்திற்கான கட்டுப்பாடுகளை முற்றிலுமாக நீக்குவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுத்து வருவதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் பிரிவினைவாத குழுக்கள் தாக்குதலை தொடரும் வரை மேற்காசிய பிராந்தியத்தில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. கானா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: உதயமான காலை பொழுது உற்சாகத்தை வழங்கட்டும். இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலியிலும் குமரி பண்பலை 101 நேரம் 6:03. நேர்களை இப்போது நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். நமது பண்பலையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 6:10 எனைத்தானும் நல்லது கேட்க வழங்குபவர் க அம்சப்பிரியா அவர்கள் படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 குரளமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:00 வட்டார செய்திகள் முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனிலை பொது அறிவு வினாவிடை தேதியும் செய்தியும். 7:50 வடிசிறு உழவச்சந்தை காய்கறி விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம் மற்றும் அணைகளின் நேர்மட்ட நிலவரம் அறியலாம். 8:02 காலத்தை வென்ற கவிக்கோர் அரசன். கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் பிறந்த தின உரை வழங்குபவர் விஸ்வபாரதி அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம். 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் வரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை தென்னை உற்பத்தியாளர்கள் நிறுவனத்தின் தலைவர் எஸ் செல்வராஜ் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. பெண்களுக்கான ஆரோக்கியமான முதுமைக்கு யோகாசனங்களின் பயன்கள் உரை வழங்குபவர் யோகா பயிற்றுநர்.

0: எம் சண்முகப்பிரியா அவர்கள். படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம் 9:02 சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும். தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பர நிகழ்ச்சி. 9:07 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை நிகழ்ச்சி. 10:02 வாசிப்பை சுவாசிப்போம். 11:02 ஏக்ஸோர் தொடர்ந்து பேசுங்க மக்களை பேசுங்க. கொல்லன்விளை அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி இடம்பெறும். 11:30 குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சிகள். வாழ்க்கையில் சந்தித்த சவால் நீது நேரலை நிகழ்ச்சி. 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமொழி. இது தேரல் சுவையில் சாரல் இசை. 12:50 நலமை வாழ்வோம் மருத்துவ தொடரில் யோகாவால் நரம்பு மண்டலத்துக்கு கிடைக்கும் நன்மைகள் குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் பீனா தெரஸ் அவர்கள். 12:55 திரையிசை இடம்பெறும். பகல் 1:00 செய்தி தெரியுமா. 1:10 ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் குடும்ப பட்ஜெட்டிலும் முதலீடுகளில் பெண்கள் எடுக்கும் முடிவுகளின் முக்கியத்துவம் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் கேட்டீர்கள் நேர்களை தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashwani, the news read by Shagun Chopra. National security advisors and senior security officials from the BRICS nations called for stronger cooperation to address a widening range of global security challenges, including terrorism, cyber threats, during a high-level meeting hosted by India in the national capital. The 16th BRICS National Security Advisors meeting, held under India's chairship of the grouping, led by India's NSA Ajit Doval, brought together top security representatives from member countries to discuss both traditional and emerging threats confronting the international community. According to India's Ministry of External Affairs, the discussions focused on evolving security risks that increasingly transcend national borders. Prime Minister Narendra Modi received a telephone call from the Emir of Qatar, Sheikh Tamim bin Hamad Al Thani. He expressed condolences over the loss of lives of Indian nationals in the accident at Ras Lufan Industrial City in Qatar on Sunday and conveyed his wishes for the speedy recovery of those injured. Mr. Modi thanked the Qatari leader for his words of sympathy for the affected families and appreciated the prompt medical assistance extended to the injured. The two leaders also reaffirmed their commitment to ensuring the well-being and safety of their citizens and reiterated their solidarity and support for each other. India has strongly criticized Pakistani Defense Minister Khwaja Asif's remarks over the situation in Pakistan-occupied Kashmir, saying these remarks are desperate attempts by the neighboring country to cover up its own failings and deflect attention away from its human rights abuses. Addressing media in New Delhi, Ministry spokesperson Randhir Jaiswal said, New Delhi categorically rejects these fabricated claims with the contempt they deserve.
2: The ongoing protests in Pakistan-occupied Kashmir are a direct consequence of Pakistan's decades-long policy of systemic economic exploitation, denial of fundamental rights, and administrative oppression. We hope the international community will hold Pakistan accountable for its misdeeds and abuses.
1: On India-UAE defence partnership, the spokesperson said India's relationship with UAE in recent several years has seen a major upswing in which the defence partnership also plays an important role. Union Finance Minister Nirmala Sitharaman has called for stronger multilateral cooperation to build resilient economies, accelerate sustainable development and ensure inclusive growth. Addressing the Global Convergence for Growth Summit virtually in New Delhi yesterday, she said that while prosperity and challenges are shared in an interconnected world, the consequences of conflicts and uncertainty fall disproportionately on developing countries and the Global South. Ms. Sitharaman stressed that coordinated global action is essential to address these challenges. Highlighting India's economic progress, the finance minister said that the country's growth is primarily driven by domestic demand, supported by a largely market-determined exchange rate. Vice Chairperson of Niti Aayog, Dr. Ashok Kumar Lahiri, has said that the total trade of India has grown by 5.4% in the last quarter. He said this while releasing the latest edition of the Trade Watch quarterly report in New Delhi. Dr. Lahiri added that India's exports reached $1.84 trillion and imports grew by 6.5% in the last quarter. U.S. Secretary of State Marco Rubio said lasting peace and stability in West Asia cannot be achieved as long as Iranian-backed proxy groups continue launching attacks and engaging in militant activities across the region. Speaking to reporters,

0: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் க. அம்சப்ரியா அவர்கள்.
1: கற்பனையின் சிறகுகள். நம்மை சுற்றிலும் இயங்கிக் கொண்டிருக்கும் உலகம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சட்டென்று மென்மையாக்குவது கற்பனைதான். கற்பனை என்பது கண்ணால் காணாததை மனதால் உணரும் மாயசக்தி ஆகும். காலை, இரவு, மாதங்கள், வருடங்கள், இப்படி பொழுதுகளின் பெயர்களை கடந்து மனிதர்களை மனிதர்களாக தக்க வைத்திருக்கும் அபூர்வம்தான் கற்பனை. இன்றைய உலகில் நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் ஒவ்வொரு படைப்பும் ஒருநாள் யாரோ ஒருவரின் கற்பனையில் தொடங்கியதுதான். பறவையைக் கண்டு இதுபோல நாமும் பறக்க முடியும் என்று கற்பனை செய்து காரியத்தில் இறங்கியதால்தான் நமக்கு விமானம் சாத்தியமாயிற்று. இப்படித்தான் பல கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. கனவு காண்பதற்கும் கற்பனை செய்வதற்கும் வேறுபாடு உண்டு. கனவு என்பது துவக்கப்புள்ளி, கனவின் செயல்பாட்டு வழிமுறை கற்பனை. நமது கனவுகளுக்கு ஆக்கபூர்வமான செயல் வடிவம் கொடுக்க கற்பனை உதவுகிறது. பகலைப்போல வெளிச்சம் இருந்தால் என்பது கனவு. செயற்கையாக வெளிச்சத்தை உருவாக்கலாம் என்பது கற்பனை. அறிவியல் கற்பனையால் விளைந்த விளைச்சல். பல கண்டுபிடிப்புகளும் இப்படியான உருவம் அப்படியான உருவம் என்று வடிவமைக்க தேவை இந்த கற்பனையே. வலி இருக்கும் இடத்தில் ஒரு கவிதை உருவாகிறது. தோல்வி இருக்கும் இடத்தில் ஒரு கனவு விதைக்கப்படுகிறது. அந்த விதை வெற்றி எனும் விளைச்சலாகிறது. நமது பல எண்ணங்களை குழந்தைத்தனமானது என்று நினைக்கிறோம். ஆனால் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதுவே நம் செயல்களாக மாறுகின்றன. இலக்கியம் கற்பனையின் தாயகம். பாரதிதாசன் நிலவை கற்பனை செய்யும் அழகு நம் மனதில் நீங்காத ஓவியமாகிறது. அந்த கற்பனை நம்மை மகிழ்ச்சியை தூண்டுகிறது. முழுமை நிலா, அழகு நிலா, முளைத்தது விண்மேலே, அது பழமையிலே புது நினைவு பாய்ந்து எழுந்தாற்போல, அழுத முகம் சிரித்தது போல, அள்ளி விரித்தாற்போல, மேல் சுழற்றியறிந்த வெள்ளித்தட்டு தொத்தி கிடந்தாற்போல, முழுமை நிலா, அழகு நிலா என்று தன் கற்பனையால் சிறகு விரித்து வானத்தில் மிதக்கிறார். இயற்கை அழகை தங்கள் கற்பனையால் மெருகேற்றி உவமை அணிகலன்களை அணிவித்து இதோ இதுதான் அழகியல் உலகம் என்று நம் கவிஞர்கள் கொண்டாடியுள்ளார்கள். இந்த கற்பனை உலகில் வாழும் நாம் மகிழ்ச்சியை வேண்டுமளவு பருகித்தீர்க்கிறோம். கம்பர் உட்பட அத்தனை கவிஞர்களும் கற்பனையில் உச்சம் தொட்டு நம்மை மகிழ்வித்திருக்கிறார்கள். அழகை அள்ளிப்பருக மட்டும்தான் கற்பனை என்றில்லை. தனிப்பட்ட முறையில் நம் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க கற்பனை தேவையே. கற்பனை என்பது மனிதனின் உள் உலகம். தனிநபர் வாழ்க்கை என்பது அவன் வெளி உலகம். இந்த இரண்டிற்கும் இடையில் நடக்கும் அமைதியான உரையாடல்தான் ஒருவரின் அடையாளத்தை வடிவமைக்கிறது. கற்பனை இல்லாமல் வாழும் வாழ்க்கை வெறும் நடைமுறையாக மாறும். அது சுவையற்ற உணவை போன்றது, சத்தற்ற திரவத்தை போன்றது. நான் யார், நான் எப்படி வாழ விரும்புகிறேன் என்ற வினாக்களுக்கு விடை தேடுவது கற்பனையே. ஆக தனிநபர் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுவதற்கு கற்பனை அவசியம். எதை விரும்புகிறோமோ அதை அடைய கற்பனையே விளக்காகிறது. பொருத்தமற்ற எண்ணங்களை விளக்கி பொருத்தமான எண்ணங்களை கற்பனை செய்தால் அனைத்து செல்வங்களும் பெருகும். கற்பனை, அறிவியல் இரண்டும் எதிரெதிர் துருவங்களைப் போல தோன்றினாலும் நாணயத்தின் இரு பக்கங்களாகவே காட்சியளிக்கின்றன. கற்பனை என்பது இப்படி இருந்தால் என்று வினாவை உருவாக்குகிறது. அறிவியலோ அப்படி என்றால் நிரூபிப்போம் என்று பதில் தேடுகிறது. இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் அனைத்தும் கற்பனையின் சிறு புள்ளிகள்தான். கற்பனை எனும் புள்ளி உருவாகியவின் அது செயல் வடிவங்களுக்கு செல்லும்போது கண்காணிப்பு, சோதனை, நிரூபித்தல் என்று

0: வளர்கிறது. ஆக உலகம் கூறாததை கற்பனை மெதுவாக கற்றுத்தரும். இன்று சாத்தியமில்லை என்று ஒதுக்கப்படும் கற்பனை நாளை சாதனையாக மாறும். கற்பனையில்லாத வாழ்க்கை வானமில்லாத பறவை. எண்ணங்கள் பறக்கத் தொடங்கினால் வாழ்க்கை உயரும், உயரம் தொடும். கற்பனையை நம்புகிறவர்கள் எதிர்காலத்தை உருவாக்குகிறார்கள். சமூகத்தின் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை கற்பனை செய்வோம், செயல்படுத்துவோம், பொன்னான உலகை படைப்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் க. அம்சப்ரியா அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
3: அலையாடும் குமரியில் இசைப்பாடும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 6:15. இப்போதை கேட்கலாம் குரள் அமுதம்.

பகைக்கு அஞ்சி தற்காத்துக் கொள்ளுதல் அறிவுடைமை. தன்னை காத்துக் கொள்ளாவிட்டால் பச்சை மண்பாண்டத்தை ஓசையின்றி அறுக்கும் கருவி போல நாம் தளர்வுறும் நேரம் பார்த்து உட்பகை நம்மை அழித்துவிடும். குறள் எண் 883, அதிகாரம் உட்பகை.

0: பகைக்கே அஞ்சி தற்காத்துக் கொள்ளுதல் அறிவுடைமை. தன்னை காத்துக் கொள்ளாவிட்டால் பச்சை மண்பாண்டத்தை ஓசையின்றி அறுக்கும் கருவி போல நாம் தளர்வுறும் நேரம் பார்த்து உட்பகை நம்மை அழித்துவிடும். குறள் எண் 883, அதிகாரம் உட்பகை.
1: குறள் அமுதம் கேட்டீர்கள்.

நமது பண்பலையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் சில உங்கள் நினைவிற்கு. இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் குடும்ப பட்ஜெட்டிலும் முதலீடுகளிலும் பெண்கள் எடுக்கும் முடிவுகளின் முக்கியத்துவம் என்ன நேரலை நிகழ்ச்சி. 1:55 2:15 திரையிசை கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை இடம்பெறும். 3:02 தேனி நேரம், இதில் வெள்ளித்திரையில். 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். தொடர்ந்து நாளும் யோகா நலமுடன் வாழ்வு தகவல்களை தருகிறார் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே வி ரேகா அவர்கள். தொடர்ந்து திரையிசை இடம்பெறும். 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 5:00 முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். 6:00 நிகழ்ச்சி நிரல் இடம்பெறும். 6:10 சேவை செய்திகள். 6:15 3 நூல். 6:20 மெல்லிசை. 6:40 திரை இசை கேட்கலாம். 7:00 இன்னிசை நேரம். 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் ரவிச்சந்திரன் அவர்கள். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து கிசான் வாணி, இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை. தென்னக்கி ஊடு பயிர் வாழை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தோவாளி எம் ராமநாத பிள்ளை அவர்கள். ஏன் பச்சோவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்து தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அமுத சுரபி நிகழ்ச்சியில் மிஷன் இந்திர தனுஷ் திட்டம் உரையாடல் இடம்பெறும். நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் மணிச்சத்தை வழங்கும் நுண்ணுயிரிகள் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பூச்சி நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். இன்று இரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரல் நிகழ்ச்சி இடம்பெறும். 8:30 திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் இன்று திட்டவிளை ஷாபி என்ற நேயரின் தொகுத்தனுப்பிய திரையிசை பாடல்கள் இடம்பெறும். 9:15 செய்தி சுடர். 9:30 திருத்தணியன் சுவாமிதன் அவர்களின் பன்னிசை பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 10:05 நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி இடம்பெறும். இது ஆகாஷ்வாணியின் நகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. செய்யும் செயல்கள் இனிதே நிகழ்ந்தேற இறை துணை வேண்டும். காலை பொழுதல் இறை வழிபாட்டோடு ஆரம்பமாகட்டும். இன்றைய திட்டமிடல் இசையோடு இறைவனை வணங்குவோம் பக்தி மாலை நம் நிகழ்ச்சியில். தொடக்கமாக பக்தி மாலை நிகழ்ச்சியில் கே வீரமணி பாடிய பாடல்.

பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். குமரி பண்பலை 101 நேரம் 6:36. நம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாகூர் EM ஹனிஃபா பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி இடம்பெறும். இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை தென்னை உற்பத்தியாளர்கள் நிறுவனத்தின் தலைவர் எஸ் செல்வராஜ் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். நேரம் 6:40, இது ஆகாஷ்வாணியின் குமரி பண்பலை 101 நாகர்கோவில் வானொலி நிலையம். பக்திமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக எஸ் எஸ் ஏ வாஹித் பாடிய பாடல்.

இசை சிந்தனை நிரப்பி சென்றது பக்தி மாலை நிகழ்ச்சி. இன்று காலை 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி, பெண்களுக்கான ஆரோக்கியமான முதுமைக்கு யோகாசனங்களின் பயன்கள் உரை வழங்குபவர் யோகா பயிற்றுநர் எம் சண்முக பிரியா அவர்கள். நிகழ்ச்சி தூத்துக்குடி வானொலி நிலைய படைப்பில் வலம் வரும், கேட்க தவறாதீர்கள். இன்று காலை 11:02

0: பேசுங்க மக்களே பேசுங்க நிகழ்ச்சியில் கொல்லன்விளை அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி இடம்பெறும். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த வலுவான பன்முக ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு எஸ் கே எம் மயிலானந்தனுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15 தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். கத்தார் நாட்டின் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்தியர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு அந்நாட்டு மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல்தானி இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த விபத்து தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியை கத்தார் மன்னர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெறுபவர்கள் விரைந்து குணமடைய தமது விருப்பத்தையும் அப்போது அவர் தெரிவித்துக் கொண்டார். தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கத்தார் அரசு அளித்துள்ள உதவிகளுக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு மன்னருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். கத்தாரில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இரு நாடுகளின் தலைவர்களும் உறுதிபூண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த உரையாடலின் போது மேற்காசிய நிலைமை குறித்து விவாதித்த அவர்கள் அமைதி முயற்சிக்கு கத்தார் மேற்கொண்டு வரும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டுவதாக குறிப்பிட்டார். இந்த பிராந்தியத்தில் விரைவில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் ஏற்பட கத்தார் மன்னரின் முயற்சிகள் வழிவகுக்கும் என்றும் பிரதமர் அப்போது நம்பிக்கை தெரிவித்தார். நிலையான வளர்ச்சியை விரைவுபடுத்தவும் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்யவும் வலுவான பன்முக ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தலைமையில் G7 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்ற வளர்ச்சிக்கான உலகளாவிய ஒருங்கிணைப்பு உச்சிமாநாட்டில் புதுதில்லியிலிருந்து காணொலி மூலம் அவர் உரையாற்றினார். மீண்டு வரக்கூடிய பொருளாதாரத்தை கட்டமைப்பதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாகவும் G7 நாடுகளுடன் பரஸ்பர அளவில் பொருளாதார நல்லுறவை இந்தியா கொண்டிருப்பதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார். உலக அளவில் தற்போது ஏற்படும் மோதல்கள் மற்றும் திறமற்ற சூழல் காரணமாக வளரும் நாடுகள் மற்றும் தெற்கு பகுதி நாடுகள் பாதிப்புக்குள்ளாவதாக அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற சவால்களை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த உலகளாவிய நடவடிக்கை அவசியம் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் புதுதில்லியில் நேற்று ரஷ்ய பாதுகாப்பு ஆலோசகர் செர்ஜி சொய்குவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் பங்கேற்றுள்ள கூட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு நடைபெற்றது. ரஷ்யா முன்வைத்துள்ள திட்டம் குறித்து அப்போது இருவரும் விரிவாக விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காவிரியில் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 40 TMC தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் நேற்று இந்த ஆணையத்தின் 52 கூட்டம் அதன் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கர்நாடக நீர்வளத்துறை அதிகாரிகள், தமிழகத்தின் சார்பில் நீர்வளத்துறை முதன்மைச் செயலாளர் திரு சத்யபிரதா சாஹூ, காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் திரு சுப்பிரமணியம் மற்றும் கேரளம் புதுச்சேரியைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அப்போது வழக்கமாக தமிழகத்திற்கு விடுவிக்க வேண்டிய தண்ணீரை உடனடியாக திறந்துவிட வேண்டும் என கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் ஆணையம் அறிவுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு எஸ் கே எம் மயிலானந்தனுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிடமிருந்து தமிழகத்தைச் சேர்ந்த சமூக சேவகர் திரு எஸ் கே எம் மயிலானந்தன் பத்மபூஷன் விருதை பெற்றுக் கொண்டார். அவருக்கு வாழ்த்து தெரிவித்து டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சிறந்த சமூக சேவகரான திரு எஸ் கே எம் மயிலானந்தனுக்கு தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சம்

0: இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு கிராம் தங்கமோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்கமோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. அன்றைய தினம் முதலமைச்சர் திரு விஜய் இத்திட்டத்தை தொடங்கி வைப்பார் என அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 22ஆம் தேதி முதல் அரசு மருத்துவமனைகளில் பிறந்திருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த திட்டம் பொருந்தும். இத்திட்டத்திற்காக ஆண்டிற்கு 755.83 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு விடுதிகளுக்காக 12 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் விளையாட்டு மைதானங்களில் இளைஞர்கள் விளையாடுவதற்கு ஏதுவாக பல்வேறு உபகரணங்களை அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மாநிலத்தின் விளையாட்டு பயிற்சியாளர்களுக்கு வெளிநாட்டு பயிற்சியாளர்களை கொண்டு பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாகவும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். முன்னதாக பல்வேறு மாவட்டங்களிலும் அமைக்கப்பட்டுள்ள விளையாட்டு மற்றும் இளைஞர் அரங்கங்களை அவர் காணொலி மூலம் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் தமிழகத்திலிருந்து ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்ற முன்னாள் வீரர்கள் கௌரவிக்கப்பட்டனர். முகரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. எழும்பூரிலிருந்து நாளை இரவு 11:50 புறப்படும் சிறப்பு ரயில் அடுத்த நாள் காலை 10:55 போத்தனூர் சென்றடையும். மறுமார்க்கத்தில் வரும் 28ஆம் தேதி இரவு 11:55 புறப்படும் இந்த ரயில் அடுத்த நாள் காலை 11:00 எழும்பூர் வந்தடையும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கடலூர் அரசு மருத்துவமனையில் பல் மாற்று சிகிச்சை பெற்ற ஒருவர் பெண் ஒருவர் தவறான சிகிச்சை காரணமாக உயிரிழந்திருப்பதாக வெளியான செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அந்த பெண்ணிடம் பல் மாற்று சிகிச்சைக்காக சட்டவிரோதமாக பணம் பெற்றதாக எழுந்துள்ள புகார் அரசு மருத்துவமனைகளில் லஞ்ச வேட்டை நடைபெறுவதை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தவறான சிகிச்சை அளித்து அப்பாவி பெண்ணின் உயிரை பறித்த சம்பவத்தில் தவறிழைத்தவர்கள் மீது மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசு மருத்துவமனைகளில் தரமான சிகிச்சை வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கப்பல் போக்குவரத்திற்கான கட்டுப்பாடுகளை முற்றிலுமாக நீக்குவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுத்து வருவதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் பிரிவினைவாத குழுக்கள் தாக்குதலை தொடரும் வரை மேற்காசிய பிராந்தியத்தில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஏமன் நாட்டில் அல் தேலா மாகாணத்தில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி குழுவினருக்கும் அரசு படையினருக்கும் இடையே நேற்று மீண்டும் மோதல் ஏற்பட்டது. உயிரிழப்பு குறித்து உடனடியாக தகவல் எதுவும் இல்லை. இந்திய அமெரிக்கா இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீர் தலைமையிலான குழுவினர் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை புதுதில்லியில் சந்தித்து பேசினர். தலைநகர் தில்லியில் நேற்று வீசிய புழுதி புயல் காரணமாக வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதிக்குள்ளாகினர். விழுப்புரம் மாவட்டத்தில் பொது இடங்களில் அனுமதியின்றி பேனர்கள் வைத்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதிவாணன் எச்சரித்துள்ளார். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவர் நல மையத்தின் சார்பில் 2 நாட்கள் நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாம் நேற்று தொடங்கியது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 10.36 கோடி ரூபாய் கோவில் நிதியில் அடுக்குநிலை வாகன நிறுத்துமிடம் கட்டுமான பணிகளுக்கான ஆணை ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. துணை ஆட்சியர் உள்ளிட்ட குரூப் 1 பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் 6ஆம் தேதி நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. ஹூஸ்டன் நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் 2 கோல்களை அடித்த போர்ச்சுகலின் நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஆட்டநாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். கானா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. டொரண்டோவில் நடைபெற்ற குரோஷியா பனாமா இடையேயான ஆட்டத்தில் குரோஷியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. கொலம்பியா காங்கோ இடையேயான ஆட்டம் காலை 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த வலுவான பன்முக ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு எஸ் கே எம் மயிலானந்தனுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர்

15ஆம் தேதி தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நம்ம 5 மீட்டர் வந்துதாங்க நம்ம ஃப்ரெண்ட் இதுதாங்க ட்ரெண்ட்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 6:55. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, பரபவ வருடம், ஆனி மாதம் 10ஆம் நாள், புதன்கிழமை. இனி உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். பூச்சிக்கொல்லி மருந்துகளின் காத்திருப்பு காலம் பற்றிய அறிவிப்பு. பூச்சிக்கொல்லி மருந்துகளின் காத்திருப்பு காலம் என்பது பயிர்களுக்கு பூச்சிக்கொல்லி அல்லது பூஞ்சாணக்கொல்லி மருந்துகளை தெளித்த தேதியிலிருந்து விளைச்சலை அறுவடை செய்வதற்கு இடைப்பட்ட பாதுகாப்பான கால அளவு. தெளிக்கப்பட்ட ரசாயன மருந்து சூரிய ஒளி மற்றும் காற்றினால் சிதைவடைந்து மனிதர்களுக்கு பாதிப்பில்லாத அளவிற்கு மாறுவதற்கு இந்த அவகாசம் தேவைப்படுகிறது. காத்திருப்பு நாட்கள் கடந்த பின்பு அறுவடை செய்யப்படும் காய்கறிகள், பழங்கள் மற்றும் தானியங்களில் நச்சு எச்சங்கள் இருக்காது. தக்காளியில் ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தை தெளித்தால் அந்த மருந்து பாட்டிலில் காத்திருப்பு காலம் 3 நாட்கள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தால், மருந்து தெளித்த பின் 3 நாட்களுக்கு தக்காளியை அறுவடை செய்யக்கூடாது. 4ஆம் நாளில்தான் அறுவடை செய்ய வேண்டும். ஒவ்வொரு மருந்து பாட்டிலின் பின்புறம் உள்ள துண்டு பிரசுரத்திலும் அந்தந்த பயிருக்கான காத்திருப்பு நாட்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும். தக்காளி போன்ற மென்மையான தோல் கொண்ட காய்கறிகளில் மருந்து வேகமாக உறிஞ்சப்படும். ஆனால் நெல், பருப்பு போன்ற கடினமான தோல் கொண்ட பயிர்களில் நச்சு குறைய அதிக நாட்கள் ஆகும். பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட அதிக மருந்து தெளித்தால் காத்திருப்பு காலமும் பல மடங்கு அதிகரிக்கும். அதிக சூரிய ஒளி மற்றும் மிதமான மழை இருந்தால் மருந்து விரைவாக சிதைவடையும். மேகமூட்டமான மற்றும் குளிர்ச்சியான காலநிலையில் நச்சு நீண்ட நாட்கள் தங்கியிருக்கும். பால்ம வடிவ மருந்துகள் தாவர இலைகளில் நீண்ட நாட்கள் ஒட்டியிருக்கும். அதனால் அவற்றுக்கு அதிக காத்திருப்பு காலம் தேவைப்படும். முக்கிய பூச்சிக்கொல்லிகளின் காத்திருப்பு காலம் பற்றி அறிவோம். நியோனிகோடினாய்டுகள் மருந்து நெல், பருத்தி காய்கறிகளுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. இது காத்திருப்பு காலம் 7 முதல் 14 நாட்கள். ஸ்பினோசாட் கத்திரி, தக்காளி, மிளகாய் பயிர்களுக்கு 3 முதல் 5 நாட்கள் காத்திருப்பு காலம் தேவைப்படுகிறது. டயமைடுகள் நெல், கரும்பு காய்கறிகளுக்கு 14 முதல் 21 நாட்கள் காத்திருப்பு காலம் தேவைப்படுகிறது. ஹார்ட் ஆப் ஹைட்ரோகுளோரைடு நெல் பயிருக்கு 14 முதல் 19 நாட்கள். புரோஃபெனோஃபோஸ் பருத்தி, மிளகாய் பயிர்களுக்கு 14 நாட்கள் காத்திருப்பு காலம் தேவைப்படுகிறது. காத்திருப்பு காலம் அறிந்து பயிர் செய்யவும். கோ1 நட்சத்திர மல்லிகை என்பது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் 2019 உருவாக்கப்பட்ட ஒரு சிறந்த மலர் வகை. குளோனல் வழி தேர்வு 6 முதல் 8 மாதமாக இருக்கிறது. வருடம் முழுவதும் பூக்கும் தன்மை கொண்டது. இதன் மொட்டுகள் தடிமனான இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும். மலரும் போது அவை பளிச்சென்ற வெண்ணிற இதழ்களுடன் நட்சத்திர வடிவில் காட்சியளிக்கும். நீண்ட காம்பு கொண்டிருப்பதால் பறிப்பதற்கும் மலர் தொழுவதற்கும் ஏற்றதாக இருக்கும். பாரம்பரிய மல்லிகை வகைகள் குறிப்பிட்ட காலங்களில் மட்டுமே பூக்கும் தன்மையுடையது. ஆனால் இந்த வகை மலர்கள் ஆண்டு முழுவதும் தொடர்ந்து மகசூல் தரும். நுகர்வோரை கவரும் வகையில் மென்மையான மற்றும் இதமான நறுமணத்தை கொண்டுள்ளது. இந்த மலர்கள் சாதாரண அறையின் வெப்பநிலையில் 12 மணி நேரம் வரை வாடாமல் இருக்கும் தன்மையுடையது. குளிர்சாதன வசதியில் 60 மணி நேரம் வரை புது பொலிவுடன் இருக்கும் என்பதால் போக்குவரத்திற்கு மிகவும் ஏற்றதாக இருக்கிறது. மல்லிகை செடிகளை தாக்கும் பொதுவான பூச்சிகள் மற்றும் நோய்களை எதிர்க்கும் இயல்புடையது. ஆதலால் நட்சத்திர கோ1 நட்சத்திர மல்லிகை பயிர்களை பயிரிட்டு விவசாயிகள் பயனடையலாம் என கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: நேரம் 7 மணி.
1: வட்டார செய்திகள்.
0: வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். 2026 ஆண்டுக்கான ஜீவன் ரக்ஷா பதக்கம் விருது பெற தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். மாவட்ட ஆட்சியர் தகவல். அழிக்கால் பிள்ளைத்தோப்பு பகுதிகளில் கடல்நீர் குடியிருப்பு பகுதிக்குள் உட்புகுவதை தடுக்கும் பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் ஆய்வு. கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உட்பட்ட நியாய விலை கடைகளில் சிறப்பாக பணிபுரிந்த சிறந்த விற்பனையாளர் மற்றும் எடையாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் உள்துறை சார்பில் தைரியமான மற்றும் மனிதாபிமானம் மிக்க பணிகளை செய்து உயிர்காக்கும் முயற்சியில் ஈடுபட்டு மனித உயிர்களை காத்த நபர்களுக்கு ஜீவன் ரக்ஷா பதக் தொடர் விருதுகள் ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்பட்டு வருகிறது. தைரியம் மிகுந்த மற்றும் மனிதாபிமானம் மிக்க பணிகளை தாமதமின்றி உடனடியாக செய்து தனது அசாத்திய திறமைகளால் நீரில் மூழ்கியவர்கள், நிலச்சரிவு விபத்து மற்றும் நெருப்பில் சிக்கி காயம் அடைந்தவர்கள், மின்சார சாதனங்களால் தாக்கப்பட்டு பாதிப்பு ஏற்பட்டவர்களை, விலங்கினர்களால் தாக்கப்பட்டவர்கள் மற்றும் சுரங்கங்களில் வேலை செய்யும் போது ஏற்படும் விபத்துகளில் சிக்கியவர்களை உயிர்காக்கும் முயற்சியில் ஈடுபட்டு தீர செயல் புரிந்தவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. இந்த விருது சர்வோத்தம் ஜீவன் ரக்ஷா பதக்கம், உத்தம் ஜீவன் ரக்ஷா பதக்கம், ஜீவன் ரக்ஷா பதக்கம் என்று 3 பிரிவுகளாக வழங்கப்படுகிறது. தகுதியுள்ளவர்கள் 2026 ஆண்டிற்கான ஜீவன் ரக்ஷா பதக்கம் விருதுக்கு விண்ணப்பிக்கலாம். அக்டோபர் 1ஆம் தேதி 2024 ஆண்டிற்கு முன்னர் இச்செயல்களை புரிந்தவர்களுக்கு பொருந்தாது. இந்த விருதுக்கு தகுதியுள்ளவர்கள் வரும் 30ஆம் தேதிக்குள் தங்கள் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும். மேலும் விவரங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலக இணைப்பு கட்டிடத்தில் செயல்பட்டு வரும் மாவட்ட சமூக நல அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பெய்த மழை மற்றும் கடல் சீற்றம் காரணமாக கணபதிபுரம் முதல்நிலை பேரூராட்சிக்குட்பட்ட அழிக்கால் பிள்ளைத்தோப்பு கடலோர கிராமத்தில் தெருக்கள் மற்றும் வீடுகளுக்குள் கடல்நீர் புகுந்தது. குறிப்பாக துவரங்குளம், வட்டக்கிளைப்பத்து, மறுகால் ஓடை மற்றும் ஆலங்கால் ஓடைகள் உள்ளிட்டவைகள் தூர்வாரப்பட்டு ஓடைகள் வழியாக மழைநீர் கடற்கரை பகுதிக்கு செல்லும் வகையில் பொழிமுகம் பகுதியில் உள்ள மணல் திட்டைகள் அகற்றப்பட்டு வரும் பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது நீரோட்டம் தடையின்றி செல்ல நீர்வளத்துறை செயற்பொறியாளர் உள்ளிட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டதோடு பலவீனமாக உள்ள தடுப்பு சுவர்களை பலப்படுத்தவும் துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. நடைபெற்ற ஆய்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட அளவிலான எரிவாயு நுகர்வோர் குறைதீர் கூட்டம் இன்று மாலை 4 மணிக்கு மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் தலைமையில் நடைபெறவுள்ளது. இதில் எண்ணெய் நிறுவனங்களில் மேலாளர்கள், எரிவாயு முகவர்கள் கலந்து கொள்கிறார்கள். இந்த கூட்டத்தில் மாநில மாவட்ட முகவரி பட்டியலில் உள்ள தன்னார்வல நுகர்வோர் அமைப்புகள் மற்றும் எரிவாயு நுகர்வோர்கள் கலந்து கொண்டு தங்கள் குறைகளை தெரிவிக்கலாம். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நேற்று முன்தினம் நடைபெற்றது. நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் கோரி 582 கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டன. பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட அனைத்து கோரிக்கை மனுக்கள் மீது விரைந்து தீர்வு காணுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் துறை சார்ந்த அலுவலர்களை கேட்டுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறையின் சார்பில் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உட்பட்ட நியாய விலை கடைகளில் சிறப்பாக பணிபுரிந்த சிறந்த விற்பனையாளர் மற்றும் எடையாளர்களுக்கு ரொக்கப் பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். நடைபெற்ற இந்த கூட்டத்தில் துறை சார்ந்த அலுவலர்கள்

0: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: மாமா என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
2: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
6: நீ நம்ம நாகர்கோயில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.

0: ஏ சேவியர், என்ன உரம் போடுற? எல்லா இடத்துலயும் சாலு விழுகுற மாதிரி போடாண்டாமா, என்ன வேலை செய்யற?
1: ஏ ஏ ஏ ஏ சிவா, என்னப்பா நீ ஒரு பெரிய அனுபவம் உள்ள மாதிரி சேவியரை சத்தம் போடுக? சேவியர் எவ்வளவு பெரிய வேலைக்காரன் தெரியுமா? ஒரே நாள்ல 10 ஏக்கருக்கு உரம் போடுவான்ப்பா.
0: அதெல்லாம் இருக்கட்டுனே, நீங்க எதுக்குன்னு இந்த பக்கமா வந்தீங்க? தேவையில்லாம
1: வாழ்க்கையில உயர்வடையணும் அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள் கேட்கறதுக்கு மட்டும் இந்த அண்ணன் தேவைப்படுமா?
0: என்னன்னு சொல்றீங்க? அந்த காலத்துல எங்க தாத்தா வந்து இயற்கை உரங்களை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு அரசாங்கம் சொல்லிதான் இந்த ரசாயன உரங்களை பயன்படுத்தி காலகாலமா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு கூட நிறைய விஷயங்கள் சொல்லி தந்திருக்காங்க. என்னன்னா, நீங்க அப்ப பெரியவங்க சொன்னது தப்பானே, நீங்க என்ன புதுசா வந்து எதையோ சொல்லிட்டு இருக்கீங்க?
1: ஏ தம்பி, ஒரு நல்ல ஒரு கருத்தை சொன்னா அதை ஏத்துக்கிடாம எங்க தாத்தா கடைபிடிச்சாங்க, அதை நான் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். ஏன் அன்னைக்கு மக்கள் தொகை பெருக்கத்துக்காக ஏதோ ரசாயன உரங்களை பயன்படுத்தி நீங்க உற்பத்தியை பெருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க, அது வாசகம் தான். ஆனா இன்னைக்கு மருத்துவமனைகள் கூடிடுச்சப்பா.
0: அப்போ நம்ம யாரும் உடல்நலம் சரியில்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஏனே உங்க பேச்சு சரியில்லையானே.
1: ஏ தம்பி, ஆவேசம் வருது, ஆனா ஆழ்ந்து சிந்திக்க கூடிய திறன் இல்லையப்பா. என்னப்பா சிவா, நான் சொல்றத பொறுமையா கேளு. நீடித்த நிலையான வேளாண்மை அப்படின்னு ஒரு அற்புதமான நிகழ்வை வந்து செயல்படுத்திட்டு வராங்க. இத நல்ல விவசாயிகள் கைகொண்டு அவங்க வந்து வெற்றி வாகை சூடிட்டு வராங்க.
0: அப்ப நான் ஒழுங்கா மகசூல் எடுக்கல, நான் ஒழுங்கா உழைக்கல அப்படின்னு சொல்றீங்களா?
1: ஏ தம்பி, நான் அதே சொல்ல வரலப்பா. நீடித்த நிலையான வேளாண்மை அப்படின்னு சொன்னா இப்ப உனக்கு வருமானம் என்ன மாதிரி கிடைக்கி?
0: ஏ 6 மாசத்துக்கு ஒருக்கா நெல் கிடைக்கணும்.
1: 6 மாசத்துக்கு ஒருக்கு தானப்பா கிடைக்கி. நான் என்ன சொல்றேன்னா, இந்த நீடித்த நிலையான வேளாண்மை அப்படிங்கிற தகவலை கைகொள்ளக்கூடிய நிலையில பொருளாதார ரீதியா உனக்கு இழப்புகள் ஏற்பட வழி இல்ல, நிரந்தரமான வருமானத்துக்கு வழி இருக்கு.
0: சரி, இதுக்கு நான் என்னென்ன செய்யணும் அது கொஞ்சம் ஆறுதலா பொறுமையா சொல்லுங்கண்ணே.
1: ஒன்னு இல்லப்பா, உரங்கள் பயன்படுத்தல சில நடைமுறைகள் இருக்கு.
0: அதுக்கு நான் என்னென்ன செய்யணும்?
1: உயிர் உரங்கள் அப்படிங்கறத நீ பயன்படுத்தலாம்பா. உயிர் உரங்கள் நீ பயன்படுத்தும் போது சுற்றுப்புற சூழல் சமநிலை பேணுகிறதோடு இயற்கை வளங்கள் நீட்டிக்க கூடிய வகையில நான் சொன்ன பார், நீடித்த நிலையான வேளாண்மை அப்படிங்கறது சாத்தியமாகும்பா.
0: உயிர் உரம் என்னன்னு?
1: தம்பி, உயிர் உரங்கள் அப்படின்னா அசோஸ்பைரில்லம், பாஸ்போ பாக்டீரியா, ரைசோபியம் அப்படின்னு சொல்றாங்க.
0: அப்படியாண்ணே, வந்த உடனே உங்களை ஒரு மாதிரி பேசிட்டேனே, உன்ன நினைக்காதீங்கண்ணே. வாங்க,
1: நினைக்கலப்பா. தம்பி சொல்றத இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுருவேன். தம்பி, பாஸ்போ பாக்டீரியா அப்படின்னு சொன்ன
0: பாரு. ஆமாண்ணே, அது என்னென்ன செய்யும்?
1: நம்ம நிலத்தை பொறுத்த அளவுல நிறைய மணிச்சத்து இருக்குதுப்பா. அந்த கிட்டாத நிலையில இருக்கக்கூடிய மணிச்சத்தை அப்படியே கிரகிச்சு பயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி தான்ப்பா பாஸ்போ பாக்டீரியா.
0: ஏனே நீங்க சொல்றபடி பார்த்தா என் நிலத்துல ரசாயன உரங்களை குறைச்சி இயற்கை உரங்களை பயன்படுத்தலாம் போல இருக்க.
1: ஆமாப்பா, ஒருவேளை இயற்கை உரங்கள் அப்படிங்கறது சாணம் இலைத்தடைகள் கிடைக்காம இருந்தா அதை ஈடுகட்டுறதுக்காக இந்த உயிர் உரங்களை மண்ணில பயன்படுத்தின அப்படின்னு சொன்னா நீடித்த நிலையான மகசூலுக்கு வழி இருக்கப்பா.
0: ஏனே இந்த உயிர் உரங்களை நான் பயன்படுத்தும் போது ஏதாவது நான் கருத்துல கொள்ளணுமாண்ணே?
1: அமைதியா கேக்குற, ஆனா ஒரு வித்தியாசமான கேள்வியை கேக்குறிய. உண்மைதான்ப்பா, எக்கார

0: கொண்டு நீ இப்ப பயன்படுத்திட்டு இருக்க ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள், இந்த ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை உயிர் உரங்களை கூட கலந்து பயன்படுத்திடவே செய்யாதப்பா.
1: நல்ல வேலை சொன்னீங்கண்ணே, எடுத்தேன் கவுத்தேன்னு செய்ய பார்த்தனே.
2: மண்ணை தொட்டு கும்பிட்டு கொட்டொன்று வச்சிக்கம்மா.

0: இன்றைய காலை பொழுதில் நம் மனங்களில் குறும்பு செய்ய வரும் அரும்பை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: என் பேர் சாய் நதீன்.
0: சாய், எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: தோரை.
0: உங்க ஊர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
1: ஆமா.
0: ஏன் பிடிக்கும்?
1: ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க, நிறைய பூ இருக்கு எங்க ஊர்ல.
0: என்னெல்லாம் பூ இருக்கும் உங்க ஊர்ல?
1: பிச்சி, முல்லை, சாமஞ்சி, ரோஜா, தாமரை, சம்மங்கி, செவ்வந்தி, இப்படி நிறைய இருக்கு.
0: எந்த ஃப்ளவர் ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு ரோஸ் ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகேமா. சாய் வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க?
1: எங்க வீட்டுல ஆச்சி இருக்காங்க, அவங்க பேரு பகவதி அம்மாள். எங்க தாத்தா பேரு நல்ல பெருமாள். எங்க அப்பா பேரு கணேஷ். எங்க அம்மா பேரு வினோதினி. எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க பேரு பவினா.
0: தாத்தா பாட்டி உங்கள்ட்ட அன்பா இருப்பாங்களா?
1: ஆமா.
0: நீங்க உங்க தாத்தா பாட்டி உங்களுக்கு கதையெல்லாம் சொல்லி தருவாங்களா?
1: ஆமா.
0: என்னெல்லாம் சொல்லி தந்திருக்காங்க?
1: கதை, பாட்டு, வீட்டு கடைகள், இப்படி நிறைய சொல்லி தந்திருக்காங்க.
0: சரி, ஓகேமா. இன்றைக்கு நிகழ்ச்சியில எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க?
1: நான் ரைம்ஸ் பாடுறேன்.
0: பாடுங்கம்மா.
1: தானி ஜானி எஸ் பாப்பா, ஈட்டி சுகர் நோ பாப்பா, டெல்லிங் நைஸ் நோ பாப்பா, ஓபன் யூ மவுத்.
0: சூப்பர்.
1: நான் இன்னும் ரைம்ஸ் பாடுறேன். டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார், ஹவ் ஐ வண்டர் வாட் யூ வான்ட்.
0: என்ன படிக்கிறீங்க பிள்ளை?
1: நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்க அக்கா சிக்ஸ் படிக்கிறாங்க.
0: சரி, ஓகே. ஸ்கூல் போகும்போது யார் கூட போவீங்க?
1: அக்கா கூட.
0: சரி, ஓகேமா. உங்க அக்கா உங்கள்ட்ட அன்பா இருப்பாங்களா?
1: ஆமா.
0: அக்கா என்னெல்லாம் சொல்லி தந்திருக்காங்க பிள்ளைக்கு?
1: டான்ஸ், பாட்டு.
0: டான்ஸ் ஆடுவீங்களா நீங்க?
1: ஆமா, ஸ்கூல் டேல ஆடி இருக்கேன்.
0: வாவ் வாவ்.
1: எனக்கு திருக்குறள் தெரியும், நான் சொல்றேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பவன், முகச்சே உலகு கெத்தனா நாய பவன், பயனின் கோள் வாரறிவன், லெச்சால் தொன்னால் எனில் மரல் மிசை ஏறினால் மா

0: அற்புதமா சொல்லிட்டீங்க திருக்குறள். யார் உங்களை மனப்பாடம் பண்ண வச்சாங்க இந்த திருக்குறள் எல்லாம்?
1: அக்காவும் அம்மாவும்.
0: சரி ஓகே, லீவ் டேஸ்ல அக்கா கூட சேர்ந்து என்னெல்லாம் விளையாடுவீங்க?
1: கிரிக்கெட் விளையாடுவோம்.
0: சரி ஓகே, பிள்ளை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா?
1: எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க.
0: உங்களுக்கு ஊர்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா இல்ல ஸ்கூல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா?
1: ஸ்கூல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க.
0: ஓகேமா, பிள்ளை இப்ப குட்டி பையனா இருக்கீங்க, வளர்ந்த அப்புறம் ஃபியூச்சர்ல என்ன ஆக போறீங்க?
1: போலீஸ்.
0: சூப்பர். இன்றைய காலை பொழுதில் எங்களோடு இணைந்து உங்கள் குறும்பு பேச்சுகளால் எங்கள் மனதை மகிழ செய்ததற்கு நன்றி.
1: நன்றி.
0: குறும்புகள் தொடரும். குழந்தை மனதோடு விடைபெறுகிறோம். டாடா.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். குமரி பண்பலை 101 இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமாங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெறும். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி இடம்பெறும். இன்று காலை மணி 9:02 சர்மரோகதிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதம் மற்றும் பொதுவான சவால்களை இணைந்து எதிர்கொள்வதில் பிரிக்ஸ் நாடுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே உயர்நிலை வர்த்தக பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்.

0: பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் சூழல் குறித்து பாகிஸ்தான் அமைச்சர் திரு கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ள கருத்திற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் ஆதரவு குழுக்கள் தாக்குதல் தொடரும் வரை மேற்காசியாவில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் குரோஷியா 1-0 என்ற கோல் கணக்கில் பனாமாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மற்றும் பாதுகாப்புத்துறை உயரதிகாரிகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், மாறிவரும் உலக சூழலில் தீவிரவாதம் மற்றும் பொதுவான சவால்களை எதிர்கொள்வதில் பிரிக்ஸ் அமைப்பு முக்கிய பங்காற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார். இணைய பாதுகாப்பு தொடங்கி வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் வரை அனைத்து சவால்களை எதிர்கொள்வதிலும் அந்த நாடுகளுக்கிடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதிலும் பிரிக்ஸ் அமைப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். வளரும் நாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கவும் நடைமுறை ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் பாதுகாப்பான அனைவரையும் உள்ளடக்கிய உலக நாடுகளின் பங்களிப்பிற்கான முயற்சிகள் இந்தியாவின் தலைமையின் கீழ் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு நரேந்திர மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீர் தலைமையிலான அந்நாட்டு குழுவினர் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்து இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தினர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், இந்த சந்திப்பின்போது இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து பரஸ்பரம் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக தெரிவித்துள்ளார். வர்த்தக ரீதியான புதிய வாய்ப்புகள் மற்றும் வலுவான தொடர்புகளுக்கு முன்னுரிமை அளிப்பது குறித்தும் அப்போது ஆலோசனை மேற்கொண்டதாக திருமதி நிர்மலா சீதாராமன் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே உயர்நிலை வர்த்தக பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு தொடக்கத்தில் இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்கா அதிக அளவு வரி விதித்ததை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தையில் பாதிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் புதுதில்லியில் நேற்று அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீர் மற்றும் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் ஆகியோரை மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் சந்தித்து பேசினார். இந்த பேச்சுவார்த்தையின்போது அடுத்த மாதம் 24ஆம் தேதிக்குள் இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய இருதரப்பும் ஒப்புக்கொண்டதாக திரு பியூஷ் கோயல் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். இதனிடையே செரு செர்ஜியோ கோர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா அமெரிக்கா இடையே வலுவான வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் புதிய பொருளாதார வாய்ப்புகளை ஏற்படுத்துவதுடன் இருதரப்பு நல்லுறவை குறிப்பிடத்தக்க அளவுக்கு மேம்படுத்தும் வகையிலும் இந்த ஒப்பந்தம் அமையும் என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் சூழல் குறித்து பாகிஸ்தான் அமைச்சர் திரு கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ள கருத்திற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், அண்டை நாடு தனது தோல்விகள் மற்றும் மனித உரிமை மீறல்களை மறைக்கும் வகையில் வேண்டுமென்றே தவறான கருத்துக்களை தெரிவிப்பதாக கூறினார். பாகிஸ்தான் அமைச்சர் தெரிவித்துள்ள கருத்துக்களை இந்தியா நிராகரிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தற்போது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் எழுந்துள்ள சூழல், அந்த பகுதியில் நீண்டகால அடிப்படை உரிமைகள் மறுப்பு, பொருளாதார புறக்கணிப்பு போன்ற பாகிஸ்தானின் செயல்பாடுகளால் ஏற்பட்டிருப்பதாக திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் குறிப்பிட்டார். வளைகுடா நாடுகளில் நிலவும் சூழல் குறித்து கருத்து தெரிவித்த அவர், இந்தியாவின் 10 கப்பல்கள் பாரசீக வளைகுடா பகுதியில் இருந்து புறப்பட தயாராக உள்ளதாக கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கத்தார் நாட்டின் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்தியர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு அந்நாட்டு மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானி இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த விபத்து தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியை கத்தார் மன்னர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெறுபவர்கள் விரைந்து குணமடைய தமது விருப்பத்தையும் அப்போது அவர் தெரிவித்துக் கொண்டார். தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கத்தார் அரசு அளித்துள்ள உதவிகளுக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு மன்னருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார்.

0: கத்தாரில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இரு நாடுகளின் தலைவர்களும் உறுதிபூண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த உரையாடலின்போது மேற்காசிய நிலைமை குறித்து விவாதித்த அவர்கள், அமைதி முயற்சிக்கு கத்தார் மேற்கொண்டு வரும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டுவதாக குறிப்பிட்டார். இந்த பிராந்தியத்தில் விரைவில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் ஏற்பட கத்தார் மன்னரின் முயற்சிகள் வழிவகுக்கும் என்றும் பிரதமர் அப்போது நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியாவின் மொத்த வர்த்தகம் சென்ற நிதியாண்டின் கடைசி காலாண்டில் 5.4% அதிகரித்திருப்பதாக நித்தி ஆயோக் துணைத் தலைவர் டாக்டர் அசோக் குமார் லாகிரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று வர்த்தக நடவடிக்கைகள் தொடர்பான காலாண்டு அறிக்கையை வெளியிட்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நாட்டின் இறக்குமதி இந்த காலாண்டில் 6.5% அளவுக்கு அதிகரித்திருப்பதாக அவர் கூறினார். மேற்காசியாவில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமை தற்காலிகமானது என்றும் விரைவில் அமைதி ஏற்படும் என்றும் திரு அசோக் குமார் லாகிரி தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் பயிற்சி மையங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். இரு தினங்களுக்கு முன்பு லக்னோவில் பயிற்சி மையம் செயல்பட்டு வந்த அடுக்குமாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 15 பேர் உயிரிழந்த நிலையில் முதலமைச்சர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். வர்த்தக கட்டிடங்களில் தீ தடுப்பு விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டுள்ளதா என்று ஆய்வு செய்யுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். அயோத்தி ராமர் கோவிலின் நன்கொடை வசூல் முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்திய 3 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. உத்தரப்பிரதேச கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு சஞ்சய் பிரசாத்திடம் இந்த குழுவின் தலைவர் திரு விஜய் விஸ்வாஸ் பந்த் அறிக்கையை தாக்கல் செய்தார். இது முதல் நிலை அறிக்கை என்றும் விரிவான அறிக்கை பின்னர் தாக்கல் செய்யப்படும் என்றும் திரு விஜய் விஸ்வாஸ் தெரிவித்தார். அயோத்தி ராமர் கோவிலில் நிதி முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரின் பேரில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. கடலோர கர்நாடகம், கொங்கன், கோவாவில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேச மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. முகரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. எழும்பூரிலிருந்து நாளை இரவு 11:50 புறப்படும் சிறப்பு ரயில் அடுத்த நாள் காலை 10:55 போத்தனூர் சென்றடையும். மறுமார்க்கத்தில் வரும் 28ஆம் தேதி இரவு 11:55 புறப்படும் இந்த ரயில் அடுத்த நாள் காலை 11 மணிக்கு எழும்பூர் வந்தடையும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஈரான் ஆதரவுடன் பிரிவினைவாத குழுக்கள் மேற்காசியாவில் தாக்குதலை தொடரும் வரை அந்த பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். அபுதாபி சென்றடைந்த அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார். மேற்காசிய பிராந்தியத்தில் ஈரான் ஆதரவு குழுவினர் தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதை மார்கோ ரூபியோ சுட்டிக்காட்டினார். ஈரானுடன் நடைபெற்று வரும் அமைதி பேச்சுவார்த்தை லெபனான் சண்டை நிறுத்தம் தொடர்பான விவாதத்திற்கு அப்பாற்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார். அண்மையில் லெபனான் அதிபர் ஜோசப் ஆனுடன் தாம் பேச்சு நடத்தியதாகவும் தற்போது அங்கு நிலவும் சூழல் குறித்து கேட்டறிந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் குரோஷியா பனாமாவை வென்றது. டொராண்டோவில் நடைபெற்ற இப்போட்டியில் குரோஷியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போர்ச்சுகல் உஸ்பெகிஸ்தான் இடையேயான ஆட்டத்தில் போர்ச்சுகல் 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. ஹூஸ்டன் நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் 2 கோல்களை அடித்த போர்ச்சுகலின் நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். கானா, இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. கொலம்பியா, காங்கோ இடையேயான ஆட்டம் காலை 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதம் மற்றும் பொதுவான சவால்களை இணைந்து எதிர்கொள்வதில் பிரிக்ஸ் நாடுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே உயர்நிலை வர்த்தக பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் சூழல் குறித்து பாகிஸ்தான் அமைச்சர் திரு கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ள கருத்திற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் ஆதரவு குழுக்கள் தாக்குதல் தொடரும் வரை மேற்காசியாவில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் குரோஷியா 1-0 என்ற கோல் கணக்கில் பனாமாவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: என்னும் இன்ப ஆற்றில் நீந்தி
2: கருத்தோடு பல தகவலும் தந்து
1: உங்களை நேச மழையில் நனைய வைப்பது
2: உங்கள் குமரி பண்பலின் 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 7:25 நிமிடம் 30 நொடி. இனி சேவை செய்திகள் கேட்கலாம்.

0: அதற்கு முன்பாக விளம்பரங்கள் கேட்கலாம்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை,
4: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
3: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
4: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
3: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
4: போன் 7358737358.
0: மின்தடை பற்றிய அறிவிப்பு. செம்பன்விளை, சேரமங்கலம் மற்றும் முட்டம் துணை மின் நிலையங்களில் மின் சர அவசர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் இன்று காலை 9 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை செம்பன்விளை, திக்கணங்கூடு, தெங்கன்குழி, மத்திக்கூடு, சேனம்விளை, சாஸ்தான்கரை, குளச்சல், கொட்டில்பாடு, சைமன் காலனி, கோடிமுனை, உடையார்விளை, லட்சுமிபுரம், கல்லுக்கூட்டம், கீழ்கரை, பத்தரை, இரும்பிலி, ஆலஞ்சி, குறும்பனை, வாணியக்குடி, குப்பியந்தரை, பாலப்பள்ளம், மிடாலக்காடு, பிடாகை, பெத்தேல்புரம், திங்கள் நகர், ஈரணியல், கண்டன்விழி, குசவன்குழி, நெய்யூர், பட்டரிவிளை, தலக்குளம், சேரமங்கலம், அழகன்பாறை, கர்மன்கூடல், மண்டிக்காடு, நடுவூர்கரை, ஐயாறு, பரப்பற்று, கூட்டுமங்கலம், புதூர், மணவாளக்குறிச்சி, பிள்ளையார்கோவில், கடியப்பட்டினம், அம்மாண்டிவிளை, வெள்ளமோடி, வெள்ளிச்சந்தை, முட்டம், சக்கப்பத்து, ஆற்றின்கரை, சாத்தான்விளை, ஆலன்விளை, திருநயினார்குறிச்சி, குருந்தன்கோடு, கட்டிமாங்கோடு ஆகிய இடங்களுக்கும் அவற்றை சார்ந்த துணை கிராமங்களுக்கும் மின் விநியோகம் இருக்காது என தக்கலை மின் விநியோக செயற்பொறியாளர் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நாகர்கோவில் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் மற்றும் தொழிலாளர் அரசு காப்பீட்டு கழகம் இணைந்து நடக்கும் நிதி ஆப்கே நிகத் 2.0 மற்றும் சுவிதா சமாகம் எனும் குறைதீர்ப்பு முகம் வரும் 27ஆம் தேதியன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை மயிலாடி SM நகர் SM மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் வைத்து நடைபெற உள்ளது. எளிமையாக்கப்பட்ட பணம் எடுத்துக்கொள்ளும் விதிகள் பற்றி அறிந்து கொள்வது, பணம் எடுத்துக்கொள்ளும் வரம்புகள் பற்றிய அறிவு, குறைந்த தகுதி நிபந்தனைகள் பற்றி அறிந்திருத்தல், காகிதமில்லா மற்றும் காரணமில்லா கோரிக்கைகள் பற்றி புரிந்து கொள்ளுதல், டிஜிட்டல் கோரிக்கை தாக்கல் மற்றும் தானாக தீர்த்தல் செயல்முறை, இன்னும் 3 மாதங்களில் 58 வயதை அடையும் உறுப்பினர்கள் ஓய்வூதிய ஆவணங்களை சமர்ப்பது தொடர்பான சந்தேகங்களை வைப்பு நிதி உங்கள் அருகில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். தமிழ்நாடு அரசின் போதை இல்லாத தமிழ்நாடு என்ற உயரிய இலக்கினை வலியுறுத்தும் வகையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் கன்னியாகுமரி மாவட்டம் சார்பாக ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் ஆன்டி ட்ரக் 2026 என்ற மாபெரும் விழிப்புணர்வு ஓட்டம் வரும் 26ஆம் தேதியன்று வெள்ளிக்கிழமை காலை 6:30 நாகர்கோவில் அறிஞர் அண்ணா விளையாட்டு அரங்கத்திலிருந்து தொடங்கப்பட உள்ளது. இவ்விழிப்புணர்வு ஓட்டமானது சுமார் 6.5 கிலோமீட்டர் தூர ஓட்டத்தில் 14 வயதிற்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள், இளைஞர்கள், NCC, NSS, NYKS விளையாட்டு வீரர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஆண் பெண் இருபாலரும் கலந்து கொள்ளலாம். கலந்து கொள்ளும் அனைவருக்கும் டி ஷர்ட் வழங்கப்படும். இளைஞர்களுக்கிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கவும் நடத்தப்படும் இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்டு போதை இல்லாத தமிழ்நாடு உருவாக்கிட ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தகவலுக்கு மாவட்ட விளையாட்டு அலுவலகத்தையோ அல்லது 2620060 என்ற எண்ணிலோ, 7401730357 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி இடம்பெறும். இன்று காலை 9:02 சர்ம ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். விளம்பர நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: இன்றைய குறுஞ்செய்தி. இப்படி இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? பறந்திருக்கலாம். நிஜத்தில் முடியாது, கற்பனையாவது செய்வோம்.
1: மந்திரியாரே, பகல் கனவா காண்கிறீர்?
0: மன்னரா, காலை வணக்கம். மன்னா, வருக மன்னர் வேந்தே.
1: என்ன மந்திரியாரே இது? வழக்கமாக யோசனையில் நான் தான் ஆழ்ந்திருப்பேன், இன்று திடீரென்று நீர் பலமான யோசனையில் ஆழ்ந்திருக்கிறீரே. இது நல்லதுக்கில்லையே, என்ன விஷயமோ?
0: மன்னா, எல்லாம் பறப்பதை குறித்த யோசனையில் தான் இருந்தேன் மன்னா.
1: ஓஹோ, விமானத்தில் பறக்கலாம் என யோசித்திருக்கிறீர்?
0: அப்படி இல்லை மன்னா, பறவையை கண்டுதான் மனிதன் விமானத்தையே படைத்தான்.
2: பறவையை கண்டால் விமானம் படைத்தான்.
0: அந்த பறவையை போல சிறகுகள் இருந்திருந்தால் நாம் செலவில்லாமல் பறக்கலாம், உலகை ரசித்திருக்கலாமே.
3: பறக்கலாம், இறக்கைகள் முளைத்ததே. மிதக்கலாம், குதிக்கலாம், கவலைகள் பறக்குமே.
0: அப்படி என்று யோசித்துக் கொண்டிருந்தேன்.
1: அது என்னவோ உண்மைதான் மந்திரியாரே, பறவைகள் பலவிதம்.
0: ஆம், ஒவ்வொன்றும் ஒரு விதம்.
1: ஏன் மந்திரியாரே, நம் தமிழகத்தின் மாநில பறவை மரகதப்புறா என்பது நாம் அறிந்தது. ஆனால் நம் மாவட்டத்திற்கென தனித்துவமான ஒரு பறவையை நாம் ஏன் தேர்ந்தெடுக்க கூடாது? அதை அப்படி தேர்வு செய்தால் எப்படி தேர்வு செய்வது?
0: யோசனைதான் மன்னா. தற்போது பல மாவட்டங்களில் மாவட்ட பறவை தேர்வு நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சேலம் போன்ற மாவட்டங்களில் இப்போது நடைபெற்று வரும் மக்கள் வாக்கெடுப்பு முறையை நாமும் பின்பற்றி மாவட்ட பறவையை தேர்வு செய்யலாம்.
1: அதற்கு முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும்?
0: முதலில் நம் மாவட்டத்தின் காடுகள் மற்றும் நீர்நிலைகளில் அதிகம் காணப்படும் பறவைகளை அடையாளம் காண வேண்டும்.
1: அது எப்படி? அந்த பறவைகளை எப்படி தேர்ந்தெடுப்பது?
0: வனத்துறையின் உதவியுடன் நம் பகுதியில் பரவலாக காணப்படும் சுமார் 7 வகையான பறவைகளை நாம் பட்டியலிட வேண்டும். உதாரணமாக கரும்பருந்து அல்லது பாம்புண்ணி கழுகு போன்றவற்றை தேர்வு செய்யலாம். அந்த பறவைகள் நம் மண்ணின் அடையாளமாகவும் இருக்க வேண்டும், அருகி வரும் இனங்களில் ஒன்றாகவும் இருக்க வேண்டுமா மன்னா?
1: ஓஹோ, சரி. அப்படி என்றால் சேலம் மாவட்டத்தில் கூறினீரே, அங்கு குறிப்பிடப்பட்டுள்ள பட்டியலிடப்பட்டுள்ள 7 பறவைகள் என்னென்ன?
0: கரும்பருந்து, நெடுங்கால் உள்ளான், குறுக்குவான், பாம்புண்ணி கழுகு, நெடுங்கழுத்து நீர்க்காகம், ஆற்று ஆலா, சோலைப்பாடி. இந்த 7 பறவைகளையும் சேலம் மாவட்டத்தில் வனத்துறையின் உதவியோடு பட்டியலிட்டிருக்கிறார்கள்.
1: அப்படி என்றால் இதில் மக்களின் பங்களிப்பு எப்படி இருக்கும்?
0: அதுதான் மிக முக்கியம் மன்னா. சுமார் 20 நாட்களுக்கு ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்தலாம். மக்கள் இணையதளம் வழியாகவோ அல்லது முக்கியமான பொது இடங்கள் வைக்கப்பட்டுள்ள பெட்டிகளில் சீட்டுகளை போட்டோ தங்களுக்கு பிடித்த பறவைக்கு வாக்களிக்கலாம்.
1: சரி, இந்த முயற்சியின் நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும்?
0: மக்களிடையே, அதுவும் குறிப்பாக இளைஞர்களிடையே, நம் நாட்டு பறவைகள் மற்றும் பல்லுயிர் பெருக்கம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இதன் நோக்கம். மக்கள் எதற்கு அதிக வாக்குகள் அளிக்கிறார்களோ அதையே நம் மாவட்ட பறவையாக அறிவிக்கலாம்.
1: அருமை மந்திரியாரே, அருமை. இதற்கான பணிகளை உடனே தொடங்குங்கள். அதற்கு முன் நமது அரண்மனைக்கென்று ஒரு பறவையை தேர்வு செய்வோம்.
0: என்ன, அரண்மனை பறவையா? இதெல்லாம் புது மாதிரியாக இருக்கிறது.
1: ஆம் மந்திரியாரே, புது மாதிரியாகத்தான் இருக்க போகிறது. நீர் என்ன செய்கிறீர்? எனது உருவப்படத்தை வரைய சொல்கிறீர்.
0: உருவப்படத்தை வரைந்து
1: இரு பக்கங்களிலும் பறவைகளின் பெரிய சிறகுகளை வரைந்து.
0: சிறகுகளை வரைந்து
1: இந்த 73 எலியேசி மன்னன் பறப்பது போன்று ஒரு ஓவியத்தை உருவாக்கி.
0: ஓவியத்தை உருவாக்கி
1: அரண்மனை பறவை தேர்வு செய்யப்பட்டு விட்டது என்று அறிவித்து விடுங்கள். அரண்மனை முழுக்க நான் தானே பறந்து பறந்து செயலாற்றிக் கொண்டிருக்கிறேன். அப்போது அரண்மனை பறவையாக என்னை தானே தேர்வு செய்ய வேண்டும். எப்படி எனது யோசனை?
0: நல்ல யோசனை. தங்கள் யோசனையை கொண்டு
1: என்ன கூறினீர்?
0: இல்லை மன்னா, யோசனை சூப்பர், சூப்பர் யோசனை என்று கூற வந்தேன் மன்னா.
1: அதுதானே பார்த்தேன்.
0: எப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கிறது.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 12 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோவின் மொபைல் மற்றும் லேப்

லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். இன்று காலை மணி 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி இடம்பெறும். நேரம் 7:36, இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. உண்மைக்காக எதையும் தியாகம் செய்யலாம், ஆனால் எதற்காகவும் உண்மையை தியாகம் செய்யவே கூடாது என்கிறார் சுவாமி விவேகானந்தர். நேர்மை என்பதை ஆயுதமாக கொண்டு நம்பிக்கையுடன் நமது பயணத்தை தொடர்வோம். ஆரம்பமாவது தென்குமரி தேனலை. சரி, இன்றைக்கான பொது அறிவு கேள்வி தெரிஞ்சுக்கோங்க. 2026 சர்வதேச கட்டிடக்கலை மற்றும் வடிவமைப்பு விருதினை வென்றுள்ள இந்திய விமான நிலையங்கள் எவை அப்படிங்கறதா இன்றைக்கு கேள்வி. 2026 சர்வதேச கட்டிடக்கலை மற்றும் வடிவமைப்பு விருதினை வென்றுள்ள இந்திய விமான நிலையங்கள் எவை? விமான நிலையங்கள் அப்படின்னு சொல்லுங்க, நிச்சயமா இரண்டு நிலையங்கள் இருக்கு, என்ன அப்படின்னு யோசிச்சிருங்க. முதல் பாடலாக வித் லவ் திரைப்பட பாடல் கேட்போம்.

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
4: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க, பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
5: கிம்ஸுக்கு போ, ஹெரனியா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர்.

0: Kayap Food Care and Limb Salvage, Varicose Vein, Laser Treatment, எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
2: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
3: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
4: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
3: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
4: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
5: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
3: செல்
5: 7305365016.
6: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
7: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 12:00 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.
8: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
7: தென்குமரி தேனில கேட்டுட்டே இருக்கீங்க குமரி பண்பலை 101. நேரம் 7:43. பொது அறிவு கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கேள்வி இதுதாங்க. 2026ஆம் ஆண்டுக்கான சர்வதேச கட்டிடக்கலை மற்றும் வடிவமைப்பு விருதினை வென்றுள்ள இந்திய விமான நிலையங்கள் எவை அப்படின்னு கேட்டிருந்தோம். பதில் இதுதான், நவி மும்பை சர்வதேச விமான நிலையம். இரண்டாவதாக வந்து ஹவுஹாத்தி விமான நிலைய முனையம், அதாவது லோகப்பிரியா கோபிநாத் பார்டோலி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஹவுஹாத்தியில் உள்ளது. இந்த இரண்டு விமான நிலையங்கள் வந்து இந்த விருதை பெற்றிருக்காங்க. 2015ஆம் ஆண்டு முதல் வந்து யுனெஸ்கோவால் ஆண்டுதோறும் வழங்கப்படும் விருது தான் சர்வதேச கட்டிடக்கலை மற்றும் வடிவமைப்பு விருது. 2026ஆம் ஆண்டுக்கான உலகின் மிக அழகான விமான நிலையங்கள் அப்படிங்கிற பட்டியலில் இந்த இரண்டு விமான நிலையங்கள் இடம்பெற்றிருக்கு. நவி மும்பை விமான நிலையம் வந்து மலர் போன்ற வடிவமைப்பிற்காகவும், வடகிழக்கு இந்தியாவின் பல்லுயிர் தன்மையை பிரதிபலிக்கும் வகையிலான மூங்கில் வடிவமைப்பிற்காக ஹவுஹாத்தி விமான நிலையத்திற்கு வந்து இந்த விருது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த விருதானது விமான நிலையங்களின் வடிவமைப்பு, புதுமை, நிலைத்தன்மை, கலாச்சாரம், அடையாளம், அப்புறம் பயணிகளோட அனுபவம் இதுக்கே தேர்ந்தெடுக்கப்படுகிறது.
9: உடலோடு மனதையும் மூச்சையும் உடன் ஒத்ததாக ஒன்றிணைத்து ஆரோக்கியமும் அமைதியும் தருகின்ற அற்புத கலை யோகம். முறைப்படுத்தப்பட்ட மூச்சு பயிற்சி நிறைவான மனநிலை தரும். ஆசனங்கள் ஆயுளை நீட்டிக்கும். தியானம் ஆழ்ந்த அமைதி தரும். நமக்காக நாம் செய்யும் யாகமே யோகம். நாளும் முயல்வோமா?
7: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி இடம்பெறும். இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை தென்னை உற்பத்தியாளர்கள் நிறுவனத்தின் தலைவர் எஸ் செல்வராஜ் அவர்களுடைய நேர்முகம் இடம்பெறும்.
10: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
11: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: நேரம் 7:45. இப்போது கேட்போம்
12: தேதியும் சேதியும்.

0: இன்று ஜூன் மாதம் 24 தேதி.
1: உலக இளம் மருத்துவர்கள் தினம் இன்று.
0: மாறிவரும் சமுதாயத்தில் இளம் மருத்துவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகள் அதிகம் உள்ளது.
1: இவர்கள் கிராமப்புறங்களில் சேவை செய்ய வேண்டிய நிலைமையும் இருக்கிறது.
0: ஆகவே இளம் மருத்துவர்கள் அடிப்படை சட்ட அறிவினை பெற்றிருக்க வேண்டியது அவசியமாகிறது.
1: இது போன்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் 2011 ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் உலக இளம் மருத்துவர்கள் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
0: கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
2: பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா.
1: கவியரசர் என்று போற்றப்படும் புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட பாடலாசிரியரும் கவிஞருமான கண்ணதாசன் அவர்கள் 1927 ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
0: சுமார் 4000 மேற்பட்ட கவிதைகள், 5000 மேற்பட்ட திரைப்பட பாடல்கள், கட்டுரைகள் என பல எழுதியுள்ள இவர் சண்டமாருதம், திருமகள், திரை ஒலி, தென்றல், முல்லை, கண்ணதாசன் போன்ற பல இதழ்களின் ஆசிரியராகவும் இருந்துள்ளார்.
1: பாரதியாரை மானசீக குருவாக கொண்ட இவர் தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் இருந்தவர் ஆவார்.
0: சேரமான் காதலி என்னும் இவரது படைப்பிற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைக்கப் பெற்றுள்ளார்.
1: திரைப்பட இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
0: MSV என்று இசை ரசிகர்களால் பிரியமுடன் அழைக்கப்படும் MS விஸ்வநாதன் அவர்கள் 1928 ஆண்டு இதே நாளில் பிறந்தவராவார்.
1: தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என பல மொழிகளில் சுமார் 1700 மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இவர் இசையமைத்துள்ளார்.
0: இசையமைப்பாளர் ராமமூர்த்தி அவர்களோடு இணைந்து இரட்டை இசையமைப்பாளர்களாக பல திரைப்படங்களில் பணிபுரிந்துள்ளார்.
1: இசையமைப்பாளர் இளையராஜாவோடு இணைந்து 3 திரைப்படங்களிலும் இசையமைத்துள்ளார்.
0: கலங்கரை விளக்கம், அன்பேவா, தங்கப்பதக்கம் போன்றவை இவர் இசையமைத்த திரைப்படங்களுள் சிலவாகும்.
2: மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே.
1: அதிரடி திரைப்படங்களில் நடித்ததன் மூலமாக தென்னிந்தியாவின் லேடி சூப்பர் ஸ்டார் என அழைக்கப்படும் நடிகை விஜய் சாந்தி அவர்கள் 1966 ஆண்டு இதே நாளில் பிறந்தவர் ஆவார்.
0: சுமார் 180 மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து சிறந்த தெலுங்கு நடிகைக்கான பிலிம்பேர் விருதினை 5 முறையும், சிறந்த நடிகைக்கான தேசிய விருதினை 1 முறையும், ஆந்திர மாநில அரசின் நந்தி விருதினை 4 முறையும் பெற்றுள்ள இவர் தென்னிந்திய வாழ்நாள் சாதனையாளருக்கான பிலிம்பேர் விருதினையும் பெற்றுள்ளார்.
1: கால்பந்தாட்ட வீரர் லியோனல் மெஸ்ஸி அவர்கள் பிறந்த தினம் இன்று.
0: 1987 ஆண்டு இதே நாளில் பிறந்த லியோனல் மெஸ்ஸி அவர்கள் அர்ஜென்டினா நாட்டைச் சேர்ந்த கால்பந்தாட்ட வீரர் ஆவார்.
1: அனைத்து காலத்திற்குமான மிகச்சிறந்த வீரர்களுள் ஒருவராக கருதப்படும் மெஸ்ஸி அவர்கள் பன்னாட்டு கால்பந்து சங்கங்களின் கூட்டமைப்பில் சிறந்த வீரருக்கான விருதினை 8 முறை பெற்றுள்ளார்.
0: 1939 ஆண்டு இதே நாளில் சியாம் நாட்டின் பெயர் தாய்லாந்து என மாற்றப்பட்டது.
1: 1961 ஆண்டு இதே நாளில் இந்தியாவின் முதல் உள்நாட்டு தயாரிப்பான HF-24 சூப்பர் சோனிக் போர் விமானம் புறப்பட்டது.
0: நம் நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவர் VV கிரி அவர்கள் நினைவு தினம் இன்று.
1: VV கிரி என்று அழைக்கப்பட்ட வராககிரி வெங்கடகிரி அவர்கள் இந்தியாவின் 4வது குடியரசுத் தலைவர் ஆவார்.
0: சட்டம் பயின்ற இவர் திறன் வாய்ந்த எழுத்தாளரும் பேச்சாளரும் ஆவார்.
1: இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று 1942 ஆண்டு சிறை சென்றுள்ள இவர் 1975 ஆண்டில் நாட்டின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதினையும் பெற்றுள்ளார்.
0: 1980 ஆண்டு இதே நாளில் இவர் இயற்கை எய்தினார்.
3: தேதியும் செய்தியும்

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 12 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.

0: 5:50 இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 தென்குமரி தேனில் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சி நடத்ததாக வடசிறை உழவச்சந்தை காய்கறி விலை விவரம் அறிந்து கொள்வோம். நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்றுக்கு 100 ரூபாய், கத்திரிக்காய் சாதா ரகம் 60 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 48 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 45 ரூபாய், நாட்டு தக்காளி 32 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 45 ரூபாய், நாட்டு மிளகாய் 60 ரூபாய், நாடன் மிளகாய் 100 ரூபாய், சீனி அவரைக்காய் 50 ரூபாய், வெள்ளரிக்காய் 42 ரூபாய், பாகற்காய் 60 ரூபாய், இஞ்சி கிலோ ஒன்றுக்கு 180 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சேனைக்கிழங்கு 50 ரூபாய், பல்லாரி 35 ரூபாய், கேரட் 80 ரூபாய், முட்டைக்கோஸ் 60 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 80 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 80 ரூபாய், தடியங்காய் 20 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலி 40 ரூபாய், பீன்ஸ் 100 ரூபாய், சவுச்சவ் 150 ரூபாய், தட்டைப்பயிறு 45 ரூபாய், நாடன் மாங்காய் 20 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 90 ரூபாய், நார்த்தங்காய் 50 ரூபாய், காலிஃபிளவர் 50 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 42 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 44 ரூபாய், வாழையிலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 60 ரூபாய், புதினா 100 ரூபாய், பால்சேம்பு 70 ரூபாய், வழுதலங்காய் 85 ரூபாய், கோவிக்காய் 55 ரூபாய், சுரைக்காய் 25 ரூபாய், காராமணி 50 ரூபாய், நொல்குள் 85 ரூபாய், ஒட்டு மாங்காய் 25 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 120 ரூபாய். இனி பழங்களின் விலை விவரம். நேந்திரன் வாழைப்பழம் 56 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், அன்னாசி 50 ரூபாய், நெல்லிக்கனி 60 ரூபாய். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2500 ரூபாயாகவும் உள்ளூர் சந்தையில் 1700 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. இனி குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம். இன்றைய காலை நிலவரப்படி, பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் 36.04 அடி, பெருஞ்சாணி அணை 68.10 அடியாக பதிவாகியுள்ளது. சிற்றாறு 1 அணை 14.20 அடி, சிற்றாறு 2 அணை 14.30 அடி, பொய்கை அணையின் நீர்மட்டம் 16.20 அடியாக பதிவாகியுள்ளது. மாம்பழத்துறையாறு அணையின் நீர்மட்டம் 38.63 அடியாக பதிவாகியுள்ளது.
1: மத்திய அரசு அங்கீகாரத்துடன் நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் எலக்ட்ரானிக்ஸ்,
2: மெக்கானிக், மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
1: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
2: 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
1: மற்றும் 0465129643. ஃப்ரெண்ட்ஸ் ஐடிஐ, மத்திக்கோடு, திக்கணம் கோடு.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சியில் இடம்பெறும். நம்ம நிகழ்ச்சி நடத்ததாக காளிதாஸ் 2 திரைப்பட பாடல்.

0: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 சரும ரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் விளம்பரத நிகழ்ச்சி இடம்பெறும். நமது பண்பலையில் இன்றைக்கு இடம்பெற உள்ள நேர்லை நிகழ்ச்சிகள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இன்று காலை 9:07 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்வெப்ப நேரில் நிகழ்ச்சி இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். 11:30 குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சியில இன்றைக்கு நீங்க பேசக்கூடிய தலைப்பு வாழ்க்கையில் சந்தித்த சவால். சூப்பரா இருக்குல்ல, நீங்க சந்தித்த சவால்களை சொல்ற நேரம் இது 11:30. தோழியரை அடுத்ததாக நீங்க தான். இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில இன்றைக்கு குடும்ப பட்ஜெட்டிலும் முதலீடுகளிலும் பெண்கள் எடுக்கும் முடிவுகளின் முக்கியத்துவம் என ஒரு முக்கியமான விஷயம் தான், வீட்டை கொண்டு போற ஒரு விஷயம். குடும்ப பட்ஜெட்டிலும் முதலீடுகளிலும் பெண்கள் எடுக்கும் முடிவுகளின் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத இன்றைக்கு உங்களுக்கான தலைப்பாக இருக்கு. வழக்கம் போல 8:00 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி இருக்கு. அடுத்ததாக 10:00 நிலாமுற்றம் நிகழ்ச்சியில உங்க விருப்ப பாடல கேட்டு ரசிக்கலாம். நேரலை நிகழ்ச்சியிலாம் இணைய தொலைபேசி எண்கள் 2620240 2907722, இணைப்பு எண்ணாக 04652. இன்று காலை 8:02 காலத்தை வென்ற கவிக்கோர் அரசன் கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் பிறந்த தின உரை கேட்கலாம். வழங்குபவர் விஸ்வ பாரதி அவர்கள். நிகழ்ச்சி படிப்பு சென்னை வானொலி நிலையம். இன்று காலை 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி, பெண்களுக்கான ஆரோக்கியமான முதுமைக்கு யோகாசனங்களின் பயன்கள் அப்படிங்கிற உரை கேட்கலாம். வழங்குபவர் யோகா பயிற்றுநர் எம் சண்முகப்பிரியா அவர்கள். நிகழ்ச்சி தூத்துக்குடி வானொலி நிலைய படிப்பில் வளம் பெறும். இன்று முற்பகல் 11:02 பேசுங்க மக்களே பேசுங்க நிகழ்ச்சியில கொல்லன்விளை அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேர்லை நிகழ்ச்சி இடம்பெறும். இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் யோகாவால் நரம்பு மண்டலத்துக்கு கிடைக்கும் நன்மைகள் குறித்து தெரிஞ்சுக்கலாம். ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் பீனா திரேஸ் அவர்கள் விளக்கம். பண்பையில் வரவரும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் தவறாமல் கேளுங்கள். நெல்லை தென்குமரி தேனியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னும் சில நிகழ்ச்சிகள் வருவது. செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த G7 நாடுகளிடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். பத்மபூஷன்

0: விருது பெற்ற சமூக சேவகர் திரு எஸ் கே எம் மயிலானந்தனுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். காவிரியில் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 40 TMC தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15 தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. கடலூர் அரசு மருத்துவமனையில் பல்மாற்று சிகிச்சை பெற்ற பெண் ஒருவர் தவறான சிகிச்சை காரணமாக உயிரிழந்திருப்பதாக வெளியான செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். துணை ஆட்சியர் உள்ளிட்ட குரூப் 1 பணியிடங்களுக்கான முதல் நிலை தேர்வு வரும் செப்டம்பர் 6 நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. மொஹரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவர் நல மையத்தின் சார்பில் 2 நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாம் நேற்று தொடங்கியது. ஈரான் பிரிவினைவாத குழுக்கள் தாக்குதலை தொடரும் வரை மேற்காசிய பிராந்தியத்தில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. கானா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி நேரம். காலத்தை வென்ற கவிக்கோர் அரசன். கவியரசர் கண்ணதாசன் பிறந்த தின உரை வழங்குகிறார் விஸ்வபாரதி அவர்கள்.
2: ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் நீள்வினையால் நீளும் குடி. பொருள் விடாமுயற்சி நிறைந்த அறிவு ஆகிய இரண்டையும் கொண்டு ஒருவன் இடைவிடாமல் செயலாற்றினால் அவனது குடிமறை மரபும் புகழும் உலகத்தாரால் உயர்த்தி பேசப்படும். எழுத்துலகின் பேராசான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால் எழுதிய இந்த மறைமொழி நம் கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கு எவ்வளவு கச்சிதமாக பொருந்துகிறது பாருங்கள். காலத்தின் கரங்கள் எத்தனையோ மனிதர்களை துடைத்து எரிந்திருக்கின்றன. ஆனால் ஒரு சில மனிதர்களின் காலடி சுவடுகளை மட்டும் காலம் தன் நெற்றியில் அழியாத திலகமாய் வைத்து கொண்டாடுகிறது. அப்படி தமிழ் திரையிசையையும் தூய தமிழ் இலக்கியத்தையும் தன் பேனாவின் முனையால் அரியணை ஏற்றிய கவியரசு கண்ணதாசன் அவர்களின் பிறந்த நாள் சிறப்பு பதிவு இது. கண்ணதாசன் என்ற பெயரை கேட்டதும் நம் நினைவுக்கு வருவது கவிதை. ஆனால் இந்த பெயருக்கு பின்னால் ஒரு எளிய கிராமத்து தமிழனின் ஆன்மா ஒளிந்திருக்கிறது. காரைக்குடிக்கு அருகில் உள்ள சிறுகூடல்பட்டி என்ற சிற்றூரில் 1927 ஜூன் மாதம் 24 சாத்தப்பன் விசாலாட்சி தம்பதியினருக்கு 8வது மகனாக பிறந்தார். பெற்றோர் இவருக்கு இட்ட பெயர் முத்தையா. தமிழ் திரையுலகில் எத்தனையோ முத்துக்களை வாரி வழங்கப் போகும் ஒரு கவிஞனுக்கு பெற்றோர் முத்தையா என்று பெயரிட்டது காலத்தின் ஆகச்சிறந்த முரண்நகை அல்லவா? வறுமையின் காரணமாக சிறுவயதிலேயே 700 ரூபாய்க்கு தத்து கொடுக்கப்பட்டார். அங்கே அவருக்கு வைக்கப்பட்ட பெயர் நாராயணன். ஆனால் அவர் சென்னை என்னும் மாயாபுரிக்கு வந்து திரையுலகில் தன் பேனாமுனையை சீவிய போது தனக்குத்தானே சூடிக்கொண்ட பெயர்தான் கண்ணதாசன். கண்ணனுக்கு ஒரு தாசன், கவிதைக்கு அவன் அரசன். கண்ணதாசன் அவர்களின் திரையுலக பிரவேசம் என்பது சாதாரணமானது அல்ல. 1949 கன்னியின் காதலி என்ற திரைப்படத்திற்காக கலங்காதிரு மனமே உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே என்ற வரியை அவர் எழுதிய போது அது அந்த திரைப்படத்திற்கு மட்டுமல்ல சோர்ந்து போயிருந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்குமான ஆகச்சிறந்த ஊக்கமருந்தாக அமைந்தது. கண்ணதாசனின் ஆகப்பெரிய தனித்துவம் என்ன தெரியுமா நேயர்களே? அவர் தமிழை தடிமனான அகராதிக்குள் சிறை வைக்கவில்லை. சங்க இலக்கியங்களையும் கம்பனின் நயத்தையும் காவியங்களின் ஆழத்தையும் சாமானிய மனிதன் அருந்தும் தேநீர் கோப்பைகளுக்குள் கொண்டு வந்து சேர்த்தார். காதலை அவர் பாடினால் அங்கே மலர்கள் பேசும். தத்துவத்தை பாடினால் அங்கே மரணம் கூட மண்டியிடும். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதை தன் சொந்த வாழ்க்கையையே ஒரு திறந்த புத்தகமாக மாற்றி நமக்கு கற்றுக் கொடுத்தார். வனவாசம் மற்றும் மனவாசம் ஆகிய தன் சுயசரிதைகளில் நான் தவறு செய்தேன், மது அருந்தினேன், என்னைப்போல் யாரும் கெட்டுப்போகாதீர்கள் என்று பொதுவெளியில் ஒப்புக்கொள்ளும் துணிச்சல்.

கட்டல் அந்த கவியரசனை தவிர வேறு யாருக்கும் வராது. அதனால்தான் அவர் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் மற்றும் இயேசுகாவியம் ஆகியவை மதங்களை கடந்து மனிதத்தை வளர்க்கும் காலப்பேழையாக இன்றும் திகழ்கின்றன. நேயர்களே, கவியரசு கண்ணதாசன் காதலை பாடிய விதம் அசாத்திய அழகியல் நிறைந்தது. இன்று நாம் சமூக வலைதளங்களில் பதிவிடுவதற்கு காதல் வரிகளை தேடி அலைகிறோம். ஆனால் அன்றைக்கே பெண்களின் மனதை, அவர்களின் வெட்கத்தை, காதலின் தவிப்பை தன் வரிகளில் மந்திரப்பூக்களாக தூவியவர் அவர். ஒரு பெண் தன் காதலனின் நினைவால் தவிப்பதை நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படத்தில் எப்படி வடித்தார் பாருங்கள். அழகிய கண்கள் நெஞ்சை கவர்ந்தது ஏனோ, நளினமான கைகள் தொட வந்தது ஏனோ, மறைந்திருந்தாலும் உன்னை காணச் செய்ததேனோ, மறக்கச் சொன்னாலும் நெஞ்சம் மறப்பதில்லை ஏனோ. அதேபோல பாசமலர் என்றும் திரைப்படத்தில் அண்ணன் தங்கை பாசத்தின் இலக்கணமாக அவர் எழுதிய வரிகள் இன்றும் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள் என்ற வரிகள். பொதுவாக கண்ணதாசன் என்றால் சோகப்பாட்டும் தத்துவப்பாட்டும் மட்டும்தான் நினைவுக்கு வரும். ஆனால் மனிதர்களின் போலித்தனத்தையும் இந்த உலகத்தின் அறியாமையையும் நகைச்சுவையாக நையாண்டி துணியில் சாடுவதில் அவர் மிகச்சிறந்த வல்லுநர். இன்றைய அவசர உலகில் மனிதர்கள் பணத்தில் பின்னால் உதையும், உறவுகளை தொலைப்பதையும் காதலிக்க நேரமில்லை படத்தில் எவ்வளவு யதார்த்தமான நகைச்சுவையோடு சொன்னார் பாருங்கள். பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே, இதை பார்த்து ரசிப்பவர் பக்கத்திலே, அண்ணன் வைப்பதே துன்பமடா, மனிதன் மாறிவிட்டான் காலத்திலே. அது மட்டுமா, மனிதர்கள் தங்களை பெரிய புத்திசாலிகள் என்று நினைத்து கொண்டு செய்யும் முட்டாள்தனங்களை சந்திரபாபுவின் குரலில் கவியரசு வடித்த வரிகள், நான் ஒரு முட்டாளுங்க, அதை நல்லா படிச்சவங்க நாலு பேர் சொன்னாங்க, எப்படியோ வாழ நினைச்சேன், இப்போ இப்படி வந்து நிக்கிறேங்க என்று மனிதர்களின் குண மாறுபாடுகள் அன்றைக்கே தன் எளிய நையாண்டி வரிகளால் செதுக்கிச் சென்ற தீர்க்கதரிசி நம் கவியரசு. கண்ணதாசன் என்ற பெயரோடு எப்போதும் பிரிக்க முடியாத மற்றொரு பெயர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். இவர்கள் இருவரின் கூட்டணியும் ஏவிஎம் ஸ்டுடியோவின் அந்த பாட்டுப்பதிவு அறைகளும் தமிழ் திரையிசையின் பொற்காலம். எம் எஸ் வி சார் ஹார்மோனியத்தில் கை வைத்தால் கவியரசின் பேனாவிலிருந்து வார்த்தைகள் கங்கையைப் போல கொட்டும். ஒரு முறை எம் எஸ் வி மிக கடினமான தாறுமாறான ஒரு மெட்டை கொடுத்து, கவிஞரே, இதற்கு பாட்டெழுதுங்கள் பார்ப்போம் என்று சவால் விட்டாராம். கவியரசு மென்னகை புரிந்தார், பேனாவை எடுத்தார். அந்த மெட்டின் வேகத்திற்கு இணையாக 5 நிமிடத்தில் உலக தத்துவத்தை எழுதி முடித்தார். அந்த பாடல்தான் பாவ மன்னிப்பு திரைப்படத்தில் வந்த புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, தோழா ஏழை நமக்காக என்பது. அவர்கள் இருவருக்குள் இருக்கும் அந்த தொழில்முறை புரிதலும் பரஸ்பர மரியாதையும் தான் தமிழ்மொழிக்கு எண்ணற்ற முத்து காவியங்களை வாரி வழங்கியிருக்கின்றன. மனித மனம் எப்போது சோர்ந்து போகிறதோ அப்போதெல்லாம் கண்ணதாசன் ஒரு மனநல மருத்துவரைப் போல தன் வரிகளால் மருந்திட்டார். நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படத்தில் அவர் எழுதிய வரிகள் தோல்விகளால் துவண்டு கிடக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு புதிய விடியல். நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை என்று வாழ்க்கையின் யதார்த்தத்தை இதைவிட யாரால் அழகாக சொல்லிவிட முடியும் நேயர்களே? அதேபோல சுமைதாங்கி திரைப்படத்தில் அவர் எழுதிய இந்த வரிகள் இன்றும் நம் இதயங்களின் பாரத்தை இறக்கி வைக்கும் சுமைதாங்கிகள். மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்தோறும் வேதனை இருக்கும், உனக்கும் கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்று. 1981 அக்டோபர் 17 அமெரிக்காவின் சிகாகோ நகரில் அந்த கவி சக்கரவர்த்தியின் மூச்சு நின்று போனது. ஆனால் அவர் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னால் 3 திரைப்படத்திற்காக அவர் எழுதிய அந்த இறுதி பாடல் தமிழ் அன்னைக்கு அவர் சூட்டிய ஆகச்சிறந்த மகுடம். கண்ணே கலைமானே, கன்னிமயில் என கண்டேன் உன்னை நானே, காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தேன், கண்மணி உனை நான் கருத்தினில் நிறைத்தேன். அந்த வரிகளின் மென்மையும் அதில் கவியரசு கையாண்ட தமிழ் அழகியலும் அவர் விடைபெறும்போதும் தமிழை எவ்வளவு ஆழமாக காதலித்தார் என்பதற்கு சான்றாக அமைந்துள்ளது. அவரே ஒருமுறை கம்பீரமாகச் சொன்னார், நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று. ஆமாம் கவியரசரே, உங்களுக்கு மரணமே இல்லை. பிறக்கும் குழந்தைக்கு தாளா

பாட்டாய், வளரும் இளைஞனுக்கு காதலாய், சோர்ந்து விழும் மனிதனுக்கு தத்துவமாய், வயோதிகத்தின் அமைதியாய், தமிழர்களின் வாழ்வியலோடு கலந்துவிட்ட உங்களை எப்படி காலம் மறக்கும். கவியரசு கண்ணதாசன் அவர்கள் பிறந்த என் நன்னாளில் அவர் தந்த வரிகளை நெஞ்சில் ஏந்தி, நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா என்ற பாசிட்டிவ் எனர்ஜியோடு நம் இலக்கை நோக்கி பயணிப்போம்.

0: உறுதியோடு நம் இலக்கை நோக்கி பயணிப்போம்.
1: காலத்தை வென்ற கவிக்கோர் அரசன் கவியரசர் கண்ணதாசன் பிறந்த தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் விஸ்வபாரதி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: ஒலித்தது நெஞ்சில் ஒரு ஆலயம் திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் பாடியிருந்த பாடல். தொடர்வது ஆங்கிலத்தில் காலை செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: Akashwani presents Morning News. Good morning, I'm Anuja Kumar. The headlines. BRICS nations call for stronger cooperation to address widening range of global security challenges, including terrorism and cyber threats. Prime Minister Narendra Modi gets condolence call from Qatar's Emir after 12 Indians killed in Ras Laffan gas plant blast. India strongly criticizes Pakistan's remarks over situation in POK, says Islamabad deflects attention away from its human rights abuses. India and United States open high-level trade talks in New Delhi to recalibrate proposed bilateral trade agreement and in

0: Philippine Board presents Tender Coconut Water.
1: Nutritious, diabetic friendly and delicious with the taste of natural goodness in every drop of it.
0: Enjoy nature's health drink, Tender Coconut Water from Coconut Development Board.
2: இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை தென்னை உற்பத்தியாளர்கள் நிறுவனத்தின் தலைவர் எஸ் செல்வராஜ் அவர்களுடன் நேர்முகம்.
3: எங்க இதுல வந்து 1000 விவசாயிகள் வந்து பங்குதாரர்களா இருக்காங்க.
4: என்ன ஒரு நோக்கத்துக்காக இந்த கம்பெனி நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க? தென்னை உற்பத்தியாளர்கள் நிறுவனம்.
3: இடைச்சர்கள் இல்லாம தேங்காய் இது ஆரம்பிச்சோம். இப்ப ஒவ்வொரு தென்னை விவசாயிகளும் வந்து இடைச்சர்கள் இல்லாம நாங்களே எடுத்து பர்ச்சேஸ் பண்றதுக்காக வாங்கி விற்கிறதுக்காக இது ஆரம்பிச்சுங்க. அது வந்து ஓரளவு போயிட்டு இருக்குங்க. தென்னை விவசாயிகள் எடுத்து வெளி மார்க்கெட்டுக்கு வந்து டைரக்டா வித்து கொடுக்குறாங்க, விலை அதிகமா கொடுக்குறாங்க. எங்க நிறுவனத்தின் மூலமா டெய்லி வந்து
4: எல்லா விவசாயிகளுக்கும்
3: இன்னைக்கு வந்து என்ன ரேட் மார்க்கெட்டு, காங்கிரீட் மார்க்கெட் என்ன ரேட்னு, அதுல என்ன உபயோகம்னா வியாபாரிகள் வந்து அவங்க வந்து ஏமாத்த முடியாதுங்க. என்ன ரேட்டுங்கிறது நாங்க எல்லாத்துக்குமே அந்த 1000 விவசாயிக்கு தெரிவிச்சிடறோங்க.
4: இன்னைக்கு என்னங்க ரேட்டு காங்கைய ரேட்டு?
3: இன்னைக்கு வந்து 39,000-40,000 பச்சை கிரீன் ஒரு ரேட் இருக்குங்க, கருப்பு ஒரு ரேட் இருக்கு, 3 ரேட் வருங்க, ப்ரௌன் ஒரு ரேட் வருங்க.
4: 39,000னா எத்தனை தேங்காய் வந்து?
3: ஒரு டன் உரிச்ச தேங்காய்ங்க.
4: உரிச்ச தேங்காய் ஒரு டன்
3: 1000 கிலோ 2000 தேங்காய் இருக்குங்க.
4: அப்படிங்களா? 2000 தேங்காய் இருக்குங்கல்ல?
3: 2000 தேங்காய் இருக்கு.
4: அப்ப நெருக்கி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20 ரூபா ரேட் போகுதுங்க விவசாயிகளுக்கு.
3: இன்னைக்கு ஆவரேஜ் 20 ரூபா ரேட்டு போயிட்டு.
4: இந்த மாதிரி இந்த நிறுவனம் ஆரம்பிச்ச பிறகு விவசாயிகள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு நிச்சயமா இடைத்தரகர் இல்லாம நம்ம நல்ல விலைக்கு விற்பனை செய்ய முடியுங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்குங்களா?
3: கண்டிப்பா இருக்குங்க. டெய்லி தகவல் தெரிஞ்சுக்காங்க, எல்லா விஷயம் எங்க மெசேஜ் அனுப்பிச்சிருக்க. விவசாயிகளுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கூட எங்கிட்ட கேட்டுக்குவாங்க. இந்த விலையிலயோ எந்த மாற்றம் இருந்தாலும் எங்ககிட்ட கேட்டுக்குவாங்க. ரெண்டாவது வந்து விவசாயிகளுக்கு வந்து கல்டிவேஷன் பிராக்டிஸ் யூனிவர்சிட்டி கூட டைப் வச்சிருக்குங்க. தமிழ்நாடு இப்போ விவசாயிகள் மரத்துல வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனடியே அதை நாங்க போட்டோ எடுத்து யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிச்சு விட்டுறேங்க.
4: சரிங்க.
3: அவங்க வந்து அதுக்குண்டான பதில் எங்களுக்கு கொடுத்துறாங்க, நான் அதை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க விவசாயிகளுக்கு. இப்போ இதுக்கு இந்த மருந்து கொடுக்கணும், இந்த நோய் இருந்தா இந்த மருந்து கொடுக்கணும், எங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க யூனிவர்சிட்டியிலிருந்துங்க.
4: சரிங்க. இதெல்லாம் ரொம்ப அருமையான செயல்பாடுகள்ங்க. 8 வருஷமா செயல்பட்டு இருக்கீங்க. இன்னும் இதை தவிர வேற அடுத்த கட்டம் எப்படி செய்யலாம்னு இருக்கீங்க?
3: அடுத்து வந்து சென்னை வளர்ச்சி வாரியத்திலிருந்து 8 வருஷமா நாங்க அவங்களோட டைஅப் வச்சுங்க, அவங்களோட இம்ப்ளிமெண்ட் ஏஜென்சியா இருக்கிறேங்க.
4: என்ன செய்யறீங்க விவசாயிகளுக்கு?
3: இந்த 1000 விவசாயிகளுக்கு என்னென்ன ஸ்கீம் மத்திய அரசு என்னென்ன ஸ்கீம் அறிவிக்குதோ அந்த ஸ்கீம சென்னை வளர்ச்சி வாரியத்தின் மூலமா விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிற வேலை எங்களுக்கு.
4: ஒரு பாலமா இருக்கீங்க?
3: ஒரு பாலமா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து போன 2025-26 எங்க கம்பெனிக்காக 1 கோடி ரூபாய்க்கு இது பண்ணியிருந்தாங்க ப்ராஜெக்ட்டுங்க. ஒரு 250 விவசாயிகளுக்கு ஒரு விவசாயிக்கு வந்து 42,000 ரூபாய்க்கு உண்டான ஸ்கீம் திட்டங்க. அந்த திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் நாங்க தான் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சதுங்க, செகண்ட் இயர் இப்ப ஆரம்பிக்கிறேங்க. மரத்துல வந்து நோய் வந்து அதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும், அதுக்குண்டான உரங்கள் என்ன, கரெக்டான உரம், சமமான உரம் மரத்துக்கு கொடுக்கணும். அது வந்து ஒரு விவசாயிக்கு வந்து மினிமம் ஒரு ஹெக்டேர்ல இருந்து 2 ஹெக்டேருக்கு வந்து இலவசமா கொடுத்துறாங்க. இலவசமா ட்ரைனிங் எங்க மூலமா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. மரத்துல வந்து எப்படி ரவுண்ட் எடுக்கிறது, எப்படி உரம் கொடுக்கணும், அந்த உரம் இலவசமா கொடுத்துறாங்க 2 வருஷத்துக்கு. அந்த ஸ்கீம் வந்து இப்ப நல்ல முறையில எங்க உடுமலைப்பேட்டை பகுதியில என்னுடைய கம்பெனி மூலமா 250 விவசாயிகள் பயன்பட்டு இருக்காங்க.
4: 1000 விவசாயிகள் இருக்கிற இடத்துல ஒரு 250 விவசாயிகளுக்கு இதை செஞ்சிருக்கீங்க. மீதி விவசாயிகள் வந்து ஆகா எனக்கு கிடைக்கலையேன்னு வருத்தப்பட மாட்டாங்களா?
3: கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் அலாட் பண்ணதாங்க. தமிழ்நாடு எல்லா ஏரியா கொடுக்கணும்ல?
4: நிச்சயமா.
3: அத்தனை டிஸ்ட்ரிக்ட்ல சென்னை மரம் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் பூரா கொடுக்கணும். இப்ப எங்களுக்கு வந்து உடுமலைப்பேட்டை திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்கனால திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஒரு அலாட்மெண்ட் 1 crore வைங்க.
4: சரிங்க.
3: அது வந்து அலாட்மெண்ட் பண்ணிருக்காங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும்.
4: வாஸ்துவங்க, நான் ஒத்துக்கிறேன், நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். ஆனா விவசாயிகள் மத்தியில அந்த எண்ணம் இருக்கும் இல்ல, ஆகா ஒரு விவசாயி கிடைச்சிச்சு நம்மளுக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படாதா?
3: அடுத்த வருஷம் அவங்களுக்கு
4: அடுத்த வருஷம் வாங்கி கொடுத்துடலாம்.
3: அடுத்த வருஷம் 250 கொடுத்துருவாங்க.
4: தென்னை வளர்ச்சி வாரியம் வந்து நமக்கு தேவையான ஆலோசனைகளையும் சொல்றாங்க, நம்ம கூட
3: இலவசமா இது பண்ணி கொடுக்கறாங்க. புதுசா தென்னை நட போடுறாங்க.

0: விவசாயிகளுக்கு
1: விவசாயிகளுக்கு
0: அது வந்து இப்போ இந்த வருஷம் ஒரு 250 பேருக்கு கொடுத்துருக்குங்க. மீதி பணம் கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட் கொடுத்துருக்குங்க. அவங்க ஒரு 857 அவங்க போடுறாங்க. ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் மாதிரி 7 லட்சம்.
1: 7 லட்சம்
0: விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் எல்லாருக்குமே. ஒரு தோட்டத்துல வேலை செய்யறவங்களும் அந்த பணத்தை கட்டிடலாங்க. பண்ணினா அவங்க கொடுத்துறாங்க. எவ்வளவு பேர் அப்ளை பண்ணாலும் கேரா சுரக்ஷன் ஒரு திட்டத்தை வந்து சென்னை வளர்ச்சி வாரியம் அறிமுகப்படுத்திருக்குங்க. அதுல ஒரு இந்த வருஷம் 250 விவசாயிகளுக்கு நாங்க இது
1: பண்ணியிருக்கோம்.
0: எங்க கம்பெனி மூலமா 750 விவசாயிகள் பயன்பட்டிருக்காங்க.
1: அடுத்த கட்டமாங்கய்யா, எனக்கு இன்னொரு சந்தேகம். நீங்க ஒரு தென்னை சாகுபடியாளர் இல்லீங்களா? எத்தனை ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்கு? எவ்வளவு காலமா சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க?
0: நான் இப்ப ஒரு 6 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 250 வரை இருக்குங்க.
1: உங்களுடைய தென்னந்தோப்புல இருக்கிற அந்த தென்னை ரகம்னா என்ன ரகங்கய்யா?
0: அரசம்பட்டி.
1: எல்லாம் நெட்டதான் இல்லீங்களா?
0: நெட்டை எல்லாமே நெட்டதான்.
1: இப்ப நெட்டை குட்டெல்லாம் சொல்றாங்களே, அது வேண்டாங்களா?
0: நெட்டை குட்டை அது இப்ப நான் தண்ணி பொறுத்திருக்கங்க. நம்ம அரசம்பட்டி வந்து வறட்சியை தாங்கி வரும் கொஞ்சம். இப்ப நெட்டை குட்டை கொஞ்சம் தண்ணி அதிகமா வேணுங்க. குட்டை நெட்டைக்கும் தண்ணி ரொம்ப வேணுங்க. இது அரசம்பட்டிக்கு ஒரு நாளைக்கு ஒரு 100 லிட்டர்னா, இதே வந்து குட்டை நெட்டைக்கு ஒரு நாளைக்கு 150 லிட்டர் வேணுங்க. அதனால எங்களுக்கு தண்ணி வறட்சி பார்த்து நாங்க எங்க ஏரியா தண்ணி இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க இது பண்ணிக்கிறேங்க. வெரைட்டி வாங்கி வச்சுக்கிறேன்.
1: உங்களை பொறுத்த வரைக்கும் தென்னையில என்ன விளைச்சல் கிடைக்குதுங்க?
0: ஒரு மரத்துக்கு வந்து ஆவரேஜா 150 வரிசைக்கு 150 காய் வருங்க.
1: 150 நல்ல விளைச்சலுங்க?
0: நல்ல விளைச்சல 150 காய் வருங்க.
1: 180
0: வருங்க.
1: ஆமாங்க.
0: சுமாரானதுங்கமே 150 வருங்க. 150ங்கிறது ஒரு காய் 20 ரூபாய் இன்னைக்கு ரேட்னா ஒரு 3000 ரூபாய், 75 ல இருந்து 100 ரூபாய் வரைக்கும் செலவு.
1: உங்களுடைய தென்னந்தோப்புல பொதுவான பராமரிப்பு முறைகள் நீங்க என்னென்ன கையாளுறீங்க?
0: சென்னை வளர்ச்சி வாரியம் என்னென்ன செய்தோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க. இப்ப மரத்துல நல்லா தண்ணி ரவுண்டா சுத்தி வரணும்னா ஒரு 3 அடி தள்ளி வட்டப்பாத்தி போடுவாங்க. அது வந்து அளந்து வட்டப்பாத்தி போட்டு தண்ணி கரெக்டா வேஸ்ட் இல்லாம வேருக்கு போய் சேர்றதுக்காக அந்த திட்டத்தை வந்து சென்னை வளர்ச்சி வாரியம் அறிமுகப்படுத்துதுங்க. தண்ணி வந்து வேஸ்ட் ஆகாம அந்த வேருக்கு கரெக்டா சென்னையோட மரத்தோட வேருக்கு போகணுங்கிறக்காக அந்த எங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி அதை நாங்க வந்து உபயோகிச்சுங்க. நாங்க இல்லாம மத்த விவசாயிகளுக்கும் சொல்றோம்
1: பண்ணுங்க.
0: விவசாயிங்க அடுத்து முடிஞ்சதுமே மறுபடியும் மழை ஆரம்பிச்சிச்சு போன வருஷம். இந்த வருஷம் அந்த பிரச்சனை, போன வருஷம் பாத்தீங்கன்னா முடிஞ்சதுமே மழை வந்துருச்சுங்க. மழை வந்தாலும் விக்காதுங்க.

0: நீரை வைக்காது. ஆனா இப்பவும் ரெடியா இருக்குங்க, எப்போ இது பண்ணாலும் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிற கண்டிஷன்ல நம்ம தோப்பு பக்கத்திலேயே வச்சிருக்கிறோங்க.
1: ஒரு தென்னை விவசாயியா, ஒரு தென்னை விவசாயிகளின் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் தலைவரா நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனை என்னங்க?
0: ஆலோசனை தென்னை பராமரிப்பு வந்து தினசரி கவனிக்கணுங்க. இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, உரம் வைக்கிறது வந்து சரியான முறையா உரம் வைக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனையே வருதுங்க. ரெண்டாவது வந்து தண்ணி வந்து டெய்லி இத்தனை லிட்டர்னா ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை, மூணு நாளைக்கு ஒரு தடவை கரெக்டா அந்த 100 லிட்டர் வைங்க, 100 லிட்டர் கண்டிப்பா கொடுக்கணுங்க நாட்டு மரங்களுக்கு. அதே வந்து உங்களுக்கு டி20 முட்டை நட்டைனா டெய்லி 150 லிட்டர், மூணு நாளைக்கு ஒரு தடவை 500 லிட்டர் இந்த ரவுண்ட்ல நிக்கணுங்க கரெக்டா. முதல் தண்ணிங்க, தென்னை விவசாயில முதல்ல வந்து தண்ணி இருக்கா அதை தான் பாக்கணுங்க. ரெண்டாவது அந்த உரத்துக்கு போகணுங்க, NPK அது ஃபர்ஸ்ட் NPKங்க, அடுத்தது டானிக். இந்த மூணு தான் முக்கியமா கொடுக்க வேண்டியது இருக்கு. டானிக் இல்லைனா கூட நீங்க இதுல மண்ணிலையும் கூட கொடுக்கலாங்க, மைக்ரோ
1: நியூட்ரியன்ட்
0: கொடுக்கணுங்க, இல்ல மண்ணிலையும் கூட கொடுக்கலாங்க அது மைக்ரோ நியூட்ரியன்ட்.
1: மத்தபடி
0: மூணு வந்து முக்கியமா கடைபிடிக்கணும்.
1: நோய் பூச்சி தாக்குதல் இருக்கான்னு அப்பப்ப நீங்க தினமும் பார்க்கணும்.
0: அதுக்கு உண்டான உடனடியா அதுக்கு என்ன பண்ணணும் பண்ணிடுவானுங்க. பேர்ல மருந்து கட்டுறதுங்க, மருந்து வந்து குருத்தலம் நோய் வந்து ஊத்தி விடுறது. அப்புறம் வெள்ளை பூச்சி தாக்குதல் இப்ப அதிகமா இருக்கு, அது கொஞ்சம் போய் கம்மியாயிருச்சு. இப்ப வாடல் நோய் தான் இப்ப கொஞ்சம் பரவிட்டு வருதுங்க எங்க ஏரியாக்கு, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பரவிட்டு வருது. அதுக்காக தான் இந்த பிக்ஸ்ங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததே அதுக்காங்க. இந்த திட்டம் வந்து சென்னை வளர்ச்சி வாரியம் அறிமுகப்படுத்துறது இந்த வாடல் நோய்க்காக, அது வந்து பரவக்கூடாதுங்கிறதுக்காக இதெல்லாம் கொடுப்பாங்க. சமச்சீர் உரம் சொல்றாங்களா அது மருந்துங்க. அப்புறம் விவசாயிகள் வந்து ஒருங்கிணைந்து பயன்படுத்தணுங்க, 200 விவசாயி ஒருங்கிணைந்து பயன்படுத்தணுக்காக தான் இந்த ஸ்கீம் பக்கம் பக்கம் இருக்கணுங்க. நோய் இல்ல இப்போ இங்க ஒரு தோட்டத்திலிருந்து உன்னை 10 தோட்டம் போயிருந்ததுன்னா அந்த நோய் தாக்குதல் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணாதுங்கிறதுக்காக எல்லாருமே ஒருங்கிணைந்து பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க.
1: ரொம்ப சந்தோஷம் ஐயா. உங்களை தொடர்பு கொள்ள உங்களுடைய தொலைபேசி சொல்லுங்க.
0: 93-44
1: 23-44-22-1000 தொடர்பு கொள்றேங்க ஐயா. ரொம்ப நன்றி ஐயா.
0: நன்றி.
2: தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி.
3: இன்றைய நிகழ்ச்சியில் இதுவரை திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை தென்னை உற்பத்தியாளர்கள் நிறுவனத்தின் தலைவர் எஸ் செல்வராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.
4: மதர் நேச்சரோட எல்லா ஹெல்த் அண்ட் குட்னஸும் அடங்கிய கோகனட் ப்ராடக்ட்ஸ் வழங்குபவர்கள் கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட்,
5: கோகனட் மில்க், கோகனட் கிரீம், கோகனட் சிப்ஸ், கோகனட் ஜாகிரி மற்றும் கோகனட் பாம் சுகர்.
4: கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட் வழங்கும் இந்த நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
2: இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
6: மதர் நேச்சரோட ஃப்ரெஷ்னஸ், ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் ரிச்னஸ் எல்லாமே இருக்கும். கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வெர்ஜின் கோகனட் ஆயில்.
7: ஆரோக்கியமான சமையலுக்கு ஈடு இணையே இல்லாத எண்ணெய், ஹேர் கேர், ஸ்கின் கேர் மற்றும் பேபி கேர் எல்லாத்துக்கும் வெர்ஜின் கோகனட் ஆயில், விட்டமின் இ அண்ட் லாரிக் ஆசிட் நிறைந்தது.
2: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 20.
8: பொறுமையா நிதானமா போங்க. மழை வேற வந்திருக்கு அப்படின்ற காரணத்தினால சாலை எங்கும் சில இடத்துல தண்ணீர் கூட இருக்கலாம். எந்த இடத்துல பள்ளம் இருக்கு, எந்த இடத்துல மேடா இருக்கு அப்படின்ற அந்த அட்ரஸ் பண்ணக்கூடிய விதமா நமக்கு தெரியாம இருக்கலாம். புது இடங்களுக்கு நம்ம செல்லலாம். டெய்லியும் ஒரே சாலையில வரும் அப்படின்னா இந்த இடத்துல பள்ளம் இருக்கு, மேடு இருக்கு, நம்மளால அட்ரஸ் பண்ண முடியும். பட் புதுசா ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா இட்ஸ் டூ டிஃபிகல்ட் அப்படின்றதுனால பொறுமையா போங்க. சாலையில போகிறப்ப சீட் பெல்ட், ஹெல்மெட் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க அண்ட் பத்திரமா போங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம தண்ணீர் எல்லா காலங்களுக்கும் மழைக்காலமா இருந்தாலும் சரி வெயில் காலமா இருந்தாலும் சரி தண்ணி நம்ம எந்த

0: அளவுக்கு சுகாதாரமான முறையில் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வெளியில இருந்து நோய்கள் நம்மளை வந்து அட்டாக் பண்றத தாக்குறத வந்து.
1: பெண்களுக்கான ஆரோக்கியமான முதுமைக்கு யோகாசனங்களின் அவசியம். உரை கேட்கலாம். வழங்குபவர் யோகா பயிற்றுனர் யோகினி எம் சண்முக பிரியா அவர்கள். நேர்களே, முதுமை என்பது வாழ்க்கையின் இறுதிக்கட்டம் அல்ல, அது அனுபவத்தின் அழகான பருவம். வயது கூடலாம், ஆனால் உடலும் மனமும் இளமையாக இருக்க முடியும். அதற்கு எளிமையான இயற்கையான வழி யோக முறை மட்டுமே.
2: யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி அல்ல, அது உடல் மனம் உணர்வு மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை ஒருங்கிணைக்கும் ஒரு முழுமையான வாழ்க்கை முறை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்திய பாரம்பரியத்தில் வளர்ந்த இந்த கலை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டது. யோகா என்ற சொல் யுஜ் என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து வந்தது. அதற்கு இணைதல் அல்லது ஒன்றுபடுதல் என்று பொருள். உடலையும் மனதையும் இணைத்து சமநிலையான வாழ்க்கையை வாழ உதவுவதே யோகாவின் நோக்கம். பழங்கால முனிவர்கள் மனிதன் முழுமையான ஆரோக்கியத்துடன் வாழ இதன் முறைகளை உருவாக்கி இருக்கின்றார்கள். இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் யோகாவை தினசரி வாழ்க்கையில் ஒரு பகுதியாக கடைபிடித்து வருகின்றனர். அன்றாட வாழ்க்கை முறையில் நாம் தூங்குவது போல், சாப்பிடுவது போல், அன்றாட நிகழ்வில் ஒரு நிகழ்வாக நாம் ஏற்படுத்தி கொண்டால் நமது மனமும் உடலும் முழுமையான ஆரோக்கியத்தில் இருப்பதை நாம் உணர முடியும். நம்மளுடைய உடல் இந்த உலகத்துக்கு வரும்போது இந்த உடலோட தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த உடலை வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதான். இப்போ உடற்பயிற்சிகள்லாம் செய்யும்போது அது வெறும் சதைக்கோளங்களுக்கு மட்டுமே செய்யப்படுறது. ஆனால் இந்த ஆசனங்கள் வந்து உடலையும் மனதையும் இணைக்கக்கூடிய ஒரு செயலை வந்து செய்து ஒரு 21 ஆசனங்கள் வந்து சித்தர்கள் நமக்கு வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. பதஞ்சலி யோக சூத்திரத்தில் 21 ஆசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆசனங்கள் மூலியமாக நம்ம உடலில் உள்ள நாளமில்லா சுரபிகள், சக்ராசன் சொல்லக்கூடிய அந்த நாளமில்லா சுரபிகளை வந்து நம்ம முழுமையாக இயக்க முடியும். அப்படி இயக்கும்போது உடலில் உள்ள அனைத்து வியாதிகளும் முழுமையாக சரி செய்யப்படுகிறது. அதுக்கு சில ஆசன முறைகள் இருக்கிறது. அதாவது பேசிக் சக்ரா, அதாவது மூலாதார சக்ராஸ்க்கு அப்படின்னு பார்த்தா அதுக்கு சில ஆசன முறைகள் இருக்குது. மச்சாசனம் அந்த மாதிரி ஆசனங்கள்லாம் அந்த சக்ராஸை முழுமையாக ஆக்டிவேஷன் பண்ணி அது சம்பந்தமான உடல் சார்ந்த பிரச்சனைகளை அது சரி செய்யக்கூடிய ஆசனங்களாக இருக்கும். புஜங்காசனம் அப்படிங்கிறது ஹார்ட் சக்ராவை வந்து இயக்கக்கூடியது. அந்த ஹார்ட் அன்பு அதிகமாக இருக்கும்பொழுது உடலில் வந்து ஒரு டோபமின் சுரப்பி வந்து அதிகமாக சுரக்கும். அதனால அது சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து சரியாகும். அனைத்து மக்களுடையும் நமக்கு ஒரு பிணைப்பு ஏற்படும். சமுதாயத்தில் நமக்கு அனைவரிடமும் அன்பாக இருக்கிறதுக்கான சில விஷயங்கள் நம்ம உடல் மூலியமாகவும் நம்ம கொண்டு வர முடியும். முதியவர்கள் என்று யோகா செஞ்சதுக்கப்புறம் அவங்கள சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அந்த முதியவர்கள் வந்து முதியவர்களாக அதுக்கப்புறம் இருக்க போகிறது இல்லை. அந்த யோகா ஆசனங்கள் செய்யும்போது அவங்களோட வயது வேணால் முதியதாகலாம், ஆனால் அவங்க எப்பவுமே இளமையோடு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். யோகாவை முறைப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து அவங்களோட உடலுக்கு தகுந்த அளவில் அவங்க வளர்ச்சி செய்யணும். இப்போ வந்து இந்த சேரில் உட்காந்துட்டு கூட நீங்கள் செய்யலாம். சேரில் உட்காந்துட்டு கைகளை கீழே தொடுறது, சேரை பிடிச்சிட்டு பின்னாடி ஸ்ட்ரெச் பண்ணுறது, சில இந்த மாதிரி ஆசனங்களை சேர் ஹெல்ப்போட, சேர் மட்டும் இல்லை அவங்களுக்கு சப்போர்ட்டிங்காக நிறைய டூல்ஸ் வந்து இருக்குது. இப்போ சில கயிறு மாதிரியான விஷயங்கள், அதுக்கப்புறம் சில யோகா பிரிக்ஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு ஹெல்பிங் டூலாக நம்ம யூஸ் பண்ண முடியும். இது மூலியமாக அவங்க அதை யூஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த ஆசனங்களை படிப்படியாக மெதுவாக அவங்க அவங்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி மெதுவாக வளைச்சி முழுமையாக அந்த ஆசனங்களை அவங்க செய்ய முடியும். அந்த போச்சஸில் அவங்க செய்யும்போது சில தலகாணிகள் கூட அவங்க யூஸ் பண்ணி செய்யலாம். அது மாதிரி செய்யும்போது அவங்க அந்த ஆசனங்களை அதோட இறுதி நிலையை முழுமையாக அடைய முடியும். அந்த மாதிரி அடையும் போது மற்றவங்க செஞ்ச அந்த ஆசனங்கள் என்ன பலன் வந்து கிடைக்கோ அதே பலன் வந்து அதை விடையும் அதிகமாக அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இளைஞர்கள் வந்து அவங்களுக்கு எப்போவுமே பிளட் சர்க்குலேஷன் வந்து இந்த ஏஜில் நல்லா இருக்கும். ஆனால் முதியவர்களுக்கு வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் அந்த பிளட் சர்க்குலேஷன் குறையிற நேரம். அந்த நேரத்தில் இவங்க யோகா செய்யும்போது இளைஞர்களுக்கு எந்த அளவு பிளட் சர்க்குலேஷன், அதாவது அந்த இரத்த ஓட்டங்கள் இருக்கிறதோ அதே அளவுக்கு அந்த பிளட் சர்க்குலேஷன் முதியவர்

பெரியவர்களுக்கும் இளைஞர்கள் மாதிரியே பிளட் சர்க்குலேஷன் ஆகிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. அதனால் இந்த டூல்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணி முறையான வகையில் செய்யும்போது அவங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும். அவங்க வயது வந்து அவங்களுக்கு இதில் ஒரு பெரிய விஷயமா அதுக்கப்புறம் அவங்களுக்கு தோணாது, அவங்களும் இளமையாகவே இருப்பாங்க. முக்கியமாக நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய பெண்கள் மாதவிடாய் காலங்களில் அவங்களுக்கு இருக்கிற உடல்நிலை, அவங்களோட மன சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நம்ம யோகா வந்து செய்யும்போது அவங்களோட உடலையும் மனசையும் அவங்க முழுமையாக ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். சர்வ அங்க ஆசனம், இந்த சர்வ அங்க ஆசனம்ன்றது சர்வாங்க ஆசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வ அங்கங்களுக்கும் உரிய ஆசனம் இது. அவங்களுடைய ஹார்மோன்ஸை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு உரிய ஒரு ஆசனம். இந்த ஆசனத்தை அவங்க முழுமையாக ரெகுலராக செஞ்சுட்டு வரும்போது அவங்களுக்குள்ள அந்த மன மாற்றங்கள், 24 மணி நேரமும் அவங்களுடைய மனசு வந்து ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கும், ஏன் இவ்வளோ கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. அவங்களுடைய உடல் சார்ந்த சில ஹார்மோன் சேஞ்சஸ்னால அந்த விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும். ஸோ இந்த ஆசனங்கள், சில பிராணாயாமா, சில முத்திரைகள், சில தியான முறைகள் செய்யும்போது சர்வாங்காசனம் சர்வ அங்கங்களுக்கும் உரிய ஆசனம், இந்த ஆசனத்தை அவங்க செய்யும்போது ஹார்மோன்ஸ் இம்பாலன்ஸ் அவங்க சரி பண்ண முடியும். அப்படி சரி பண்ணும்போது அவங்களுக்கு அந்த மனநிலையிலையும் முழுமையா ஒரு மாற்றம் கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். பெண்கள் வந்து இந்த காலகட்டத்தில் ஏன் அவங்க இப்படி இருக்காங்கன்னு சுற்றி இருக்கிறவங்களும் யோசிக்கிறதில்ல, அவங்களும் யோசிக்கிறதில்ல. அவங்களுக்கு உடலில் சில ஹார்மோன்ஸுன்றது சயின்டிஃபிக்காக உண்மை. அந்த ஹார்மோன்ஸை சரி பண்ணுறதுக்கு அவங்க இந்த முறைகளை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் முழுமையான தீர்வு இதில் வந்து அவங்களுக்கு இருக்குது. பெண்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் 24 மணி நேரமும் எல்லா வேலைகளையும் முழுமையாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஆக்சிஜன் அளவு வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க கோவப்படாமல் அவங்களுடைய விஷயங்களை செய்கிறதுக்கு முழுமையாக உடலில் ஒரு விஷயம் நடக்கும். அதுக்கு யோக ஆசனங்கள், பிராணாயாமா 10 to 15 நிமிஷம் செஞ்சால் கூட ஒரு நாளைக்கு தேவையான ஆக்சிஜனை அவங்க இதிலிருந்து முழுசாக எடுத்துக்க முடியும். உடலில் வந்து ஆக்சிஜன், அதாவது பிராணம் அதிகமாக இருக்கும்போது அவங்க செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் உயிர்ப்புத்தன்மை ஜாஸ்தி இருக்கும், அதை முழுமையாக அவங்க வந்து செய்ய முடியும். சில ஆசனங்கள், அதாவது சூரிய நமஸ்காரம், இதை அவங்க செய்யும்போது அவங்க உடம்புல இருக்கிற 72 நாடிகளும் முழுமையாக வேலை செய்யும், அதை வந்து இயக்கி அது மூலயமா பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும், உடம்புல ஆக்சிஜன் ஃப்ளோ, அதாவது பிராணாவும் அதிகரிக்கும். இது போக புஜங்காசனம், அர்த்த சலபாசனம், தனுராசனம், சர்வாங்காசனம், மச்சாசனம், அர்த்த மச்சேந்திராசனம், ஜானு சிரசாசனம், இதுதான் பெண்களுக்கான சிறந்த ஆசனங்கள். பெண்கள் வந்து அவங்க வந்து முதல்ல ஆசனங்கள் வந்து ஒரு 10 வயசில் வந்து செய்கிற ஆசனங்களை வந்து ஒரு 16 வயசில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. 16 வயசில் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது ஒரு 21 வயசில் செய்ய முடியாது. 21 வயசுலன்றது 36 வயசில் பண்ண முடியாது. 36 வயசுலன்றது 46 பண்ண முடியாது. 46ன்றது ஒரு 52 பண்ண முடியாது. இப்படி ஒரு கணக்கு உண்டு. ஏன்னா நம்மளுடைய போன் வந்து அந்த மாதிரி வளர்ச்சி அடையும் போது அதை நீங்கள் சடனாக போய் நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ முறைப்படி முதல்ல இருந்து நம்ம பயிற்சி செய்யலை அப்படின்னு சொன்னால் நம்ம குழந்தைங்கள ஆரம்பத்திலிருந்தே இந்த மாதிரி விஷயங்களுக்கு பழக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி வந்து நம்மளால் செய்ய முடியலை அப்படின்னு சொன்னால் ஒரு வயதிற்கு மேலே உங்களுடைய ஜாயின்ஸ், அதாவது மூட்டுகள், ஒவ்வொரு அசைவும், உடலில் அசையக்கூடிய மணிக்கட்டு, மூட்டு, கால், இந்த அசைவுகள் கொடுக்கக்கூடிய அந்த ஜாயின்ஸை வந்து நீங்கள் முதல்ல வந்து இயக்கணும். அந்த இடங்களை மட்டும் நீங்கள் இயக்கும் போதே உடம்புல ஒரு ஃபெக்சிபிலிட்டி, ஒரு நெகிழ்வுத்தன்மை கிடைக்கும். அதுக்கப்புறமா சில ஆசன முறைகளை நீங்கள் வந்து மேற்கொள்ளலாம். ஒரு இரும்பு கம்பி இருக்குது, அதை நீங்கள் வந்து ஹீட்டாக்காம டைரக்டாக நீங்கள் வளைக்கும் போது அந்த இரும்பு கம்பி வந்து உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி உங்களுடைய போனை வந்து நீங்கள் முதல்ல ஒரு ஃபெக்சிபிலிட்டி கொண்டு வராமல் நீங்கள் பண்ணும்போது உடலில் சில சைட் எஃபெக்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஃபெக்சிபிலிட்டிக்கு கிரியாசன்னு சொல்கிற அந்த அசையும் நிலை ஆசனங்கள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் படிப்படியாக அடுத்தது சூரிய நமஸ்காரம், புஜங்காசனம், அர்த்த சலபாசனம், தனுராசனம், இந்த மாதிரி ஆசனங்களை நீங்கள் செஞ்சால் உடம்புக்கும் மனசுக்கும் முழுமையாக ஹெல்த் வெல்த் ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உஷ்ட்ராசனம், இது வந்து பெண்களுக்குன்னே உரிய ஆசனம். அவங்க வந்து குழந்தை பெற
பெற்றெடுக்கும் போது அவங்களுக்கு வர்ற அந்த ஸ்ட்ரெச் மாஸை வந்து, வயிறில் உள்ள அந்த ஸ்ட்ரெச் மாஸை வந்து முழுமையாக அதை சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசனம். அவ்வளவு அற்புதமான ஆசனம். இதை அவங்க பெண்கள் செய்யும் போது அவங்களுக்கு அவங்க இளமை காலத்துல வயிறு எப்படி இருந்ததோ அதே அளவு வயிறு வந்து அது கொண்டு வரும். ஒரு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு ஏஜ்லயும் பெண்களுக்கு இடுப்பு சதைகள் விரிஞ்சுக்கிட்டே போகும். அதனால

0: அவங்க வயதான தோற்றத்தை வந்து கொடுக்கும். ஜானுசிரசாசனம், சிசுபாலாசனம், இந்த இரண்டு ஆசனங்களையும் செய்யும் போது அவங்களுடைய இடுப்பு வந்து ஒடுக்க முடியும். உடுக்கை போன்ற இடுப்பு இருக்கும்போது அவங்க பார்க்கறதுக்கு இளமையா தெரிவாங்க. இந்த ஆசன முறைகளை அவங்க அந்த சரியான மூச்சு பயன்படுத்தி செய்யும் போது அந்த இடுப்பு சதைகளையும் நம்ம சரிவர கொண்டு வர முடியும். உடலே வந்து கோயில், உத்தமன் குடி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற அந்த கோயிலுக்குள்ள அந்த கோயிலை வந்து எப்படி அவங்க பராமரிக்கணும், என்ன மாதிரி அந்த கோயிலை பார்த்துக்கணும், அந்த கோயிலை எப்படி சரியா வச்சுக்கணும், இந்த மாதிரி வழிமுறைகள் யோகால இருக்கு. அதை அவங்க சரியா செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அந்த அதுக்குள்ள இருக்கிற உத்தமன் இறைவன் அப்படிங்கிறவங்க அதுக்குள்ள இருக்கிற அந்த மனம், அந்த மனசை வந்து அவங்க முறையா வந்து சரி பண்ணிக்கும் போது, அந்த மனசுக்கான சில விஷயங்களை தியான முறைகள்ல அவங்க எடுத்துக்கும் போது அவங்க ஹெல்த்தையும் அந்த மனநிலையை சரி பண்ணும் மனசு தான் ரொம்ப முக்கியம். ஸோ மனநிலைகள்ல ஹெல்த் சரி பண்றதுக்கும் நிறைய வழிமுறைகள் இருக்கு. மருந்தே இல்லாம மருத்துவத்திற்கு அப்பால் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, அது இந்த யோகா தியான முறைகள்ல தான் இருக்கு. இது வந்து அவங்க பண்ணும்போது அவங்களோட இன்னர் இன்ஜினியரிங் சரியாகும் போது அவங்களோட உடலும் மனமும் ஆரோக்கியமா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். உடல் வலிமையும் மன வலிமையும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. வலிமையான உடல் தெளிவான மனதை உருவாக்குகிறது, தெளிவான மனம் சிறந்த வாழ்க்கையை உருவாக்குகிறது. தினமும் அரை மணி நேரம் யோகா செய்வது மிகவும் சரியான ஒரு முறையாக இருக்கும். செல்வம் இழந்தால் சிறிது இழந்ததாகும், நேரம் இழந்தால் அதிகம் இழந்ததாகும், ஆரோக்கியம் இழந்தால் அனைத்தையும் இழந்ததாகும். இந்த ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் எளிய பாதைதான் யோகா. இதை மன நிறைவோடையும், அதாவது பிரசன்ட் மூமெண்ட், ஃபாஸ்ட் ஃபியூச்சர்ல இல்லாம இந்த நிமிடம் வாழக்கூடிய அனைத்து விஷயங்களும் யோகா தான். அதை நம்ம முழுமையா கடைபிடிக்கும் போது யோகா வந்து உங்களுக்கு முழுமையா உடல் மனதுல ஆரோக்கியத்தை கொடுக்கும். வயது அதிகரிப்பதை நம்மால் தடுக்க முடியாது, ஆனால் வயது அதிகரிக்கும் விதத்தை ஆரோக்கியமாக மாற்ற முடியும்.
1: முதுமை என்பது வயதின் எண்ணிக்கை மட்டுமல்ல, வாழும் விதத்தின் வெளிப்பாடும் கூட. யோகாவை வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாற்றினால் முதுமையும் மகிழ்ச்சியாக, சுறுசுறுப்பாக, நோயற்றதாக அமையும். பெண்கள் ஆரோக்கியமாக இருந்தால் குடும்பமும் ஆரோக்கியமாக இருக்கும். இன்று முதல் தினமும் சில நிமிடங்களாவது யோகாவுக்காக ஒதுக்குவோம். ஆரோக்கியமான இனிமையான முதுமையை வரவேற்போம். நன்றி நேர்களே. இதுவரை வளம் பெறுவோம், நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் பெண்களுக்கான ஆரோக்கியமான முதுமைக்கு யோகாசனங்களின் அவசியம் குறித்த உரை கேட்டீர்கள். வழங்கியவர் யோகா பயிற்றுனர் யோகினி எம் சண்முகப்பிரியா அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு ஆர். தியாகராஜன், அமைப்பில் உதவி எம். சுப்புலட்சுமி, படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம்.

0: ஆகாஷ்வாணி
1: சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த G7 நாடுகளிடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் புதுதில்லியில் நேற்று ரஷ்ய பாதுகாப்பு ஆலோசகர் செர்ஜி சொய்குவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு SKM மயிலானந்தனுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். காவிரியில் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 40 TMC தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. அரசு மருத்துவமனைகளில்

0: பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு விடுதிகளுக்காக 12 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ராதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கடலூர் அரசு மருத்துவமனையில் பல் மாற்று சிகிச்சை பெற்ற பெண் ஒருவர் தவறான சிகிச்சை காரணமாக உயிரிழந்திருப்பதாக வெளியான செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். துணை ஆட்சியர் உள்ளிட்ட குரூப் 1 பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் 6ஆம் தேதி நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. முகரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவர் நலமையத்தின் சார்பில் 2 நாட்கள் நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாம் நேற்று தொடங்கியது. ஈரான் பிரிவினைவாத குழுக்கள் தாக்குதலை தொடரும் வரை மேற்காசிய பிராந்தியத்தில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. கானா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அம்மா போல பக்குமான பண்பிலை இது உங்களுக்கு மணி பண்பிலை 101.

0: காலை நேரத்து இதமான தென்றலோடு கதிரவனின் பொன்னிற வெளிச்சமும் இணைந்து நம்மை வரவேற்கும் ஓர் அழகான காலை பொழுது. குமரி மாவட்டத்தின் இதய துடிப்பாய் ஒலிக்கும் குமரி எஃப்எம் 101 காலை மணி 9:02 உங்களோடு இணைவது உங்கள் அன்ப ஆர்ஜேஎஸ் முத்து ஆனந்தி. இன்னைக்கான நாள் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியை தட்டி எழுப்பக்கூடிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கான நாள இன்று ஒரு தகவலோட ஸ்டார்ட் பண்ணலாம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கா சைபால் இதையில் படையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்.
4: ஒரு சின்ன பையன் என்னை தேடிட்டு ஓடி வந்தான். ஒரு கதை சொல்லுங்கன்னா, சொந்தமாக எதுவும் தெரியாதேன்னு, உங்களுக்கு சொந்தமாக எதுவும் தெரியாதுன்னு எனக்கும் தெரியும் அப்படின்னா. இந்த பையன் அடிக்கடி என்கிட்ட வந்து கதை கேட்குறவன், அதனால் என்னோடய ரகசியம்லாம் அவனுக்கு அத்துப்பிடி, அதனால தான் அவ்வளவு தெளிவாக அடிச்சு விட்றான். சரி, இப்போ என்ன செய்யலாம்னு, பழைய கதை ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன்னா, உனக்கு கிருஷ்ண தேவராயரை தெரியுமான்னு. அவர்கிட்ட நேரில் பழக்கம் இல்லை, ஆனால் அவரை பற்றி புஸ்தகத்தில் படிச்சிருக்கேன்னா. சரி, இவங்ககிட்ட மேற்கொண்டு பேச்சு கொடுத்தா நம்மளை ஒரு மாதிரி ஆக்கிவிடுவான் அப்படிங்கிறத யூகம் பண்ணிக்கிட்டு அவனை உட்கார வச்சு கடைசி வரைக்கும் குறுக்க பேசக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷனையும் போட்டுட்டு அந்த கதையை சொன்னேன். ஒரு சமயம் கிருஷ்ண தேவராயர் சமஸ்தானத்துக்கு ஒரு பெரிய வித்வான் வந்து சேர்ந்தாராம். என்னோட போட்டி போடுறதுக்கு இந்த ஊரில் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சவால் விட்டாராம். அந்த ஊரில் இருந்த பெரிய பெரிய வித்வான்லாம் இது ஏதுனா வம்பா போச்சுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் அந்த ஆளோட போட்டி போடுறதுக்கு தயாராக இல்லை, எல்லாரும் நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒருத்தன் மட்டும் தைரியமாக முன்னுக்கு வந்தான். அது யாருன்னா தெனாலிராமன். அந்த சமஸ்தானத்தில் விகட கவி அவன். என்ன அனுப்புங்க போட்டிக்கு, நான் ஜெயிச்சு காட்டுறேன்னா. உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. தைரியம் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, ஆனால் தைரியம் இருந்தால் அதிர்ஷ்டம் தேடிட்டு வருங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னா. அடுத்த நாள் போட்டி ஆரம்பமாச்சு. அந்த பெரிய வித்வான் வந்து நின்னார். தென்னாரிராமன் எதிரில் வந்து நின்னான். அந்த வித்வான் ஒரு விரலை காட்டினார். தென்னாலிராமன் பதிலுக்கு 2 விரலை காட்டினான். வித்வான் 3 விரலை காட்டினார். இவன் உடனே 4 விரலை காட்டினான். உடனே 5 விரலை காட்டினார் அவர். தென்னாலிராமன் உடனே தன்னுடைய கை முஷ்டியை காட்டினான், கையை மூடி காட்டினான். அவ்வளோதான், அந்த பெரிய வித்வான் கிருஷ்ண தேவராயர் காலில் விழுந்தார். நான் தோத்துட்டேன், என் தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டார். கிருஷ்ண தேவராயர் அவரை தனியாக அழைச்சிட்டு போய் என்ன நடந்ததுன்னு விசாரித்தார். அந்த வித்வான் விளக்கம் கொடுத்தார். ஆண்டவன் ஒருவன் தான் உண்டுங்கிறத விளக்கிறதுக்காக நான் ஒரு விரலை காட்டினேன். அப்படி இல்லை, சக்தியை சேர்த்தா சக்தி சிவன் 2 பேர் உண்டுன்னு உங்கள் வித்வான் 2 விரலை காட்டினார். மூர்த்திகள்

0: மூன்று பேருங்கிறதுக்காக நான் மூணு விரலை காட்டினேன். வேதங்கள் நான்குன்னு சொல்லி அவர் நாலு விரலை காட்டினார். பஞ்சபூதங்கள் ஐந்துன்னு நான் அஞ்சு விரலை காட்டினேன். அதையெல்லாம் அடக்கி ஆளணும்னு சொல்லி அவர் கையை மூடி உறுதியாக காட்டினார். அடடா, உங்கள் வித்வானுக்கு எப்பேற்பட்ட அறிவு, அவர் தான் ஜெயித்தார், நான் தோத்துட்டேன் அப்படின்னார் அவர். அப்படி சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் தெனாலிராமனை கூப்பிட்டு என்னப்பா நடந்தது அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு தெனாலிராமன் விளக்கம் கொடுத்துருக்குறான். அவன் முதல்ல என்னை கொன்னுடுவேன்னு அந்த வித்வான் ஒரு விரலை காட்டினா, உடனே ஒரு ரெண்டு கண்ணையும் தோண்டி போடுவேங்கிறதுக்காக நான் ரெண்டு விரலை காட்டினேன், உனக்கு நாமம் போட்டுருவேன்னு சொல்லி மூணு விரலை காட்டினா, அதை அழிச்சிருவேன்னு நாலு விரலை காட்டினேன், உன்னை அரைஞ்சிருவேன்னு அவன் அஞ்சு விரலை காட்டினா, நான் உங்களை குத்தி போடுவேன்னு சொல்லி கையை மூடி காட்டினேன் அப்படின்னா. இப்போ பாருங்க, ஜெயிச்சது யார்? தைரியம் மட்டும் இருந்துட்டா அதிர்ஷ்டம் தானாக தேடி வருங்கிறது எவ்வளவு உண்மையாக போச்சு. அதனால் நாம் எப்பவும் தைரியமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு என் எதிரில் கதை கேட்டுட்டு உட்காந்துருந்த சின்ன பையனை பார்த்தேன். அவன் என்னை நிமிந்து பார்த்தான். அவன் தன்னோட கை கால் ரெண்டையும் ஒரு மாதிரியாக என் முன்னால் தூக்கி இருபது விரலை காட்டினான். எனக்கு ஒன்றும் புரியல, இதுக்கு என்னப்பா அர்த்தம்னு கேட்டேன். இதே கதையை இதுக்கு முன்னாடி என்கிட்ட இருபது தடவை நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படின்னா.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: நெஞ்சை வருடம் மெல்லிசையாய் இடைவிடாத இசை பயணமாய் ஒழித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் காலை 9:08. உங்களுக்கு பிடித்த பாடலை உங்கள் குரல் மூலம் பதிவு செய்து கேட்க காத்திருக்கும் இந்நிகழ்ச்சி வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உற்சாகமான சந்தோஷமான பாடல்களை கேட்க நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-2240 மற்றும் ஒரு எண் 2907-722 முன் இணைப்பு எண்ணாக 04652. உங்களுக்கான அலைபேசி எண் 8903257309. வசந்த அழைப்பில் இன்று இணையும் முதல் நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க, என்ன பாடல விரும்பி கேட்கறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? லட்சுமிமா, எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கோம். சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்க போறீங்க? முதல்ல வந்திருக்கீங்க.
5: கண்ணு பட போதே படத்துல இருந்து
4: நன்றிமா.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
3: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். நேரம் காலை 9:15. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பில். நமது நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
5: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: நான் கவர்குளம் தேரிவிளை கனகராஜ் பேசுறேன்.
5: கனகராஜ் சார், நலமா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கும் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நிலையத்துல எல்லாருமே நல்லா இருக்கும் சார். சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும்?
6: உடலுக்கும் உள்ளத்துக்கும் அமைதி தருவது யோகா கலை. அந்த யோகா தரக்கூடிய அமைதி தரக்கூடியது இந்த பாடல். படம் தாய் மூகாம்பிகை, பாடல் ஜனனி ஜனனி.
5: ரொம்ப அழகான பாடல் சார். இதோ உங்களுக்காகவும் நேயர்களுக்காகவும் நீங்கள் விரும்பி கேட்ட பாடல். நன்றி சார்.
6: நன்றி மேடம்.
7: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் காலை 9:29 நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பில். நமது நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க சார்? கோவில்பட்டியிலிருந்து ராகவன் சார். சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும்? கண்டிப்பா சார், இதோ உங்களுக்காக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல். நன்றி சார்.

0: கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
4: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28 தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28 தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
6: நேர்களை, இது உங்கள் நினைவிற்கு. இன்று முற்பகல் 11:02 எக்ஸுரை தொடர்ந்து பேசுங்க மக்களை பேசுங்க. கொல்லன் விளை அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, மறக்காம கேளுங்க. நேரம் காலை 9:31 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில். நமது நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர், வணக்கம்.
7: வணக்கம்
6: வணக்கம். யார்?

0: பேசுறீங்கம்மா? நவப்ரியாமா, சொல்லுங்க. உங்களுடைய பேரே வித்தியாசமா இருக்கு. ஒன்பது.
1: ஒன்பது விதமான குணங்களை உடையவள்.
0: சூப்பர், சொல்லுங்கம்மா. நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து படம் பேர் தெரியும் மேடம்.
0: ரம்மி. ரம்மி படத்துல இருந்து கூட மேல கூட வச்சு. சரிம்மா, கண்டிப்பா உங்களுக்காக இதோ நீங்கள் விரும்பி கேட்ட பாடல். நன்றி.
1: தேங்க்யூ.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். நேரம் காலை 9:38. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்விற்ப நேரலை நிகழ்ச்சியில் நமது நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? லீலிமா சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: படம் வந்து பாடல் ரோஜா.
2: கண்டிப்பாம்மா, இது உங்களுக்காக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல். நன்றிம்மா.
3: நன்றிம்மா.

0: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
0: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: பிரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: ஒவ்வொரு மூச்சும் ஒரு சக்தி, ஒவ்வொரு அசைவும் ஒரு புத்துணர்ச்சி, ஒவ்வொரு நிமிடமும் ஒரு புதிய தொடக்கம். அழுத்தங்கள் அதிகமான இன்றைய காலத்தில் அமைதியாக வாழ கற்றுத்தரும் இனிய வழிகாட்டி, வயது பாராது எல்லோரையும் ஆரோக்கிய பாதைக்கு அழைக்கும் நல்ல நண்பர், சுறுசுறுப்பான காலை, தெளிவான சிந்தனை, ஆரோக்கியமான உடல், மகிழ்ச்சியான மனம், இவை அனைத்திற்கும் அழகான திறவுகோல் யோகா. இந்த யோகா தினத்தில் நம்முள் இருக்கும் நேர்மறை சக்தியை விழிப்போம், மன அமைதியையும் உடல் நலத்தையும் இணைத்து கொண்டாடுவோம். யோகா செய்வோம், நலமுடன் வாழ்வோம், அமைதியுடன் நாளை நோக்கி பயணிப்போம்.
5: நேர்களை, இது உங்கள் நினைவிற்கு. இன்று முற்பகல் 11:30 குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சி காத்துட்ருக்க. நிகழ்ச்சியில் உங்களுக்கான தலைப்பு, வாழ்க்கையில் சந்தித்த சவால். டெய்லி டெய்லி நம்ம நிறைய சவால்களை ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அது என்ன சவாலை ஃபேஸ் பண்ணீங்க, எப்படி ஃபேஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலை தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2602400 மற்றும் முறையன் 2907722. உங்களுக்கான முன் இணைப்பு எண் 04652. உங்களுக்காக மற்றொரு அலைபேசி எண் காத்துட்ருக்கு, 8903257039. மறக்காம எல்லா நேயர்களும் கலந்துக்கோங்க. நேரம் காலை 9:46. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பில். நமது நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர், வணக்கம். நேர்கள் இப்பொழுது கடாரம் கொண்டான் திரைப்படத்தில் இந்த பாடல் ஒன்று கேட்கலாம்.

0: ஹலோ,
1: ரஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னணும்
2: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: சார், இவ்வளவு எங்கிருந்து?
2: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
1: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
0: சார், 2 லட்சம்
3: என்னாச்சப்பா?
0: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
3: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
0: ஃப்ராட்?
3: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள் தெரிந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க, RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
6: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சை

0: இருக்கு. ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
1: தோழிகளே, பணத்தை சும்மா சேர்த்து வச்சா மட்டும் போதாது, அதை சரியான இடத்துல சரியான நேரத்துல முதலீடு செஞ்சு பன்மடங்க பெருக்கணும், அப்படித்தானே? அதை சரியான இடத்துல முதலீடு செய்ய நீங்க ரெடியா இருக்கீங்களா? குடும்ப பட்ஜெட் மற்றும் பெண்களின் முதலீடுகள் பற்றி பேச இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. குடும்ப பட்ஜெட்டிலும் முதலீடுகளிலும் பெண்கள் எடுக்கும் முடிவுகளின் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற தலைப்புல தோழிகள் அனைவரும் பேச வரலாம். உங்கள் கருத்துக்களை பகிர நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலை தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2602400 மற்றும் ஒரு 2907722 முன் இணைப்பு எண்ணாக 0465 2. உங்களுக்கான அலைபேசி எண் 8903257309. மறக்காம எல்லா தோழிகளும் கலந்துக்கோங்க. நேரம் காலை 9:53. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பில். நமது நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம். பருத்துவிலிருந்து ஸ்ருதி. ஸ்ருதிமா சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும்?
2: துர்கா படத்திலிருந்து பாப்பா பாடும் பாட்டு.
1: கண்டிப்பாமா, இது உங்களுக்காக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல். நன்றிமா.
2: நன்றி.

0: நேரம் காலை 9:57. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பில் நமது நிகழ்ச்சியில் இணையும் நிறைவான நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்? கண்டிப்பாம்மா, இதோ உங்களுக்காக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல். நன்றிம்மா.
1: நன்றி.

0: பண்பலை நூற்றொன்றில் நேயர்கள் இதுவரை கேட்ட ரசித்த நிகழ்ச்சி வசந்த அழைப்பு. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள். இனி கேட்கலாம் 10 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த G7 நாடுகளிடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் புதுதில்லியில் நேற்று ரஷ்ய பாதுகாப்பு ஆலோசகர் செர்ஜி சொய்குவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு எஸ் கே எம் மயிலானந்தனுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். காவிரியில் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 40 TMC தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15 தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு விடுதிகளுக்காக 12 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கடலூர் அரசு மருத்துவமனையில் பல்மாற்று சிகிச்சை பெற்ற பெண் ஒருவர் தவறான சிகிச்சை காரணமாக உயிரிழந்திருப்பதாக வெளியான செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். துணை ஆட்சியர் உள்ளிட்ட குரூப் 1 பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் 6 நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. முகரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. ஈரான் பிரிவினைவாத குழுக்கள் தாக்குதலை தொடரும் வரை மேற்காசிய பிராந்தியத்தில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று

0: அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் காயத்ரி கோபிசந்த் த்ரிஷா ஜோலி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கொலம்பியா 1-0 என்ற கோல் கணக்கில் காங்கோவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நூற்றி ஒன்று தாங்க நம்ம ஃப்ரெண்டு, இதுதாங்க ட்ரெண்டு.

0: நேரம் 10:02. உங்கள் நேரங்களில் இனிமையாய் இளமையாய் இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101.
1: வாசிப்பை சுவாசிப்போம்.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி
6: தட்ஸ் ரைட்
5: வசந்த் அண்ட் கோ சரி சரி வசந்த்
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ
6: தட்ஸ் ரைட்
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி
6: தட்ஸ் ரைட்
5: வசந்த் அண்ட் கோ சரி சரி வசந்த்
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ
6: தட்ஸ் ரைட்
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி
6: தட்ஸ் ரைட்
5: வசந்த் அண்ட் கோ சரி சரி வசந்த்
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ
6: தட்ஸ் ரைட்
1: முன் சிந்தியுங்கள், சிந்திப்பதற்கு முன் வாசியுங்கள். வாசிப்பு பழக்கம் நம் அறிவின் ஊற்று. மனிதனோட மிகப்பெரிய கண்டுபிடிப்பு எது என்று வினவப்பட்ட போது சற்றும் யோசிக்காமல் புத்தகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பல கண்டுபிடிப்புகளை உலகிற்கு அளித்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவர்கள். வெற்றிகளை அள்ளி குவிக்கும் பல வெற்றியாளர்களோட பதிலும் கூட இதுதான். வாசிப்பின் மூலம் நம் வாழ்க்கையை வளப்படுத்த முடியும். வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில் இன்று கிளிக் மதுரை முரளி அவர்கள் எழுதிய யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற புத்தகத்தினை வாசிப்போம். குமரி பண்பலை 101.
8: கடந்த ஒரு 2 வாரமாட்டு நம்ம வந்து இந்த புத்தகத்தை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு அருமையான புத்தகம்னு சொல்லலாம். கதை அப்படின்னாலே நமக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். ஆனால் அதுலேயும் வந்து குறிப்பாக வந்து நிறைய தகவல்கள் நமக்கு நம்மோட வாழ்க்கையில் இணைஞ்ச தகவல்களை தராங்க. யார் எப்படி வாழணுங்கிற ஒரு தகவல் இருக்குது. அது மாதிரி எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிற தகவலும் இருக்குது. இதில் இதில் வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா
1: விஸ்வரூபம் அப்படிங்கிற ஒரு சிறுகதையை தான் பார்க்க போகிறோம்.
8: அது ஒரு சின்ன ஆலமர விதை தான், அது விஸ்வரூபமாக பெருசாக படம் எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. விரிந்து வளரும். அதே போல் இந்த கதையும் வந்து ஒரு சின்ன ஒரு துளியில தான் தொடங்குது. படிக்க படிக்க சுவாரஸ்யமாக விஸ்வரூபமாக அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு கதை தான் அடுத்த கதை. இதுலேயுமே வந்து எல்லா கதையிலையுமே இந்த ஆசிரியர் வந்து தொடக்கத்தில் வந்து கதிரவனை வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமாக நமக்கு தாராங்க. வார்த்தைகள் வித்தியாசமாக இருக்குது. இதில் இதுக்கு முன்னாடி உள்ள கதையிலையும் ஆதவன் வந்து சற்று கோபமாக இருந்தான் அந்த நேரத்தில் அப்படின்னு இருந்து, இந்த நேரத்தில் சூரியன் மீண்டும் தனது 2nd கோடையை குதூகலமாய் துவங்கிய நேரம், பரபரப்பான காலை நேரம் 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த இதுக்கு அடுத்த என்னது அடுத்த ஸ்டெப். ஆவணி மாச காற்று ஆர்ப்பாட்டம் குறைந்து போர்வெல் குழாய் காற்றை போல விட்டு விட்டு வீசி வாகன ஓட்டுகளின் வேகத்தை குறைத்தது, சுதந்திரமாய் சுவாசிக்க திணற வைத்தது. அப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான ஒரு நேரத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது.
1: தாத்தாவோட பேர் வந்து மாணிக்கம். முதல்ல அறிமுகப்படுத்துற கேரக்டர் இதான், தாத்தா வந்து மாணிக்கம். இவர் வந்து தன்னோட பேரனை ஒரு ஆசிரியரா பணிபுரிஞ்சவர். இவரு இப்ப வந்து பணிக்காலம் நிறைவு பெற்று வீட்டுல ஓய்வுல இருக்கிறாரு. அப்போ வந்து பேரன் வந்து ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க.
8: இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவருடைய மனைவியை இழந்து ஒரு மகனோட ஒரு பராமரிப்புல வாழக்கூடிய ஒரு

0: ரிட்டையர்டான ஒரு அப்பா. இது வந்து எல்லா நிறைய குடும்பங்கள்ல இருக்கும், அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கு அப்படிங்கறத கொடுக்குறாங்க. இப்ப வந்து ஒரு பேரனை வந்து முழுசுமா பேரனையே அவர் வந்து தன்னுடைய மகிழ்ச்சிக்கான ஒரு தூண்டுகோலா எடுத்துக்கிட்டு பேரன் தான் தனக்கு தான் தான் பேரனுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவர். அப்புறம் அந்த பேரனை ஸ்கூலுக்கு கொண்டு விடுறது, கூட்டிட்டு வர்றது, இதுல ஒரு சந்தோஷம் அவருக்கு. ஸோ அதுல வந்து அவர் கூட்டிட்டு போறாரு. அதுல வந்து ஒரு சின்ன விஷயம் கொடுத்துருக்காங்க. நேற்றைய அப்பாக்கள் எல்லாம் தலைமை பதவி பறிக்கப்பட்டு தாத்தாவாக பதவி இறக்கம் பெற்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேரன் பேத்திகளோட இரண்டு சக்கர வாகனங்களில் பள்ளிக்கு பயணப்பட நிறைய பேர் அதே மாதிரி போறாங்க. அதுல இவரும் ஒருத்தர் அப்படி போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு பேரன் கிட்ட பேசிட்டே போகும்போது ஒரு சின்ன வயசு பையன் பைக்ல வந்து ஸ்பீடா என்ன வந்துட்டுனா இவர் விட்டுட்டு ஸ்கூல்ல விட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது இடிச்சிட்டான். இடிச்சோடனே இவர் என்ன பண்றாரு, டக்குனு கீழே விழுந்து ஒரு ஜல்லி குவியல் பக்கத்துல கிடந்து அந்த ஜல்லி குவியல்ல மோதி கீழே விழுந்தோன்னு அவருக்கு நெத்தி பொட்டுல வந்து ஒரு ஏதோ ஒன்று பட்டு காயம்பட்டு ரத்தம் வர டக் டக் டக்னு அப்படி மயங்குறாரு, மயங்கிட்டார்.
1: இதே டைம்ல வந்து கார்ல வந்துட்டு இருக்காரு ஒருத்தர். அவர் வந்து
0: ஆனா இந்த டைம்ல வந்து இப்ப ரீசெண்டா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. நிறைய மாதிரி இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்தா டக்குன்னு அந்த தட்டுனவங்க என்ன பண்ணுவாங்கன்னு ஸ்பாட்ல நிக்க மாட்டாங்க, போயிருவாங்க, பயந்து போயிருவாங்க. அதுலயே அந்த சின்ன வயசு பையன் பைக்ல தட்டிட்டு பார்த்தான் இவன் ரத்தம் வரணும்னு ஓடிட்டான், பைக் எடுத்துட்டு போயிட்டான். அந்த டைம்ல இன்னொரு ஆள் வராரு.
1: அப்போ கார்ல இருந்து இறங்கிய சங்கர் வந்து மாணிக்கம் தாத்தாவை பார்த்ததும் பதறி போனான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சங்கர் யாரு அப்படின்னு நம்ம கதையோட இறுதியில பாத்துக்கலாம். அப்போ வந்து பாத்துக்கு என்ன பண்றாரு, இப்ப ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னா அவருக்கு என்ன சிச்சுவேஷன்ல இருக்காருன்னு பாத்துட்டு அவருக்கு முழிப்பு வர்றதுக்காக தண்ணி எல்லாம் இது பண்றாங்க. அப்புறம் வந்து என்ன, அவர் மயங்கின நிலையில இருக்கிறனால அவரோட பாக்கெட்ல வந்து இவர் யாரு அப்படின்னு தெரியறதுக்காக ஒரு ஐடி கார்டு மாதிரி எடுக்கிறாங்க. அதுல இருக்கிற மொபைல் நம்பர்ல கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு இது அந்த பேர்ல
0: மாணிக்கம்
1: அப்படின்னு கேட்டுட்டு கேக்கும் போது அங்க ஒரு பெண்ணோட குரல் கேக்குது, அவருக்கு சின்ன ஒரு காயம் ஏற்பட்டுச்சு, மருத்துவமனையில அட்மிட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸையும் சொல்லிட்டு என்ன பண்றாரு, அங்க உள்ளவங்கள்ட்ட ஹாஸ்பிட்டல்ல வந்து இந்த விஷயம்னு எல்லாம் சொல்லியாச்சு.
0: சொல்லிட்டு மருமக என்ன கேக்குறாங்க, அது வந்து அடிபட்டுச்சா அப்படியா, வண்டியில ஸ்கூல் பேக் ஏதாவது இருந்துச்சா, என் குழந்தைய கூட்டிட்டு போறாரே, என் குழந்தைக்கு என்னாச்சோ அப்படின்னு அவங்க அவங்களோட திங்கிங். மாமனருக்கு அடிபட்டதுங்கிறது இப்ப உள்ள சகஜமான ஒரு மனநிலையில தான், எல்லாருக்குள்ள ஒரு மனநிலையை அதுல காட்டுறாங்க.
1: ரெண்டு பேர் போனாங்களே என்னாச்சு அப்படிங்கிற தான் அந்த மருமகளுக்கு இருக்கு இல்லையா. அப்போ அவரும் அதுக்கும் பதில் சொல்றாரு, இல்ல இல்ல பேக் எல்லாம் இல்ல, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அப்பதான் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஹாஸ்பிட்டல் அந்த விஷயம்
0: என்ன இருக்காங்க எமர்ஜென்சி ரூம் எங்க இருக்கு அங்க போய் பாக்குறாங்க. பாத்துட்டு அவரு போகும்போது அந்த சங்கர் வந்து அவங்களுக்கு கிராஸ் பண்ணி போறாங்க, மருமகளை கிராஸ் பண்ணி அவர் வெளியே போறாரு ஹாஸ்பிட்டல் இருந்து அவரு போறாரு. ஆனா இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது இல்ல, இவங்க மாமனாரதான் கொண்டு சேர்த்தோன்னு. அப்புறம் வந்து மாணிக்கம் என்ன பண்றாருன்னா பக்கத்துல இருந்த நர்ஸ்ட எல்லாம் விவரத்தை சொல்லி சங்கர்னு என்ன ஒருத்தர் தான் வந்து சேர்த்தாங்க, இது ஏன் மருமகா அப்படின்லாம் சொல்லி கொடுக்குறாரு. சுத்தி முத்தும் பார்த்துட்டு மாமனாரை கேட்கிற, என்ன மாமா எப்படி அப்படி இப்படின்ட்டு அரை மயக்கத்துல இருக்கவர்கிட்ட கேட்க, என்னாச்சு ஏன் அப்படி நடந்து என்னாச்சுன்னா படப்படான்னு கேட்கறாங்க. நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இங்க அப்படின்னு கேட்டோன்னா சொல்லிருப்பா, எனக்கு போன் வந்து நான் நல்லா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மருமக சொல்றாங்க. ஏமாமா இப்படி கவர்மெண்ட் வண்டி ஓட்டக்கூடாதா, அடுத்த குவஸ்டின். சேஃபா இருக்காரு பையன் கிட்ட இல்ல, பையன் சேஃபா இருக்கான், அது முடிஞ்சிச்சு. அப்ப இது ஏன் வண்டி இப்ப கவர்மெண்ட் ஓட்டக்கூடாதுன்னு அவரை வந்து ஒரு குவஸ்டின் கேக்குறாங்க. உடனே ஹஸ்பண்ட் இவரோட மகன் மாணிக்கத்தோட மகன் சிவா அவருக்கு போன் பண்ணி உங்க அப்பா இப்படி அடிபட்டுச்சு ரேசா, டாக்டர்கிட்ட பேசினேன், கவலைப்பட ஒண்ணும் இல்ல, உங்க அப்பா நம்ம பையன் முகேஷ ஸ்கூல்ல விட்டுட்டு வந்து வரும்போதுதான் நடந்திருக்கு, விடும்போது நடந்திருந்தா என்னங்க பண்றது அப்படின்ட்டு உடனே குடல்லாம் உடஞ்சு நம்ம பையனுக்கு ஏதாவது ஆயிருக்குமே அப்படின்ட்டு அவங்க அவங்களோட ஃபீலிங் மாமனாருக்கு அடிபட்டேங்கிறத வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப பிரஸ் பண்ணி சொல்லாம மகனை பத்தி ஃபீல் பண்ணி பேசுறாங்க.
1: இந்த வார்த்தையை கேட்டோம்னா அந்த மகனுமே இந்த இவங்களுக்கு சப்போர்ட்டா தான் பேசுறாங்க இல்லையா, அது ஆமா ஆமா அப்பா அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் பேசுறாங்க. அப்ப வந்து சரி மாமாவை நான் கவனிச்சுக்கிறேன், நான் வரவான்னு கேக்குறாங்க.
0: இல்ல இல்ல நான் வர வேண்டிய அவசியம் இல்லையில, வரவான்னு கேட்ட உடனே நீங்க வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு, அப்ப நான் வர வேண்டிய அவசியம் இல்லையில அப்படின்னு
1: சின்ன காயம் தான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு.

0: இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு, 5 மணி ஆயிடுச்சு. 5 மணி ஆகுது, ஸ்கூல் முடிஞ்சு யார் வர்றாங்க?
1: மகன் சொல்லிட்டான், இவரு வந்து அப்பா வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரு, நான் கூட்டிட்டு வந்துடுறேன் 5 மணிக்கு அப்படின்னு கூட்டிட்டு வந்த உடனே பேரன் வந்து ஓடி வந்து தாத்தாவை பார்த்துட்டு, தாத்தா என்னாச்சு தாத்தா, உங்க கையில எல்லாம் அடிபட்டுருக்கு, உங்க தலையில அடிபட்டுருக்கு, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே, ஒன்னும் இல்லப்பா, சின்ன காயம்தான், சரியாயிடும். ஒரு சின்ன பையன் வந்து பைக்ல தட்டி

0: என்ன கேட்குறாரு அப்படின்னா, ஏன் இப்படி சொல்ற, கடந்த 3 வருஷமா வந்து இந்த பையன் வந்து இப்போ 3rd standard
1: படிக்கிறான்,
0: அப்போ ஒரு 3 வருஷமா வந்து ஸ்கூலுக்கு பத்திரமா போயிட்டு கொண்டு விட்டுட்டு வந்துட்டு இருக்கேன், என்னோ இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு, அதுக்காக இப்படியா அப்படின்னு கேட்ட உடனே அதுக்குமே சிவா வந்து கொஞ்சம் வார்த்தைகளை தான் கொஞ்சம் கடுமையாக தான் பேசுறாங்க, பேசாம அப்படியே விடுங்க, இது நல்ல வேலை இப்படி ஆயிடுச்சு, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்லாம் யோசிக்கிறாங்க பேசுறாங்க. சரி, யார் அந்த ஹாஸ்பிட்டல் சேர்த்தது யாரு அப்படின்னு தான் இப்ப க்வெஸ்சன்ஸ் வருது.
1: அது மைதிலி எதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இல்லைங்க நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது அவர் இல்ல, நான் போற டைம்ல அவர் கொண்டு விட்டவர் அங்க இல்ல, ஆனா வந்து அந்த எண்ணெய் அவர் எனக்கு கூப்பிட்ட எண்ணெய் நான் திரும்ப அழைக்கிறதுக்கு முன்னாடி நான் அவசரத்துல அந்த எண்ணெய் டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னு
0: சொல்றேன், டெலிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் முடிஞ்ச அந்த இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, அப்ப மாணிக்கத்தோட மனசுல வந்து இப்போ இவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் வந்து ஓடுது. தன்னோட மனைவி போனதும் இந்த வாழ்க்கையோட அனைத்து அனைத்தையும் தொலைச்சிட்டேன் அந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆசிரியராக தான் வேலை பார்த்தப்போ வந்து சிவாவை வந்து எவ்வளவுத்துக்கு படிக்க வைக்கிறதுக்காக முதல் ரேங்க் எடுக்கணும் எவ்வளவு கஷ்டப்பட்டு, அதாவது ரொம்ப இது பண்ணி
1: வந்து அந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ணும்போது அதே ஸ்கூல்

0: கட்டுரை போட்டி ஏதோ இருக்கு, அத வந்து வேற பிள்ளைங்கிட்ட சொன்னா அதுங்க வந்து எல்லாம் அப்ளை பண்ணி எல்லாரும் வந்து அதுல வந்து வெற்றி பெற்றுவாங்களோன்ட்டு யாருக்குமே சொல்லாம ஃபர்ஸ்ட் மகனை வந்து அப்ளை பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் வேற பிள்ளைல அப்ளை பண்ண வைக்கிறாரு. ஆனாலுமே அதுல மகன் வந்து என்ன பண்ணிட்டான், ஃபெயிலியர் ஆயிட்டான். ஆனா மற்ற பிள்ளைங்களும் அதுல வந்து சக்சஸ் ஆக முடியாம போயிட்டு, ஏன்னா டேட்டு தாண்டி அப்ளை பண்ணிட்டாங்க. அப்படி மகனை வந்து ரொம்ப பார்த்து பார்த்து வளர்த்தவர், இப்படி ஒரு வார்த்தை நம்மளை பார்த்து சொல்லிட்டாரே அப்படின்னு ரொம்ப என்ன பண்றாருன்னா மனசுக்குள்ள அடிக்கடி ஒரு மாதிரி கவலைப்படுறாரு. அதனால மனசுக்குள்ள அடிக்கடி எழும் மனசாட்சியை மகனின் முதல்நிலை பெறும் இயக்கத்திற்காக மறைத்து விடுவார் மாணிக்கம். அதாவது மகன் வந்து முதல்நிலை எப்பவும் முதல்நிலை வரணுங்கிறதுனால மற்ற விஷயங்களெல்லாம் வந்து அப்படி ஒதுக்கி வச்சுட்டு மகன்தான் மகன்தான் அப்படின்னு இருக்கார். இதெடுத்து கண்ணீர் வடியுது, கண்ணீர் வந்து அப்படி வாயில வடியுது, வாயில வரும்போது உப்பு கறிக்குது. ஸோ அதெல்லாம் வந்து சட்டைக்காலரையும் ஈரப்படுத்தியது அப்படின்னு
1: கொடுத்துருக்காரு. ஒரு வாரம் இந்த மாதிரி மெதுவாய் நகர்ந்ததான். அடுத்தது அவர் யோசிக்கிறாரு, மகிழ்ச்சிக்கான காலம் போல சோகத்திற்கான வேதனைக்கான காலம் வந்து வேகமாய் கிடைக்கிறது இல்ல. நிச்சயமா அப்படிதானே, சந்தோஷம் அப்படின்னா சீக்கிரமா போன மாதிரி இருக்கும். ஒரு சோகம் வந்துருச்சுன்னா அது வந்து நொடினா கூட ஏதோ ஒரு மணி நேரம் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அது இயல்புதான். உண்மையில் சுகம் துக்கம் எல்லாம் பார்ப்பவரின் பார்வையில், நம்முடைய இன்பம் மற்றவருக்கு துன்பமாக சில சந்தர்ப்பங்களில் அமைவது உண்டு. இரண்டையும் சரிசமமாய் பார்த்து கொண்டால் எடுத்துக்கொண்டால் வெற்றி தோல்வியின் வித்தியாசம் நம்மை பாதிக்காது அப்படின்லாம் யோசிக்கிறாரு. அப்ப சகஜமான ஒரு நிலைக்கு வந்துட்டாரு, காயமெல்லாம் மாறிடுச்சு, சகஜமான நிலைக்கு வந்துட்டாரு. அடுத்ததா என்ன யோசிப்பாரு, பேரனை ஸ்கூலுக்கு கொண்டு விடணும் அப்படிங்கிற இதுலதான் வந்து இப்ப மாணிக்கம் இருக்கிறாரு.
0: சைக்கிள துடைக்கிறாரு, சைக்கிள்ல துடைச்சிட்டே இருக்கும்போது தாத்தா நான் வரேன்னு சொல்லிட்டு பேரன் குஷியா ஓடி வந்து தாத்தா கிட்ட மண்டியில ஏறான், முத்தம் கொடுக்கறான், எல்லாம் பண்றான். உடனே ஸ்கூலுக்கு போகலாம் அப்படிங்கும்போது போகலாமான்னொன்னு மகன் சொல்கிறேன், நீங்கள் கொண்டு விட வேண்டாம், என்னோடய ஆஃபீஸில் உள்ள டிரைவரை வர சொல்லியிருக்கேன், அவர் இனிமேல் கொண்டு விடுவார் அப்படின்னா இவருக்கு முகம் சுருங்கி போச்சு. இப்படி ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஒரு கஷ்டமான ஒரு மனநிலைன்னு சொல்லுவோம் இல்லையா, நமக்கு வந்து ரொம்ப நெருக்கமானவங்க நம்ம கூட நல்ல நம்ம வந்து பாசம் வச்சவங்க நம்மளை இப்படி சொல்லும்போது நம்ம மனநிலை எப்படி இருக்குங்கிறத அழகாக வந்து ஆசிரியர் இதில் விளக்கியிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வந்து நேர்களுக்கு வந்து ஒரு சின்ன இடைவேளை கொடுத்துட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வரலாம்.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
4: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
6: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
5: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
6: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
5: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
6: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
5: போன் 7358737358.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
4: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
7: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
8: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ, அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
9: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில். அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி, RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
10: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
11: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
1: நீ நம்ம நாகர்கோயில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMIயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
6: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
8: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
9: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
10: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMIயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
11: Pondicherry Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
12: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pondicherry Super Speciality Hospital.
13: நேரம் 10:24. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
14: வாசிப்பை சுவாசிப்போம். இன்னைக்கு நிகழ்ச்சியில கிளிக் மதுரை முரளி அவர்கள் எழுதிய யாது முறை யாவரும் கேளீர், ஒரு 10 சிறுகதையின் தொகுப்பான இந்த நூலை தான் படிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம படிச்சுட்டு இருக்க இந்த கதை வந்து விஸ்வரூபம் அப்படிங்கிற கதை. அப்போ வந்து ஸ்கூல்ல பேரனை விடணும் அப்படின்னு சொல்லும் போது, தாத்தா சொல்லும் போது, மகன் என்ன சொல்றாங்க, என்னோட கார் டிரைவர் இருக்காங்க, அவங்க விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லும் போது முகம்

0: சுருங்கி போனார் மாணிக்கம் அப்படின்னு தந்திருக்காங்க. அதுலப்பா அன்னைக்கு நான் கீழே விழுந்தது என்னோட தப்பு எதுவுமே இல்லை, இப்படி பேரனை தினம் தினம் ஸ்கூல்ல விடுறது பொழுதுபோக்குக்காக மட்டும் இல்லப்பா, எவங்க கூட பேசுறது பழகிறது எனக்குள்ள ஒரு பேர் ஆனந்தத்தை கொடுக்குது அப்படின்னு பதில் சொல்றாரு தாத்தா.
1: உடனே மகன் வந்து ஒரு விரல காட்டி ஷ் அப்படிங்கிறான். அப்பா பார்த்தா அவருக்கு வேலைக்கு போகக்கூடிய டென்ஷன், அப்பா கிட்ட பேசவும் முடியல, பையனை ஸ்கூலுக்கு அனுப்பணும், எல்லா டென்ஷனும் சேர்ந்து என்னன்னா நேரத்தை நான் வீணடிக்க விரும்பல, எங்களுக்கு வந்து முகேஷோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், அதாவது என் பிள்ளையோட பாதுகாப்பு எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னோம். உங்களுக்கு சொன்னா புரியாது அப்படின்னு சொன்னேன்னா டிரைவர் உள்ள வர்றாரு, சார் டைம் ஆயிடுச்சு கிளம்பலாமா அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து பேரன் கிளம்புறாரு. உடனே
0: இப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த டிரைவர் ஓடி வந்து சொல்றாரு, ஒரு கார் வந்திருக்கு, ஏதோ ஒரு விஐபி வர்றாங்க போல இருக்கு அப்படின்னு சொன்னோடன இந்த மகன் சிவாவும் அப்பா மாணிக்கமும் போய் பார்க்க போறாங்க.
1: அதாவது அவரு நேரம் ஆயிடுச்சு கிளம்பலான்னு கிளம்புற டைம்ல அவரும் ஓடி வந்து சொல்றாரு, ஒரு கார் வந்திருக்கு, யாரோ விஐபி வராங்க அப்படின்னு.
0: அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா பையன் வந்து அவங்க அப்பா கையில வந்து அப்படி தூங்குவாங்க இல்லையா, அப்படி விளையாட்டாக தூங்கும் போது அதுல இருந்து ஒரு பேப்பர் வந்து விழுது மகனோட கையில இருந்து. அதுல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா ஆகாஷ் ஜுவல்லர்ஸ் அப்படின்னு ஒரு விளம்பர கடையோட இது. இதை பார்த்த உடனே அதுல ஒரு படம் கிடக்கு, அதை பார்த்த உடனேதான் அந்த மாணிக்கம் அவருக்கு வந்து பாக்குறாரு. இது வந்து தன்னோட பழைய மாணவன் கணேஷ்னு சொல்லி பெருமைப்படுத்தி சொல்லிட்டே இருந்தாங்க இல்லையா, அந்த சங்கர் கணேஷ் அந்த மாணவரோட புகைப்படம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்போ யாரு
1: மகன் வந்து பகையும் பாக்குறாங்க, யாது இது இந்த சங்கர் கணேஷ்லாம், நமக்கு வந்து இந்த பேரை வந்து பாதி பாதியா தந்திருக்காங்க. ஆரம்பத்துல வந்து சங்கர்னு சொன்னாங்க, அப்ப ஏதோ வேற யாரோ நினைச்சோம். ரெண்டாவது வந்து சார் இந்த மாணிக்கம் சார் என்ன நினைக்கிறாரு, கணேஷ் அப்படின்னு அந்த மாணவன் தான் கிளாஸ்ல நல்லா வருவான், அவனை விட நான் என் பையனுக்கு முன்னுக்கு கொண்டு வரணுமே நினைச்சேன். ஃபுல் பேர் வந்து சங்கர் கணேஷ். அப்ப இந்த ஜுவல்லரியோட அந்த விளம்பரத்துல பார்க்கும்போது அவர் தான் ஓனர், சங்கர் கணேஷ் தான் ஓனர் அப்படிங்கறது அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டு. ஆனா இவருக்கு மகனுக்கு என்னன்னா பயங்கர கோபம், என்னடா இவன் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா வந்தோம், இவன் வந்து இப்படி ஆயிட்டானே, இவன் நம்மளோட பெருசா ஆயிட்டானேன்ட்டு ஒரு பொறாமை கலந்த இதோட அதை பார்க்கறான். அதனால உடனே அவங்க அப்பாட்ட சொல்றாங்க, இவன் எல்லாம் வந்து பெரிய ஆளா ஆயிட்டான் பாத்தீங்களா, நான் இன்னுமே இப்படிதான் இருக்கேன் அப்படின்னு அவங்க அப்பாட்ட அந்த டைம்ல ஒரு சண்டை வேற போடுறான்.
0: அந்த டைம்ல இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உனக்கே தெரியுமே சங்கர் வந்து கிராமத்திலிருந்து வந்தாலும் நல்ல படிப்பாளி உழைப்பாளி அப்படின்னு
1: மாணிக்கம் சாரோட மகன் போய் பாக்குறாரு, கூடவே மாணிக்கமும் போறாரு. போனோடனே சங்கர் கணேஷ் கார்ல இருந்து இறங்கி வராரு, கையில பெரிய பழக்கூட அதெல்லாம் கொண்டு வந்திருக்காரு, கையெடுத்து கும்பிட்டவா வேகமா ஓடி வந்து சார காலை தொட்டு வணங்குறாரு. வணங்கிட்டு வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா, ரொம்ப நாளைக்கு பின்னாடி உங்களை பாக்குறேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன சிவா எப்படி இருக்கேன்னு இவன்ட்டையும் கேக்குறான். என்ன கிளாஸ்மேட்லாம் சாதாரணமா கை நீட்ட கூச்சமா கை நீட்டுறான் சிவா, இவ்வளவு நேரம் திட்டமே அவரை அப்படின்னு சொல்ற. உள்ள வாங்க வாங்க அப்படின்ட்டு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போது சிவா சொல்றான், உங்க கடை விளம்பரம் பார்த்தேன், இப்பதான் பார்த்தேன் அப்படின்னோடனே எங்க அப்பா எப்பவும் உங்களை பத்தி பேசிட்டே இருப்பாரு, என்ன பேசினாரு அப்படின்ட்டு சொல்லு சொல்றதுக்குள்ளலாம் சிவா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுவான், ஏன்னா இவன் திட்டிகிட்டே எல்லாம் இருப்பான் அவனை, சோ அதனால அப்படின்னு டென்ஷன் ஆகுறாரு. இவ்வளவு நாள் அவர் சங்கர் கணேஷ் சொல்றாரு, ஐயா மாணிக்கம் ஐயா இவ்வளவு நாள் நான் ஊர்ல நீங்க இங்க இருக்கிறது தெரியாது, நான் 10 வருஷமா எங்க இருந்தேன், அமெரிக்கால இருந்தேன் வேலை விஷயமாட்டு, 2 மாசத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஊருக்கு வரணும்னு ஆசைப்பட்டு இங்க வந்து ஒரு ஜுவல்லரி போட்டிருக்கேன், அது வந்து போன வாரம் தான் நான் உங்களை கண்டுபிடிச்சேன், அதுவும் நீங்க வந்து இப்படி வண்டியில அடிபட்டு விழ டைம்ல தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பென்ஸ் வச்சாரு சங்கர் கணேஷ்.
0: அப்போ மாணிக்கம் வந்து ஆச்சரியப்படுகிற, நீ என்னப்பா சொல்ற சங்கர், அப்போ வந்து என்னை காப்பாத்தின நீ தானா அப்படின்னு
1: கேக்குறேன். அதான் உங்க காயம் மாறிடுச்சா அப்படின்னு கேட்ட உடனேதான் அவருக்கு புரியுது, ஓஹோ அப்ப நீ தான் காப்பாத்தினியாப்பா அப்படின்னு சொல்றாரு. உடனே திரும்பவும் சொல்றாரு, அப்பா எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தி தான் பேசிட்டே இருப்பாருன்னு திரும்பவும் சொல்றாரு. ஏன்னா இவர் வந்து பெரிய பணக்காரருங்கிற இது வந்து மைண்ட்ல, இது எல்லாரோட ரியாலிட்டி, நம்ம லைஃப்ல உள்ள ரியாலிட்டி, ஒரு ஆளை திட்டிகிட்டே இருக்கும், ஆனா அவரு ஹை லெவல்ல இருக்கும் போது நம்ம டக்குன்னு பணிஞ்சிடுறோம் அப்படிங்கறத கொண்டு வர்றாங்க.
0: அப்போ வந்து உங்களை பத்தி பேசிட்டே இருப்பாங்கன்னு சொன்னதும் அந்த சங்கருக்கு வந்து ஒரு ஆர்வம், அப்படி என்ன பத்தி என்ன சொல்லுவாங்க உங்க அப்பா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ வந்து என்ன உன்னோட வளர்ச்சி இதை பத்தி எல்லாம் சொல்லுவாங்க, நீ வந்து கொடுத்த படிப்பு ஒழுக்கத்துலதான் வந்தது அப்படின்னு இவர் சொல்றாரு. யார மாணிக்கத்தை வந்து சொல்றாங்க, பெருமையா சொல்றாங்க.
1: இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, ஐயா நான் ஒரு கடை திறப்பு வச்சிருக்கேன், அது விஷயமா உங்களை பார்க்க வந்திருக்கேன், கடையை வந்து திறக்கிறதுக்கு நாளைக்கு தான் திறக்கிறோம், நாளைக்கு காலையில நான் கார் அனுப்பிடுவேன், நீங்க குடும்பத்தோட வந்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே
0: எல்லாரும் போறாங்க. அந்த நாள் வந்தது மாணிக்கம் மகன் மருமகள் பேரன் முகேஷ் எல்லாரும் போறாங்க அங்க கடையை திறக்கிறதுக்காக இருக்கும்.

0: போது சங்கர் கணேஷ் என்ன பண்றாங்க, நீங்க தான் திறந்து வைக்கணும் அப்படின்னு ஒரு முக்கிய பொறுப்பை வந்து தன்னோட ஆசிரியரான மாணிக்கம் கையில ஒப்படைச்சிட்டு,
1: அடுத்தது உங்களுக்கு ஒரு சின்ன பரிசு கொடுக்கணும் ஒரு தங்க மோதிரமும் போடுறாரு. உடனே சிவாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என்றா நம்ம இவ்வளவு நாள் இவரை எப்படி நினைச்சிட்டேமேன்னு. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, கணேஷ் என்ன நீ ரொம்ப பெருமைப்படுத்திட்டேன்னு மாணிக்கம் சார் சொல்கிறாரு. ஒரு ஆசிரியராக தான் நான் என் கடமையை செஞ்சேன், அதுக்கு இப்படி ஒரு கௌரவமாக சொல்லப்போனால் இன்றைக்கி நான் ஆசிரியராக அடைஞ்சிருக்கிற ஆனந்தம் ஒரு அப்பாவாக இருக்கிற ஆனந்தத்தை விட ரொம்ப உயர்வாக நினைக்கிறேன் அப்படின்னு பேச முடியாமல் மாணிக்கம் திணறி நிற்கிறார்.
0: இதுக்கு என்ன சொல்கிறாரு சங்கர் அப்படின்னா, எனக்கு வந்து நல்ல போதனைகளையும் ஒழுக்கத்தையும் படிப்பையும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கல அப்படின்னா நான் இந்த அளவுக்கு என் வாழ்க்கையில் உயர்ந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் கூட சொல்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, நான் வந்து இந்த கடையில வந்து நீங்க வந்து இதை தவிர்க்க கூடாது, என்னோட கடையில வந்து ஒரு சின்ன ஒரு வேலை ஒரு
1: முக்கியமான சொல்றாரு. எனக்கு வந்து ஆசானா இருந்து என்னை வழி நடத்தினவர், என் கூட எப்பவும் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு சிவா உங்க பெர்மிஷன் வேணும், அவரை நான் கூடவே வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன், என் கடையில ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே
0: ஒரு செக் புக் எடுத்துறாரு, அதுல சைன் பண்ணிட்டு என்ன வேணுமோ நான் வந்து உங்களுக்கு சொல்ல முடியாது, நீங்க என்ன அமௌண்ட் வேணுமோ ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறாரு. அப்படி உடம்பெல்லாம் சிலிர்த்தவரை மாணிக்கம் சங்கர் கணேசை ஆசீர்வதித்து விட்டு குனிந்து சங்கர் கணேசை தூக்கியவாறு தன் மகன் சிவாவை பார்க்க சிவாவின் கண் முன்னே விஸ்வரூபமாய் நின்றார் அப்பா மாணிக்கம்.
1: நல்லாசிரியராய் அவர் வந்து நல்லாசிரியர் விருது வாங்கினவரும் கூட அப்படின்னு கொடுத்துருங்க. ஒரு அருமையான கதையை வந்து ஆசிரியர் நமக்கு தந்திருக்காங்க. தொடக்கத்தில் வந்து நம்ம எப்படி அந்த கதையை கொண்டு போகணும்னு அவர் எப்படி நினைச்சாரோ, அந்த கதை வந்து கடைசியில் முடியும் போது நமக்கு ஒரு ஒரு சின்ன விதை தான் நமக்கு முதல்ல தொடங்குச்சு. அவர் வந்து சைக்கிளில் போகிறாரு அப்படின்னா அவருடைய லைஃப் பற்றி நமக்கு தெரியாது, ஆனால் அவர் ஒரு ஆசிரியராக இருந்தாருங்கிறத அப்படியே விஸ்வரூபமாய் கதையை கொண்டு வந்து அவரை வந்து முன்னிலைப்படுத்தி இந்த கதையை கொண்டு வந்திருக்கேன். இது வாழ்க்கையில எல்லாருக்குமே நடக்கக்கூடிய, நம்ம கூட இருக்கவங்களுக்கு நடக்கக்கூடிய,
0: கிடைச்சது வந்து அருமை தெரியாம இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அடுத்தவங்களுக்கு அந்த அருமை தெரியுது, அந்த விஷயம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. இன்னைக்கு வந்து வாசிப்பே சுவாசிப்போம் நிகழ்ச்சியில கிளிக் மதுரை முரளி அவர்கள் எழுதிய யாதும் ஊரே யாவரும் கிளி என்ற புத்தகத்தை வாசித்தோம் நேர்களே.
1: நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன்
0: ஆர் வதனஸ்ரீ பரமேஷ்,
1: கலைமகள் பாலசுப்ரமணி.
2: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி
6: தட்ஸ் ரைட்
5: வசந்த் அண்ட் கோ சரி சரி வசந்த்
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ
6: தட்ஸ் ரைட்
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி
6: தட்ஸ் ரைட்
5: வசந்த் அண்ட் கோ சரி சரி வசந்த்
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ
6: தட்ஸ் ரைட்

அலைக்கடலோரம் அழகான தமிழ் கீதம். இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் காலை 10:33. வெள்ளித்திரையின் நாதங்கள் உங்கள் காதுகளில் இனிமையாய் ஒலிக்கப் போகிறது. திரை இசையாய் திரையிசையில் வரும் முதல் பாடல் வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜன் இசையில் ஹரிஹரன் கிருஷ் நக்குல் பாடியது.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாள்லயே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.

0: நிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
2: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

நேர்களே, இது உங்கள் நினைவிற்கு. இன்று பிற்பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் யோகாவால் நரம்பு மண்டலத்திற்கு கிடைக்கும் நன்மைகள் குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் பீனா திரேஸ் அவர்கள். மறக்காம கேளுங்க. நேரம் காலை 10:41. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 திரை இசையில். நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் என்னை அறிந்தால் திரைப்பட பாடல். பாடலுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ், பாடலை பாடியவர்கள் கார்த்திக் மற்றும் MC ஜெஸ்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
3: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
4: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
3: கரெக்ட் தான், அண்ணன அண்ணன் தான்.
5: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
3: போவியா? காலையிலே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
4: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம், பைக்ல ஏறு.
5: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை, 101.
6: வீட்டுக்கு மட்டும் இல்லை, வீட்டு பட்ஜெட்டுக்கும் நாம தாங்க மினிஸ்டர். ஸோ பெண்களாகிய நாம் எடுக்கும் பொருளாதார முடிவுகளின் பவர் என்ன அப்படிங்கறத எங்க கூட ஷேர் பண்ணுங்க. இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் தோழிகளை, இன்னைக்கான உங்களுக்கான தலைப்பு, குடும்ப பட்ஜெட்டிலும் முதலீடுகளிலும் பெண்கள் எடுக்கும் முடிவுகளின் முக்கியத்துவம் என்ன. சோ நிகழ்ச்சியில உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ண நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 04652 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 2602400 என்ற எண்ணிற்கோ, 2907722 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் 8903275703

நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை. நேரம் காலை 10:50. நிகழ்ச்சியில் இனி திருமணம் எனும் நிக்கா திரைப்படத்திற்காக ஜிப்ரானின் இசையில் சின்மயி ஷதாப் பாடிய பாடல்.

நேர்களை, இது உங்கள் நினைவிற்கு. இன்று முற்பகல் 11:02 எக்ஸ் உரை தொடர்ந்து பேசுங்க மக்களை, பேசுங்க நேர்களை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இன்றைய நிகழ்ச்சியில் கொல்லன் விளை அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த காத்துட்டு இருக்காங்க, மறக்காம கேளுங்க. நேரம் காலை 10:55 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை. திரை இசையில் நிறைவாக வாரணம் 1000 திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜன் இசையில் சுதா ரகுநாதன் பாடிய பாடல்.

0: பாடல்களால் நெஞ்சை நனைத்தது திரை இசை. இனி கேட்கலாம் 11 மணிக்கான செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து வருவது பேசுங்க மக்களை பேசுங்க.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த G7 நாடுகளிடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலை புதுதில்லியில் ரஷ்ய பாதுகாப்புத்துறை ஆலோசகர் திரு செர்ஜி ஷோக்யு சந்தித்து ஆலோசனை நடத்தினார். காவிரியில் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 40 TMC தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. கவியரசு கண்ணதாசனின் பிறந்த நாளில் தமிழ் மொழிக்கும் இலக்கியத்திற்கும் திரையுலகத்திற்கும் அவர் ஆற்றிய அளப்பரிய பங்களிப்பை போற்றி நினைவு கூறுவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 383 உதவி பொறியாளர்கள் மற்றும் 18 உதவி கணக்கு அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று வழங்கினார். துணை ஆட்சியர் உள்ளிட்ட குரூப் 1 பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் 6 நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. முகரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவ நல மையத்தின் சார்பில் 2 நாட்கள் நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாம் நேற்று தொடங்கியது. தாய்லாந்திலிருந்து கடத்தி வரப்பட்ட 6 கோடி ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருளை சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் காயத்ரி கோபிச்சந்த் த்ரிஷா ஜோலி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கொலம்பியா 1-0 என்ற கோல் கணக்கில் காங்கோவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
3: நேற்றைய பொழுது திரும்பாத, நாளைய பொழுது எதிர்பார்ப்போடு, இன்றைய பொழுது நம்மோடு, வாழ்க்கையை ரசிப்போம் குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 11:03. ஏக்சோர்

0: ஷேக்ஸூர் கேட்டீர்கள். நேரம் 11:08:30. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. ஆரம்பமாவது பேசுங்க மக்களே பேசுங்க. பேசுங்க மக்களே பேசுங்க நிகழ்ச்சியில் இன்று கொல்லன்விளை அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேரலை கேட்கலாம். பள்ளி வளாகத்திலிருந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நமது நிலைய அறிவிப்பாளர்கள் ஒய் கிருபா கணேஷ், எஸ் தங்கலட்சுமி ஜனார்த்தனன். மழலி கொஞ்சம் மொழி கேட்க பள்ளி வளாகத்திற்குள் செல்வோம். வணக்கம்.
1: வணக்கம் வதனஸ்ரீ. வணக்கம் அன்பு நேயர்களே. வண்டாடம் சோலையாம் கல்விச்சாலையில் வண்ண மலர்களாய் புன்னகை பூக்கும் குழந்தைகள், எண்ணங்கள் ஏற்றம் பெற உரைக்கும் மொழிகள், பொன்னான

0: திங்கட்கிழமையில் குமரி பண்பலை நூற்றொன்றில் பேசுங்க மக்களே பேசுங்க சிறுவர் நேரலையில் கேட்டு மகிழும் வேளை இது. சிட்டான செல்வங்கள் சொல்லில் சிறகடிக்க காத்திருக்கின்றனர். தக்கலை கொல்லன்விளை அரசு தொடக்க பள்ளியில் அவர்களோடு நம்முடைய மனதையும் நம்முடைய காதுகளையும் கொடுப்போமா அன்பு நேயர்களே? முதல்ல நம்ம குழந்தைங்களோட பேரெல்லாம் கேட்டலாமா? கேட்டலாம். பேர் சொல்றீங்களாடா கண்ணுங்களா?
1: என்ன
0: படிக்கிறீங்க?
1: நான்காம் வகுப்பு எஸ் எஸ் சிவ சாகித்யா நான்காம் வகுப்பு.
2: ஆர் ரக்ஷான் நான்காம் வகுப்பு.
0: அப்புறம் யாரும் வர போறா? ஒரு குட்டி பாப்பா நிக்கிறாங்களே.
1: அக்கா எனக்கு அர்த்திக்கா.
0: என்ன கிளாஸ் கண்ணு? அப்படியா, சரி.
1: எஸ் ஆர் சிவ காவ்யா.
0: கிளாஸ்
1: செகண்ட் ஸ்டாண்டர்ட்.
2: பி ஆசினி தேர்ட் ஸ்டாண்டர்ட்.
1: பி ஐலிஷ் நான்தா வகுப்பு.
2: எஸ் எஸ் சிவானிகா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட். ஹெச்பியா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்.
0: அவ்வளவு பேரும் ரெடியா இருக்காங்க நமக்காக நிகழ்ச்சி கொடுக்கறதுக்கு. தொடங்கிடலாமா? தொடங்கிடலாம். முதல்ல இறைவனுக்கும் பாட யார் வரங்க? வந்துட்டாங்க, ரெடியா? பாடட்டும், பாடுங்கம்மா.

0: மலர்ச்சியும் வேண்டி இறைவனுடைய திருப்பாதங்களை பணிஞ்சாச்சு. நிச்சயமா, ஏன்னா இறை அருள் எல்லாத்துக்குமே தேவை இல்லையா? நிச்சயமா தேவை. அடுத்து யாரும் வந்திருக்காங்க, என்ன சொல்ல போறீங்க நீங்க?
1: சுவையான செய்திகள்
0: ஐயா வச்சிருக்கிறாரு, கேட்டுருவோமே.
1: உலக நாடுகளும் மலர்களும் இந்தியா, தாமரைப்பூ இங்கிலாந்து, ரோஜாப்பூ சீனா, திராட்சைப்பூ ஜெர்மனி, சோளப்பூ எகிப்து, தாமரைப்பூ ஜப்பான், ஜெர்ரி மரப்பூ ஹங்கேரி, பூவரசம்பூ யுகோஸ்லேவியா, லில்லிப்பூ ஸ்காட்லாந்து, நெருஞ்சிப்பூ பெர்சியா, சிவப்பு ரோஜா ஆஸ்திரேலியா, மலர்ப்பூ பெல்ஜியம், அசிலியாப்பூ பிரான்ஸ், லில்லிப்பூ போலாந்து, சோளப்பூ கனடா, வெள்ளை லில்லிப்பூ பாகிஸ்தான், மல்லிகைப்பூ ஸ்பெயின், மாதுளப்பூ இத்தாலி, வெள்ளை லில்லிப்பூ. பௌர்ணமி முதல் அமாவாசை வரை பௌர்ணமி, துவிதை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி,

0: சோலப்பூ, கனடா வெள்ளை லில்லிப்பூ, பாகிஸ்தான் மல்லிகைப்பூ, ஸ்பெயின் மாதுளம்பூ, இத்தாலி வெள்ளை லில்லிப்பூ. பௌர்ணமி முதல் அமாவாசை வரை பௌர்ணமி, துவிதை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரயோதசி, சதுர்த்தசி, அமாவாசை. நன்றி.
1: நாடுகளும் மலர்களும் சொல்லி ஏற்றி காணாதுன்னு திதிகளை சொல்லிட்டு ஒரு நாளைக்கு முக்கியமான அங்கமான திதியையும் சொல்லியிருக்காங்க. நிச்சயமா எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான் இல்லையா? அடுத்து என்ன சொல்ல போறீங்க? பாட்டு பாட போறீங்களா? பாடுங்க.
2: பூனைக்குட்டியே பூனைக்குட்டியே பானையே ஒரு தாரை, பட்டு கீழே பத்தருவேன் தானே ஒரு தாரை, ஆட்டுக்குட்டி

0: அருமை பாத்தீங்களா, பூனை குட்டி ஆட்டுக்குட்டி அடுத்த கிளியெல்லாம் போய் காட்டு விலங்கையும் விடல, கரடி மாமா அருமைப்பா, ரொம்ப அருமை. சரி தேன் எல்லாம் கிடைக்கும், நம்மளும் அவங்க கூட சேர்ந்து போயிடலாம், அவங்க மொழி தேன் அறிஞ்சியாச்சு, இந்த தேனையும் பாத்துருவோம். சரி வாங்கம்மா, அவங்க என்ன பண்ண போறா கண்ணிப்போ?
1: கதை சொல்ல போகிறேன்,
0: ரெடியா இருக்கோம் கேக்குறதுக்கு, நாங்க எல்லாரும் சொல்லலாமா?
1: ஒரு விவசாயிக்கு மூன்று மகன்கள் இருந்தார்களாம். அவர் நல்ல வயசானவராம். அவர் இறந்து போகும் நேரத்தில் நினைத்தாராம், அவர் மூன்று மகன்களும் பொறுப்பில்லாமல் இருப்பதை பார்த்து ரொம்பவே கவலைப்பட்டாராம். தன் நிலத்தை அவர் மூன்று மகன்களுக்கும் பங்கிட்டு கொடுத்தாராம். அவர் இறந்து போகும் நேரத்தில் அவர் மூன்று மகன்களுமே கூப்பிட்டு சொன்னாராம், அந்த நிலத்தில் ஒரு அடி ஆழத்தில் புதையல் இருக்கு என்று சொல்லிட்டு அவர் இறந்து போனாராம். உடனே மூன்று மகன்களும் அவங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய இறுதி காரியங்களை முடித்து விட்டு நிலத்துக்கு போய் புதையலை எடுக்க வேண்டிய பணிகளை ஆரம்பித்தார்களாம். முதலில் மூத்த மகனின் நிலத்தில் ஒரு அடி ஆழத்திற்கு தோண்டினார்களாம். அதுல புதையல் இல்லையாம், எப்படியாவது புதையலை எடுத்தே ஆகணும் என்று சொல்லிட்டு இரண்டாவது மகனின் நிலத்திலும் ஒரு அடி ஆழத்திற்கு தோண்டினார்களாம். அதுலயும் புதையல் இல்லையா, ஏமாற்றம் தான் மிஞ்சியது. இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, இனி எப்படி விட முடியும் என்று சொல்லிட்டு மூன்றாவது மகனின் நிலத்தில் ஒரு அடி ஆழத்திற்கு தோண்டினார்களாம். அதுலயும் புதையல் இல்லையா. உடனேதான் மூன்று மகன்களும் நினைத்தார்களாம், நம்ம முயற்சியை

0: காண்டாம் என்று சொல்லிட்டு நிலத்தில் விதைகளை போட ஆரம்பித்தார்களாம். ஒரு ஆண்டு இறுதியில் நல்ல விளைச்சல் கிடைத்தது. அதை எல்லாத்தையுமே அறுவடை செய்து சந்தையில போய் விட்டார்கள். நிறைய பணம் கிடைத்தது. உடனேதான் மூன்று மகன்களும் நினைத்தார்களாம், நம்ம அப்பா சொன்ன புதே இதுதான் என்று புரிந்து கொண்டார்கள். எனவே இந்த கதையிலிருந்து என்ன தெரியுதுன்னா, முயற்சி திருவினை ஆகும், முயன்றால் சாதிக்க முடியும். நன்றி.
1: இவ்வளவு அருமையான கதை, முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு ஒரு முயற்சிக்கு ஒரு நல்ல கதையை சொல்லிட்டு போயிருக்காங்க. நிச்சயமா கதை அப்படின்னாலே அது நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஆனந்தமா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த கதையில வந்து தோண்ட தோண்ட புதையல் கிடைக்கும்னு தோண்டி கடைசியில உழைப்ப கத்து கொடுத்துருக்கிறாரு பெரியவருங்கிறதே நமக்கு சொல்லியிருக்காங்க. வாங்கம்மா, அடுத்து என்ன பண்ண போறீங்க? இப்போ பாட்டு வச்சிருக்கீங்களா? பாடுவோமா? என்ன பாட்டு?
0: விழிப்புணர்வு பாடல்.
1: பாடுங்க.

0: எவ்வளவு அருமை பார்த்தீங்களா, மரங்கள் அப்படியே மரங்களே வந்து சொன்ன மாதிரி இருந்துச்சு. வேப்ப மரம் வழங்கப்பா வீட்டுக்கு ஏசிய வேண்டாட்டாங்க. அவங்களோட ஸ்கூல்ல பாத்தீங்களா, பள்ளியில நம்ம பக்கத்திலேயே கூட வேப்ப மரம் நிக்குது. அது மட்டுமா, வாதுமை மரம் அப்படி நிறைய மரங்கள் அப்படி சூழிக்கலன்ன மாதிரி அருமையா இருக்குல்ல நமக்கு. நிச்சயமா கல்வி சோலை தானே இது. வாங்கப்பா, திரும்பவும் என்ன கொண்டு வந்திருக்கீங்க எங்களுக்காக சொல்றதுக்கு?
1: நகைச்சுவை பற்றி சொல்ல போகுது.
0: நாங்க சிரிக்க ரெடி ஆயிட்டோம்.
1: எல்லா லெட்டரும் வர்ற மாதிரி ஒரு வார்ட் சொல்லுங்க பாப்போ. போஸ்ட் ஆபீஸ். ஏன்னா அங்கதானே எல்லா லெட்டரும் வரும். கேலண்டருக்கு பிடிச்ச பழம் எது? டேட்ஸ். பிரியா ஒரு உணவை சாப்பிடும் போது மட்டும் காதை மூடிக்கொண்டே சாப்பிட்டாலாமே. ஏன்னா அது இடியாப்பம். தண்ணியே இல்லாத கடல் எங்க இருக்கு? வேற எங்க? மேப்பிலதான் இருக்கு. ஒரு பறவை மட்டும் எழுதிக்கொண்டே இருக்கும். அது என்ன பறவை? பெண் குயில். ஏன்னா அதுல பெண் இருக்கு. பேங்க்ல பணம் எடுக்க போனவருக்கு சாக்கட்சி தான். ஏன்? என்ன அது? கரண்ட் அக்கௌண்ட். நாம் ஏன் படுத்திக்கிட்டு தூங்குறோம்? நின்னுக்கிட்டு தூங்குனா கீழே விழுந்துருவோம்ல. அதான் குக்கர்ல சமைச்சு சாப்பிட்டா குண்டாயிடுவோம். ஏன்? என்ன அது மேலதான் வெயிட் போடுறோம்ல. கொசு நம்ம வீட்டுக்கு வராம இருக்க என்ன பண்ணணும்? அதுகிட்ட நம்ம அட்ரஸ் கொடுக்காம இருக்கணும். வெயிட் இல்லாத ஹவுஸ் அது லைட் ஹவுஸ். உயிர் இல்லாத விலங்கு அது கை விலங்கு. யார் அடிச்சா வலிக்காது? காத்து அடிச்சாதான். யானை தண்ணியில விழுந்தா என்ன ஆயிடும்? நீர் யானை ஆயிடும். மாடி ஏன் பால் தருது? ஏன்னா டீ காப்பி தர முடியாதுல்ல. அதான் நன்றி.
0: அப்பா எப்படிதான் இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்களோ தெரியலையேப்பா. மாடுகிட்ட கேட்டு பாக்கலாம் இல்ல டீ காப்பின்னு. வேலை செய்யாம இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்றாரு. வாங்க, அடுத்தது மூணு பேரா வந்துருக்கீங்க. வாங்க, என்ன பண்ண போறீங்கப்பா? இப்போ பாட போறீங்களா? பேச போறீங்களா? பாடுங்க.

0: சூப்பர். உண்மையிலே உழைப்பால் உயர்ந்த உத்தமர் இல்லையா, நமக்கு வந்து கிடைச்ச பொற்காலம் அவருடைய காலம் அப்படின்னே சொன்னா. பெருந்தலைவரை பற்றி அருமையான பாடல் பாடிட்டாங்க, நீங்க என்ன பண்ண
1: போறீங்கப்பா?
0: பேச்சு போட்டிக்கா? போட்டி இல்ல, உங்க எல்லாருக்குமே இங்க வெற்றி மட்டும்தான், போட்டியே இல்ல. சரியா, என்ன பண்ண, என்ன சொல்ல போறீங்களோ சொல்லு.
1: அனைவருக்கும் வணக்கம். கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்களை பற்றிய கருத்துக்கள். காமராஜர் அவர்கள் 1903 ஜூலை 15 விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் குமாரசாமி சிவகாமி அம்மையார் ஆவார். காமராஜர் 1954 முதல் 1963 9 தமிழக முதலமைச்சராக பணியாற்றினார். இவரது ஆட்சியில் மூடியிருந்த 6000 பள்ளிகளை திறந்து வைத்தார். இலவச கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் என பல நல திட்டங்களை கொண்டு வந்தார். இதனால் கல்வி கண் திறந்த காமராஜர் என்று அழைக்கப்படுகிறார். காமராஜர் 1900
0: கல்வி கண் திறந்த காமராஜர் ஐயாவை பத்தி ஞாபகப்படுத்திட்டீங்க, மிக்க நன்றி. வாங்க, அடுத்தது யாரு வர போறீங்க? ஓடி வாங்க சீக்கிரமா. என்ன வச்சிருக்கா கண்ணா? இப்போ
1: விழிப்புணர்வு தகவல்கள்
0: சொல்லுங்க கேப்போம்.
1: போதையில் நீ வீதியில் குடும்பம், போதை அது சாவின் பாதை, போதை நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு, சிந்தித்து செயல்படு போதை உணர்க்கதற்கு, போதை அது அழிவின் பாதை, போதையில் மோதி பாதையை மாற்றாது, போதையின் பாதை தவி கல்வி என்னும் பாதையால் நிமி, மேதை அழிக்கும் போதை போதைக்கு அடிமையாகாது, எதிர்காலத்தை துளைக்காது, உன் திறமைகளை போதைக்குள் புதைக்காது. நன்றி.
0: மரணத்துக்கு நம்மை கொண்டு செல்லக்கூடிய மது போதை நமக்கு வேண்டாம் அப்படின்னு அருமைய சொல்லிட்டு இருக்காங்க. அக்கால என்னடா சொல்ல போற?
1: கவிதை.
0: கவிதைகள், கவிதை இல்ல கவிதைகள் அப்படின்னு சொல்ல நிறைய வச்சிருக்கீங்கல்ல, சொல்லுங்க.
1: கவிதை. பார்க்கடல் கடைந்த அமுதம் நீ, பாரதம் போற்றும் நல் முத்து நீ, எளிமைக்கு நீ, நேர்மைக்கு நீ, புகழுக்கு நீ, விடுதலை வாங்கி தந்த வைரம் நீ, பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த மகாத்மா காந்தி நீ, மொத்தத்தில் மனிதர்கள் மாணிக்கம் நீ, விலகிசல் நீரை விழுங்கினாய், நிலத்தை விழுங்கினாய், உயிர்களை விழுங்கும் முன் உனக்கு விடை கொடுக்கிறோம், பிளாஸ்டிக்கே விழுங்காதே, விலகிசல். கனவு, ஒரு முறை வந்தால் அது கனவு, இருமுறை வந்தால் அது ஆசை, மீண்டும் மீண்டும் வந்தால் அதுதான் உங்கள் லட்சியம்.
0: மகாத்மா காந்திஜிக்கு ஒரு கவிதை, அடுத்தது பிளாஸ்டிக் வேண்டான்னு. எவ்வளவு அருமையான கவிதைகள் பார்த்தீங்களா.
1: அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, மலர்மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார், நிலர்மிசை நீடு வாழ்வார், பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார், இறைவல் அடி சேராதார், கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மச்சாங்கே, எடுப்பதும் எல்லாம் மலை, நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும், வானின்றி அமையாது ஒழுக்கு, இறைமொழி மாந்தார் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும், நன்றி மறப்பது நஞ்சன்று, நஞ்சல்லது அஞ்சே மறப்பது நன்று, தற்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும், தீனார் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினார் சுட்ட வடு

0: ஓம்பப்படும். நிறைவுடைமை நீங்காமை வேண்டில் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் தினம். கற்க கசரட கற்பவை கச்சப்பின் நிற்க அதற்கு தக வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாக்கு யாண்டும் விடும்பை இள துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. நன்றி.
1: குரல்கள் வந்து ரொம்ப அருமை. ஏன்னா வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய நல்ல கருத்துக்கள் எல்லாமே அந்த குரல்கள்ல தான் இருக்கு அப்படின்னு சொன்னா நிறைவான நிகழ்ச்சி கொடுக்கறதுக்கு வந்திருக்காங்க. சொல்லடா, இப்ப என்ன சொல்ல போறடா?
2: விடுகதைகளும்
1: விடை இல்லையா? ரெடியா இருக்கீங்களா?
0: ஓட தெரியும் ஆனால் நடக்க தெரியாது. நான் யார்? தண்ணீர். அமைதியான பையன் அடிக்காமலே அழுவான். அவன் யார்? பனிக்கட்டி. விரல் இல்லாமல் ஒரு கை, அது என்ன? உலக்கை. வெட்டி கொள்வான் ஆனாலும் ஒட்டி கொள்வான். அவன் யார்? கத்தைக்கோள். வாயிலே தோன்றி வாயிலே மறையும் பூ, அது என்ன? சிரிப்பு. கசைக்கு பிழிந்தாலும் கடைசி வரை இனிப்பான். அவன் யார்? கரும்பு. உடம்பில்லா ஒருவன் பத்து சட்டை அணிந்திருப்பான். அவன் யார்? வெங்காயம். அடித்தாலும் உதைத்தாலும் அவன் அழமாட்டான். அவன் யார்? பந்து. தண்ணீரிலே நீந்தி வருவான் தரையிலே தாண்டி வருவான். அவன் யார்? தவளை. விழுந்தால் படுக்காது எழுந்தால் நிற்காது, அது என்ன? தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. யாரும் ஏற முடியாத மரம், கிளைகள் இல்லாத மரம், அது என்ன மரம்? வாழை மரம்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க, மிக்க நன்றி. விடுகதைகளும் விடைகளும் ரொம்பவே அருமையா இருந்துச்சு இல்லையா? இது வரைக்கும் திங்கள் முகத்தில் மலர்ந்த புன்னகையில் நம் மனங்களை மயக்கி செஞ்சலாய் தீண்டி திகட்டாத தெள்ள முத பேச்சில் நம்மை கவர்ந்து இது வரைக்கும் இறை வணக்கம், சுவையான செய்திகள், மழலையின் மொழி பாடல், கதை, விழிப்புணர்வு பாடல், நகைச்சுவை, காமராசர் பாடல், உரை, விழிப்புணர்வு தகவல்கள், கவிதை, திருக்குறள், விடுகதைன்னு அப்படிட்டாங்க. தக்கலை கொல்லங்கோடு அரசு தொடக்கப்பள்ளி மாணவ செல்வங்கள், தக்கலை கொல்லன்பிளை அரசு மாணவ பள்ளி செல்வங்களுக்கும் அதே மாதிரி ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்த அந்த நல்ல உள்ளங்கள் எல்லாருக்குமே நம்ம நன்றி சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கோம். நான் வந்து மை மறந்துட்டேன், இந்த பிள்ளைங்க பண்ண ப்ரோக்ராம்ல எனக்கு வந்து நம்ம எந்த ஊர்ல நிக்கிறோங்கிறையே மறந்து போச்சப்பா. அந்த அளவுக்கு நான் மதி மயங்கி போனேனே சொல்லலாம். குறைவான குழந்தைகளா இருந்தாலும் நிறைவான நிகழ்ச்சியை கொடுத்தாங்க. இறையருளுக்கும் நம்முடைய நிலையத்தின் சார்பாக, நம்முடைய நேயர்களின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டு நிலையம் திரும்புகிறோம். நன்றி, வணக்கம்.
3: நேர்களை இதுவரை பேசுங்க மக்களே பேசுங்க நிகழ்ச்சியில் கொல்லம்பிளை அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேர்களை கேட்டீர்கள். பள்ளி வளாகத்திலிருந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர்கள் நமது நிலைய அறிவிப்பாளர்கள் ஒய் கிருபா கணேஷ், எஸ் தங்கலட்சுமி, ஜனார்த்தனன்.

நேரம் 11:31. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. ஆரம்பமாவது குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சி. நம்ம வாழ்க்கையில எப்போவுமே மகிழ்ச்சியை மட்டும்தான் சந்திக்கிறோமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை. ஒரு வெற்றி அடைறதுக்கு முன்னாடி பல போராட்டங்களை, அதாவது பல தடைகளை நாம சந்திச்சிருப்போம் இல்லையா. இந்த நொடியில நாம நம்ம வாழ்க்கையில கடந்து வந்த அனுபவங்களை யோசிச்சோம் அப்படின்னா சில நேரங்கள்ல நமக்கே ஒரு பிரமிப்பு தருவதா கூட சில நிகழ்வுகள் அமைஞ்சிருக்கும். எப்படி புத்தி பூர்வமா நாம வந்து இதையெல்லாம் கடந்து வந்தோம் அப்படிங்கிற ஒரு வியப்பையும் சேர்த்து தரு அனுபவங்கள் வந்து ரொம்பவே இருக்கும் நம்ம வாழ்க்கையில. இன்றைக்கு நாம குமரி பண்பலை நேர்களை நிகழ்ச்சியில இதை பத்தி தான் நேர்களை பேச போறோம். வாழ்க்கையில் சந்தித்த சவால்கள் அப்படிங்கிற தலைப்புல எதிர்வந்த சவால்களை எல்லாம் அறிவு பூர்வமாக சந்தித்த தருணங்களை பற்றியும், சவால்களை எப்படி தாண்டி வந்தீங்க அப்படிங்கறத பத்தியும் ஏதேனும் ஒரு சவால் பத்தி நிச்சயமா சுருக்கமா பகிர்ந்துக்கலாம் நிகழ்ச்சியில. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட தலைப்பு இதுதாங்க, வாழ்க்கையில் சந்தித்த சவால். நிகழ்ச்சியில் பங்கேற்க அழையுங்கள். 2602-409-7222 இணைப்பினாக 0462 அலைபேசி எண் 8903252703.

0: நம்ம நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர். வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான முற்பகல் வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கலீல் ரஹ்மான்மா.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார், முதல் நேரா வந்திருக்கீங்க.
1: சவால் உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில பல சவால்கள் நிறைய சந்திச்சிருப்பாங்க.
0: நிச்சயமா
1: வழிதான், வழிகள் தான் வழி கிடைக்கிற ஒரு மூலதனம். பல வழிகளை தாண்டினா தான் வழியே கிடைக்கும். அந்த வகையில என்ன பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில பல சவால்களை சந்திக்க நீங்க ஒரே ஒரு இதை மட்டும் சொல்லி சொல்லிருக்கீங்க. ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்பு சென்னையில ஒரு இடத்துல தான் பணியில இருந்தாமா, ஒரு மளிகை கடையில தான் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்க கடுமையான வேலை, கடுமையான ஒரு இது. ஆனா அன்னைக்கு சம்பளம் 150 ரூபா தான் ஒரு மாசம். அந்த அப்படி இருக்கும்போது நான் 150 ரூபால 50 ரூபா செலவு பண்ணிட்டு 100 ரூபா வீட்டுக்கு அனுப்புவேன். அப்படியே இருந்து கஷ்டப்பட்டு நேரம் நானே நினைச்சேன், இந்த கஷ்டம் இந்த உழைப்ப நம்ம ஊர்லயே போய் செய்தா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் தோன்றிச்சு. காரணம் அந்த வழியினாலதான் வழியே கிடைச்சு. அப்படி இருக்கிற நேரத்துல நம்ம சொந்த ஊர்ல வந்து ஒரு சின்ன ஒரு பெட்டி கடை மாதிரி ஒண்ணு வச்சோமா, அந்த காலத்துல வெறும் 500 ரூபாய ஒரு மூலதனமா போட்டு நான் ஒரு சின்ன ஒரு பெட்டி கடை ஆரம்பிச்சு நான் கிட்டத்தட்ட 38 வருஷமா ஒரே ஏரியால, புதுக்குடி இருக்குங்கிற ஏரியால அந்த அளவுக்கு நான் பிரபலம் ஆயிருக்கேன்னா என்னுடைய சவால், அதாவது பெரிய வழிகளை எல்லாம் தாண்டி நான் வழி தேடி நான் ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறேன்.
0: நம்பிக்கையோட வந்து ஒரு தொழில் தொடங்கின விஷயத்த வந்து எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிங்க. நன்றி.
1: வாழ்க்கையில வெற்றி பெறலாங்கிறதாமா என்னுடைய கருத்து. குமரி பண்பலைக்கு அஞ்சு சகோதரிக்கு நன்றியம்மா. நன்றி.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
2: 0% வட்டியில் ECEMIயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
0: குமரி பண்பலையுடன் நேரில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரிலே நேரம் 11:35. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார்.
4: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: வணக்கம் சார். சொல்லுங்க சார்.
4: அழகான தலைப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: நிச்சயமா சொல்லுங்க சார்.
4: வாழ்க்கையை சொன்ன எனக்கு ராஜபாளையத்துல ஒரு கோயில் வேலை உண்டு. அந்த கோயில் வேலைக்கான
0: கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க சார்.
4: அந்த வேலைக்கு போயிட்டுல கூப்பிட்டேன், மறுத்துட்டாங்க. நான் பார்த்தேன், மூர்த்தியை பார்த்தேன், என்னோட முயற்சி செய்யலாம் நினைச்சுக்கிட்டு உண்மையிலேயே அந்த மரத்தினுடைய டிசைன் பண்ணி அதான் செய்து கொடுத்தேன். இடம் வந்து ராஜபாளையம் சாந்தி எட்டு பக்கம் இப்பொழுது அந்த அழகான சோதனை இருக்கு. இங்கே அந்த வாழ்க்கை சந்தித்த சவால் சொல்லிக்கொண்டு வாழ்த்துறைக்கு நன்றி.
0: நன்றி. நன்றி. நன்றிங்க சார். நன்றிங்க சார். ஒரு சவால் அந்த வேலையை திறமையா செய்து முடித்தேன் அப்படிங்கறத ஒரு விஷயமா சொல்லியிருக்காங்க.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
0: குமரி பண்பலுடன் நேரில் நிகழ்ச்சி போயிட்டே இருக்கு, சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 11:37 ஆயிடுச்சுங்க. சரி, அடுத்த நம்ம பண்பலில் வந்து அடுத்த நேரில் நிகழ்ச்சி என்ன அப்படின்னா ஹாய் சிநேகிதி நிகழ்ச்சி தான் இருக்கு. இது தோழியருக்கான நிகழ்ச்சி. 1:10 நிச்சயமா கேட்டிருப்பீங்க என்ன பேசணும் அப்படிங்கிற டைட்டில். இருந்தால் கேட்காத நேர்களுக்காக இப்ப சொல்லிடலாம். குடும்ப பட்ஜெட்டிலும் முதலீடுகளிலும் பெண்கள் எடுக்கும் முடிவுகளின் முக்கியத்துவம் என்ன? எப்படி சூப்பரான ஒரு டைட்டில் இல்ல? நிச்சயமா கருத்துக்களை வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. 1:10 எங்க கூட பகிர்ந்துக்கோங்க. நேரில் நிகழ்ச்சி தோழியரை சரி, நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர். வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம். சொல்றது யாரு?
5: மாவட்டம் படிப்பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், இன்னைக்கு வந்து வாழ்க்கையில் சந்தித்த சவால், நீங்க சந்தித்த சவால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க.
5: கண்டிப்பா. அதாவது மேம், எனக்கு ரொம்ப சவாலா இருந்தது வேலூர் மாவட்டத்துல வீட எக்ஸ்டெண்ட் பண்ணி மேல கட்டினது. மேம், பினான்சியல் ரீதியாக ரொம்ப சவாலாக இருந்தது. இருந்தும் அந்த வீடை எப்படி இருந்தாலும் கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஒரு என்ன சொல்றது உறுதிமொழியாக நான் அதை செஞ்சேன். மேம், அதாவது காசு கொஞ்சம் வந்து நம்ம எஸ்டிமேட் ஒண்ணு பண்ணுவோம் மேம், ஆனா அதை கட்டி முடிக்கும் பொழுது அல்லது அதற்கு

0: காசு தேவைப்படும். ஐயோ அப்ப என்ன பண்ணறது அப்படிங்கறது நமக்கு புரியாம போயிடும். அந்த சமயத்துல இந்த சூழ்நிலையை சமாளிச்சு அதற்கு காசு ஏற்றாற் போல நானு சேமிச்சு வச்ச காசுல இருந்து எடுத்து கட்டினேன். அது சொல்லுவாங்க இல்லையா, வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாரு அது எவ்வளவு சிரமம் அப்படின்னு. உண்மைதான், எனக்கு அந்த நிதி பற்றாக்குறை அப்படிங்கறது நான் வந்து ஏற்பட்டது அந்த கட்டும் பொழுது, வீடு கட்டும் பொழுது. அப்ப அந்த சமயத்துல எனக்கு சேமிப்பு அப்படிங்கறது உதவியது. அதே மாதிரி உரிய நேரத்துல தகுந்தாற் போல அந்த எஸ்டிமேஷன் அமௌண்ட்டுக்கு மேல நான் ரஃபா இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் அப்படிங்கறத கையில வச்சிருந்தேன்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 044249984458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 044249984458. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விண்ணப்பதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 11:40. அலையாடும் குமரியில் இசை பாடும் பண்பலை, இது உங்கள் குமரி FM 101. நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருக்கீங்க. குமரி பண்பலையுடன் வாழ்க்கையில் சந்தித்த சவால் என்ன அப்படின்னு ஒவ்வொரு நேரமா சொல்லிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் உங்களுக்கும் பங்கேற்கணும் அப்படின்னா நிச்சயம் அழைங்க. 2602-240-2902 இணைப்பெண்ணாக 0462 அலைபேசி எண் 8903257309. வணக்கம்.
5: வணக்கம்
4: வணக்கம் வணக்கம். யாரு? திக்கணங்கோட்ல இருந்து சார். உங்க பேரு? சார் கொஞ்சம் தெளிவா கேக்கலையே சார் நீங்க பேசுறது. வணக்கம். அந்த இணைப்பு
5: கட்டாயிடுச்சு.
4: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சார். பேர்
5: சொல்லுங்க. மேடம், நான் அருமணி கண்ணதாசன், கன்னியாகுமரி மாவட்டம்.
4: சொல்லுங்க சார், வாழ்க்கையில் சந்தித்த சவால் என்ன, சுருக்கமா சொல்லுங்க பாக்கலாம்.
5: மேடம், வாழ்க்கையில சந்தித்த சவால் என்ன, சுமார் 1975 வருடம்.
4: அங்க போய் இங்கிருந்து அடிச்சு பிடிச்சு
5: அங்க போய் இங்கிருந்து டிராவல் பண்றதுக்கு ஒரு நாள் 1.5 ஆகுது. இன்டர்வியூக்கு அங்க போனா கஷ்டப்பட்டு பெரும்பாடுபட்டு இன்டர்வியூக்கு அங்க போனா அங்க நான் போய் சேர்றப்ப ஈவினிங் வந்து 3 மணி. அங்க காலையில 10 மணிக்கு தொடங்கி மத்தியானத்துக்குள்ள இன்டர்வியூ முடிச்சிருக்கு. ஆமா, போச்சு. மத்தியானத்துக்குள்ள இன்டர்வியூ முடிஞ்சு போச்சு. நான் இங்கிருந்து அங்க போறப்ப 3 மணி ஆயிடுச்சு. வர என்னடா, அப்ப வந்து ரெக்கமெண்டேஷன் எல்லாம் சர்வ சாதாரண உள்ள பீரியடு. கடைசியில் என்னடா, நான் வந்து அட்மிஷனுக்கு வேலைக்கு போறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண வேண்டியது ஆயிடுச்சு.

0: எப்படியோ வேலை
1: அப்படி
0: கிடைச்சிருச்சா? எப்படி?
1: அந்த போஸ்ட் கிடைக்கல.
0: சரி, இது ஒரு சவால சொல்றீங்களா? இது ஒரு பெரிய சவால் அப்படின்னு சொல்றீங்களா? நேரம்
1: ஆமா, அது பெரிய
0: காலத்தை வந்து
1: சவால்.
0: கரெக்டா கீப் அப் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமே நன்றிங்க. ஏன் நன்றி? சரி, நம்ம நிகழ்ச்சியில ஒரு திரைப்பட பாடலுக்கு பிறகு மீண்டும் இணைவோம். ஆரஞ்சு மிட்டாய் திரைப்பட பாடல்.

0: Ranjasli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு

0: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
1: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
2: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
1: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
2: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
1: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
2: மாலை 5-2 முல்லைச்சரம்.
1: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
2: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
1: முல்லைச்சரம்.

0: காற்றலைகளில் உங்களோட ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 11:49. குமரி பண்பலை நேர்களை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேர்களை, வாழ்க்கையில் சந்தித்த சவால் பற்றி தான் நேர்கள்லாம் சூப்பராக பேசிகிட்டே இருக்கீங்க. என்னென்ன, அதாவது இந்த தலைப்பு கேட்டதுமே ஆஹா, நம்ம வாழ்க்கையில் என்ன சவால் சந்தித்தோம் அப்படின்னு நிறைய இருக்கும். அதில் ஒன்று தேர்ந்தெடுத்து சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யோசித்து அதை வந்து டயல் பண்ணி கரெக்டாக சொல்கிறீங்க இல்லையா. எத்தனையோ சவால்கள் இருந்திருக்கும், ஆனாலும் ஒரு சில சவால்கள் நமக்கே சவாலாக தான் இருந்திருக்கும் இல்லையா. சரி, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
1: நான் சுங்கான்கடை ராதா மனோகரன்.
0: சுங்கான்கடையிலிருந்து ராதா
1: மனோகரன்.
0: ஆ, சொல்லுங்கம்மா, இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களை நீங்க சந்திச்ச சவால் என்ன?
1: மனித வாழ்க்கையில துன்பம் சகஜம்தானே?
0: நிச்சயமா சகஜம்தான், சகஜம்தான். தைரியத்தை விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க. சரி, குறிப்பிட்டு எந்த சவாலையும் சொல்ல விரும்பல, ஆனா எந்த இன்னல் வந்தாலும் தைரியத்தோட நம்பிக்கையோட போரிட்டா எதையும் தகர்த்திடலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை மட்டும் வச்சிருக்கீங்க
1: அப்படிதானே?
0: ஓகே, நன்றி, நன்றிங்கம்மா.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
0: நேர்களை, இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் யோகாவால் நரம்பு மண்டலத்துக்கு கிடைக்கும் நன்மைகள் குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் பீனா தெரஸ் அவர்கள். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர், வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என்னம்மா பேர் சொல்றதுக்கு முன்னாடி சிரிக்கிறீங்க? சவால்கள் நிறைய சந்திச்சிருப்பீங்க போல இருக்கு.
1: சவால் என்னன்னா, நிறைய சவால்களை நான் சந்திச்சிருக்கேன்.
0: அது சிரிப்போடு எதிர்கொண்டுட்டீங்க போல இருக்கு. சொல்லுங்கம்மா, சுருக்கமா சொல்லணும். சரியா, சுருக்கமா சொல்லுங்க.
1: சவால் ஒண்ணு, சவால் மட்டும் இருந்தா போதாது மேடம். அந்த சவாலை கொண்டு நடத்துக்கு துணிச்சல் வேணும்.
0: துணிச்சல் வேணும்.
1: துணிச்சல் அதே இருந்தாலும் மேடம், அந்த சவாலை நம்ம கொண்டு நடத்த முடியும். காரணம் என்னன்னு சொல்லி பாறேன்.
0: இது கைய பிடிச்சு சவாலை நடத்துவீங்க போல இருக்கு.
1: வந்து 1வதுதான் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு இளையதுதான் ரெண்டு பிள்ளைங்க, அதெல்லாம் ஸ்கூல்ல சேர்க்கையில. அந்த பிள்ளைங்களை சவாலாட்டு ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும். துணிச்சலோட சவால்,
0: அதே பெரிய விஷயமா இருந்துச்சு இல்லையா. ஓகே,
1: அந்த பிள்ளைங்களை எனக்கு சொல்லிட்டு என்னுடைய சொல்லிட்டு அது சொல் பேச்சு கிடக்கும், சொல் பேச்சு கேட்டு நடக்கும்படி வைத்து அதோட ஒரு சவாலை கொண்டு வந்து அதோட படிச்சு முன்னாடி அதோட ஒரு வாழ்க்கையும் தேடி வச்சு அதோட வேலைகளை மாற்றி கொடுத்து அதை ஒரு சவாலாட்டு ஏற்றி அதை நல்ல காயாயிருந்து நடத்திடுங்க.
0: ரொம்ப சந்தோஷமா கேட்கும் போதே உங்களை உற்சாகமாக திருதிருன்னு அப்படி கட்டக்கட்டு சொல்றீங்க. பேர பிள்ளைங்களை வந்து இந்த அளவுக்கு சொல் பேச்சு கேட்டு நடக்கிறது அப்படிங்கிறது சின்ன விஷயம் இல்லை. நீங்க சொன்னது ஒரு சின்ன வார்த்தை கிடையாது. நிச்சயமா இந்த பல தலைமுறைகள் தாண்டி வந்தாலுமே நவீன தலைமுறைக்கு வந்து வேண்டிய ஒரு விஷயம் தான் சொல் பேச்சு கேட்டு நடக்கிறது அப்படிங்கிறது. நிச்சயமா ஒரு சூப்பரான விஷயத்த பகிர்ந்துகிட்டீங்க. நிகழ்ச்சியில் பங்கிட்டீங்க, நன்றிங்கம்மா.
4: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி

0: வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: குமரியிலிருந்து உங்க மனசு வரைக்கும் இது குமரி எஃப்எம் 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 11:54. இந்த நேரத்துல தன்னோட சவால சொல்றதுக்காக இணையும் அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: இருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்கம்மா, என்ன சவால் சுருக்கமா சொல்லுங்க பாக்கலாம்.
2: சரி மேடம், ஊருக்கு அப்படிதான் மேடம், ஒரு லோன் அடைக்கிறதுக்காக பேங்க்கு போயிருந்தோம். அப்ப எல்லாமே ரெடி பண்ணிட்டோம், கடைசியில கொஞ்சம் காசு எங்களுக்கு தட்டுப்பாடு ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணணும், ஒரு மணிக்கூர் தான் இருக்கு, இதுக்குள்ள அந்த ரூபாய் அடைக்கணும், இல்லன்னா அதுக்கு 25,000 அடுத்த நாள் எக்ஸ்ட்ரா கட்டணும். இந்த மாதிரி இருக்குமா, ஒண்ணுமே இல்லாம திக்கு தகு தெரியாம வெளியே வரும்போது யார்ட்டையுமே கேட்க முடியாது, அந்த நேரத்துக்குள்ள அடைக்க முடியாது.
1: என்ன பண்ணீங்க?
2: அதுல அந்த நபர் ஒருத்தர் அப்பா உங்ககிட்ட சும்மா தான் கேக்குறான், எனக்கு ஒரு 10,000 வேணும் கொடுக்கணும். அப்ப அவர்ட்டையும் இல்ல, அப்ப ஒரு ஆள் எனக்கு ஒரு பொருள் வாங்க தந்து 4 மணிக்கு எனக்கு வேணும். நீ அந்த இடத்துல ஆண்டவனா அவரு உதவுனதை நினைக்கும் போது, அந்த இடத்த நாங்க கடந்து வரும்போது அவங்கதான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க மேடம்.
1: அது ஒரு பெரிய சவால நினைக்கிறீங்க தானே? அடுத்ததாக டூரிஸ்ட் ஃபேமிலி திருப்பதியில் ஒரு பாடல கேட்கலாமா?

0: நேர்களை குமரி பண்புடி நேர்ல நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து வாழ்க்கையில் சந்தித்த சவால் அப்படிங்கிற தலைப்புல சூப்பரா நேர்கள்லாம் பேசினாங்க. ஒவ்வொரு நாட்களுமே வாழ்றது ஒரு சவால் தான ஒரு விஷயம் தான். நிறைய அனுபவங்கள் கிடைச்சிட்டே தான் இருக்கும். துணிச்சலோடு முன்னேறுவோம் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேர்களுக்கும் கேட்டு ரசித்த நேர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி.
1: மனதின் குரலாக,
2: சிரிப்பின் மகிழ்வாக,
1: ஆனந்தத்தின் நிறைவாக
2: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
1: குமரி பண்பலை 101.

ஊற்றுக்கடல் சங்கமம் குமரியில், நேயர்களின் சங்கமம் குமரி எஃப்எம் 101 சங்கீதம் சந்தோஷம் எப்போதும் குமரி எஃப்எம் 101 இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 12 மணி. இனி நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். அதற்கு முன்பாக விளம்பரம். நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரல் இசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் யோகாவால் நரம்பு மண்டலத்துக்கு கிடைக்கும் நன்மைகள் குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் பீனா தெரஸ் அவர்கள். 12:55 திரையிசை. பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா? 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் குடும்ப பட்ஜெட்டிலும் முதலீடுகளிலும் பெண்கள் எடுக்கும் முடிவுகளின் முக்கியத்துவம் என்ன? நேர்லை நிகழ்ச்சி 1:55 2:15 திரையிசை கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை, 3:02 தேநீர் நேரம் இதில் வெள்ளித்திரையில், மாலை மணி 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், தொடர்ந்து நாளும் யோகா நலமுடன் வாழ்வு தகவல்களை தருகிறார் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே வி ரேகா அவர்கள். அதனைத் தொடர்ந்து திரையிசை இடம்பெற கேட்கலாம். 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெறும். மாலை மணி 5:02 முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரையிசை சரம். மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். 6:10 சேவை செய்திகள், 6:15 3 in 1, 6:20 மெல்லிசை, 6:40 திரையிசை, 7:00 இன்னிசை நேரம், 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் இடம்பெறும். எழுதியவர் என் ரவிச்சந்திரன் அவர்கள். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், தொடர்ந்து கிசான் வாணி, இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, தென்னைக்கு ஊடுபயிர் வாழை, நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தோவாளை எம் ராமநாத பிள்ளை அவர்கள், தொடர்ந்து கேத் பச்சவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்து தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அமுத சுரபி மிஷன் இந்திரதனுஷ் திட்டம் உரையாடல் இடம்பெறும். நிகழ்ச்சியில் நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், மணிச்சத்தை வழங்கும் நுண்ணுயிரிகள் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பூச்சி நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர்

கே கவிதா அவர்கள். இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை இடம்பெறும். 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேர்லை நிகழ்ச்சி, 8:30 திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் என்று திட்டுவிளை ஷாபி என்ற நேயர் தொகுத்து அனுப்பிய திரை இசை பாடல்கள் இடம்பெறும். 9:15 செய்தி சுடர், 9:30 திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்களின் பன்னிசை பாடல்கள் கேட்கலாம். 10:05 நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி, 11:00 மனசு மயங்கும் திரைசை இடம்பெறும். நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரைசை, நாளை காலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம். நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நிகழ்ச்சி நிரலாய் கேட்டீர்கள். பண்பலையில் இடம்பெறும் நிகழ்ச்சிகளையும் தவறாமல் கேளுங்கள் நேயர்களே.

என்றும் என்றும் எப்போதும் கேட்க கேட்க திதிப்பு. இது உங்கள் குமரி எஃப்எம் 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 12:10:30. ஆரம்பமாவது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரல் இசை. மனம் நனையும் மதுரமழையில கவியரசு கண்ணதாசன் அவர்களின் பிறந்த தினம், எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் பிறந்த தினம். அதனால இவங்க இரண்டு பேரும் சேர்ந்து இசையமைத்து பாடல் எழுதி பாடிய பாடல்களை தான் இன்று கேட்டு ரசிக்க போறோம். வாழ்க்கையின் அர்த்தம் புரிவது அவ்வளவு எளிதல்ல. எத்தனை வயது ஆனாலும் ஒவ்வொரு நாட்களிலையும் ஏதோ ஒரு அனுபவம் நம்மை சிந்திக்க வைத்துக் கொண்டுதான் இருக்கும். இங்கே இந்த பாடல்ல பல அறிவுரைகளை தாங்கி வருகிறது. 64 வருடங்கள் கழிந்தாலும் இன்றும் நாம் ரசிக்கும்படியாய் சிந்திக்கும்படியாக வைக்கிறது இந்த பாடல். பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்களின் இனிய குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், சுமை தாங்கி திரைப்பட பாடல்.

0: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
2: மனம் நினைய மதுரமொழியில் இணைந்திருக்கிறோம். குமரி பண்பலி 101, நேரம் 12:16. மகாபாரத காலத்தில் நாம் வாழ்ந்ததில்லை, ஆனா இப்படித்தான் மகாபாரத கதைகளும் போரும் நடந்திருக்குமோ அப்படின்னு நம்மை வியப்பாக பார்க்க வைத்த திரைப்படம் தான் கர்ணன். இதில் அமைந்த பாடல்கள் கூட அத்தனை உணர்வு பூர்வமாக கவியரசு கண்ணதாசன் எழுதியிருக்காரு. இப்போது நாம் கேட்க இருக்கிற இந்த பாடல் பலரோட மனதை வென்ற பாடல் அப்படின்னே சொல்லலாம். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது அப்படின்னு தொடங்குற இந்த பாடல் வரிகளை எழுதிய பிறகு இசையமைக்கப்பட்டது தான் இந்த பாடல். வரிகள் எழுதின பிறகுதான் இசையமைக்கப்பட்டிருக்கு. உருக்கமான வரிகள் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில். கர்ணன் திரைப்பட பாடல் மனம் நனியும் மதுரமொழியில் அடுத்த பாடலாக கேட்போம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: இன்று மாலை மணி 4:02 நாளும் யோகா நலமுடன் வாழ்வு தகவல்களை தருகிறார் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் KV ரேகா அவர்கள். மரந்தனையும் மதுரமொழியில் இணைந்துள்ளீர்கள். குமரி பண்பலை 101, நேரம் 12:22. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து கண்ணதாசன் அவர்களோட பிறந்த தினம், MS விஸ்வநாதன் அவர்களோட பிறந்த தினம், அவங்க இரண்டு பேரோட படிப்புல வெளிவந்த திரைப்பட பாடல்தான் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கும். உள்ளம் கலங்கி நிற்கும் சமயத்துல இந்த பாடல் ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்லலாம். என்ன நடக்கும் என்பதும் நம்ம சரியில்லை, நடந்ததை நினைத்து கலங்கி நின்றால் என்றும் மனதில் அமைதி நிலவாது. வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, துணிந்து முன்னேறி செல் என ஊக்கமூட்டு பாடல் வரிகளை எழுதியிருக்காரு கண்ணதாசன் அவர்கள். 1962 வெளிவந்த திரைப்படம் தான் நெஞ்சில் ஓர் ஆலயம். இந்த திரைப்படம் வந்து தேசிய விருது பெற்ற திரைப்படம் கூட. இந்த திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்கலாம். பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல்

0: தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

குடும்பத்தோட ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கு முக்கியமானது பெண்களோட ஒரு பங்களிப்பு அப்படின்னு சொல்லியாகலாம். நிச்சயமாங்க, எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி, முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்கும் சரி, எப்போ பார்த்தாலும், எப்போனா எப்போ எந்த தலைமுறை வந்தாலும் சரியாக ஒரு பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் ஒரு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. குடும்பத்தோட பொருளாதாரம், அதாவது வரவு செலவு கணக்கு சரியாக இருந்தால் மட்டும்தான் ஒரு குடும்பத்தோட அந்த சந்தோஷமான நிலைமை நிலவும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பல குடும்பங்களில் ஒரு போராட்டமான சூழ்நிலை நிலவுறதுக்கு காரணம் கூட ஒரு பொருளாதாரம் அப்படின்னு தான் சொல்லியாகணும். இன்றைய சூழ்நிலையில் வந்து குடும்ப பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் தான். இன்றைக்கு 1:10 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் நீங்கள் இதை பற்றி தான் பேச போகிறீங்க. குடும்ப பட்ஜெட்டிலும் முதலீடுகளில் வந்து பெண்கள் எடுக்கும் முடிவு வந்து முக்கியத்துவம் தானே, அந்த முக்கியத்துவம் என்ன அப்படின்னு தான் சொல்ல போகிறீங்க இன்றைக்கு நேரலை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் இணைந்து உங்கள் கருத்துக்களை சொல்லலாம். 2602942 என்ற எண்களில் அழைத்து இணைப்பெண்ணாக 04652 அலைபேசி எண் 8903237739. இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி தோழியரே, நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள்.

இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 கேட்க கேட்க கொண்டாட்டம். நேரம் 12:28 ஆயிடுச்சுங்க. மனம் நிலையம் மதுரமொழி கேட்டுட்டே இருக்கும். இது தேரல் சுவையில் சாரல் இசை. நம்பிக்கை தரும் பாடல்களாக மட்டுமில்லாம அன்பினை வெளிப்படுத்தும் பாடல்கள் கூட கவியரசரோட படைப்பில் வந்து கேட்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். கற்பனையை கொட்டி எழுதுவது தாங்க கவியரசு கண்ணதாசரோட வழக்கம். இப்போது நாம கேட்கிற இந்த பாடல் என்றும் இனிமை மாறாத அமுத கானம் அப்படின்னு கூட சொல்லலாம். பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல், கேட்டு பாருங்க. பாவ மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில்
1: உழவருக்கு ஒரு சிந்தனை. தென்னைக்கு ஊடுபயிர் வாழை. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தோவாழை எம் ராமநாத பிள்ளை அவர்கள். கேத் பஜாவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் கே சுரேஷ் அவர்கள். அமுது சுரபி மிஷன் இந்திரதனுஷ் திட்டம் உரையாடல் நொடிகளில் சில நுட்பங்கள் மணிச்சத்தை வழங்கும் நுண்ணுயிரிகள் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பூச்சி நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம்.
0: கேட்க தவறாதீர் நேயர்களே.

இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் யோகாவால் நரம்பு மண்டலத்துக்கு கிடைக்கும் நன்மைகள் குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் வீணா தெரஸ் அவர்கள். மனம் நிலையம் மதுரமொழியில் இணைந்துள்ளோம். குமரி பண்பலை 101 நேரம் 12:33. கவியரசு கண்ணதாசன் அவர்கள் திரையில் தோன்றி தானே பாடுவதாக அமைந்த பாடல்தான் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க இருக்கிறோம். TM சவுந்தரராஜன் குரலில் இந்த பாடல் அமைந்திருக்கும். நமது வாழ்க்கையில சில போராட்டங்களையும் சில விவாதங்களையும் சில பிரச்சனைகளையும் வராமல் நாமே தவிர்த்து கொள்ள முடியும். யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. இந்த வரிகளை உள்வாங்கிக் கொண்டால் 1000 அர்த்தம்.

இன்றைய மனம் நனையும் மதுரமொழி நிகழ்ச்சியில் கவியரசு கண்ணதாசன், எம் எஸ் விஸ்வநாதன் ஆகியோரின் பிறந்த தினம், அதனால் அவர்கள் பங்களிப்பில் இடம்பெற்ற திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்தோம்.

0: பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.

காஷ்மீர் பிரச்சினையை பாகிஸ்தான் எழுப்பியதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் நாட்டுக்கு இந்தியர்கள் தேவையற்ற பயணத்தை தவிர்க்குமாறு அந்நாட்டுக்கான இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவுடன் 140 கோடி டாலர் மதிப்பிலான வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பாஸ்போர்ட் கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு அவற்றை விரைந்து வழங்க அரசு உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பாஸ்போர்ட் சேவை தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பாஸ்போர்ட் சேவையை வெளிப்படைத் தன்மையுடன் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். மின்னணு பாஸ்போர்ட் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அவர், புதிய பாஸ்போர்ட் சேவை மையங்களும் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையங்களும் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி அனைத்து பாஸ்போர்ட் அலுவலக ஊழியர்களுக்கும் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். 1967 ஜூன் மாதம் 24ஆம் தேதி பாஸ்போர்ட் சட்டம் கொண்டுவரப்பட்டதை குறிக்கும் வகையில் ஆண்டுதோறும் இந்நாள் பாஸ்போர்ட் சேவை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்ட்ரல் செக்ரட்டரியேட் மெட்ரோ ரயில் நிலைய பணிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மெட்ரோ ரயில் சேவை மூலம் அரசு ஊழியர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்று கூறினார். இந்த மெட்ரோ ரயில் சேவை தில்லி ஆர்கே ஆசிரம் சாலையிலிருந்து இந்திரபிரஸ்தா ரயில் நிலையம் வரை இயக்கப்படும் என்றும் திரு மனோகர் லால் தெரிவித்தார். கவியரசு கண்ணதாசனின் பிறந்த நாளில் தமிழ் மொழிக்கும் இலக்கியத்திற்கும் திரையுலகத்திற்கும் அவர் ஆற்றிய அளப்பரிய பங்களிப்பை போற்றி நினைவு கூறுவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தமது கவிதைகளாலும் தத்துவ சிந்தனைகளாலும் மனித உணர்வுகளை தமிழில் மக்களின் இதயங்களில் பதித்த மாபெரும் படைப்பாளி அவர் என்று பாராட்டியுள்ளார். அவரது படைப்புகள் தலைமுறைகளை தாண்டி என்றும் வழிகாட்டும் ஒளியாக திகழும் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தென் மாநிலங்களில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீசன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து தமிழகம், கர்நாடகா மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், கேரளத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக சிறப்பு இயக்கம் மேற்கொள்ளப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த இயக்கத்தின் மூலம் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை குறித்த புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் கடத்தல்காரர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மாநில எல்லைப் பகுதிகளில் போதைப்பொருள் கடத்தலை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சதீசன் கேட்டுக் கொண்டுள்ளார். முந்த்ரா துறைமுக போதைப்பொருள் பறிமுதல் வழக்கு தொடர்பாக தில்லியில் உள்ள பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை இன்று சோதனை மேற்கொண்டது. போதைப்பொருள் கடத்தல் மூலம் கிடைத்த பணத்தை தில்லியில் புழக்கத்தில் விட்டதாக தகவல் கிடைத்ததை அடுத்து இந்த சோதனை நடத்தப்பட்டது. இது தொடர்பாக கடந்த 2022 ஆகஸ்ட் மாதத்தில் தேசிய புலனாய்வு முகமை ஹர்ப்ரீத் சிங் என்பவரை கைது செய்தது.

0: புதுதில்லியில் உள்ள அவரின் அலுவலகங்கள் மற்றும் தொடர்புடைய இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்தியாவுடன் 140 கோடி டாலர் மதிப்பிலான வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பெத்தனி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இதன் மூலம் இருநாட்டு வணிகர்கள் பயனடைவார்கள் என்று குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பும் இணைந்து இருநாட்டு உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக பெத்தனி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஐநாவில் காஷ்மீர் பிரச்சினையை பாகிஸ்தான் எழுப்பியதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பேசிய ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ், ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று திட்டவட்டமாக கூறினார். ஜம்மு காஷ்மீர் பிரச்சினை தொடர்பாக பாகிஸ்தானின் நிரந்தர பிரதிநிதி ஐசிம் இப்டிகார் அகமத் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் கேள்வி எழுப்பியது தவறானது என்று தெரிவித்தார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினர் பதவியை பாகிஸ்தான் தவறாக பயன்படுத்துவதாகவும் திரு ஹரீஷ் குற்றம் சாட்டினார். ஈரான் நாட்டுக்கு இந்தியர்கள் தேவையற்ற பயணத்தை தவிர்க்குமாறு அந்நாட்டுக்கான இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. அப்பகுதியில் இயல்பு நிலை திரும்பியுள்ள போதிலும் அந்நாட்டில் உள்ள இந்தியர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கூறப்பட்டுள்ளது. ஈரான் நாட்டு அரசின் அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அந்நாட்டில் உள்ள அனைத்து இந்தியர்களும் உடனடியாக இந்திய தூதரகத்தில் பதிவு செய்யுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈரானுக்கான இந்திய தூதரகத்தின் சமூக வலைதளத்தையும் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்படும் தகவல்களையும் பின்பற்ற வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ள அமெரிக்க நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் பெற வேண்டும் என்ற தீர்மானம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இது தொடர்பான தீர்மானத்திற்கு 50 உறுப்பினர்கள் ஆதரவாகவும் 48 உறுப்பினர்கள் எதிராகவும் வாக்களித்தனர். ஆளும் குடியரசுக் கட்சிக்கு பெரும்பான்மை உள்ள போதிலும் அக்கட்சியைச் சேர்ந்த 4 உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தனர். இருப்பினும் மேற்காசியாவில் அமெரிக்க ராணுவத்தை நிறுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ முகாம்கள் மற்றும் கூட்டணி நாடுகள் மீதான தாக்குதலை எதிர்கொள்ளவும் இந்த தீர்மானத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் சிக்னல் கோளாறு காரணமாக நாடு முழுவதும் ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. ஜெர்மனியின் தேசிய ரயில்வே நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், டிஜிட்டல் தகவல் தொடர்பு கோளாறு காரணமாக ரயில்வே சிக்னல் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. இது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய புதுமை படைப்பு போட்டியில் 6 புத்தொழில் நிறுவனங்கள் வெற்றி பெற்றுள்ளன. ஐநாவின் மேம்பாட்டுத் திட்டமும் அட்டல் புதுமை படைப்பு இயக்கம், நித்தி ஆயோக் உள்ளிட்ட நிறுவனங்களும் இணைந்து நடத்திய இந்த போட்டியில் நாடு முழுவதிலும் உள்ள இளைஞர்கள் பங்கேற்றனர். நீடித்த வளர்ச்சியை உறுதி செய்யும் தொழில்நுட்பங்களை பிரபலப்படுத்தும் இந்த போட்டியில் 28 மாநிலங்களிலிருந்து 350 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இதில் 50 நிறுவனங்கள் தேர்வாகின. அதிலிருந்து தேர்வு செய்யப்பட்டவர்கள் போட்டியில் கலந்து கொண்டனர் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர் மற்றும் மத்திய பிரதேசத்தின் உள்பகுதிகளுக்கு அடுத்த 2 நாட்களுக்குள் தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலோர கர்நாடகா, கொங்கன், கோவா உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசாம், மேகாலயா, கர்நாடகா, ஒடிசா உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-12, 14-21, 21-13 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் பவுலா லூசியா இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா எமலப்பள்ளி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 3-6, 6-2

0: 6-2 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் மலாய்கா ரபோலோவை வென்றார். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை வென்றது. லண்டனில் நடைபெற்ற இப்போட்டியில் 4-3 என்ற கோல் கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. பிரிட்டனில் அடுத்த மாதம் தொடங்கவுள்ள ஹாக்கி தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய இளையோர் மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டியில் இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, அமெரிக்கா, பெல்ஜியம் அணிகள் விளையாடவுள்ளன. அடுத்த மாதம் 5ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கொலம்பியா 1-0 என்ற கோல் கணக்கில் காங்கோவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாஸ்போர்ட் கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு அவற்றை விரைந்து வழங்க அரசு உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஐநாவில் காஷ்மீர் பிரச்சினையை பாகிஸ்தான் எழுப்பியதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் நாட்டுக்கு இந்தியர்கள் தேவையற்ற பயணத்தை தவிர்க்குமாறு அந்நாட்டுக்கான இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவுடன் 140 கோடி டாலர் மதிப்பிலான வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: முக்கடல் சங்கமிக்கும் குமரி முனையிலிருந்து உங்கள் மனங்களில் சங்கமிக்க வருகிறது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் பிற்பகல் 12:51. நலமாய் வாழ இணைவோம் பண்பலை 101 இப்பொழுது.
1: நலமாய் வாழ்வோம்.
4: யோகாவால் நரம்பு மண்டலத்துக்கு கிடைக்கும் நன்மைகள் தகவல்களை தருகிறார்
5: ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் பீனா திரேஸ் அவர்கள்.
6: இன்று நாம் எவ்வாறு ஞாபக சக்தியை அதிகரித்து மூளையை ஆரோக்கியமாக வைத்திருக்கலாம் என்று பார்ப்போம். உங்கள் மூளையை ஆரோக்கியமாக வைத்திருக்க நீங்கள் சில வழிகளை பின்பற்ற வேண்டும். முதலில் உங்கள் மூளைக்கு பயிற்சி அளியுங்கள். வேலை செய்யுங்கள், படியுங்கள். மூளையை சுறுசுறுப்பாக வைத்திருக்கும் சதுரங்க பயிற்சி மற்றும் பிற பொழுதுபோக்குகளில் ஈடுபடுங்கள். சமூக நடவடிக்கைகளில் பங்கேற்பது, நண்பர்களுடன் உரையாடுவது, பழைய நிகழ்வுகள் சம்பவங்களை அடிக்கடி ஞாபகப்படுத்தி பார்ப்பது, இது கூட சில நேரங்களில் மூளையை சுறுசுறுப்பாக வைத்திருப்பதற்கு உதவும். மேலும் முறையான யோகா பயிற்சி, மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி மூலம் மனதை ஒருநிலைப்படுத்தி நினைவாற்றலை அதிகரிக்கலாம். சில பயிற்சிகள்: காலை மேல் நோக்கி தூக்கி செய்யும் விபரீதகரணி பயிற்சி, மேலும் பாதகஸ்தாசனா போன்ற யோகாசன பயிற்சிகள் மூளையின் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது. மூச்சு பயிற்சிகள், நாடி சுத்தி போன்ற பயிற்சிகள் அதிகப்படியான ஆக்சிஜனை மூளைக்கு கொடுக்கிறது. மேலும் தியான பயிற்சிகள் மன அழுத்த ஹார்மோன்களான கார்டிசோலை கட்டுப்படுத்துகிறது. இந்த ஹார்மோன் தான் மூளையின் ஹிப்போகாம்பஸ் மற்றும் ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் என்ற பகுதியை சுருங்க செய்து ஞாபக மறதியை அதிகப்படுத்தும். மேலும் இந்த பயிற்சிகள் பாராசிம்பத்திக் நரம்பு மண்டலத்தை தூண்டுவதால் படபடப்பை குறைத்து மன அமைதியை கொடுக்கும். மனதிற்கு தெளிவையும் அமைதியையும் கொடுக்கும் காபா லெவலை அதிகப்படுத்துகிறது. ஞாபக சக்தியை தூண்டும் மூளையின் கிரே மேட்டர் என்ற பகுதியை சுருங்க விடாமல் சுறுசுறுப்பாக இயங்க செய்கிறது. பிராமரி பிரணாயமா மூளையின் செரிபிரல் கார்டெக்ஸ், ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸை தூண்டி கவனச்சிதறலை தடுத்து படைப்பாற்றலை அதிகப்படுத்துகிறது. அனைத்து யோகா பயிற்சிகளையும் ஒருங்கிணைத்து செய்யும் போது மூளையின் செயல்பாடுகளை அதிகப்படுத்தி ஞாபக மறதியை குறைத்து மறந்து போன நினைவுகளை மீட்டெடுக்க முடியும் என்று பல ஆராய்ச்சி கட்டுரைகள் தெளிவாக கூறுகின்றன. இதனுடன் சத்தான உணவுகள், குறிப்பாக காய்கறிகள் பழங்கள் எடுத்துக்கொள்வது நல்லது. எனவே அரசு மருத்துவமனைகளில் செயல்படும் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ பிரிவு மருத்துவர்களுடன் இலவசமாக ஒரு சில தினங்கள் இந்த பயிற்சிகள் மற்றும் ஆலோசனை

0: யோசனைகளை பெற்று தினமும் வீட்டிலிருந்தே யோகா பயிற்சி செய்து எவ்வளவு வயதானாலும் ஆரோக்கியமாகவும் ஞாபக சக்தியுடனும் என்றும் சுறுசுறுப்புடனும் இளமையுடனும் வாழலாம்.
1: யோகாவால் நரம்பு மண்டலத்துக்கு கிடைக்கும் நன்மைகள். தகவல்களை தந்தவர்
2: ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் பீனா திரேஸ் அவர்கள்.
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
5: தோழிகளை, இது உங்கள் நினைவிற்கு. இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதே நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இன்றைய நிகழ்ச்சியில் தோழிகளுக்கான தலைப்பு, குடும்ப பட்ஜெட்டிலும் முதலீடுகளிலும் பெண்கள் எடுக்கும் முடிவுகளின் முக்கியத்துவம் என்ன. தோழிகள் அனைவரும் கலந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலை தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 04652 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 2602400 என்ற எண்ணிற்கோ, 2907722 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் 8903257309.
6: Consciously Super Speciality Hospital Parvathipuram Nagarkoil Emergency Services 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
7: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously Super Speciality Hospital.
5: நேரம் பிற்பகல் 12:55. நேர்கள் இப்பொழுது கங்கை அமரன் மற்றும் சித்ராவின் குரல்களில் இளையராஜாவின் இசையில் நீதான அந்த குயில் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒன்றை கேட்கலாம்.

0: இதழோர புன்னகையாய் தேனூரும் பூந்தோட்டமாய்
1: என்றும்
0: உங்களுடன் உறவாடும் குமரி பண்பலை 101
2: நேரம் பிற்பகல் 1 மணி. செய்தி தெரியுமா? வணக்கம் குமரி நெஞ்சங்களே, இன்னைக்கு June 24. கேலண்டர்ல இது ஒரு சாதாரண நாளா தெரியலாம், ஆனா உலக வரலாற்றுல இது ரொம்பவே ஸ்பெஷலான நாள். ஏன் தெரியுமா? இன்னைக்குதான் இன்டர்நேஷனல் டே ஆஃப் விமன் இன் டிப்ளமசி, அதாவது சர்வதேச தூதரக பெண் அதிகாரிகள் தினம் இன்னைக்குதான் கொண்டாடப்படுது. டிப்ளமசி அப்படின்னா ரெண்டு நாடுகளுக்கு இடையில சண்டை வராம சமாதானம் பேசுறது, உலக அமைதிக்காக கை கோர்க்கிறது அப்படிங்கறத அர்த்தம். பல வருஷமா இந்த துறையில ஆண்கள் மட்டும்தான் சாதிக்க முடியும்னு ஒரு பிம்பம் இருந்துச்சு. ஆனா தொட்டில் ஆட்டக்கூடிய நம்மளுடைய கைகள் உலகத்தையே நிமிர்த்தும் கைகள் அப்படின்னு நிரூபிச்சு இன்னைக்கு உலக அரங்கில பெரிய பெரிய முடிவுகளை எடுக்கிற இடத்துல நம்ம பெண்கள் கெத்தா உட்கார்ந்துருக்காங்க. அத ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுற நாள் தான் இன்னைக்கு. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையானது 2022 ஜூன் மாதம் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. உலக அமைதிக்காக போராடுற பெண்களோட பங்கை அங்கீகரிக்கணும்னு முடிவு பண்ணி 2022 ஜூன் மாதம் 24 உலகத்தோட முதல் சர்வதேச தூதரக பெண் அதிகாரிகள் தினம் கொண்டாடப்பட்டது. அதுல இருந்து ஒவ்வொரு வருடமும் ஒரு கருப்பொருளோட கொண்டாடப்படக்கூடிய இத்தினமானது இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் என்ன அப்படிங்கறத பார்த்தோம்னா, லீடர்ஷிப் ஈக்வாலிட்டி அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் த பர்சூட் ஆஃப் பீஸ், அதாவது தலைமைத்துவத்தில் சமத்துவம், முன்னேற்றம் மற்றும் அமைதிக்கான தேடல். வெறும் பேச்சுவார்த்தையோட நின்றுடாம உலக நாடுகளை வழிநடத்துற பெரிய பொறுப்புகள்லையும் பெண்களுக்கான சரிசமமான வாய்ப்பு கிடைக்கணும், அதுதான் உலக அமைதிக்கு வழிவகுக்கும் அப்படிங்கறதுதான் இதனோட ஆழமான அர்த்தம். பெண்கள் வீடுன்னு வந்தா விட்டு கொடுப்பாங்க, ஆனா நாட்டோட உரிமைன்னு வந்தா விட்டே கொடுக்க மாட்டாங்க. சோ பேச்சுவார்த்தையில வன்முறை இல்லாம அன்பாலையும் அறிவுபூர்வமான வாதத்தாலையும் எப்பேற்பட்ட போரையும் தடுக்கிற குணம் பெண்களுக்கு இயல்பாவே இருக்கு. ஆண்களுக்கு நிகரா ஏன் சில இடங்கள்ல ஆண்களை விடவும் சூப்பரா உலக நாடுகளுக்கு இடையே பாலமா செயல்படுற அத்தனை பெண் தூதர்களுக்கும் IAS, IPS, IFS அதிகாரிகள் மற்றும் வருங்காலத்துல இந்த துறைக்கு வர துடிச்சிட்டு இருக்கிற இளம் பெண்களுக்கும் நமது பண்பலை சார்பாக ஒரு பெரிய சல்யூட். அண்ட் ஒன்ஸ் மோர் ஹாப்பி இன்டர்நேஷனல் டே ஆஃப் விமன் இன் டிப்ளமோசி.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: 101. தேசத்தால் இணைவோம், இசையால் நினைவோம். இது உங்கள் குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் பிற்பகல் 1:10. பண்பலை 101 ஆரம்பமாகிறது. ஹாய் ஸ்நேகிதியே, பெண் தோழிகளுக்கான நேரலை நிகழ்ச்சி. குடும்பம் அப்படிங்கிற கூட்டை அழகா பத்திரமா பாதுகாப்பா வச்சிருக்கிறது நம்ம வீட்டு பெண்கள் தான். முன்னெல்லாம் பெண்கள் சமையலறை பட்ஜெட் மட்டும்தான் போடுவாங்க அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஹோம் பட்ஜெட்ல இருந்து ஷேர் மார்க்கெட் வரைக்கும் பெண்கள் கால் பதிக்காத இடமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில குடும்ப பட்ஜெட்டிலும் முதலீடுகளிலும் பெண்கள் எடுக்கும் முடிவுகளின் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற ஒரு டாபிக்கை நாம எடுத்திருக்கோம். ஒரு பெண் நினைச்சா ஒரு குடும்பத்தோட பொருளாதாரத்தை எப்படி வேணாலும் மாற்ற முடியும். உங்க வீட்டு பட்ஜெட்டை நீங்க எப்படி பிளான் பண்றீங்க? தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றீங்களா, இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் அல்லது பிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நீங்க எடுத்த ஒரு நல்ல பொருளாதார முடிவு உங்க குடும்பத்தை எப்படி காப்பாத்துச்சு, அல்லது காப்பாத்திட்டு இருக்கு, இல்ல காப்பாத்த போகுது? இப்படி உங்களோட அனுபவங்களையும் கருத்துக்களையும் என் கூட ஷேர் பண்ண கால் பண்ணுங்க. 2602-40 என்ற எண்ணிற்கோ, 2907-222 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். முன்னெடுப்பு எண்ணாக 04652. உங்களுக்கான அலைபேசி எண் 8903257039. தலைப்ப கொடுத்த உடனே ஒரு தோழி ரெடியா வந்துட்டாங்க. யாரு என்ன பேசுறாங்க அப்படின்னு கேக்கு. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க?
1: காரவளை லட்சுமி தங்கம்.
0: காரவளையில இருந்து லட்சுமி தங்கம், சொல்லுங்கம்மா. நீங்க தலைப்பு கேட்டீங்களா? கேட்டுட்டேதான் இருக்கீங்களா? சொல்லுங்க, நீங்க வந்து என்ன பட்ஜெட் போட்டு வச்சிருக்கீங்க, இதுல எல்லாம் முதலீடு பண்ணிருக்கீங்க, எப்படி எல்லாம் உங்க ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நாகரிக காலத்துல பெண்ணும் ஆணும் வேலை செய்தாதான் இன்கம் சேர்க்க முடியும்.
0: ஆமா,
1: பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு, குடும்ப பொறுப்புகள், என்னவா இருந்தாலும் பங்கா இருந்தாலும்
0: கண்டிப்பா
1: காரியமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் ஒரு சேவிங் நம்ம கிட்ட இருந்துட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம ஈஸியா அந்த காரியங்களை சமாளிச்சுட்டு போக முடியும்.
0: கண்டிப்பாமா, நம்ம வந்து சேமிப்பு மட்டுமே வச்சிருந்தோம்னா அது வந்து வளரவே வளராது இல்லையா? அதாவது நல்ல முதலீடு பண்ண நமக்கு அதுக்கு தக்கன ஒரு லேண்ட்ல போடுவீங்க.
1: எல்லா காரியத்துக்கும்
0: பயன்படும். சரிம்மா, சரி,
1: எப்படியாவது வங்கியிலயும் போடணும்.

0: அங்கேயும் போடணும்,
1: நீங்க
0: உங்க
1: வந்து
0: பணத்தை வந்து முதலீடு இந்த லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணனா
1: நல்லா
0: நல்லாவே அது
1: ஆமா
0: மதிப்பு இருக்கும்
1: நல்லா
0: அப்படிங்கிறது
1: வளர்ச்சி
0: உங்களுடைய
1: இருக்கு
0: கருத்து.
1: நல்லா
0: சரிம்மா,
1: வளர்ச்சி
0: ஓகே,
1: இருக்கு.
0: நிகழ்ச்சியில் பங்கேற்றுக்கு நன்றிம்மா.
1: தேங்க்யூம்மா.
2: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
3: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
4: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
3: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
4: தீப்ஷி தேங்காய்.

0: ஆரோக்கியமும்.
1: தீப்ஷி, தேங்காய் எண்ணெய்.
2: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
0: செல்
2: 7305365016.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாவரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
5: நேரம் பிற்பகல் 1:15 ஆகியாச்சு. தோழிகளா சூப்பரா வந்துட்டே இருக்காங்க. அடுத்த தோழி என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். வணக்கம்.
6: நீங்க
5: பேசுறது தெளிவா கேக்கல, விட்டு விட்டு கேக்குது. கொஞ்சம் அந்த டவர் இருக்க இடமா பாத்து பேசுங்க பாப்போம்.
6: சொல்லுங்க. எனக்கு ஒரு ஆம்பளையும் ஒரு ஒரு பைசா இன்னால் ஆனால் கஷ்டப்பட்டு
5: நீங்க பேசுறது எங்களுக்கு வந்து விட்டு விட்டு கேக்குது, தெளிவாவே கேக்கலையே. நாங்க பேசுறது தெளிவா இருக்கா?
6: ஆமா, நீங்க பேசுறது கேக்குது.
5: ஆனா நீங்க பேசுறது எங்களுக்கு வந்து தெளிவாவே இல்ல, விட்டு விட்டு கேக்குது. இப்ப பேசுங்க, கேக்கலாம்.
6: அதுக்கப்புறம் போட்டு எனக்கு மகளுக்கு எனக்கு கொஞ்சம்
5: நீங்க சேமித்தத வந்து எதுல முதலீடு பண்ணீங்க? எதுல வந்து உங்களுக்கு வந்து
6: முதலீடு வந்து நமக்கு இப்ப லேண்ட்ல போட்டோம்னா அது பராமரிக்கணும். அதனால லேண்ட்ல ஒண்ணுமே போட எல்லாம்
5: நீங்க வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டா போட்டு வச்சீங்க. ஓகேமா, ஓகே, சரிம்மா. அதுல இருந்து அதை வச்சுதான் நீங்க வந்து உங்க பிள்ளைங்களை எல்லாம் பாத்துக்கிட்டீங்க.
6: மகா வந்து அவளுக்கு உருப்படி போட்டு எல்லாமே நான்.
5: சரிம்மா, சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி. எல்லாருக்குமே அஞ்சரைப்பெட்டி சேமிப்பு அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும். ஏன்னா நம்மளோட வீட்டில் வந்து பாட்டி, அம்மா எல்லாருமே அதில் சேமித்து தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு அந்த அஞ்சரைப்பெட்டியில் சேமித்து வச்சதான் எப்போவாச்சும் நம்ம வந்து திடீர்னு அப்பாவை கேட்டாலோ இல்லை தாத்தா கேட்டாலோ அம்மாவோ அப்பாட்டியோ அதை எடுத்து எடுத்து கொடுத்து அதை சூப்பராக அதை பேலன்ஸ் பண்ணி அழகாக கொண்டு போவாங்க. இன்னைக்கு பெண்கள் வந்து இந்த மாதிரி சேமிக்கிறத காட்டிலும் ரொம்ப பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறாங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பணத்தை சும்மா அப்படியே பீரோவில் வச்சு பூட்டி வைக்காமல் அதனோட மதிப்பு தெரிஞ்சு அந்த மதிப்பை நம்ம வந்து வளர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு வந்து நிறைய திருப்பி கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பெண்கள்லாம் ரொம்ப அழகாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ அடுத்த தோழி ரெடியாக பேசுகிறதுக்கு வராங்க. யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
7: வணக்கம் மேம்.
5: வணக்கம், யார் பேசுகிறீங்க? நல்லா இருக்கும். வடக்கோணம் சவரியம்மாள், சொல்லுங்கம்மா. ஓ, எல்லாத்துலயுமே நீங்க வந்து ரொம்ப முதலீடு பண்ணி வச்சிருக்கீங்க. சூப்பர்,
7: கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்துலயும்
5: முதலீடு பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகே, ஓகேமா.
7: நம்ம தேவைக்கு நம்ம எப்பவுமே அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாது. நம்ம சேமிக்கிறது நமக்கு தானே மேம்?
5: ஆமா, கண்டிப்பா.
7: நமக்கு நம்ம பிள்ளைங்களும் கஷ்டப்படுறது நம்ம எத்தனை காப்பை தானே?
5: போட்டு வச்சிருக்கீங்க, கண்டிப்பா உங்களுக்கு லாபமாவும் இருக்கு இல்லையா? அதை வச்சு நீங்க போட்டது வந்து நீங்க திருப்பி எடுத்து உங்க பசங்க படிப்புக்கு இல்ல வேற எதுக்காவது யூஸ் பண்ணிருக்கீங்களா? முதலீடு அப்ப யோசிச்சிருப்பீங்கல்ல, நல்ல வேலை நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்ணப்பா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா யோசிச்சிருப்பீங்க.
7: சரி, பிள்ளைங்களுக்கு படிக்க வச்சு

0: அந்த சேவிங்ஸ் எடுத்ததும் கொஞ்சம் கொஞ்சம் என்ன தேவைக்கு பிள்ளைங்க ஃபீஸ் கட்டதோ மற்றபடி ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுக்கோ எடுத்து அதுல இருந்த மேம் எடுத்தேன். அதுல எனக்கு என்னன்னா இந்த நான் முன்னேறி இருக்கேன் சரி போன் இருந்தனால.
1: சரிம்மா, ரொம்ப அழகாக சொன்னீங்கம்மா. நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்க நன்றி.
0: நன்றி.
1: வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
1: ராஜேஸ்வரிம்மா சொல்லுங்க, எதுல நீங்க வந்து முதலீடு பண்ணீங்க, எவ்வளவு முதலீட வந்து எவ்வளவு பெருக்கி வச்சிருக்கீங்க, என்ன ஒரு சிரிப்பு.
2: முதலீடு பண்ணி பண்ணனே நிறைய பண்ணனே. அதே நேரத்துல நம்ம பெண்கள் சொன்னா முதலீடு பண்ணும் போது நம்ம வீட்டுல இருக்கவங்க யாரா இருந்தாலும் சரி பெரியவங்கள்ட்ட முதல்ல ஆலோசனை கேட்கணும் மேடம்.
1: கண்டிப்பா கேட்பாங்க.
2: கேட்கணும். அதுவும் பெரியவங்கள்ட்ட கேட்காம இருந்தா நம்ம பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்களுக்கு நாகரம் உள்ள செய்திகள் தெரியும், அவங்கள்ட்டையும் கேட்கணும். அப்படி கேட்காம நான் ஆசைப்பட்டு வட்டி நிறைய கிடைக்கணும் ஆசைப்பட்டு ஒரு இதுல வச்சாங்க முதலீடு டாக்டர் மாசம் அந்த நேரம் 3,000 2010 மேல. அப்ப 2010 எனக்கு அந்த முடிஞ்சது, சொன்ன வயசா முடிஞ்சது.
1: சரி,
2: எனக்கு அந்த நிதி நிறுவனம் எனக்கு அந்த ஆசை தெரியல. அந்த நேரத்துல 5 லட்சம் அந்த நேரம் உள்ள மதிப்புல 5 லட்சம் ரூபாய் நான் அதுல தீர்த்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு பிள்ளைகள்ட்ட நான் சொன்னேன், இந்த இது நிறுவனத்துல நான் போட்டிருக்கேன், அப்பா அவங்க ஆலோசனை கேட்டீங்களா? இல்லம்மா, நான் ஆலோசனை கேட்காம வந்தவுடன் நான் உங்களுக்கு சேமிக்கலாம்னு நான் நினைச்சேன். அது நிதி நிறுவனம் கொண்டு போய் தப்பான. அதுக்கப்புறம் நான் சுய உதவி குழுக்கள்ல சேர்ந்திருக்கேன். பேங்க் எல்லா பேங்க்லயும் எனக்கு அக்கௌண்ட் உண்டு.
1: ஓகே.
2: அந்த பேங்கோட லான்ச் ஆனது அதுல வந்து லோன் எடுப்பேன்.
1: ஓ,
2: லோன் கிடைக்கும் எங்க குழுக்கள் மூலமாட்டு 1 லட்சம் 2 லட்சம் லோன். அந்த லோன் எல்லா இதுலயும் உண்டு. என்ன கோஆபரேட்டிவ், இந்தியன் பேங்க்.
1: அப்ப நீங்க வந்து முதல்ல அனுபவப்பட்ட
2: எல்லாத்துலயும் எனக்கு போட்டிருக்கேன், எனக்கு வரும்.
1: அத முதல்ல வந்து நீங்க இழந்து அனுபவப்பட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் ரொம்ப தெளிவாயிட்டீங்க இல்லையா? சூப்பர்மா, ரொம்ப சொன்னீங்கம்மா. நிகழ்ச்சியில் பங்கேற்று இருக்க நன்றி. சோ எல்லாருமே எப்போ முதலீடு பண்ணாலும் முதல்ல நம்ம எல்லாருமே அனுபவப்படுறதுல தான் அதை வந்து எப்படி பெருக்க முடியும் அப்படிங்கிறத கற்றுக்க முடியும். நம்ம பெரியவங்கள்ட்ட அழகாக கேட்கலாம், எந்த இதில் பண்ணால் நல்லாயிருக்கும், இதில் பண்ணலாம், இதில் பண்ணால் நிறைய லாபம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவங்கள்ட்ட ஒரு அனுபவம், அவங்களுடைய அனுபவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயம். அதை அழகாக சொன்னாங்க. அடுத்ததாக இப்போது நிகழ்ச்சியில் ஓகே கண்மணி படத்திலிருந்து ஒரு பாடல் ஒன்றை கேட்கலாம். ஏ ரகுமானின் இசையில் கே எஸ் சித்ரா பாடிய பாடல்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி ஃபினான்ஸில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி ஃபினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி, டிடி நேஷ்

0: சிக்னல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரம் பிற்பகல் 1:30 ஆகியாச்சு. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சியில். இன்னைக்கு தோழிகளுக்காக நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, குடும்ப பட்ஜெட்டிலும் முதலீடுகளிலும் பெண்கள் எடுக்கும் முடிவுகளின் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறதா. தோழிகள் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ண அளிக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 0462 என்ற முன் இணைப்பு என்னோடு, 2602 என்ற எண்ணிற்கோ, 2907222 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் 8903257309. எப்போதுமே நம்ம சொல்லுவோம் இல்லையா, வரவுக்கு மீறி செலவு செய்யறவன் நிம்மதியை இழப்பான் அப்படின்னு. ஆனா பெண்களுக்கு இயல்பாவே ஒரு குணம் இருக்கு, என்ன தெரியுமா, எவ்வளவு கம்மியா காசு கொடுத்தாலும் அதுக்குள்ள குடும்பத்தை ரன் பண்ணிடுவாங்க. இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பணவீக்கத்தை பொருளாதார வல்லுநர்களை விட நம்ம வீட்டு பெண்கள் ரொம்ப பிராக்டிக்கலா கையாளுவாங்க. எப்படி தெரியுமா, தக்காளி விலை கூடிடுச்சு, தக்காளி வச்சு ரொம்ப தக்காளியோட விலை ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா, அந்த தக்காளிக்கு பதிலாக நம்ம தக்காளி யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல புளியை யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பட்ஜெட்டை வந்து ரொம்பவே அட்ஜஸ்ட் பண்ணி சமாளிச்சிருவாங்க. அந்த பட்ஜெட் போடுறதோட நம்ம கடமை முடிகிறது கிடையாது. எதிர்காலத்துக்காக, குழந்தைகளோட படிப்புக்காக பெண்கள் முதலீடு செய்ய பழகணும். இதை பற்றி தான் இன்னைக்கு நாம ஹாய் ஸ்நேகிதே நேரலை நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ தோழிகள், உங்களுடைய கருத்துக்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலை தொலைபேசி எண்களை உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்திடுறோம். 0462 என்ற முன் இணைப்பு என்னோடு, 2602 என்ற எண்ணிற்கோ, 2907222 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். இப்போ அடுத்த தோழி லைனில் வராங்க, யார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? சுங்கான் கடையில இருந்து ராதாமோகன். சொல்லுங்கம்மா.
2: நம்ம வந்து வருமானத்துக்கு ஏற்ற செலவுகள் நம்ம செய்யணும். தேவையில்லாத செலவுகளை, அவசியமில்லாத சாதாரண மாதிரி கஷ்டப்படுறது, அதுலயே ஒரு கேள்வி கேட்போம் நமக்கு.
1: கண்டிப்பா, நான் என்ன கேக்குறோம் அப்படின்னா, நம்ம பட்ஜெட் போடுறோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம வந்து எதுல இன்வெஸ்ட் பண்றோம், அதுல வந்து நீங்க என்ன முடிவு எடுத்து செயல்படுத்துறீங்க, இதுல இன்வெஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும்.
2: எனக்கு வந்து தங்கமான மக்களை கிடைச்சிருக்கு, தங்கமான மருமக்களை கிடைச்சிருக்கு.
1: சரி,
2: பழைய காலத்துல அம்மா அப்பா ஒரு சொந்த கால நிக்கிறோம்,
1: நன்றிமா. வணக்கம்.
3: மாமா, என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: நேரம் பிற்பகல் 1:34 ஆகியாச்சு. தோழிகள் அழகா வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த தோழி யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு தெரியுங்களா? வணக்கம். குமாரிமா சொல்லுங்க.
7: சரி, அடுத்த

0: இதா
1: என்னமா?
0: தாங்கள் பேசிக்கொண்டிருக்க
1: அதாவது நிறைய வீட்டில் வந்து பெண்கள் வந்து நல்லாவே சம்பாதிப்பாங்க, ஆனால் முதலீடு அப்படின்னு பண்ணுறப்ப முதலீடு எதில் பண்ணலாம் அப்படின்னோடனே அந்த பொறுப்புகள் வந்து தன்னுடைய கணவர்கிட்டேயோ இல்லை அப்பா கிட்டேயோ கொடுத்துருவாங்க. ஏன்னா அதில் வந்து அவங்களுக்கு பெருசாக எனக்கு இது வந்து தெரியாது, இதை பற்றி நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதலீடு பண்ணுறதுக்கு அப்பாவையோ இல்லை தன்னுடைய கணவரையோ இல்லை சகோதரரையோ நாடி போயிடுவாங்க. ஆனால் அப்படி இருக்காமல் முதலீடு எதில் பண்ணால் வந்து நமக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத பெண்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த தோழி, வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம்.
1: சுதாமா சொல்லுங்க, நீங்க தலைப்பு கேட்டீங்களா?
2: ஆமா ஆமா, கேட்டுட்டு தான் இருக்கேன். எல்லாம் எப்படி எல்லாரும் எல்லாமே பேசிட்டு இருக்காங்க, என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி ஆலோசிச்சே இருக்கேன்.
1: ஆலோசிச்சுட்டே இருக்கீங்களா? ஆலோசிச்சு முடிச்சாச்சா?
2: ஆமா ஆமா ஆமா,
1: சொல்லுங்கம்மா.
2: வருமானத்துக்கு தகுந்தபடி நம்ம சில, அதாவது இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பட்ஜெட் போடுவோம், இந்த மாசத்துக்கு ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினா அடுத்த மாசம் அப்ப கொஞ்சம் கம்மியா தான் செலவாகும். அப்ப கொஞ்சம் கம்மியா செலவாகக்கூடிய நேரத்துல என்ன பண்ணுவோம்னாக்கா, அதனால கொஞ்சம் காசு நம்ம கையில மிச்சம் வரும், மிச்சம் வந்தாச்சுன்னா என்ன பண்ணுவேன்னாக்கா, வீட்டுக்கு வீட்டு ஆசங்களுக்கு தெரியாம அதை நம்ம கொஞ்சம் சேர்த்து அப்படி வச்சிருப்போம். வச்சுக்கிட்டு நம்ம தான் அந்த சுய உதவி குழு எல்லாம் நான் தான் நடத்தி பண்ணிட்டு
1: இருக்கேன்.
2: அப்ப என்ன பண்ணுவேன்னாக்கா, யாராவது ரூபா கேட்பாங்க இல்லையா, கேட்கக்கூடிய நேரத்துல அவங்களுக்கு நம்ம அது அப்போதைய அந்த அவங்க கேட்கற தொகையை நமக்கு கொடுக்க முடியாத இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு 5-10 ஏதாவது இருந்தாச்சுன்னா அதெல்லாம் கூட்டி போட்டு, ஏன்னா நம்ம ஒரு 10,000 நம்ம கையில இருந்துச்சுன்னா நமக்கு அது சும்மா தான் அங்க இருக்கும். அப்ப என்ன பண்ணுவேன்னாக்கா, நான் இதை எடுத்து என்ன செய்வேன், நம்ம குழுல உள்ள ரூபாய் மாதிரி எடுத்து அவங்களுக்கு கொடுத்துருவேன். கொடுக்கக்கூடிய நேரத்துல நமக்கு ஒரு 10,000 கொடுத்தாச்சுன்னா ஒரு 200 நமக்கு அடுத்த மாசம் கிடைக்கும்,
1: லாபம் கிடைக்கும்.
2: ரூபாய நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, அதை ரூபாய் எடுத்துருவேன். ஒரு 1,000 இருந்தாலும் அதை கொடுத்துருவேன். கொடுக்கும் போது 1,000 ₹20 நமக்கு கிடைக்கும்.
1: ஓகே, அப்ப நீங்க வந்து உங்களுடைய காசை வந்து சுய உதவி குழுல இன்வெஸ்ட் பண்றீங்க, அப்படித்தானே? சரிம்மா, வேற எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணி லாபம் பாத்திருக்கீங்களா?
2: ஆமா, ஒரு சீட்டு பண்ணி இது பண்ணி போட்டிருந்தோம். போட்டிருந்தால ஒரு நகை எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஒரு லேண்ட் வந்துச்சு, அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம், அதாவது அந்த ஒரு 90 கையில இருந்துச்சு. அப்ப நமக்கு அவ்வளவு வாங்கறதுக்குள்ள காசு கையில இருந்தாச்சு. குழுவுல எடுத்தாச்சுன்னா கரண்ட் ரீசா வச்சு நம்மளால கட்ட முடியாது. அப்ப என்ன பண்ணாக்கா, கொஞ்சம் நகை இருந்ததை கொண்டு போய் இடம் வச்சுட்டு, இப்ப என்ன பண்ணனா, அந்த இடத்தை வாங்கிக்கிட்டு அந்த லேண்ட் வாங்கிக்கிட்டு என்ன
1: நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கு. நன்றிமா. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: பெரிய விலையிலிருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
1: எள்ளு விலையிலிருந்து விஜயாமா, சொல்லுங்கம்மா.
3: பெரிய விலை,
1: பெரிய விலை, சாரி. சரிமா, சொல்லுங்க.
3: அதாவது மேடம், ஊர்காட்டுல காசு நிறைய கிடைக்கும்னு நினைச்சிட்டு கொடுத்து ஏமாந்ததெல்லாம் உண்டு நிறைய. ஆனா இப்ப அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, இப்ப முதல்ல பேங்குக்கே நம்ம போவாம இருந்தோம் ஒரு காலத்துல. அப்ப அது தெரியாது, அங்க பெய் பெய் அவங்க ஒவ்வொரு சேர்ல 10 இருந்தாலும் சேமிக்கலான்னு சொல்லி தந்த முறைக்கு, நம்ம காசு நமக்குதான், யாருக்கும் திருடா கொடுக்க கூடாதுங்க ஒரு எண்ணம் வந்து மேடம்.
1: சரிமா,
3: என்ன நிறைய இழந்துட்டு அந்த மாதிரி.
1: ஆனா இப்ப
3: ரூபாயா இருந்தாலும் பிள்ளைங்களுக்கும் ஒரு புக் எடுத்து கொடுத்து நம்ம கையில இருக்கதை அதுல சேமிக்கணும். அது போஸ்ட் ஆபீஸா இருக்கட்டும், பேங்கா இருக்கட்டும், அந்த மாதிரி பட்டதுல எல்லாம் தொடங்கி 100 வச்சுனாலும் கட்டி ஒரு வருஷத்துல ஒரு லோன் வாங்குவோம். அதை அடைக்கும் போது 4 பேருக்கு புக்ல இருக்கதையும் எடுத்து கொடுத்து அதை அடைக்கிறது மாதிரி பண்ணுவோம் மேடம்.
1: சூப்பர், அழகா சொன்னீங்கம்மா. நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்க நன்றிமா.
3: நன்றி மேடம்.
1: வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். சொல்லுங்கம்மா.
4: மேடம், என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்னா, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்னா நான் எல்ஐசில தான் போட்டிருந்தேன். பிள்ளைங்க பிறந்த உடனே எத்தனை வருஷத்துக்கு, 15 20 அப்படின்னு நம்ம ஒரு பிக்சிங் அமௌண்ட் போட்டு மாசந்தோறும் நம்ம கட்டிட்டு வருவோம். அது வந்து பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவுக்கு அப்படின்ன மாதிரி முதல எடுத்து வச்சு.
1: சரிமா.
4: அதுக்கு பிறகு தங்கம் நம்மள்கிட்ட இருக்கும், நம்மளுக்கு எங்களுக்கு எனக்கு போட்ட நகைய நிறைய உண்டு, அதை வச்சிருந்தேன்.
1: இப்ப தங்க விலை அப்படியே ஏறிட்டே இருக்கு, சோ அதுல இன்வெஸ்ட் பண்றது நல்ல விஷயம்.
4: ஆமா மேடம், இங்க என்ன அப்படி இல்லல்ல மேடம்.
1: ஆமா,
4: இப்ப தானே அதெல்லாம் ரொம்ப ஏறுது. இந்திய எங்களுக்கே நிறைய போட்டாங்க, அதே அப்படி இருக்குது. அப்புறம் வந்து ஆர்டி,
1: ஆர்டி போஸ்ட் ஆபீஸ்ல,
4: அது வந்து அப்பத்துல இருந்தே போட்டுட்டு

0: நீங்க இவ்வளவு
1: வருஷத்துக்கு
0: இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா, இதுல இருந்து நீங்க நிறைய கண்டிப்பா உங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கும். தக்க சமயத்துல அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி ஏதாவது ஒரு மூமெண்ட் இருக்கா, திடீர்னு கையில காசே இல்ல, என்னடா பண்ணலாம் அப்படிங்கறப்ப உங்களுக்கு வந்து இந்த நீங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கை கொடுத்துருக்கோம் இல்லையா?
1: ஆமா மேடம், நம்மளுக்கு வந்து பசங்க வந்து 15-20 வருஷத்துக்கு நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, அது வந்து நம்மளுக்கு 15 வருஷத்துக்கு பிறகு ஒரு அமௌண்ட் கிடைக்கலாம் மேடம் பிள்ளைங்களுக்கு மேற்படிப்புக்கு.
0: அத முதலே அத பிளான் பண்ணி பண்ணதுனால இப்ப உங்க பசங்க மேல் படிக்கிறப்ப அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு.
1: அது ரொம்ப யூஸ்ஃபுல் ஆச்சு மேடம் எனக்கு எல்ஐசி. அதுக்கு பிறகு ஆர்டி வந்து எனக்கு 5 வருஷத்துக்கு நான் போடுவேன், 5 வருஷத்துக்கு போட்டு
0: உங்களுக்குள்ளதுக்கு நீங்க வேற போட்டிருந்தது அதை யூஸ் பண்ணிப்பீங்க.
1: சரி, வீட்டுக்கு அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நம்ம நகைய வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி
0: பிளான் பண்ணி. சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்க நன்றி.
1: நன்றி மேடம், நன்றி.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
5: கிம்ஸ்க்கு போ, ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின், லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
6: இந்திய பாரம்பரியத்தின் விலைமதிப்பற்ற கொடை யோகா. மனம் மற்றும் உடலின் ஒற்றுமை, எண்ணம் மற்றும் செயல் கட்டுப்பாடு இணைந்ததுதான் யோகா. சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும். உடலும் உள்ளமும் நலம் பெற, முதுமையிலும் இளமையாக, உடல் திறனுடன் திடகாத்திரமாக நாம் இருக்க, அன்றாட வாழ்வின் அங்கமாக யோகாவை மேற்கொள்வோம். யோகா, அது நம் பெருமை, அதுவே நம் வாழ்வின் வளமை.

நேரம் பிற்பகல் 1:42 ஆகியாச்சு. நேர்கள் கலந்து கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே, பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம தோழிகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, குடும்ப பட்ஜெட்டிலும் முதலீடுகளிலும் பெண்கள் எடுக்கும் முடிவுகளின் முக்கியத்துவம் என்ன. இதுதான் தோழிகள் கலந்துகிட்ட உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட பதிவு செய்யலாம். 04652 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 2602240 என்ற எண்ணிற்கோ, 2907722 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். பெண்கள் எப்பவும் தான் வந்து அந்த முதலீடு பண்ணுறப்போ தனக்கு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்திட்டையும் கேட்டுக்கிட்டு அந்த எதுலையாவது போய் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். இன்றைக்கி பல பெண்கள் சுய உதவிக்குழுகள் மூலமாகவும் நிறைய சமூக வலைத்தளங்களை பார்த்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாகவும் முதலீடு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி நீங்கள் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மித்த தோழிகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நேர்கொண்ட பார்வை திரைப்படத்தில் இந்த பாடல் ஒன்றை கேட்கலாம். பாடலுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா, பாடலை பாடியவர் யுவன் சங்கர் ராஜா.

0: தோழிகள் ஒவ்வொருடைய கருத்துக்களும் பகிர்வுகளும் ரொம்பவே ஆச்சரியமாகவும் அதே நேரம் தோழிகளுக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் மற்ற தோழிகளுக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். பணம் சம்பாதிப்பது மட்டும் சுதந்திரம் கிடையாது, அந்த பணத்தை எப்படி நிர்வகிக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறதே உண்மையான சுதந்திரம். வீட்டு பட்ஜெட்டை கவனிக்கக்கூடிய அதே நேரத்தில் நம்மளோட எதிர்காலத்திற்கான முதலீடுகளையும் தைரியமாக கையில் எடுக்கணும். ஒரு நல்ல பட்ஜெட், நல்ல முதலீடு உங்கள் குடும்பத்தோட நாளைய தலைமுறை நிம்மதியாக வாழ வைக்கும். இனி கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் எரிசக்தி துறையில் தேர்வு செய்யப்பட்ட 401 பேருக்கு முதலமைச்சர் திரு விஜய் பணி நியமன ஆணைகளை இன்று வழங்கினார். சுகாதார உணவு தயாரிக்க தெருவோர கடைகளுக்கு கடனுதவி திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரில் பள்ளி மாணாக்கர் பங்கேற்ற போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணியை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று தொடங்கி வைத்தார். பாஸ்போர்ட் சேவைகளை விரைவுபடுத்தி வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க மத்திய அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவதாக அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். US ஓபன் சூப்பர் பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் எரிசக்தித்துறை சார்பில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 383 உதவி பொறியாளர்கள், 18 உதவி கணக்கு அலுவலர்கள் என மொத்தம் 401 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். சென்னை கலைவாணர் அரங்கில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், மின்சார வாரியத்தில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண 70,000 மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக உள்ளதே காரணம் என ஆய்வுக் கூட்டத்தின் மூலம் அறியப்பட்டதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து நடப்பு ஆண்டிற்குள் இத்துறையில் 15,000 பணியிடங்கள் நிரப்ப வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்றார். தமிழகத்தில் 25% மின்மாற்றிகள் பழமையானவை என்றும் இதனை புதுப்பிக்க மின்மாற்றிகள் கொள்முதல் செய்யப்பட உள்ளதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். தமிழகத்தில் தெருவோர கடைகளில் சுகாதார உணவு தயாரிக்க கடனுதவி வழங்கும் திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை, திருச்சி, மதுரை, சேலம், திருப்பூர் ஆகிய 5 மாவட்டங்களில் சாலையோர உணவு தயாரிக்கவும் ஆரோக்கியமான சுகாதாரமான ஃபுட் ஸ்ட்ரீட்டுகளை உருவாக்கவும் அரசு திட்டமிட்டுள்ளதாக எடுத்துரைத்தார்.
2: தொற்றுநோய் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு டைஃபாய்டு வேக்சின்ஸ் அவங்க எல்லாத்துக்கும் நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தியும் பிளான் பண்ணிருக்கோம். இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்ல இருக்கிற உணவு விற்பனையாளர்கள், அவங்க உணவு சர்வ் பண்றவங்க, அவங்களுக்கு கவர்மெண்ட் மூலமாகவே அந்த டைஃபாய்டு வேக்சின்ஸ் எப்படி கொடுக்கலாங்கிறத பத்தியும் நாங்க ஒரு விரைவில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரோம். இந்த ஒரு மாதத்திற்கு எவ்வளவு ஆய்வு பண்ணணுமோ அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இன்னும் அதிக பண்ண சொல்லியிருக்காங்க.
1: பெரம்பலூரில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியை மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். இப்பேரணியில் பள்ளி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பதாகைகளுடன் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து அரசு பள்ளிகளில் 10-12 வகுப்பு பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணாக்கருக்கும், 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கும் விருதுகளையும் பாராட்டு சான்றிதழ்களையும் அமைச்சர் வழங்கினார். பெரிய வெண்மணியில் கட்டப்படும் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி மற்றும் விடுதி கட்டிடப் பணிகளையும் அவர் ஆய்வு செய்தார். அனைத்து துறை அலுவலர்கள் உடனான ஆய்வுக் கூட்டமும் இடம்பெற்றது. திருப்பத்தூரில் உலக போதைப்பொருள் தடுப்பு தின விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் இன்று தொடங்கி வைத்தார். 2,500 மாணாக்கர் இதில் கலந்து கொண்டனர். போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு பிரசுரங்களும் பொதுமக்களிடையே விநியோகிக்கப்பட்டது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தரிசனத்திற்கான டிக்கெட் விலை உயர்த்தப்படவில்லை என மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் விலையை உயர்த்துவது குறித்து பக்தர்களிடம் கருத்துக்கள் மட்டுமே கேட்கப்பட்டதாகவும், பெறப்படும் கருத்துக்களுக்கு மாற்றாக எந்த முடிவையும் அரசு எடுக்காது எனவும் தெளிவுபடுத்தினார். கவியரசர் கண்ணதாசனின் 100வது பிறந்த நாளை ஒட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில், தமிழ் மொழி, இலக்கியம், திரையுலகிற்கு அவர் ஆற்றிய அளப்பரிய பங்களிப்புகளை போற்றுவதாக கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள செய்தியில், காலங்களை கடந்தும் தலைமுறைகளை வழிநடத்தும் இலக்கிய பொக்கிஷங்களாக அன்னாரது படைப்புகள் திகழ்வதாக புகழாரம் சூட்டியுள்ளார்.

0: ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பதினான்காவது பாஸ்போர்ட் சேவை தினத்தையொட்டி பாஸ்போர்ட் ஆணைய அலுவலர்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பாஸ்போர்ட் சேவை 2வது கட்டத்தின் கீழ் ஸ்ட்ரிப் பொருத்தப்பட்ட மின்னணு பாஸ்போர்ட் அறிமுகம், புதிய பாஸ்போர்ட் சேவை மையங்கள் மற்றும் அஞ்சல் பாஸ்போர்ட் சேவை மையங்களை திறப்பது, அதிக அளவில் பாஸ்போர்ட் விநியோகிப்பது, இலகுவான பயணத்தை உறுதி செய்வது, உலகளாவிய வாய்ப்புகளுக்காக பாஸ்போர்ட் சேவையை விஸ்தரிப்பது, குடிமக்களுக்கு ஆளுமை வழங்குவது போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். பாஸ்போர்ட் சேவைகளை விரைவுபடுத்தி வெளிப்படைத்தன்மையை அதிகரிப்பதில் மத்திய அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக கூறினார். 1967 கடவுச்சீட்டு சட்டம் இயற்றப்பட்டதை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 24 இந்நாள் கொண்டாடப்படுகிறது. கேந்திரிய வித்யாலயாக்களுக்கான 36வது தேசிய இளம் நாடாளுமன்ற போட்டியில் வெற்றி பெற்ற மாணாக்கர் மற்றும் பள்ளிகளுக்கு நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் நாளை பரிசுகளை வழங்குகிறார். நாடாளுமன்ற போட்டி திட்டத்தின் கீழ் சென்ற ஆண்டு 200 பள்ளிகளுக்கு இடையே சுய ஒழுக்கம், மாறுபட்ட கருத்துக்களை ஏற்கும் மனப்பான்மை, ஜனநாயக வாழ்க்கை முறையின் நற்பண்புகள் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடத்தப்பட்டன. நாட்டின் எஃகுத்துறை எதிர்கால வளர்ச்சிக்கு மின்னணு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் எஃகுத்துறை மின்மய நிலைப்பாடுகள் குறித்த கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர் இத்துறையில் இந்தியாவின் வலுவான வளர்ச்சியை எடுத்துரைத்தார். 2018 உலகளாவிய 2வது பெரிய எஃகு உற்பத்தி நாடாக இந்தியா தனது நிலையை பராமரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். உள்நாட்டு தேவையை கருத்தில் கொண்டு கச்சா எஃகு உற்பத்தி கடந்த 3 13% அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் எடுத்துரைத்தார். செயற்கை நுண்ணறிவு, இயந்திரமயம், ரோபோட்டிக்ஸ் உள்ளிட்ட உயர் தொழில்நுட்பங்களால் உற்பத்தி தொடர்ந்து உயர்ந்து வருவதாகவும் கூறினார். இதனால் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு பயன்பாடு அதிகரித்து விலை குறைப்பிற்கு வழிகோலப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். ஊரக வளர்ச்சிக்கான மத்திய அரசின் தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் எஃகுத்துறை பங்குதாரர்களுக்கு இக்கூட்டம் புதிய வாய்ப்புகளுக்கு திறவுகோளாக அமைந்துள்ளது என்றார். திருச்சி மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு, கல்வி, பாலின விகிதத்தை மேம்படுத்தும் நோக்கில் எல்இடி விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் இன்று தொடங்கி வைத்தார். இவ்வாகனம் முசிறி, தொட்டியம், மணப்பாறை, புள்ளம்பாடி உள்ளிட்ட மாவட்டத்தின் முக்கிய பகுதிகளில் பயணித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வகை செய்யப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நிரந்தர மண்புழு உற்பத்தி கூடம் அமைக்க 50% மானியம் வழங்கப்பட உள்ளதாக தோட்டக்கலை துணை இயக்குநர் சிந்தியா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர் சுமன்.
2: ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இயற்கை வேளாண்மையை ஊக்குவித்து மண்ணின் வளத்தை மேம்படுத்தும் நோக்கில் நிரந்தர மண்புழு உர உற்பத்தி கூடம் அமைக்க விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்படுகிறது. ஒரு நிரந்தர மண்புழு உர உற்பத்தி அலகைக்கான மொத்த திட்ட செலவு 1,00,000 ஆகும். இதில் 50,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் தங்களது நல ஆவணங்கள், ஆதார் அட்டை, வங்கிக் கணக்கு புத்தக நகல் மற்றும் தேவையான ஆவணங்களுடன் அருகிலுள்ள தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகத்தை அணுகி விண்ணப்பித்து பயன்பெறலாம்.
1: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் ஆணி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஸ்ரீ பெரியாழ்வார் பாரம்பரிய செப்பு தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: இந்த ஆண்டுக்கான உற்சவம் கடந்த ஜூன் 16 கொடியேற்றத்துடன் துவங்கிய நிலையில் கடந்த 8 பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளிய ஸ்ரீ பெரியாழ்வார் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான ஸ்ரீ பெரியாழ்வார் பாரம்பரிய செப்பு தேரோட்டம் இன்று காலை சிறப்பாக நடைபெற்றது. பெரியாழ்வாருக்கு சிறப்பு திருமஞ்சனம், சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. விருதுநகர் செய்தியாளர் தா கமலக்கண்ணன்.
1: தமிழ்நாடு அரசு MGR திரைப்படம் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் நடப்பு கல்வியாண்டில் 6 பாடப்பிரிவுகளில் பட்டப்படிப்பிற்கான முதலாம் ஆண்டு மாணாக்கர் சேர்க்கைக்கு இணையதளம் மூலமான விண்ணப்பங்கள் இளங்கலை காட்சிக்கலை பிரிவுகளுக்கு

0: பதிவுக்கு வரும் 27ஆம் தேதி மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம் என்று செய்தி மக்கள் தொடர்புத்துறை தெரிவித்துள்ளது. கலிபோர்னியாவில் நடைபெறும் US ஓபன் சூப்பர் பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற முதல் சுற்றில் ட்ரீசா இணை ஸ்பெயின் இணையை 21-12, 14-21, 21-13 என்ற செட்களில் வென்றது. பல்கேரியா சேலஞ்சர் கோப்பை டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் நிதின்குமார் சின்ஹா இணை ஜப்பான் இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் எரிசக்தி துறையில் தேர்வு செய்யப்பட்ட 401 பேருக்கு முதலமைச்சர் திரு விஜய் பணி நியமன ஆணைகளை இன்று வழங்கினார். சுகாதார உணவு தயாரிக்க தெருவோர கடைகளுக்கு கடனுதவி திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரில் பள்ளி மாணாக்கர் பங்கேற்ற போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணியை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று தொடங்கி வைத்தார். பாஸ்போர்ட் சேவைகளை விரைவுபடுத்தி வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க மத்திய அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். US ஓபன் சூப்பர் பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் பிற்பகல் 1:55. நேர்கள் இப்பொழுது இளையராஜாவின் இசையில் கே ஜே யேசுதாஸ், கே சித்ரா பாசப்பறவைகள் திரைப்படத்திற்காக பாடிய பாடலை கேட்கலாம்.

0: ஐயத்திற்கும் இன்பமயமாய்
1: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
2: கடல் அலைகளின் தாலாட்டை நம் மண்ணின் உறவுகளின் பாராட்டை ஒழித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் பிற்பகல் 2:15. தமிழ் திரை இசை வரலாற்றில் June 24 அப்படிங்கிறது ஒரு சாதாரண நாள் கிடையாது, இது ஒரு சரித்திர நாள். வார்த்தைகளால் நம் வாழ்க்கையை எழுதிய கவியரசு கண்ணதாசன், அந்த வார்த்தைகளுக்கு தன் மெல்லிசையால் உயிர் கொடுத்த மெல்லிசை மன்னர் M.S. விஸ்வநாதன் ஆகிய இரு இசை ஜாம்பவான்கள் பிறந்த அற்புதமான நாள். தமிழ் நெஞ்சங்களின் உணர்வுகளோடு கலந்த இந்த மாபெரும் கூட்டணியின் காலத்தால் அழியாத பாடல்களை இப்பொழுது கேட்கலாம் திரை இசையாய். திரை இசையில் வரும் முதல் பாடல் அண்ணன் தங்கை பாசத்திற்கு இன்று வரை நம்முடைய தேசிய கீதமாய் ஒழித்துக் கொண்டிருப்பது இந்த பாடல்தான். மலர்ந்து மலராத பாதி மலர் போல என்று கவியரசு கண்ணதாசன் எழுத, அதற்கு M.S. விஸ்வநாதன் தந்த எளிய ஆழமான மெல்லிசை உருகாத நெஞ்சங்களையும் உருக வைத்துவிடும். பாடலை கேட்கலாம் இப்பொழுது. பாடலை பாடியவர்கள் T.M. சவுந்தரராஜன், P.சுஷீலா. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாசமலர்.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட ஆஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
3: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் பிற்பகல் 2:24 நிமிடம். நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 திரை இசையில். இன்றைய திரை இசையில் கவியரசு கண்ணதாசன் மற்றும் MS விஸ்வநாதன் அவர்களின் இணைப்பில் வெளிவந்த பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி ஒரு மேற்கத்திய பாணி மர்ம நாவல் போன்ற சூழலுக்கு கண்ணதாசன் தமிழ் இலக்கண நயத்துடன் வரிகளை வடிக்க MSV அவர்கள் அதற்கு சர்வதேச தரத்தில் பிரம்மாண்டமான ஆர்கெஸ்ட்ரேஷன் அமைத்து அசத்திருக்கும் பாடல் புதிய பறவை திரைப்படத்திலிருந்து P. சுஷீலா பாடியது.

0: கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில்.
3: உழவருக்கு ஒரு சிந்தனை. தென்னைக்கு ஊடுபயிர் வாழை. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தோவாழை எம் ராமநாத பிள்ளை அவர்கள். கேத் பஜாவோ அபியான், விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் கே சுரேஷ் அவர்கள். அமுது சுரபி மிஷன் இந்திரதனுஷ் திட்டம் உரையாடல் நொடிகளில்.

0: தொழில்நுட்பங்கள். மனச்சத்தை வழங்கும் நுண்ணுயிர்கள். திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பூச்சி நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.
1: நேரம் பிற்பகல் 2:30 நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 திரை இசையில். இன்றைய திரை இசையின் சிறப்பாக பாடல்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கவியரசு கண்ணதாசன் மற்றும் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் கூட்டணியில் வெளிவந்த பாடல்கள். மகாபாரதத்தின் மிக உன்னதமான தருணத்தை கண்ணதாசன் தன் வரிகளால் செதுக்கிய பாடல். செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வீழ்ந்தாயட கர்ணா அப்படிங்கிற வரியில நட்பையும் துரோகத்தையும் விதியையும் ஒரே புள்ளியில இணைச்சிருப்பாரு நம்ம கவியரசு. எம் எஸ் வி அவர்களின் கம்பீரமான இசை இந்த பாடலிற்கு ஒரு அழியா வரமா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கர்ணன், பாடலை பாடியவர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன். பாடலை இப்பொழுது கேட்கலாம்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249648. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0442948648. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.
1: நேரம் பிற்பகல் 2:36. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரைசை. இன்னைக்கு எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய பிறந்த நாள். ஸோ அதனால இன்னைக்கான திரைசைக்கான ஸ்பெஷல் என்னன்னா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பங்காற்றிய திரைப்படத்திலிருந்து பாடல்களை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததா சுதந்திரத்தையும் மனிதாபிமானத்தையும் கொண்டாடும் ஒரு துள்ளலான இசைப்பாடல். எம் எஸ் வி அவர்களின் இசை கேட்கும் ஒவ்வொருவரையும் இன்னும் சுறுசுறுப்பாக்கக்கூடிய பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1000 ஒருவன். பாடலை பாடியவர் டி எம் சவுந்தரராஜன்.

0: ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
1: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
0: சனிக்கிழமை
1: தோறும் காலை 10:02
0: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.

நேரம் பிற்பகல் 2:42 நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 திரை இசையில். நிகழ்ச்சியில் இனி காதலை கொண்டாடும் ஒரு ஹாப்பியான துள்ளலான வெஸ்டர்ன் செயல் டோயட் சாங். MSV அவர்களின் அக்கார்டியன் மற்றும் கிட்டார் இசையும் அதற்கு கவியரசு எழுதிய காதல் மயக்கவரிகளும் கேட்பவரை அப்படியே மதிவேங்க வைக்கும். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் காதலிக்க நேரமில்லை. பாடலை பாடியவர்கள் PB ஸ்ரீனிவாஸ் மற்றும் PB சுஷீலா. பாடலை இப்பொழுது கேட்கலாம்.

நேரம் பிற்பகல் 2:46. திரை இசையிலினி மனித வாழ்க்கையின் தத்துவங்களை மிக எளிமையாக 6 கட்டளைகளாக பிரித்து எழுதியிருப்பார் கவியரசு அவர்கள். அந்த அற்புதமான வரிகளுக்கு தன்னுடைய மென்மையான இசையால் உயிர் கொடுத்திருப்பார் MS விஸ்வநாதன். சோகத்திலும் ஒரு தெளிவை தரும் அற்புதமான வாழ்வியல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆண்டவன் கட்டளை பாடலை பாடியிருப்பார் TM சவுந்தரராஜன்.

அன்பும் காதலும் நிறைந்த இந்த இனிய மதிய வேளையில் கவியரசு கண்ணதாசனின் பேனாவும் வெள்ளிசை மன்னரின் ஹார்மோனியமும் நம்மை ஒரு மாய உலகிற்கே கூட்டிச் சென்றது என்றால் மிகையாகாது. நம் காதுகளில் தேனை வார்த்த இந்த இரு ஆளுமைகளின் நினைவை போற்றுவோம். நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திரை இசை. இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. அதனைத் தொடர்ந்து வருவது 3 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை எச்சல்.

0: ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மிக லேசான மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும் சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி மிக அதிக அளவாக 44 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரம் 3 சென்டிமீட்டர், பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை ARG, சென்னை கலெக்டர் அலுவலகம், பெரம்பலூர், சென்னை பெரம்பூர், அண்ணாநகர் மேற்கு, காஞ்சிபுரம் மாவட்டம் ACS மருத்துவக் கல்லூரி ARG, நாமக்கல் ராசிபுரம், சென்னை பேசின் பிரிட்ஜ், நீலகிரி மாவட்டம் பந்தலூர், மேலும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு மற்றும் காரைக்காலில் அதிகளவு வெப்பநிலையில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து இருந்தது. புதுச்சேரியில் வெப்பநிலையில் மாற்றம் ஏதுமில்லை. தமிழ்நாட்டின் மிக அதிக அளவு வெப்பநிலை சென்னை நுங்கம்பாக்கம் மற்றும் கடலூரில் 38.7 டிகிரி செல்சியஸாக பதிவானது. சமவெளிப் பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையம் மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக 22.5 டிகிரி செல்சியஸை பதிவு செய்தது. மலைப்பகுதிகளில் மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக உதகமண்டலத்தில் 12.4 டிகிரி செல்சியஸ் பதிவானது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்றும் நாளையும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஆகிய இடங்களில் ஆங்காங்கே இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை மற்றும் ஓரிரு இடங்களில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும். இன்றும் நாளையும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் காவிரி டெல்டா பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் பெய்யக்கூடும். இனி சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-648-648, 044-249-648-648.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 3 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீர்வழி சரக்கு போக்குவரத்து 652% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். எஃகு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்சாரத்துறையின் செயல்பாடுகளை மேம்படுத்தும் நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக அரசு கூறியுள்ளது. மாநிலத்தில் பெண்கள் குழந்தைகளின் பாதுகாப்பு முற்றிலும் கேள்விக்குறியாகியுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. அரசு பள்ளிகளில் தாவேக நிர்வாகிகள் அத்துமீறி நுழைந்து கட்சி நிகழ்ச்சிகளை நடத்துவது தவறானது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தொடர்வதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தூய்மை பணிகளை தனியாருக்கு ஒப்படைக்கும் நடவடிக்கையை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் 1 பணிகளுக்கு நடத்தப்பட உள்ள தேர்வுக்கான காலியிடங்களின் எண்ணிக்கையை 100 உயர்த்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மலோக்கா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2 இடத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
2: மாலைத்தென்றல் எட்டி பார்க்கும் நேரம் பிற்பகல் 3:02. அலைக்கடலோரம் அழகான தமிழ் கீதமாய் ஒலித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். ஒன்றில் ஆரம்பமாகிறது வெள்ளித்திரை. வெள்ளித்திரை நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்மோட பயணிக்க போறது தமிழ் சினிமாவோட பிரம்மாண்டத்தின் உச்சம், தமிழ் சினிமாவின் பட்ஜெட்டையும் கற்பனை திறனையும் ஹாலிவுட் லெவலுக்கு கொண்டு போன நம்ம பிரம்மாண்ட நாயகன் இயக்குனர் சங்கர் அவர்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம்.

1963 ஆகஸ்ட் 17 கும்பகோணத்தில் சண்முகம் முத்துலட்சுமி தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தார் இயக்குநர் சங்கர். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ மாணவனான சங்கர் அவர்கள் ஆரம்பத்தில் நடிகர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டுதான் மேடை நாடகங்களில் நடிக்க ஆரம்பிச்சு பின் சினிமா துறைக்குள்ள வந்தார். ஆனால் காலம் இவரை இந்திய சினிமாவை அண்ணாந்து பார்க்க போற ஒரு இயக்குநரை மாத்த பிளான் பண்ணியிருக்கு அப்படிங்கறது இவருக்கு அப்ப தெரியவே தெரியாது. நடிக்கணும் ஆசையா வந்த இவர் முதல்ல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்ந்தது இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் கிட்டதான். அப்புறமா நிறைய படங்கள்ல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணி தன்னுடைய முதல் படமான ஜென்டில்மேன வெளியிட்ட ஆண்டு 1993. தான் இயக்கிய அத்தனை படங்களிலும் மக்களுக்கு ஒரு சோசியல் மெசேஜை கன்வே பண்ணியிருப்பார் இயக்குனர். அப்படி இந்த ஜென்டில்மேனில் அவர் கன்வே பண்ண மெசேஜ் கல்வி அப்படிங்கிறது வியாபாரம் கிடையாது, தகுதியுள்ள அனைத்து மாணவர்களுக்கும் அவர்கள் விரும்பிய கல்வி கிடைக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருப்பார். அன்றைய காலகட்டத்தில் இந்தியாவில் அதிக பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படம் இதுதான். முதல் படத்திலேயே சமூக கருத்தையும் கமர்ஷியல் விறுவிறுப்பையும் கலந்து கொடுத்து ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் விரல வச்சார் நம்ம இயக்குனர் சங்கர் அவர்கள். அதே மாதிரி இந்த படத்துல வந்து ஒரு சாங்ல முதன் முதலா கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் பயன்படுத்தியிருப்பாரு நம்ம சங்கர்.

முதல் தமிழ் திரையுலகிலே முதல் முதலாக இந்த படத்தில் தான் அந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் வந்து ரொம்ப ஒரு குறைஞ்ச செகண்ட்ஸில் தான் வரும். ஆனால் அதை பயன்படுத்துறது நம்ம இயக்குனர் சங்கர் அவர்கள் தான். ஸோ இப்போ அந்த படத்துலேருந்து ரொம்ப அழகான ஒரு பாடலை கேட்கலாமா? பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஜென்டில்மேன். பாடலை பாடியவர்கள் சுரேஷ் பீட்டர்ஸ் மற்றும் ஜி வி பிரகாஷ். பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: ஆரோக்கியமான ஓர் உடல்,
3: ஆரோக்கியமான ஓர் மனம்,
2: இவைதான் நம் அனைவரின் தேடல்.
3: பேரண்டத்தின் நெரிசலில் இருந்து விலகி அமைதியான மனநிலையினை அடைய
2: யோகாவை தொடங்குவோம்.
4: நேரம் பிற்பகல் 3:12. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 வெள்ளித்திரையில். இன்றைய வெள்ளித்திரை நாயகன் நம்ம டைரக்டர் ப்ரொடியூசர் சங்கர் அவர்கள்தான். தன்னுடைய முதல் படமான ஜென்டில்மேன் படத்தோட மெகா ஹிட்டுக்கு அப்புறமா சங்கர் சார் மேல மக்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பே இருந்துச்சு. அப்பதான் அவருடைய இரண்டாவது படமான காதலன் 1994 ரிலீஸ் ஆச்சு. முதல் படத்துல சோசியல் மெசேஜை கொடுத்தவர், ரெண்டாவது படத்துல ஒரு கவர்னர் மகளுக்கும் சாதாரண காலேஜ் மாணவனுக்குமான காதலை ரொம்ப கமர்ஷியலா லவ் பிளஸ் ஆக்ஷனா கொடுத்திருப்பாரு. இந்த படத்துல தான் பிரபுதேவாவை இந்தியன் மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு அறிமுகப்படுத்தியிருப்பாரு. தமிழ் திரையுலகை சாதாரண கான்செப்ட்ல இருந்து பிரம்மாண்டமான விஷுவல் எஃபெக்ட்ஸ் மூலமா கம்ப்யூட்டர் கிராபிக்ஸை மிகச்சிறப்பாக பயன்படுத்தி உலகத்தரத்துக்கு உயர்த்திய முதல் இயக்குனர் நம்ம சங்கர் சார் தான். அந்த கிராபிக்ஸ் எஃபெக்ட்ஸை இந்த காதலன் படத்தில் ஒரு சாங்கில் ரொம்ப அழகாகவே பயன்படுத்தியிருப்பார் நம்ம சங்கர் சார். இப்போ அந்த பாடல் உங்களுக்காக காதலன் திரைப்படத்திலிருந்து ஏ ரஹ்மான் இசையில் மனோ ஸ்வர்ணலதா பாடிய பாடல்.

0: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜி தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
4: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்க இணைஞ்சிருக்கிறது பண்பலை 101 வெள்ளித்திரையில். இன்றைய வெள்ளித்திரை நாயகன் நம்ம டைரக்டர் சங்கர். நேரம் பிற்பகல் 3:20. அடுத்தடுத்து 2 சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்த நம்ம சங்கர் அவர்கள் 1 வருட இடைவெளிக்கு பிறகு 1996 இயக்கி வெளிவந்த பிளாக்பஸ்டர் மூவி தான் இந்தியன்.

தேவையான ஊழலை ஒழிக்கணும் அப்படிங்கிற கான்செப்டை தான் அதை ரொம்ப தைரியமாக மக்கள் முன்னாடி கொண்டு வந்தார் நம்ம சங்கர் சார். இதில் இந்தியன் தாத்தா பயன்படுத்தும் வர்மக்கலை நுணுக்கங்களை கற்றுக்க கமல் அவர்களும் டைரக்டர் அவர்களும் கேரளாவுக்கு போய் அங்கிருந்த ஒரு நிஜமான வர்மக்கலை ஆசான் கிட்ட பயிற்சி எடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் கமலுக்கு ஒரு வயதான கெட்டப் கொடுத்துருப்பாங்க. அந்த வயதான கெட்டப்புக்காக போடப்பட்ட மேக்கப் வந்து பிராஸ்தட்டிக் மேக்கப். இது போடுறதுக்கு கிட்டத்தட்ட 4 to 5 hours ஆகுமா. இதை முத முதல்ல அறிமுகப்படுத்தினதும் நம்ம சங்கர் சார் தான். அதுவும் இந்த மேக்கப் வந்து நம்ம ஊர் வெயிலுக்கு உருகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாமே ரொம்பவே ஏர் கண்டிஷனலாக வச்சுருந்தாங்களாம். ஸோ அதை தான், அதனால தான் நம்ம வந்து இயக்குனர் சங்கர் சார் அவர்களை பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த மேக்கப் போட்டு விடுறதுக்காக ஹாலிவுட் டாப் மேக்கப் மேன் மைக்கேல் விஸ்மோர் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து அங்கிருந்து வரவழைக்கப்பட்டிருந்தாங்களாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா இந்தியன் திரைப்படத்திற்காக பாடிய பாடல்.

0: கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பார்வதிபுரம் நாகர்கோயில் எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: AMB ஜெய்ஹரன் கோ, திங்கள் நகர் மற்றும் AMB ஃபர்னிச்சர் மால், சுங்கான் கடை.

நேரம் 3:29. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பண்பலை 101 வெள்ளித்திரை. இன்றைய வெள்ளித்திரையின் நாயகனாக ஜொலிச்சுட்டு இருக்காரு நம்ம டைரக்டர் சங்கர். அன்றைய காலகட்டத்தில் உலக அதிசயங்கள் 7 உண்டு அப்படின்னு நாம் சோஷியலில் தான் படிச்சிருப்போம். அந்த 7 அதிசயங்களையும் ஒரு ஃபோட்டோவில், அதாவது சோஷியல் புக்கில் இருக்கிற ஃபோட்டோலாம் பார்த்துருப்போம். ஆனால் அந்த 7 அதிசயங்களும் நமக்கு எப்படி இருக்கும்னு ஒரு விஷுவலாக காட்டின பெருமை நம்ம டைரக்டர் சங்கரை தான் சேரும். ஆமாங்க, டைரக்டர் சங்கரோட அடுத்த பிளாக்பஸ்டர் மூவி தான் ஜீன்ஸ். இந்த படத்தில் ஹீரோ, ஹீரோவோட அப்பா அப்புறம் ஹீரோயின், இந்த 3 பேருக்குமே டபுள் ஆக்டிங் ரோல் கொடுத்துருப்பாரு. அந்த டபுள் ஆக்டிங் ரோலுக்காக அவர் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸை ரொம்ப அழகாக யூஸ் பண்ணி நல்லா வித்தியாசமாக காண்பிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லை, உலக அதிசயங்களை வெறும் 5 நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்திருப்பாரு நம்ம டைரக்டர். இந்த படம் 1998 வெளிவந்துச்சு. இந்த ஆண்டிற்கான, அதாவது 1998 ஆஸ்கார் விருதுகளுக்கான சிறந்த அந்நிய மொழி திரைப்படம் பிரிவுக்கு இந்தியாவின் அதிகாரப்பூர்வ பரிந்துரையாக இந்த படம் அனுப்பப்பட்டது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இப்போ அந்த ஜீன்ஸ் படத்திலிருந்து நாம ஒரு பாடலை கேட்கலாம். ஏ ரஹ்மானின் இசையில் உன்னி கிருஷ்ணன், சுஜாதா பாடியது.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, டிஸ்டோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: ஹலோ
2: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
1: மறுபடியுமா?
2: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னணும்
3: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: சார் இவ்வளவு எங்கிருந்து?
3: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்.
2: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
1: சார் 2 லட்சம்
4: என்னாச்சப்பா?
1: அம்மா இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
4: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல. இதெல்லாம் ஃப்ராட் பா.
1: ஃப்ராட்?
4: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க. அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
5: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி வெள்ளித்திரை. இன்றைய வெள்ளித்திரையின் நாயகன் டைரக்டர் சங்கர். வரிசையா வெற்றி படங்களை அள்ளி கொடுத்தவர் தான் நம்ம சங்கர் சார். இவர் இயக்கிய முதல் நான்கு படங்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு சொன்னால் அது மிகையே ஆகாதுங்க. ஏன்னா அடுத்தடுத்து அவர் கொடுத்த படங்களும் பிளாக்பஸ்டர் ஹிட்டு தான். அடுத்ததாக 1999 வெளிவந்த படம் தான் முதல்வன். இதுவும் ஒரு பிளாக்பஸ்டர் ஹிட் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் இவர் கொண்டு வந்த ஒரு நாள் முதலமைச்சர் கான்செப்ட் இன்னைக்கும் யாராலையும் மறக்கவே முடியாது. அடுத்ததா இவரோட லிஸ்ட்ல இவர் எழுதிய மற்ற படங்களை விட ரொம்பவே வித்தியாசமான கதைக்களம் கொண்ட படம் தான் பாய்ஸ். 18 வயது வாலிபர்களின் உலகத்தையும் அவங்களுடைய தடுமாற்றங்களையும் தவறுகளையும் மையமா வச்சு எடுத்த லவ் மற்றும் மியூசிக்கல் படம் தான் இந்த பாய்ஸ் திரைப்படம். ஒவ்வொரு படத்திலையும் ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்த சங்கர் அவர்கள் இந்த படத்துல எல்லா பாடல்களையுமே வித்தியாசமா காமிச்சிருப்பாரு. அதில் வரக்கூடிய முதல் பாடலான எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் அப்படிங்கிற பாட்டில் ஒரு 3D பொம்மை அந்த 3D பொம்மை கேரக்டர் வந்து சாங் ஃபுல்லாகவே வந்துட்டுருக்கும். தமிழ் சினிமாவில் நிஜமான மனிதர்களோட ஒரு 3D அனிமேஷன் கேரக்டரை லைவாக டான்ஸ் ஆட வச்சது இதுதான் முதல் முறை அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி அந்த படத்தில் வரக்கூடிய அடுத்த பாடலான பூம் பூம் ஷக்கலக்கா அப்படிங்கிற பாட்டில் பழைய ஸ்கிராப் கார்பேஜ் பொருட்களை பயன்படுத்தி செட்டு போட்டு அந்த பாட்டை ஃபுல்லாகவே ஷூட் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லை, ஹீரோ ஹீரோயினோட காஸ்டியூம்ஸும் வேஸ்ட் பேப்பர்ஸ் துணி சாக்குப்பை வச்சு தான் டிசைன் பண்ணியிருப்பார். குப்பையில் கூட கோபுரம் கட்டலாம், நம்மக்கிட்ட திறமை.

இருந்தால் எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிறத விஷுவலாக நிரூபித்த பாட்டு தான் இந்த பூம் பூம் ஷக்கலக்கா பாட்டு. இப்போ அந்த பாட்டில் கேட்கலாமா? பாய்ஸ் திரைப்படத்திலேருந்து இதோ உங்களுக்காக.

0: எங்க அம்மா கீழ விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
1: நீ நம்ம நாகர்கோயில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான்கடை, நாகர்கோயில்.
3: மத்திய அரசு அங்கீகாரத்துடன் சென்ட் சேவியர் பொறியியல் கல்லூரியால் நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
4: மெக்கானிக், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
3: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
4: 10 வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
3: மற்றும் 0465129648 ஃப்ரெண்ட்ஸ் ஐடிஐ, மத்திக்கோடு, திக்கணம் கோடு.
5: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. தென்னைக்கு ஊடுபயிர் வாழை. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தோவாழை எம் ராமநாத பிள்ளை அவர்கள். கே பஜாவோ அபியான், விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் கே சுரேஷ் அவர்கள். அமுத சுரபி மிஷன் இந்திரதனுஷ் திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், மனச்சத்தை வழங்கும் நுண்ணுயிரிகள், திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பூச்சி நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் பிற்பகல் 3:48 நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 வெள்ளித்திரையில். தன்னுடைய இயக்கத்தில் வெளிவந்த அத்தனை படங்களையும் சூப்பர் ஹிட்டா கொடுத்தவர் தான் நம்ம இயக்குனர் சங்கர். அவரை பத்தி தான் இன்னைக்கு நாம வெள்ளித்திரையில கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். பாய்ஸுக்கு அப்புறமா 2005 இவர் இயக்கத்தில் வெளிவந்த மற்றொரு சூப்பர் ஹிட் படம் தான் அன்னியன். இந்த படத்தில் ஹீரோவோட மல்டிபிள் டிசார்டர் கேரக்டரை ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லை, தப்பு பண்ணினா நரகத்தில் எந்தெந்த தப்புக்கு என்னென்ன தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு. அடுத்ததாக 2007 ரஜினிகாந்த் அவர்களை வச்சு இவர் இயக்குன படம் தான் சிவாஜி த பாஸ். ரஜினி சாரா ஒரு கலர்ஃபுல் பர்சனா இந்த படத்துல மாத்தியிருப்பாரு. அதுக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டாராம் நம்ம இயக்குனர் சங்கர். அடுத்ததா 2010 முதன் முதலா இந்திய திரையுலகிற்கு ரோபோட்டிக்ஸ் கான்செப்டை கொண்டு வந்து அந்த உயிரற்ற ரோபோவிற்கு உணர்ச்சிகள் வந்தா என்னென்ன விளைவுகள் வரும் அப்படின்னு சொன்ன படம் தான் எந்திரன். இந்த படமும் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னே சொல்லலாம். இப்ப இந்த படத்திலிருந்து சூப்பரான ஒரு சாங் கேட்கலாம். ஹரிஹரன் சாதனா சர்க்கம் மற்றும் நரேஷ் ஐயர் பாடிய பாடல் இதோ.

0: தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நேரம் பிற்பகல் 3:55. தன்னுடைய படங்கள் அனைத்திலும் பிரம்மாண்டத்தையும் தொழில்நுட்பத்தையும் சோசியல் மெசேஜும் சொன்ன டைரக்டர் சங்கர் அவர்களை பற்றி தான் இன்னைக்கான வெள்ளித்திரையில நாம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். தொடர்ந்து வெற்றி படங்களை தந்த இவருடைய அடுத்த படம் தான் 2012 வெளிவந்த நண்பன். நாம படிக்கிறத கஷ்டப்பட்டு படிக்காம இஷ்டப்பட்டு படிச்சா அதுல எந்த அளவிலையும் சாதிக்க முடியும் அப்படின்னு

அழகான ஒரு மெசேஜ் சொன்ன படம் தான் இந்த நண்பன். அடுத்ததாக i2.0, Indian 2 அப்படின்னு பல வெற்றி படங்களை கொடுத்த சங்கர் சார் ஒரு இயக்குனர் மட்டும் கிடையாது, பல அறிமுக இயக்குனர்களுக்கு வெற்றி படங்களை தந்த ஒரு தயாரிப்பாளரும் கூட. காதல், இம்சை அரசன், 23 புலிகேசி, வெயில், ஈரம், கல்லூரி போன்றவை இவர் தயாரிப்பில் வெளிவந்த சில திரைப்படங்கள். அது மட்டும் இல்லை, இவர் தயாரித்த வெயில் திரைப்படத்திற்காக தேசிய விருது கிடைக்கப்பெற்றது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம். பல ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ், ஸ்டேட் அவார்ட்ஸ் போன்ற விருதுகளை பெற்ற இவர் இந்திய திரையுலகிற்கு இவர் ஆற்றிய பிரம்மாண்ட பங்களிப்பை பாராட்டி தமிழ்நாடு டாக்டர் MGR பல்கலைக்கழகம் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்துள்ளது அப்படிங்கிறது ரொம்பவே கூடுதலான ஒரு சந்தோஷமான விஷயம். ஒரு சாதாரண டைப்ரைட்டிங் கம்பெனி ஊழியராக இருந்து இன்னைக்கு கோடிக்கணக்கான பட்ஜெட்டில் படம் எடுக்கும் இந்திய சினிமாவின் உச்ச நட்சத்திர இயக்குநராக உயர்ந்திருக்காரு அப்படின்னா அதுக்கு காரணம் சங்கர் அவர்களுடைய அசாத்திய உழைப்பும் கற்பனை திறனும் மட்டும்தான். இதோட இன்னைக்கான வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோட RJS முத்து ஆனந்தி. நிகழ்ச்சியில் நிறைவாக நண்பன் திரைப்படத்திலிருந்து விஜய் பிரகாஷ் சின்மையை பாடிய பாடல் இதோ உங்களுக்காக.

0: இனி கேட்கலாம் 4 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீர்வழி சரக்கு போக்குவரத்து 652% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். எஃகு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மின்சாரத்துறையின் செயல்பாடுகளை மேம்படுத்தும் நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மாநிலத்தில் பெண்கள் குழந்தைகளின் பாதுகாப்பு முற்றிலும் கேள்விக்குறியாகியுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. அரசு பள்ளிகளில் தவேக நிர்வாகி

0: அதிகாரிகள் அத்துமீறி நுழைந்து கட்சி நிகழ்ச்சிகளை நடத்துவது தவறானது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தொடர்வதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தூய்மை பணிகளை தனியாருக்கு ஒப்படைக்கும் நடவடிக்கையை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் 1 பணிகளுக்கு நடத்தப்பட உள்ள தேர்வுக்கான காலியிடங்கள் எண்ணிக்கையை 100 உயர்த்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கெண்டில் நடைபெற்ற ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2 இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மலாக்கா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரிப்பண்பலை 101. நேரம் இப்பொழுது 4:32. இந்நேரத்தில் நாம் கேட்கலாம்.
4: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் நமோ ட்ரோன் தீதி திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்திய மத்திய அமைச்சரவை நமோ ட்ரோன் தீதி திட்டத்தை 2025 தொடங்கியது. இந்தியாவின் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் சமீபத்திய தொழில்நுட்பத்திற்கு அறிமுகப்படுத்தப்படுவதற்காக இந்திய அரசு நமோ ட்ரோன் தீதி திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. பெண்கள் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் விவசாயத்திற்கு உதவும் ட்ரோன்களை வாங்குவதில் மானியம் பெற இந்திய அரசு இந்த திட்டத்தை அங்கீகரித்தது. ட்ரோன்களின் உதவியுடன் சுய உதவிக்குழுக்களின் பெண் குடிமக்கள் அதிக நேரத்தை வீணாக்காமல் விவசாயத்தில் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை தெளிக்கலாம். சுய உதவிக்குழுவின் பெண் குடிமக்கள் மட்டுமே நமோ ட்ரோன் தீதி திட்டத்தின் பலன்களை பெற தகுதியுடையவர்கள். சுய உதவிக்குழுவில் இருக்கும் பெண்களுக்காக ட்ரோன் சேவைகளை வழங்கும் வகையில் மத்திய அரசு நமோ ட்ரோன் தீதி அல்லது லாக்பதி தீதி திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக மத்திய அரசு மொத்தம் 1,261 கோடி ரூபாய் நிதியை முன்மொழிந்துள்ளது. சுய உதவிக்குழுவை சேர்ந்த 15,000 பெண் குடிமக்கள் இந்த திட்டத்தின் பலன்களை பெற தகுதியுடையவர்கள். ட்ரோன் உதவியுடன் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் மூலம் விவசாயத்துறையில் வாடகை சேவைகளை திறம்பட செய்ய முடியும். சுய உதவிக்குழுவில் இருக்கும் பெண்களின் சமூக நிலை மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதே இந்த திட்டத்தை தொடங்குவதன் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தின் உதவியுடன் பெண்கள் சுயசார்புடையவர்களாக மாறி சம்பாதிக்க தொடங்கலாம். ட்ரோன்களை சரியாக பயன்படுத்துவதன் மூலம் சுய உதவிக்குழு பெண்கள் விவசாயத்துறையில் வாடகை சேவைகளாக அவற்றை பயன்படுத்தலாம். ட்ரோன்களை வழங்குவதன் மூலம் இந்திய அரசு சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு சமீபத்திய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தும் வகையில் மொத்த ட்ரோன்களின் தொகையில் 80% அல்லது அதிகபட்சமாக 8 லட்சம் ரூபாய் வரை மானியத்தை வழங்குகிறது. விண்ணப்பதாரர்கள் சுய உதவிக்குழுவின் நிரந்தர உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரரின் குடும்ப ஆண்டு வருமானம் குறைந்தபட்சம் 1 லட்சத்திற்கும் குறைவாக இருத்தல் வேண்டும். இதனை தகுதி அளவுகோள்களாக மத்திய அரசு நியமித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்கள் ட்ரோன் வாங்குவதற்கு மானியம் பெறுகிறார்கள். இந்த திட்டத்தில் வழங்கப்படும் ட்ரோன்களானது சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்புடையவை. இதற்கு இந்திய அரசு 80% மானியத்தை வழங்குகிறது. மேலும் ட்ரோன்களை எவ்வாறு சரியாக இயக்குவது என்பது குறித்த பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. பெண் விவசாயிகள் உரங்களை எளிமையாக வயல்களில் தெளிக்கும் பணியினை மேற்கொள்வதுடன் அதனை வாடகை சேவைகளாக வழங்கி அதன் மூலமும் சம்பாதிக்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் இணைவதற்காக தேவையான ஆவணங்கள் என்னவென்றால் ஆதார் அட்டை, மொபைல் எண், மின்சார கட்டணம், முகவரி சான்று, பான் அட்டை, ரேஷன் கார்டு. ட்ரோன் தீதி அல்லது லாக்பதி தீதியாக எவ்வாறு மாறுவது? ட்ரோன் தீதி அல்லது லாக்பதி தீதியாக மாற விண்ணப்பதாரரின் ஆண்டு குடும்ப வருமானம் 1 லட்சத்திற்கும் மிகாமல் இருக்க வேண்டும். சராசரி மாத வருமானம் 10,000 ரூபாயாக இருத்தல் வேண்டும். குறைந்தது 4 விவசாய

0: பருவங்கள் நீடித்திருக்க வேண்டும். ஊரக பெண்களை சக்தியுடையவர்களாக இந்த நமோ ட்ரோன் தீதி திட்டம் மாற்றியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த திட்டத்தின் வாயிலாக பெண்கள் ட்ரோன் பைலட்டுகளாக உருமாறியிருப்பதாகவும் இந்திய வேளாண் துறையை நவீனமயமாக ஆக்கியுள்ளதாகவும் பாராட்டு தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த திட்டத்தின் பெண் பயனாளிகளை அவர் ஆகாய படையினர் என்று வர்ணித்துள்ளார். மேலும் சுமார் 50 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலத்தில் இந்த ட்ரோன்களின் உதவியுடன் இந்த பெண்கள் 5 மணி நேரத்தில் தங்களது பணிகளை எளிமையாக முடித்து விடுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த பெண்கள் நிலத்தினை தொட்டு வேளாண் பணிகளை மேற்கொள்வதுடன் தற்போது ஆகாயத்தையும் எட்டி தொட்டுவிட்டார்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ட்ரோன் தீதிகளை பாராட்டியுள்ளார். பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் நமோ ட்ரோன் தீதி திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: தொடர்ந்து நாம் கேட்கலாம். நாளும் யோகா நலமுடன் வாழ்வு. யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே வி ரேகா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
2: முடி வளர்வதற்காக யோகா, இந்த டாபிக் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ஆவலா இருக்கும். ஏன்னா முன்னாடி காலங்கள்ல இருந்தது மாதிரி இன்னைக்கு உள்ள காலங்கள்ல நிறைய பேருக்கு முடின்றது ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, முடி குறையறதுனால அவங்களுடைய முடியை இன்னும் அழகாக்குறதுக்காக வெட்டுவாங்க, இல்ல முடி குறைஞ்சிருக்கிறதுனால அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போயிருவாங்க. இப்ப இந்த மாதிரி முடி குறைஞ்சு அவங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போறாங்கன்னா அவங்க எவ்வளவு தூரம் அந்த முடி கொட்டுதுன்றத நினைச்சு வருந்துறாங்கன்றது நமக்கு புரியும். அப்போ இந்த முடி கொட்டும் போது முடி கொட்டுறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். உணவு பழக்கங்கள் தப்பா இருக்கிறதுனாலயா, இல்ல உடலுக்கு போகும் இரத்த ஓட்டங்கள் சரியா இல்லாததுனாலயா, இல்ல சரியான தூக்கம் இல்லாததுனாலயா, இல்ல வேலைகள் அதிகமா இருக்கு, மன அழுத்தம் இருக்கு, இந்த மாதிரி என்ன காரணம்னால நம்மளுடைய முடி கொட்டுதுன்றதை பாக்கணும். இல்ல பாரம்பரியமா நமக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றத நம்ம பாக்கணும். யோகால பார்த்து நம்ம அதை சரி பண்ணணும். என்னென்ன வேண்டுமோ, தூக்கம் இல்லைனா தூங்கணும், நல்ல சாப்பாடு இல்லைனா கரெக்டான சாப்பாடு சாப்பிடணும், அப்புறம் இது வந்து முடிக்கு சின்ன சின்ன மசாஜ் கொடுக்கலாம், அப்புறம் அதாவது எண்ணெயே இல்லாமலும் மசாஜ் கொடுக்கலாம். மசாஜ் கொடுக்கும்போது என்ன ஆகும், மசாஜ் கொடுக்கும் மைல்டு மசாஜ் கொடுக்கும்போது பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும் போது அங்க அந்த முடிய வந்து டைட்டா, அதாவது முடியோடைய ரூட்டை வந்து நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணும், பலப்படுத்தும். பலப்படுத்துறது மூலமா இதுக்கு மேல முடி கொட்டாம இருக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அப்புறம் அக்யூபஞ்சர், அக்யூபஞ்சர் வந்து எதனால முடி கொட்டுன்றதை கண்டுபிடிச்சு அதனுடைய தீர்வு கொடுக்கறதுக்கு உடல்ல சில புள்ளிகள் இருக்கு, அந்த புள்ளிகள்ல நம்ம ஸ்டிமுலேஷன் கொடுக்கும்போது அக்யூபஞ்சர் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் யோகால வந்து இன்வெர்டட் ஆசனங்கள் ரொம்ப உதவிகரமா இருக்கும். இன்வெர்டட் ஆசனங்கள் அப்படின்னா, இப்ப நிக்கிறோம் தலைகீழ நின்னோம்னா அது என்ன, ஆனா தலைகீழ நிக்க வேண்டிய அவசியம் இல்ல, இதுதான் இன்வெர்டட், ஒண்ணுக்கு எதிரா பண்றது. அப்போ நம்ம வந்து கால்கள் ரெண்டையும் விரிச்சு வச்சு தலையை கீழே குனிச்சு வச்சு பண்றது, இப்படி இன்வெர்டட் ஆசனங்கள் நிறைய இருக்கு. ஹலாசனம், சர்வங்காசனம், சிர்ஷாசனம், விபரீதகரணி, இந்த மாதிரி கொஞ்சம் ஆசனங்கள் இருக்கு. அப்புறம் ஜானு சிர்ஷாசனம், ஈஸியான ஆசனங்களும் இருக்கு. இந்த ஆசனங்களை தகுந்த ஆலோசனையோட நம்மளுடைய உடல் அமைப்பிற்கு சரியாக, உடல் அமைப்பிற்கு சரியாக அப்படின்னா இப்போது நம்மளுடைய ப்ராப்ளம் முடி கொட்டுறது மட்டுமா தான் இருக்கும். ஆனா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா பார்ப்போம், அதுக்கு கொஞ்சம் ஆசனங்கள் இருக்கும், நம்ம அதை பண்ணுவோம். அப்ப நமக்கு என்ன ஆகும், சின்னதா இருந்த முட்டு வலி இல்லைன்னா சின்னதா இருந்த முதுகு வலி அதிகமாகும். அதனால தகுந்த ஆலோசனையோட மட்டுமே பண்றது ரொம்ப நல்லது. இன்வெர்டட் ஆசனங்கள் பண்ணும்போது தலைக்கு போறக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் ஜாஸ்தி பண்ணும். ஜாஸ்தி பண்றதுனால நம்மளுடைய முடி வந்து, வேர்கள் வந்து சரியா இருக்கிறதுனால நமக்கு கரெக்டான முடி கொட்டாம கரெக்டான முடி வளர்ச்சியை அது தூண்டுது. ஆனா சரியான உணவு பழக்கங்களையும் நாம் கொண்டு வர வேண்டும்.
1: இதுவரை நாளும் யோகா நலமுடன் வாழ்வு தகவல்களை தந்தவர் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே வி ரேகா அவர்கள்.

நிலையத்தில் நேரம் இப்பொழுது 4:10:40. நேயர்கள் இணைந்திருக்கும் அலைவரிசை குமரி பண்பலை 101. இனி நாம் கேட்கலாம் பொழுதெல்லாம் கேட்டாலும் சலிக்காத திரை இசை பாடல்கள். முகமது அஸ்லாம் குழுவினரின் ஜோ

0: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில்
1: உழவருக்கு ஒரு சிந்தனை. தென்னைக்கு ஊடுபயிர் வாழை. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தோவாளை எம் ராமநாத பிள்ளை அவர்கள். கேத் பஜாவோ அபியான், விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் கே சுரேஷ் அவர்கள். அமுத சுரபி மிஷன் இந்திரதனுஷ் திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், மணிச்சத்தை வழங்கும் நுண்ணுயிரிகள், திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பூச்சி நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம்.
0: கேட்க தவறாதீர் நேயர்களே.

0: படபடக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சீட்டுகளின் குரல்கள்.
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம்பூச்சிகள்,
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

0: பி இமான் இசையில் ஒலித்த அந்த பாடலை பாடியவர்கள் அர்மான் மாலிக் குழுவினர். இப்பாடலுக்கு வரிகள் சிவகார்த்திகேயன். பாடலின் படம் எதற்கும் துணிந்தவன்.
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: இன்னும் சற்று நேரத்தில் நாம் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நீர்வழி சரக்கு போக்குவரத்து 652% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். எஃகு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்சாரத்துறையின் செயல்பாடுகளை மேம்படுத்தும் நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக அரசு கூறியுள்ளது. மாநிலத்தில் பெண்கள் குழந்தைகளின் பாதுகாப்பு முற்றிலும் கேள்விக்குறியாகி இருப்பதாக திமுக குறை கூறியுள்ளது. அரசு பள்ளிகளில் தாவேக்கா நிர்வாகிகள் அத்துமீறி நுழைந்து கட்சி நிகழ்ச்சிகளை நடத்துவது தவறானது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தொடர்வதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தூய்மை பணிகளை தனியாருக்கு ஒப்படைக்கும் நடவடிக்கையை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் 1 பணிகளுக்கு நடத்தப்பட இருக்கும் தேர்வுக்கான காலியிடங்களின் எண்ணிக்கையை

0: 100% உயர்த்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்ற ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்க ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சஹான் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலக ஜூனியர் ஹேண்ட்பால் சாம்பியன் போட்டி சீனாவின் சிங்ஜோவில் இன்று தொடங்கியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 5:02:30.

75 வருட காலச்சக்கர கடிகாரத்தை 60 நிமிட துகளில் கையடக்க வடிவில் வழங்க முடியுமா? வழங்க முடியும் என்றால் அதுதான் என் நிகழ்ச்சி முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை திரை இசைச்சரம்.

பழைய நினைவுகள் பழகிய இடம் எப்பொழுதுமே மனதிற்கு தனி இதம் சுகம்தான். அந்த காலத்து சென்னை வீதியில் திறந்த காரினில் இளமை அழகோடு கதாநாயகன் கதாநாயகி சுவாரஸ்யமான உரையாடல் போல் மிக இயல்பான கார் பயணம். ரகுவம்ச ராமனுக்காக மாலையுடன் காத்திருந்தது யார் என கேள்விக்கணையோடு பாடல் தொடர கூடவே பழிச்சென்று பதிலும் வருகிறது. கேட்கலாமே மென்மையான குரலில் ஒரு டூயட் பாடல்?

0: அன்னை படத்திற்காக ஆர் சுதர்சனம் இசையமைத்த பாடல் அது. ஒலித்த குரல்கள் பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷிலா. பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன்.
1: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: கைத்தொழும் தெய்வத்தின் முன்னே ஒளித்தர மகள் விளக்கு பிரகாசிப்பதுதான் அதன் ஆத்மார்த்தமான உரையாடல். பின்னணியில் வாணி ஜெயராமின் ஹம்மிங், வாய் வார்த்தைகள் இல்லை ஆனாலும் மிக இனிமை. அந்த பேசாமடந்தை கதாநகை போல அந்த குரலும். கே ஜே யேசுதாஸ் உணர்ந்து பாடியிருப்பார் போலும். இல்லறத்தின் துவக்கமாய் வரும் உறவின் வெளிப்பாடு. கேட்கலாம் இந்த பாடலே.

0: அவர் எனக்கை சொந்தம் படத்திற்காக கேட்ட அந்த பாடலை பாடியவர் கே ஜே யேசுதாஸ். இப்பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன், இசை எம் எஸ் விஸ்வநாதன்.
1: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
2: ஏமா காலையிலே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
3: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகும்போ முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
2: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
4: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
2: போவியா? காலையிலே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
3: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
0: காலச்சக்கர கடிகாரம் 70களில் சுழல்கிறது. முல்லைச்சரத்தில் கவிஞரின் வரிகள் எப்பொழுதுமே ஒரு அரிய அருமையான பொக்கிஷம். இயற்கை அழகையெல்லாம் நடக்க இயலாத தலைவனை சக்கர நாற்காலியில் அமர்த்தி அதை சுட்டி காட்ட இருவரும் எழில் கோலங்களாக மிளர்வது கொள்ளை அழகு இந்த பாடலில். இப்பாடல் வரிகள் மே என்று முடிவது சிறப்பு. காரணம், இசையமைப்பாளர் படத்தை மே மாதம் ரிலீஸ் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதால் வந்த விளைவு என்பது கேள்வி அறிவு. எது எப்படியோ, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள்.

0: அந்த பாடலுக்கு இசை அமைத்தவர் கண்ணதாசன், இசை அமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன், வரிகள் கண்ணதாசன், ஒலித்த குரல்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா. இப்பாடலுக்கு வரிகள் கண்ணதாசனின் வரிகளில் அவன்தான் மனிதன் பட பாடல் அது.
1: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. தென்னைக்கு ஊடுபயிர் வாழை. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தோவாழை எம் ராமநாத பிள்ளை அவர்கள். கேத் பஜாவோ அபியான், விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் கே சுரேஷ் அவர்கள். அமுது சுரபி மிஷன் இந்திரதனுஷ் திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், மணிச்சத்தை வழங்கும் நுண்ணுயிரிகள், திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பூச்சி நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.
0: நேர்களைந்திருக்கும் நிகழ்ச்சி முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை திரை இசை சரம். இந்த பூமியில் நாம் பார்ப்பதற்கு ஒரே ஒரு நிலவு மட்டும் சாத்தியம். அட, அது எப்படி இன்னொன்று என்ன அருகில்? வியத்திலிங்கு வெண்மை நிறத்தில் இருந்தாலும் பாலுக்கும் கள்ளுக்கும் வேறுபாடு உண்டு. ஆனால் என்னவள்? ஸ்படிகம் போல தூய்மையானவள். அவள் ஒரு வளர்ந்த மழலை. கள்ளமில்லா அவள் சிறப்பில் சிரிப்பில் பறிகொடுத்தேன் நான். வாலிப் கவிஞன் வாலியை வர்ணித்து பாடிய வரிகள் டி எம் சவுந்தரராஜன் குரலில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கேட்கலாம். இதய கனிப்பட பாடல்

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி

பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

எதை கொண்டு வந்தோம் இங்கு இழப்பதற்கு? கொஞ்ச நாட்கள் இந்த சூரிய குடும்பத்தில் அங்கமான பூமியில் சில நாட்கள் வலம் வருவோம். உறவு, சொந்தம், பந்தம், புகழ், பணம், பட்டம், பதவி எல்லாமே இங்கே தான் கொடுக்கப்பட்டது. போகும்போது என்னவோ நிராயுத பாணி என்பதுதான் நிதர்சனம். ஆடலாம் பாடலாம், வாழ்க்கை வாழ்வதற்கே. இந்த பாடலை கேட்டு உங்கள் மனம் லேசாகி போனால் நிச்சயம் நீங்கள் ரசிக்க தெரிந்தவர்கள்.

0: ஒலித்த அந்த பாடல் படம் நினைத்தாலே இணைக்கும். ஒலித்த குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எல் ஆர் ஈஸ்வரி, பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், வரிகள் கண்ணதாசன்.
1: அம்மு என்ன இது, பிள்ளை உன் மேல ஏறி மிதிச்சுச்சிருக்கா, நீ பேசாம படுத்திருக்க. டேய் டேய் இறங்குடா, அம்மாக்கு வலிக்குள்ள, நல்ல பிள்ளைல இறங்கு மக்களே.
2: ஐயோ அக்கா, நான் தான் மிதிக்க சொன்னேன், குறுக்கு பயங்கர வலி, குறுக்குல கொஞ்சம் மிதிச்சா எதம்மா இருக்கும், அதனாலதான்.
1: குறுக்கு வலி போக நீ குறுக்கு வழி தேடுறியாக்கும். உன்னோட இந்த குறுக்கு வலிக்கு, அதாம்மா முதுகு வலிக்கு முறையான ட்ரீட்மெண்ட் நான் சொல்லட்டுமா?
2: இதத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏதாவது புது ட்ரீட்மெண்ட் அக்கா? அதுக்கு எங்க போகணும்?
1: எங்கயும் போக வேண்டாம், நம்ம பழங்கால முறைதான், சிம்பிள் ட்ரீட்மெண்ட், பயிற்சி எடுத்துக்கிட்டா வீட்டிலேயே தொடர்ந்து பண்ணலாம்.
2: சீக்கிரமா சொல்லுங்க அக்கா.
1: யோகாசனம் இருக்கு தெரியும்ல, அதத்தான் சொல்ல வந்தேன்.
2: யோகாசனம் தெரியும், யோகாசனம் செஞ்சா முதுகுவலி குறைஞ்சிருமா என்ன?
1: யோகாசனம் செஞ்சா முதுகுவலி மட்டுமில்ல, எத்தனையோ பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும்.
2: நிஜமாவா? சரி இப்ப மத்த பிரச்சனைகளை விடுங்க, ஆசனங்கள் நிறைய இருக்குதானே, என்னோட முதுகுவலிக்கு ஒரு ஆசனம் சொல்லுங்க பாப்போம்.
1: முதுகுவலிக்கு எத்தனையோ ஆசனங்கள் இருந்தா கூட, இப்போ ஈஸியா கத்துக்கிற மாதிரி, எளிமையா செய்யற மாதிரி ஒரு ஆசனம் சொல்றேன். அதுக்கு பேரு சேது பந்தாசனம் அப்படின்னு சொல்றாங்க. பிரத்யேகமா முதுகுவலிக்கான ஆசனமாக மட்டுமே இது சொல்லப்படுது. தரையில ஒரு விரிப்ப போட்டு அதுல நேரா வானத்தை பார்த்து படுத்துச்சு, நம்மளோட கைகள் ரெண்டையும் உடம்போட சேர்த்து நேரா நீட்டி வச்சுக்கணும், அந்த காலை வந்து மடக்கி வச்சுக்கணும். முடிஞ்சதுன்னா காலோட அந்த கணுக்கால் இருக்குல்ல, அந்த காலை வந்து நம்ம பிடிச்சு வச்சுக்கலாம். உடம்பு முழுதையும் மெல்லமா நம்ம தூக்க ஆரம்பிக்கணும். அப்படி தூக்கிட்டு ஒரு 10 எண்ணிக்கை வர நம்ம சொல்லிட்டு மெதுவா அந்த உடம்ப நம்ம கீழே வைக்கும் போதே நமக்கு அந்த வலியில ஒரு சின்ன மாற்றம் இருக்கத உணர முடியும்.
2: அப்படியாக்கா? அப்ப நான் உடனே நீங்க சொன்ன மாதிரி சேது பந்தாசனம் செஞ்சு பாக்கவா?
1: ஏய் என்ன பண்ற, இப்பவே யோகா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவ போல இருக்க. நான் உனக்கு முறையா எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி தரேன், அப்புறமா நீ முயற்சி பண்ணு. முறையான ஒரு யோகா பயிற்சி சொல்லி தரக்கூடியவங்களை போய் பார்த்து அவங்க கிட்ட கத்துக்கிட்டு வந்து நீ யோகா செய்யறதுதான் சரியா இருக்கும்.
2: சரிக்கா, நம்ம ஆரோக்கியத்துக்கும் நல்வாழ்வுக்கும் ஒரு முழுமையான வழிய சொல்லி தருது இந்த யோகாசனம், அப்படித்தானேக்கா?
1: சரியா சொன்ன, உடலுக்கும் மனதுக்குமான ஒரே பயிற்சி யோகாதான்.

காலச்சக்கர கடிகாரம் 90களில் சுழல்கிறது. நிலையத்தில் நேரத்தின் அளவு 5:36:50. செல்போன் இல்லாத காலகட்டத்தில் வளர்ந்தவர்கள் உண்மையிலேயே கொடுத்து வைத்தவர்கள். நினைக்க நினைக்க சேமிப்பு பெட்டகமான உள்ளத்திலிருந்து எத்தனை நினைவுகள். காகித கப்பல், அட்டை

கத்தி விளையாட்டு, புத்தகத்தில் குட்டி போடும் மயில் முடி, அம்மாவின் சேலையை கட்டிக்கொண்டு வெட்கமிடும் தருணம், ஊர்ந்து செல்லும் ரயில் வண்டியின் தடதட ஓசையை ரசித்த நிகழ்வு, எல்லாம் அருமையான பொக்கிஷங்கள். அந்த நாட்கள் எங்கே என்று ஏங்கும் மனம்.

தமிழ் இலக்கியம் இது உலகிற்கு ஒரு அதிசயம் ஆச்சரியம். அதிலும் குறுந்தொகை, புறநானூறு, கம்பராமாயணம் மூன்றும் இலக்கிய பாடல் வரிகள் ஒரு பாடலிடம்.

பெற்றார். முக்கனி சுவைதான் அழல திகட்டாத தமிழில் தலைவன் தலைவி கூற்று. செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. இப்பாடலுக்கு வரிகள் வைரமுத்து, இசை ஏ ஆர் ரஹ்மான், குரல் வண்ணம் ஒன்னி கிருஷ்ணன், பாம்பே ஜெயஸ்ரீ. பாடலின் படம் இருவர்.

காலச்சக்கர கடிகாரம் 2017 சுழல்கிறது. காட்சியை விட சில சமயம் கற்பனைகள் மிக இனிமை. அதற்குதான் வரைமுறையே இல்லையே. சூரியன் மறைந்து அந்தி சாயும் நேரம், மழை தூறல் இதயம் வரை நனைக்க, மாலை நேரத்தில் சொகுசு காரில் ஒரு நெடுந்தூர பயணம். காரில் இப்பொழுது இந்த பாடலை கேட்பவர்களுக்கு இது ஒரு பிளஸ் பாயிண்ட். கூடவே அழகாய் அவள் என் பின் இருக்கையில் சாலை அழகை ரசித்துக் கொண்டிருக்க நான் புவியீர்ப்பு விசையில்லாமல் பறக்கிறேன். சின்ன குழந்தையாய் அவள் இதழ் வெடிக்க சிரிக்கும் அழகை பார்க்க ஆயிரம் கண் வேண்டுமே. முப்பொழுதும் உன் கற்பனைகள், இதுதான் பாடலின் படம். ஜி வி பிரகாஷ் இசையில் ஆலப்ராஜ். மேகா குரல்களில் கேட்கலாம்.

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானைப்படைகள்
1: தயார் மன்னா.
0: குதிரைப்படைகள்
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் என்றால் நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
0: வால் எதற்கு?
2: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
2: நான் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டுப் பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
2: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
2: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.
3: காலச்சக்கர கடிகாரம் அண்மையில் எல்லாம் முடிந்தது என்ற நிலையில் இன்னும் ஏதோ வாழ்வில் உண்டு என்று என்னை உந்தித்தள்ள, அவ்வேளையில் உன் அழகான பார்வையில் மீண்டும் நான் அப்படியே துளர்த்துவிட்டேன். உன்னை நான் என்ன சொல்லி அழைப்பது? சந்தோஷ் சிவன் வரிகள் இளைய உள்ளங்களை நிச்சயம் கொள்ளைகொள்ளும். கூடவே சித் ஸ்ரீராமின் குரலும் கேட்கலாம். டிராகன் பட பாடலை

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து
0: உணர்வில் கலந்து
1: உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை.
0: இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 6 மணி. இந்நேரத்தில் நாம் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி நிகழ்ச்சி நிரல். நிகழ்ச்சி நிரலை கேட்கும் முன்
3: நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: இன்றும் நாளை ஒலிபரப்பாகும் நமது நல்ல நிகழ்ச்சிகள். முதலில் இன்று மாலை ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள். இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 3-in-1, 6:20 மெல்லிசை, 6:40 திரையிசை. இன்றிரவு 7 மணிக்கு எண்ணிசை நேரம், 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் எழுதியவர் என் ரவிச்சந்திரன் அவர்கள். 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள் கிசான் வாணி. இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, தென்னைக்கு உடுபயிர் வாழை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தோவாளை எம் ராமநாத பிள்ளை அவர்கள். கேக் பச்சாவோ அபியான், விளைநிலம் காப்போம் இயக்கம். உர நிர்வாக மேலாண்மை குறித்து தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம், வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அமுத சுரபியில் மிஷன் இந்திர தனுஷ் திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள், மணிச்சத்தை வழங்கும் நுண்ணுயிரிகள் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம், வேளாண்மை அறிவியல் நிலைய பூச்சி நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே

0: 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், சிறுவர்களுக்கான நேரடி நிகழ்ச்சி இது, 8:30 திரைக்களஞ்சியம். திட்டுவிளை ஷாபி என்ற நேயர் தொகுத்து அனுப்பிய திரை இசை பாடல்கள். 9:15 செய்தி சுடர், 9:30 திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்களின் பன்னிசை பாடல்கள் கேட்கலாம். 10:05 நிலா முற்றம் நேர் விருப்ப நேரலை, 11:00 மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடையும் வரை திரை இசை. நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்களநாதம் கேட்கலாம். நாளை ஒலிபரப்பாகும் நமது நிலை நிகழ்ச்சிகள் நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் மதுரை நடராஜன் அவர்கள், படைப்பு மதுரை வானொலி. 6:15 குரலமுடன் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 குழுவர்களுக்கான அறிவிப்புகள். 7 மணிக்கு வட்டார செய்திகள். முற்றத்தில் இந்து அரும்புகளின் குறும்புகள் கேட்கலாம். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேநிலையில் திரு இசை பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, 11 மணி, 3 மணி, 5 மணி ஆகிய நேரங்களில். 8:02 தொடரும் தென்குமரி தேநிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விபரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விபரம், அணைகளின் நீர்மட்ட விபரம், திரை இசை ஆகியன கேட்கலாம். நாளை காலை 8:30 யாருக்கும் மஞ்சம் எதற்கும் மஞ்சம், கீர்த்தி சக்ரா விருது பெற்ற லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் என் கார்த்திகை தீபன், படைப்பு மதுரை வானொலி நிலையம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி, படைப்பு கொடைக்கானல் வானொலி. 9:02 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பர நிகழ்ச்சி. தொடர்ந்து வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விற்ப நேரலை கேட்கலாம். 10:02 வசந்தன் கோ வழங்கும் குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சி. 11:02 ஏக்சூர் குமரி பண்பலையுடன் கல்லூரி கலாட்டா, இதில் பயோனியர் குமாரசாமி கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்கும் நிகழ்ச்சி இது. 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரல் இசை. 12:50 நலமாய் வாழும் மருத்துவ தொடரில் யோகாவால் இரத்த நாளங்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் எல் பீனா டெரஸ் அவர்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது இன்றும் நாளையும் ஒலிபரப்பாகும் நமது நிலை நிகழ்ச்சிகளை. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: The news read by Valsa Williams. In West Bengal, rescue operations have started after an under-construction godown collapsed, trapping workers beneath heavy iron debris near Taratola in Kolkata today. 3 people were declared dead at the SSKM hospital and the injured are being treated there. Chief Minister Shubhendu Adhikari reached the spot. State Ministers Agnimitra Paul and Dr. Indraneel Kaur also reached the accident site to assess the situation. Teams of the National Disaster Response Force, Police, Fire and Emergency Services and the Indian Army are engaged in search and rescue operations. Several workers are feared to be trapped beneath the debris. The State Secretariat, Nabonno, has issued helpline numbers to assist those affected by the mishap. The helpline numbers are 1070-869-798-1070, 033-2214-3526 and 033-2253-5185. India has strongly objected to Pakistan raising the Kashmir issue at a United Nations forum, accusing Islamabad of politicizing the platform and also slammed it for misusing its position as co-chair instead of being unbiased as behoves the position. The remarks were made by India's permanent representative to the UN in New York, P. Harish, in response to comments by Pakistan's permanent representative, Asim Iftikhar Ahmed. Responding to Pakistan's intervention, Mr. Harish criticized the conduct of the co-chair and reiterated India's long-standing position on Jammu and Kashmir.
2: I also refer to the unwarranted remarks made by the representative of Pakistan. It is incredible that a co-chair

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டி செய்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை நோட்டு நேரம் இப்பொழுது 6:10.

சேவை செய்திகள் உங்களுக்காக. தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் திட்டத்தில் 25% மானியம் பெற வழிவகை உள்ளது. அதிகபட்ச மானிய உச்சவரம்பு 2,00,000 ரூபாய். பயனாளர்கள் தம் பங்காக முன்பணம் 5% செலுத்த வேண்டும். இத்திட்டத்திற்கு 2026-27 நிதியாண்டிற்கு 1,046 பயனாளிகளுக்கு 1,176.75 லட்சம் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மட்கும் பொருட்கள் தயாரிப்பில் விவசாய உற்பத்தி கழிவுகளில் தவிடு வைக்கோலிலிருந்து பொருட்கள் தயாரித்தல், தென்னை நார் மூலம் தயாரிக்கப்படும் செடிகள் வளர்க்கும் தொட்டிகள், காகித கழிவுகளிலிருந்து பென்சில் தயாரிப்பு, வாழைநார் பொருட்கள் தயாரிப்பு, கைவினை பொருட்கள் தயாரிப்பில் ஆடை வடிவமைப்பு, ஆடை அணிகலன்கள் தயாரிப்பு, கண்ணாடி ஓவியம், கண்ணாடி பொருட்கள் தயாரிப்பு, பட்டுநூல் அணிகலன் தயாரிப்பு மற்றும் பல. வளர்ந்து வரும் தொழில்களில் குழந்தைகள் பராமரிப்பு நிலையம், வீட்டில் தயார் செய்யும் உணவுப் பொருட்கள், யோகா நிலையம், வளர்ப்பு பிராணிகள் பராமரிப்பு நிலையம், உடற்பயிற்சி நிலையங்கள், சலவை நிலையங்கள், மணப்பெண் அலங்கார நிலையம், மெகந்தி மற்றும் டாட்டூ நிலையங்கள், ஊட்டச்சத்து ஆலோசகர், ஊட்டச்சத்து உணவுப் பொருட்கள் தயாரிப்பில் சத்துமாவு உருண்டைகள் தயாரிப்பு, சத்துமாவு சார்ந்த பேக்கரி உணவுப் பொருட்கள் தயாரிப்பு, தானிய வகைகளில் தயார் செய்யும்

ஐஸ்கிரீம் முதலியன. மூலிகை பொருட்களில் எலுமிச்சை புல் எண்ணெய் தயாரிப்பு, அதாவது லெமன் கிராஸ் ஆயில். வெட்டிவர் எண்ணெய் தயாரிப்பு. தனித்துவமான செயல்களில் நீர்வாழ் தாவரங்கள் வளர்ப்பு மற்றும் அனைத்து வகையான வியாபாரம், சேவை மற்றும் உற்பத்தி தொழில்கள் இடம்பெற்றுள்ளன. இத்திட்டத்தில் கடன் பெற வழிவகை செய்ய உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற புகைப்படம், ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, ஜாதி சான்றிதழ், விலைப்பட்டியல், ஜிஎஸ்டியுடன் கொட்டேஷன் மற்றும் ஆவணங்களுடன் www.msme.online.tn.gov.in என்ற இணைய வழியாக விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு நாகர்கோவில் கோணம் தொழிற்பேட்டையில் இயங்கி வரும் மாவட்ட தொழில் மைய அலுவலகத்தினை நேரடியாகவோ அல்லது 0465226008 மற்றும் 8925335358 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம். ஆர்வமுள்ள மகளிர் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி மானிய கடன் பெற்று பயன்படுமாறு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொள்கிறாா்.

தமிழ்நாடு அரசின் போதை இல்லாத தமிழ்நாடு என்ற உயிரிய இலக்கினை வலியுறுத்தும் வகையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் கன்னியாகுமரி மாவட்டம் சார்பாக ஸ்டார்ட்ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் ஆன்டி ட்ரக் 2026 என்ற மாபெரும் விழிப்புணர்வு ஓட்டம் வரும் 26ஆம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை அன்று காலை 6:30 மணிக்கு நாகர்கோவில் அறிஞர் அண்ணா விளையாட்டு அரங்கில் துவக்கப்பட உள்ளது. இவ்விழிப்புணர்வு ஓட்டமானது சுமார் 6.5 கிலோமீட்டர் ஓட்டத்தில் 16 வயதுக்குட்பட்ட மேற்பட்ட மாணவ மாணவிகள், இளைஞர்கள், NCC, NSS, விளையாட்டு வீரர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஆண் பெண் இருப்பாளரும் கலந்து கொள்ளலாம். வயது 16 வயதிற்கு மேற்பட்டதாக இருக்க வேண்டும். கலந்து கொள்ளும் அனைவருக்கும் டி ஷர்ட் வழங்கப்படும். இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கவும் இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்டு போதை இல்லாத தமிழ்நாடு உருவாக்கிட ஒத்துழைப்பு நல்குமாறும் இதன் மூலம் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தகவலுக்கு மாவட்ட விளையாட்டு அலுவலகத்தை நேரிலோ அல்லது 046522260060 மற்றும் 7401703507 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள்.

0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நேரம் இப்பொழுது 6:15. இந்நேரத்தில் நாம் கேட்கும் நிகழ்ச்சி இது.
1: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில்.
0: குட் ஈவினிங் நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியுடைய முதலாவது பகுதி தமிழ். இன்னைக்கு தமிழ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை மறை. மறை அப்படின்னா மான் அப்படின்னு அர்த்தம். காடுகள்ல வாழக்கூடிய மறைமான் அல்லது சாம்பார் டீர் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதத்தான் மறை அப்படிங்கிற வார்த்தை குறிக்குது.
1: இந்த வார்த்தையை வந்து ஒரு வாக்கியத்துல அமைச்சு பார்க்கும் போது நமக்கு எளிதாகவே விளங்கிவிடும் அப்படின்னு சொல்லலாம். குன்றின் சரிவில் கூட்டமாக தெரிந்த மறைகள் வேட்டைக்காரனை கண்டதும் துள்ளி ஓடி மறைந்தன. இப்போ இந்த வாக்கியத்துல மறைகள் அப்படிங்கறது மலைகள்ல வாழக்கூடிய மான்களை குறிக்கிறது அப்படிங்கறது நமக்கு தெள்ள தெளிவா புரியும்.
0: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ். This is the first time on you we're getting together.
1: Oh baby, I feel so good. இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம தெரிஞ்சுக்க போற வேர்ட் டிரா ஸ்ட்ரிங். DRAWSTRING, டிரா ஸ்ட்ரிங் அதாவது பாவாடை நாடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. லேடிஸ் கட்டுற இன்ஸ்கர்ட்ல ஆகட்டும், பாய்ஸ் போடுற ட்ரௌசர்ஸ், ட்ராக் பேண்ட்ஸ், ஹூடிஸ், இது எல்லாத்துலயுமே அந்த கயிறு மாதிரி ரெண்டு இருக்கும் இல்லையா, அதுக்கு பேரு தான் டிரா ஸ்ட்ரிங்.
0: இந்த வார்த்தை வச்சு நாம ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாக்கலாம். ஐ நீட் டு டைட்டன் த டிரா ஸ்ட்ரிங் ஆஃப் மை ஸ்வெட் பேண்ட்ஸ். என்னுடைய பேண்ட்ல இருக்கக்கூடிய கயிறை நான் இன்னும் கொஞ்சம் டைட்டா இறுக்கி கட்டணும் அப்படிங்கறத இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம்.
1: நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ்.
0: இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல

0: நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இப்ப எங்க பார்த்தாலும் ஒரு சதுர வடிவ கருப்பு வெள்ள பாக்ஸ் எல்லா கடையிலயும் எல்லா இடத்துலயும் ஆல்மோஸ்ட் என் இன்விடேஷன்ஸ்ல கூட இருக்கிறத நாம பார்த்திருக்கோம். இந்த கருப்பு வெள்ளை பாக்ஸ் என்ன அப்படின்னா, இதைத்தான் நாம வந்து QR கோட் அப்படின்னு சொல்றோம், குயிக் ரெஸ்பான்ஸ் கோடு. இந்த QR கோட முக்கியமா நாம எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா, பண பரிவர்த்தனைக்காக பயன்படுத்துறோம், அதுவும் இல்லாம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் பயன்படுத்துறோம். சோ இதை பத்தி தான் இன்னைக்கான சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போறோம்.
1: இப்ப எல்லாம் டீ கடையில இருந்து பெரிய பெரிய ஷாப்பிங் மால் வரைக்கும் இன்னைக்கு அந்த கருப்பு வெள்ள கட்டம் தாங்க ராஜ்யம் பண்ணது அப்படின்னு சொல்லலாம். அதுதான் அந்த QR கோட். இது முதல் முதல்ல எங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜப்பான்ல 1994 வருஷத்துல டென்சோ வேவ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தினால காருடைய உதிரி பாகங்களை எல்லாம் கணக்கெடுக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த QR கோட். இப்போ சோப்பு

0: உறவுகளை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் பயன்படுத்துறோம். சோ இத பத்தி தான் இன்னைக்கான சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போறோம்.
1: இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா டீ கடையில இருந்து பெரிய பெரிய ஷாப்பிங் மால் வரைக்கும் இன்னைக்கு அந்த கருப்பு வெள்ள கட்டம் தாங்க ராஜ்யம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அதுதான் அந்த கியூஆர் கோட். இது முத முதல்ல எங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜப்பான்ல 1994 வருஷத்துல டென்சோ வேவ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தினால காருடைய உதிரி பாகங்களை எல்லாம் கணக்கெடுக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த கியூஆர் கோட். இப்போ சோப்பு, பிஸ்கட் பாக்கெட் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பார் கோட் இருக்கு இல்லையா, இது வந்து 1D, அதாவது 1D, ஒரே ஒரு பரிமாணம் கொண்டது. இதுல ரொம்ப குறைவான தகவல்களை மட்டும்தான் சேமிக்க முடியும். ஆனா அதே இதே இந்த கியூஆர் கோட் இருக்கு இல்லையா, இது வந்து 2D, 2D, இரு பரிமாணம் கொண்டது. இதுல எண்களையும் தாண்டி இணையதள முகவரிகள், புகைப்படங்கள் அப்படின்னு சுமார் ஆயிரக்கணக்கான எழுத்துக்களை இதுல வந்து சேவ் பண்ண முடியும்.
0: இந்த கியூஆர் கோட்ல மூணு மூலைகள்ல பெரிய ஸ்குவாஸ் இருக்கும். இதுதான் பொசிஷன் டிடெக்ஷன் பேட்டர்ன் அப்படின்னு சொல்றாங்க. நாம மொபைல தலைகீழா பிடிச்சு ஸ்கேன் பண்ணாலும் கேமரா இந்த ஸ்குவாஸ வச்சுக்கிட்டு அந்த தகவலை நமக்கு சரியா படிச்சு சொல்லிடும். அதே மாதிரி கியூஆர் கோட்ல இருக்கிற சிறிய சிறிய கருப்பு வெள்ளை டாட்ஸ் எல்லாம் பைனரி எண்களை குறிக்குது. நம்மளுடைய போன்ல உள்ள கேமரா இந்த கோடை ஸ்கேன் பண்றப்ப அந்த புள்ளிகளை டிஜிட்டல் தகவலா மாத்தி அதற்குரிய இணையதளத்திற்கோ அல்லது பண பரிவர்த்தனைக்கோ நம்மள கொண்டு போகும்.
1: இந்த கியூஆர் கோட்ல பொதுவா ரெண்டு டைப்ஸ் இருக்குங்க, ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக். ஸ்டாட்டிக் அப்படிங்கறது ரொம்ப கான்ஸ்டன்டா இருக்கும், இதுல இருக்கிற தகவல்களை எல்லாம் மாற்றவே முடியாது. அதே இது டைனமிக் கியூஆர் கோட்ல வந்து மாத்திக்கலாம். இதுல உள்ள லிங்க் வந்து எப்ப வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளா ஒரு டீ கடையில ஒரு கியூஆர் கோட நம்ம ஸ்கேன் பண்ணும் போது அந்த கடைக்காரர் வந்து அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டை மாத்திருக்கிறாரு அப்படின்னா கூட அந்த கியூஆர் கோட் வந்து வேலை செய்யும்.
0: இந்த கியூஆர் கோடோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கியூஆர் கோட் 30% வரை கிழிஞ்சிருந்தா கூட அல்லது அழுக்காகி இருந்தாலும் நம்மளுடைய சென்சார்கள் அதனுடைய மற்ற பகுதிகளை வச்சு தகவலை சரியா நமக்கு கொடுத்துரும். இன்னைக்கு புதுசா நாம மூணு விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
1: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8 9 0 3 0 0 5 0 5.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை,
3: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
2: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
3: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
2: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
3: போன் 7358737358.
4: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
5: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
6: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
7: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
8: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
9: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
10: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
11: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
12: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
11: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
12: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
13: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
11: செல்
13: 7305365016.
14: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
15: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
14: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
15: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
16: நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
17: மெக்கானிக், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
16: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
17: 10 வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
16: மற்றும் 0465129648 Friends ITI மத்திக்கோடு திக்கணம் கோடு.
18: இப்பொழுது நாம் கேட்கலாம் மெல்லிசை.
19: எவளே உன்னை என தொடங்கும் இரா வைரமுத்து இயற்றிய பாடலுக்கு இசை டி கே ஜெயராமன், பாடலை பாடுவோர் ML ஸ்ரீகாந்த், கே ஸ்வர்ணா ஆகியோர்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது மெலிசை. இனி நாம் கேட்கலாம் மாநில செய்திகள் சென்னையில் இருந்து.
1: வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்கள் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவிற்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் பிஜேபி கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதுதொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மார்ச் மாத புள்ளி விவரத்தின் அடிப்படையில் இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 6.24% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் டிஜிட்டல் இணைப்பு மேம்படுத்தப்பட்டு வருவதையே இது எடுத்துரைப்பதாக உள்ளது என்று அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இதுதொடர்பாக பெட்ரோலியத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது சம்பந்தப்பட்ட வாகனங்களின் காப்பீட்டில் எவ்வித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுதொடர்பாக பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாடு உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறை என்றும், அமெரிக்கா, பிரேசில், ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளில் இது வெற்றிகரமாக செயல்பாட்டில் உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் பக்தர்களுக்கு தேவையான தங்கும் விடுதிகளும் உணவகங்களும் கூடுதலாக ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் நாச்சிப்பட்டில் தனியார் தங்கும் விடுதியை திறந்து வைத்து அவர் பேசினாா்.

0: திருவண்ணாமலை எந்த அளவுக்கு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். வெளிமாநிலிருந்து அதிகமான பக்தர்கள் இங்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டிலிருந்தும் அதிகமான பக்தர்கள் வந்து செல்கின்ற அளவுக்கு நம்முடைய திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் போடுறாங்க. அந்த மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக அவர்களுக்கு வர்றவங்களுக்கு தங்கு வசதி, அவர்களுக்கு சரியான உணவு, இதெல்லாம் இன்றைக்கு திருவண்ணாமலையில் அதிகமாக தேவைப்படுது. திருவண்ணாமலைக்கு இது மாதிரி கிட்டத்தட்ட 3000 ஹோட்டல்ஸ் தேவை இருக்கிறது. அந்த அளவுக்கு மக்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. அது நம்மளுடைய ஊருக்கு பெருமை, நம்முடைய திருவண்ணாமலைக்கு பெருமை. அந்த அளவுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு வசதியினையும் செய்து கொடுக்க வேண்டியது. இங்க இருக்கிற போது இந்த பகுதியில் டூரிசம் இன்னும் அதிகமாக பெறும். டூரிசம் பெறும்போது இந்த பகுதியில வேலை வாய்ப்பு பெறும். இந்த வேலை வாய்ப்பு பெறும்போது இந்த பகுதியினுடைய மக்களுடைய பொருளாதாரம் முன்னேறும்.
1: திமுக இளைஞரணி நிர்வாகிகளை காவல்துறை அத்துமீறி கைது செய்ய முயற்சி மேற்கொண்டது கண்டிக்கத்தக்கது என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதேபோல் தவேகவினர் திமுகவினர் மீது தாக்குதல் நடத்தியதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆளும் கட்சியை எதிர்த்து பேசினால் காவல்துறையை அனுப்புவது போன்ற நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்வதாகவும் அவர் குறை கூறியுள்ளார். இதனை திமுக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது, கோவையில் இளம்பெண் சடலமாக மீட்கப்பட்டது போன்ற சம்பவங்கள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனியாவது பெண்களின் பாதுகாப்பில் தவேக அரசு உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் கோரியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: அரசு பள்ளி மாணவர்கள் முதலமைச்சரின் பிறந்த நாள் விழாவிற்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காஞ்சிபுரம் அருகே உள்ள அரசு ஊராட்சி நடுநிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்களை பள்ளி சீருடையிலேயே தவேகவினர் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவிற்கு அழைத்துச் சென்ற சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மாணவர்களை பணியாட்கள் போல் நடத்தும் அதிகாரத்தை தவேகவினருக்கு யார் கொடுத்தது என்றும் அவர் வினவியுள்ளார். சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இனி இதுபோன்ற அராஜகங்களில் ஈடுபடக்கூடாது என்று தவேகவினருக்கு முதலமைச்சர் அறிவுறுத்த வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். முதலமைச்சரின் பிறந்த தினத்தையொட்டி புதிய பேருந்துகள் இயக்கத்தின் தொடக்க விழாவிற்காக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சென்னை கொண்டுவரப்பட்டுள்ள 300 பேருந்துகள் 3 நாட்களாக எவ்வித பயன்பாடும் இன்றி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடு நிலவி வரும் சூழலில் தேவையின்றி பேருந்துகளை இயக்கி எரிபொருளை வீணாக்குவது கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்ட அதிகாரிகள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். அறிவிப்பு பலகைகளில் கல்வி கட்டணங்களை வெளியிட வேண்டும் என தனியார் பள்ளிகளுக்கு அதற்கான இயக்குநரகம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இவ்வழக்கு நீதிபதி திரு தண்டபாணி முன் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் தகவல் ஆணைய உத்தரவின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மனுதார தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தகவல் உரிமைச் சட்டம் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு பொருந்தாது என்று கூறினார். இதனையடுத்து இவ்வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் அமைந்துள்ள ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காவை மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி இன்று பார்வையிட்டார். திருப்பத்தூரில் நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு

0: குறித்த விழிப்புணர்வு பேரணியில் 2500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின் சார்பில் தென்மண்டல ஆட்சி மொழி மாநாடு இன்று மதுரையில் நடைபெற்றது. சேலம் மாநகர காவல்துறை ஆணையராக திரு ஜோஷி நிர்மல்குமார் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். தூத்துக்குடி மாநகராட்சியை பசுமையுடன் எழில்மிகு நகரமாக உருவாக்க தொழில்நுட்பம் கூடுதலாக பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அதன் ஆணையாளர் திருமதி பிரியங்கா வலியுறுத்தியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 25 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் கிராஸ் கண்ட்ரி தொடர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலின் பந்துவீச்சாளர் பிரிவில் பும்ரா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டத்தில் இந்தியா பஹ்ரைனை வென்றது. மயோக்கா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-6, 13-11 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் ஆஸ்டின் கிராஜிசிக் குரோவேஷியாவின் நிக்கோலா மெக்டிக் இணையை வென்றது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலக ஜூனியர் ஹேண்ட்பால் சாம்பியன் போட்டி சீனாவின் ஜிங்ஸுவில் இன்று தொடங்கியது. இந்தியா உள்பட 32 நாடுகள் இதில் பங்கேற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்கள் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவிற்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் பிஜேபி கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 6:40. இப்பொழுது நாம் கேட்கலாம் ஜே ஜே பட பாடலை.

0: தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8900300505.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: நேரம் இப்பொழுது 6:47. நேரில் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி குமரி பண்பலை 101 திரை இசை. ஹரிஹரன், கிருஷ்ணகுல் இசை குரல்களில், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வேட்டையாடு விளையாடு பட பாடல்.

0: செய்தாய் காற்று.
1: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
2: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
1: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
2: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
1: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
2: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
1: வாசிப்பை சுவாசிப்போம்.

0: அடுத்து அந்த பாடலின் படம் ரன். ஒலித்த குரல்கள் ஹரிஷ் ராகவேந்திரா, ஜாக்ஸ் மெல்லி. பாடலுக்கு வரிகள் வைரமுத்து. நேயர்களை இதுவரை கேட்டது திரை இசை.
1: குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம்

0: 101. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 7 மணி.
1: சின்ன சின்ன சிரிப்புகள்,
2: செல்ல செல்ல குறும்புகள்,
1: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
2: பாடலும் கதையும்,
1: பேச்சும் விளையாட்டும்,
2: அறிவும் ஆற்றலும்,
1: மதியும் மகிழ்ச்சியும்,
2: எல்லாம் ஒரு சீரும் குட்டீஸ்களின் உலகம்.
1: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரி பண்பலை 101 காலை 7:10
2: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
1: அரும்புகளின் குறும்புகள்,
2: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.
0: இன்னிசை நேரம் நிகழ்ச்சியை கேட்கும் முன்,
3: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: இன்னிசை நேரத்தில் எஸ் சௌமியா பாடிய பாட்டு கேட்கலாம் நாம்.

0: பறக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சீட்டுக்களின் குரல்கள்
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம்பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் என் ரவிச்சந்திரன் அவர்கள்.
1: திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு அரங்கில் ₹10 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் உலக தரத்திலான செயற்கை ஹாக்கி மைதானத்தை தமிழ்நாடு பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மாவட்ட விளையாட்டு அரங்கில் உள்ள உடற்பயிற்சி கூட பராமரிப்பு பணிகளையும் பார்வையிட்டார். விளையாட்டு விடுதியில் தங்கி பயிலும் மாணவிகளுக்கு அளிக்கப்படும் பயிற்சிகள், வழங்கப்படும் உணவு, அடிப்படை வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். அப்போது பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் விடுதியில் பயிலும் மாணவிகளுக்கு சர்வதேச அளவிலான பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாகவும், விடுதியில் தங்கி பயிலும் மாணவிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் பிசியோ தெரபிஸ்ட் நியமிக்கப்பட்டு 10 நாட்களுக்கு ஒரு முறை உடல் பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்றார். தமிழ்நாடு முழுவதும் 47 புதிய விளையாட்டு விடுதியில் அமைக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். மாணவிகள் பயிற்சி பெற்று சர்வதேச அளவிலும் மாநில அளவிலும் சிறந்த விளையாட்டு வீராங்கனைகளாக வர வேண்டும் என்று மாணவிகளை கேட்டுக் கொண்டார். பின்னர் நீச்சல் குளத்தில் நீச்சல் பயிற்சி பெறும் மாணவிகளும் மல்லர் கம்பம் விளையாடும் நிகழ்ச்சியும் அமைச்சர் ஆதவர்ஜுனா பார்வையிட்டார். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார்க் உள்ளிட்ட அரசுகளோடு உடனிருந்தனர். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசிரியர் திருக்கோயிலில் பக்தர்கள் விரைவாக சாமி தரிசனம் செய்ய மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார்க் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசிரியர் திருக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து கூட்ட நெரிசல் ஏற்படுவதை தவிர்க்க பக்தர்கள் எளிய முறையில் சாமி தரிசனம் செய்ய மாவட்ட நிர்வாகம் இந்து நலத்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பக்தர்கள் அமைதியான முறையில் சாமி தரிசனம் செய்ய கியூ லைன் வசதி அமைக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளர்கள், மூத்த குடிமக்கள், கர்ப்பிணி பெண்கள், கை குழந்தையுடன் வரும் தாய்மார்கள் ஆகியோர் சிரமமின்றி சாமி தரிசனம் செய்ய தனி வரிசை அமைக்கப்பட்டுள்ளது. இப்பணிகளை மாவட்ட செயலர் வந்தனாக்கர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருக்கோயிலுக்குள் கோடை வெப்பத்திலிருந்து பக்தர்களை பாதுகாக்க தேவையான இடங்களில் நேர்பந்தல் மற்றும் தரைவிரிப்புகள் அமைக்கப்படுவதையும் வந்தனா கார்க் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது மாவட்ட வருவாய் அலுவலர் ராம பிரதீபன், திருக்கோயில் இணை ஆணையர் பரணிதரன் ஆகியோர் உடனிருந்தனர். தமிழ்நாடு முழுவதும் பழங்குடியின மக்களின் பிரச்சனைகளை தீர்வுக்கான ஆய்வு செய்யப்பட்டு பழங்குடி மக்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு உருவாக்க வகையில் தமிழக அரசின் 5 ஆண்டுகால தொலைநோக்கு திட்டமாக செயல்படுத்தப்பட உள்ளதாக சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஐயம்பாளையம் கிராமத்திற்கு வருகை தந்த சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அப்பகுதியில் வசித்து வரும் பழங்குடியினத்தைச் சேர்ந்த கணிக்கர் இன மக்களை சந்தித்து

0: அவர்களின் குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வன்னியரசு, திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஐயம்பாளையம் பகுதியில் 65 ஆண்டுகளாக குடுகுடுப்பை தொழில் செய்யும் பழங்குடியினத்தைச் சேர்ந்த கணிக்கர் இன மக்கள் வாழ்ந்து வருவதாகவும், இவர் நீண்ட காலமாக பழங்குடியின ஜாதி சான்று கேட்டு கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இவர்களுக்கு சாதி சான்று வழங்குவதுடன் மேலும் இவருக்கு கல்வி வேலைவாய்ப்பு வழங்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார். தமிழ்நாடு முழுவதும் உள்ள பழங்குடியின மக்களின் பிரச்சினை போக்கு ஆய்வு செய்யப்பட உள்ளதாகவும், இம்மக்களின் பிரதான கோரிக்கையான வீட்டுமனை பட்டா, சாதி சான்று இவற்றை வழங்கி பழங்குடியின மக்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு வழங்க தமிழக அரசின் 5 ஆண்டுகால தொலைநோக்கு பார்வையாக செயல்பட்டுப்பட உள்ளதாகவும் அமைச்சர் வன்னியரசு தெரிவித்தார். பெண் குழந்தை திருமணம் தடுப்பு நடவடிக்கையில் தமிழகம் முதன்மை மாநிலமாக செயல்பட்டு வருவதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சரான பொதுப்பணி நெடுஞ்சாலைத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா திருவண்ணாமலை மாவட்டத்தில் அனைத்து துறை அலுவலருடன் ஆய்வு செய்தார். அதன் பின்னர் திருவண்ணாமலை நகராட்சி சமுத்திரம் பகுதியில் இலங்கை தமிழர்களுக்காக கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளை பார்வையிட்டார். பின்னர் கிரிவலப்பாதையில் உள்ள இலங்கை தமிழர் முகாமுக்கு சென்ற அமைச்சர் அங்கு வசிக்கும் மக்களோடு சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழக முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி ஆய்வுக் கூட்டங்கள் மாவட்டங்கள் தோறும் நடைபெற்று வருவதாகவும், திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு பௌர்ணமி தினங்களில் 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரை பக்தர்கள் வருவதாகவும், தீப திருவிழாவின் போது 25 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருகை தருவதாகவும், வரும் நாட்களில் அதிக அளவில் பக்தர்கள் வருகை தருவார்கள் என்பதால் 12 அரசுத்துறைகளை ஒருங்கிணைத்து விரிவான திட்டம் தயாரிக்கப்படுவதாகவும் கூறினார். திருவண்ணாமலை மாநகருக்கு வரும் சென்னை சாலை உள்ளிட்ட அனைத்து இருவழி சாலைகளும் 4 வழி சாலையாக மாற்றப்படும் என்றார். தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களில் அரசியல் பின்புலத்துடன் கஞ்சா கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாகவும், இவற்றை தடுக்க கள்ளச்சாராயம் கஞ்சா விற்பனை செய்பவர்கள் குண்டர் சட்டத்தில் கைது செய்ய நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். குழந்தை திருமண தடுப்பு நடவடிக்கையில் தமிழகம் சிறப்பாக செயல்பட்டு முதன்மை மாநிலமாக விளங்கி வருவதாகவும், தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் குழந்தை திருமணங்கள் அதிக அளவில் நடைபெறுவதாகவும், அதனால் பெண்கள் இளம் வயதில் கருவுறுதல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதுடன் பெண்களின் உயர்கல்வி தடைபடுவதாகவும், குழந்தை திருமணத்தை தடுக்க சட்டத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மக்களுக்கு விழிப்புணர்வு தேவைப்படுவதற்காக திரைத்துறையினர் விளையாட்டு வீரர்களை கொண்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.
1: திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் என் ரவிச்சந்திரன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். அரசியல் ஜனநாயக கலாச்சாரத்தை பின்பற்றுவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்மாதிரியாக திகழ்வதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். செல்போன் சிம் கார்டுகளை முறைகேடாக பயன்படுத்துவதை தடுப்பது குறித்து மத்திய இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்திய அமெரிக்க வர்த்தகம் தொடர்பாக அமெரிக்காவின் ஜேமிசன் கிரீட் தலைமையிலான தூதுக்குழுவினர் கடந்த 3 நாட்களாக நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்தது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். அரசியல் அதிகாரம் மற்றும் ஜனநாயகம் குறித்த புத்தகத்தை குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று புதுதில்லியில் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், அரசியல் அதிகாரம் படைத்தவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான இடைவெளியை குறைப்பது குறித்தும் மக்கள் சார்ந்த அரசு நிர்வாகத்தை மேற்கொள்வது குறித்தும் இப்புத்தகத்தில் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். உலகின் மிகப்பெரிய ஜனநாயகம் என்ற அடையாளத்தை இந்தியா பெற்றுள்ளது குறித்தும், இந்நிலையில் சமத்துவம், சுதந்திரம், நீதி உள்ளிட்ட மாண்புகளை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்தும் இதில் தெளிவாக விளக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். அரசியல் ஜனநாயக கலாச்சாரத்தை பின்பற்றுவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்மாதிரியாக திகழ்கிறார் என்று குறிப்பிட்ட திரு சி பி ராதாகிருஷ்ணன், கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நீட் மறுதேர்வுக்கு மாணவர்கள் குறித்த நேரத்தில் செல்ல வேண்டும் என்பதற்காக பிரதமர் தமது பயணத்தை 45 நிமிடங்கள் தாமதப்படுத்தியதையும் சுட்டிக்காட்டினார். செல்போன் சிம் கார்டுகளை முறைகேடாக பயன்படுத்துவதை தடுப்பது குறித்து தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், செல்போன் பயன்படுத்தும் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான முகாம்களை நடத்துவது மற்றும் சிம் பாதுகாப்பை மேம்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் ஆய்வு செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சிம் கார்டு முறைகேடுகளை விரைந்து கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும்

ஆய்வு செய்யப்பட்டதாக டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி கூறியுள்ளார். நாட்டில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவது குறித்து உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நாளை மறுநாள் புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. மத்திய போதைப்பொருள் தடுப்பு அமைப்பு ஏற்பாடு செய்துள்ள இக்கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் பிரதிநிதிகள், போதைப்பொருள் தடுப்பு அமைப்புகளின் உயரதிகாரிகள் பங்கேற்கவுள்ளனர். இக்கூட்டத்தில் வரும் 4 ஆண்டுகளுக்கான

0: பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை சமநிலையிலும் இருதரப்பிற்கும் பயன் தரக்கூடிய வகையிலும் செயல்படுத்தும் ஒரு முயற்சியாக திரு ஜேமிசன் பயணத்திட்டம் அமைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயலுடன் பல சுற்று பேச்சுக்கள் நடைபெற்றதாக வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது. இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தில் கூறப்பட்டுள்ள முக்கிய அம்சங்களின் அடிப்படையில் வர்த்தக விரிவாக்கம் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. மின்னணு வர்த்தகம், தடையற்ற ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் வரி நீக்கம் தொடர்பான விஷயங்கள் குறித்தும் வர்த்தக ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இந்த சந்திப்புகளின் போது விவாதிக்கப்பட்டது. நாடு முழுவதிலும் தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களில் அனுமதிக்கப்படாத இடங்களில் வாகனங்கள் நிறுத்துவதை தடுப்பதற்கான பணியை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தீவிரப்படுத்தியுள்ளது. நெடுஞ்சாலையில் விபத்துகளை தடுப்பது, பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக ஆணையம் தெரிவித்துள்ளது. தேசிய நெடுஞ்சாலை கட்டமைப்பை பாதுகாப்பானதாகவும் தடையின்றி பயன்படுத்துவதற்கு ஏதுவாகவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நாடு முழுவதிலும் 595 அனுமதிக்கப்படாத இடங்களில் வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்படுவதாகவும் விபத்து நிகழ்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசுகள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகளில் பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் மாநில அரசுகளுடன் இணைந்து மாவட்ட அளவிலான சாலை பாதுகாப்பு படையை உருவாக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து நிர்வாக கட்டமைப்பை கண்காணிப்பதற்கான அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு வாகன போக்குவரத்து தடையின்றி நடைபெறுவது உறுதி செய்யப்படும் என்றும் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான கட்டமைப்பை மேம்படுத்துவது குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவில் சர்வதேச ஒத்துழைப்பிற்கான இணைச் செயலர் திரு அமிதாப் பிரசாத், ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் மூத்த ராணுவ அதிகாரி பிரிகேடியர் ஜமால் இப்ராஹிம் இடையே இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு மற்றும் உற்பத்தி தொழிலில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள், புதுமையான திட்டங்கள், தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் கடல்சார் பாதுகாப்பு குறித்தும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாகவும் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியா தலைமையில் பெங்களூருவில் நடைபெற்ற பிரிக்ஸ் விண்வெளி முகமை தலைவர்களின் 2 நாள் மாநாடு இன்று நிறைவு பெற்றது. மத்திய விண்வெளி மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்று விண்வெளித்துறையில் இந்தியா படைத்து வரும் சாதனைகளை பட்டியலிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன், 10 நாடுகளைச் சேர்ந்த 26 பேர் பங்கேற்று ஆக்கப்பூர்வமான தகவல்களை பகிர்ந்து கொண்டதாக கூறினார். இந்தியாவின் தொலையுணர்வு செயற்கைக்கோள், சமூக பொருளாதார மேம்பாட்டு பணிகள், பேரிடர் மேலாண்மை மற்றும் பருவநிலை கண்காணிப்பு ஆகியவற்றில் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். நீடித்த விண்வெளி திட்டங்கள் மற்றும் விண்வெளி மாசு கட்டுப்பாடு உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்தும் இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாக திரு நாராயணன் தெரிவித்தார். மேற்குவங்க மாநில தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள தாராத்தலா பகுதியில் கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். 5 பேர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இடிபாடுகளில் உள்ளவர்களை மீட்பதற்கான பணி நடைபெற்று வருகிறது. மேற்குவங்க மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திருமதி அக்னி மித்ரா பால் சம்பவ இடத்திற்கு சென்று மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை பார்வையிட்டனர். தேசிய பேரிடர் மீட்புப் படை, காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினருடன் இணைந்து மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய ராணுவமும் வரவழைக்கப்பட்டு மீட்புப் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலின் பந்துவீச்சு பிரிவில் பும்ரா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார்.

0: ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டத்தில் இந்தியா பஹ்ரைனை வென்றது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் கிராஸ் கண்ட்ரி தொடர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மலார்கோ ஒபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ டெமோலைனர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 25 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌகான் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 11 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 6 விக்கெட் இழப்பிற்கு 134 ரன் எடுத்தது. 135 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 123 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. உலக ஜூனியர் ஹேண்ட்பால் சாம்பியன் போட்டி சீனாவின் ஜிங்ஜூவில் இன்று தொடங்கியது. இந்தியா உட்பட 32 நாடுகள் இதில் பங்கேற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசியல் ஜனநாயக கலாச்சாரத்தை பின்பற்றுவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்மாதிரியாக திகழ்வதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். செல்போன் சிம் கார்டுகளை முறைகேடாக பயன்படுத்துவதை தடுப்பது குறித்து மத்திய இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்திய அமெரிக்க வர்த்தகம் தொடர்பாக அமெரிக்காவின் ஜேமிசன் கிரீர் தலைமையிலான தூதுக்குழுவினர் கடந்த 3 நாட்களாக நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்தது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 7:25. அறிவிப்புகளை கேட்கும் முன்
3: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
4: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
5: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: சார்ந்த வானிலை அறிக்கை. அடுத்த 4 நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையின் அளவு 31 முதல் 32 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலையின் அளவு 23 முதல் 24 டிகிரி செல்சியஸாகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். தென்னையில் 100 தேங்காய் மட்டைகள் நாற்பகுதியை மேல் நோக்கி இருக்குமாறும் அல்லது 25 கிலோகிராம் தென்னை நார் கழிவுகளை 1.5 மீட்டர் ஆழத்தில், 30 சென்டிமீட்டர் அகலம், 60 சென்டிமீட்டர் ஆழம் கொண்ட குழிகளில் இட வேண்டும். இந்த மட்டைகளை தென்னை மரத்திலிருந்து 3 மீட்டர் தள்ளி நீண்ட குழிகளில் 150 சென்டிமீட்டர் அதாவது 5 அடி அகலத்தில் மட்டைகளை போட்டு மூடி வைக்கலாம். இதன் மூலம் பருவ காலத்தில் கிடைக்கும் நீரை சேமிக்க முடியும். வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை பயிர்களில் நெல் மற்றும் தோட்டப்பயிர்களான காய்கறிகள், தென்னை மற்றும் ரப்பர் பயிரிடுவதற்கான ஆரம்ப விலைகளை செய்ய இதுவே ஏற்ற பருவம். பழவகை மரங்கள் மற்றும் மர வாசனை பயிர்களில் இந்த பருவத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும். தோட்டக்கலை பயிர்களில் நடவு பருவம் மீது காற்றின் வேகம் மணிக்கு 10 முதல் 12 கிலோமீட்டர் வேகத்தில் மணி அளவில் அவ்வப்போது வீசக்கூடுவதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்று அளிக்கவும். மிளகில் எல்லா பருவத்திலும் தரையில் படரும் ஓடு கொடிகளை நோயிலிருந்து பாதுகாக்க கொடிகளை சார்பு மரங்களை சுற்றிவிடவும். ரப்பரில் பால் வெட்டும் பருவத்தில் நெகிழி மழை தடுப்பான்களை மரத்தில் பால் வெடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். கிராம்பு மற்றும் இலவங்கப்பட்டை பயிர் செய்துள்ள நிலத்தில் ஈரப்பதம் வீணாகாமல் தடுக்க பண்ணை கழிப்புகளை கொண்டு நிலப்போர்வை அமைப்பது நல்லது.

கன்னியாகுமரி மாவட்டத்தில் வளர்க்கப்படும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காதுவெல்லிகளின் அடையாள எண்ணை பதிவு செய்து கால்நடையின் முழு விவரத்தையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்ய தேசிய டிஜிட்டல் கால்நடை இயக்கம் அதாவது NDLM கால்நடை பராமரிப்புத்துறை வகுத்துள்ளது. அதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கால்நடைகளின் செயற்கை முறை கருவூட்டல், கால்நடை காப்பீட்டு விவரம், சினையுறு சதவீதம், கன்று ஈந்த விவரம், கன்று பிறப்பு விகிதம், உரிமையாளர் பதிவு மற்றும் பெயர் மாற்றம் பருவத்திற்கேற்ப மேற்கொள்ளப்படும். கோமாரி நோய், தோல் கழலை நோய், அடைப்பா நோய் ஆகியவற்றிற்கான தடுப்பூசி பதிவுகள், நோய் கிளர்ச்சி அறிக்கை, பால் உற்பத்தி பதிவு விவரங்கள் ஆகிய தரவுகள் சேகரிக்கப்பட்டு கால்நடை பராமரிப்பு தேசிய டிஜிட்டல் கால்நடை இயக்கத்தின் மூலம் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. தரவுகளை பதிவேற்றம் செய்யும் போது கால்நடை உரிமையாளரின் செல்போன் எண் மற்றும் ஆதார் எண் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து கால்நடை வளர்ப்போரின் செல்போனுக்கு வெளிப்படும் கடவு சொல் அதாவது பாஸ்வேர்டு மூலம் கால்நடைகளின் முழு விவரம் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இதன் மூலம் கால்நடைகள் கொள்முதல் மற்றும் விற்பனை ஆகியவற்றை மேற்கொள்ளும் போது கால்நடைகள் பற்றிய முழு விவரமும் கால்நடை வளர்ப்போர் தெரிந்து கொள்ளலாம். இது தொடர்பாக கிராமங்களுக்கு கால்நடை பராமரிப்புத் துறையினர் வரும்போது கால்நடை வளர்ப்போர் தங்களுக்கு வரும் கடவு சொல்லை பகிருமாறும் கேட்கப்படும் விவரங்களை கால்நடை வளர்ப்போர் மற்றும் உரிமையாளர்கள் அளித்திடவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்டீர்கள். இனி நாம் கேட்கலாம்

0: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி வள்ளல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: உழவர் உலகம்
0: கண்மணி வள்ளல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை. தென்னைக்கு ஊடுபயிர் வாழை. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தோவாழை எம் ராமநாத பிள்ளை அவர்கள். கேத் பஜாவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் கே சுரேஷ் அவர்கள். அமுத சுரபி மிஷன் இந்திரதனுஷ் திட்டம் உரையாடல் நொடிகளில் சில நுட்பங்கள் மணிச்சத்தை வழங்கும் நுண்ணுயிரிகள் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பூச்சி நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம்.
1: இந்திய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
3: மண் வளம் பெற வேண்டும், பசுமை காக்கப்பட வேண்டும், நீர் வளம் பெற வேண்டும், விவசாயம் உயர வேண்டும், விவசாயிகளின் வாழ்க்கையும் செழிக்க வேண்டும்.
1: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
4: இனி தென்னைக்கு ஊடுபயிர் வாழை நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்பவர் தோவாழை எம் ராமநாத பிள்ளை அவர்கள்.
5: வணக்கம் சார். நீங்க எத்தனை வருடமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க சார்?
6: நான் ஒரு 20 வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்.
5: குடும்பமே பாரம்பரியமா விவசாய குடும்பம் தானே?
6: எங்க அப்பா விவசாயம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நான் பண்றேன்.
5: விவசாயம் மட்டும்தான் தொழில, விவசாயத்தை தாண்டி வேறையும் பண்ணிட்டு இருக்கீங்களா எப்படி சார்?
6: விவசாயம் தான் மெயின் தொழில், சைடுல வேற பைனான்ஸ்
5: எல்லாம் வச்சிருக்கீங்க. சரி சார், இப்போ நீங்க வந்து என்னென்ன விவசாயங்கள்லாம் இதுவரைக்கும் பண்ண அனுபவங்கள் இருக்கு?
6: துளசி பூ பயிர் நிறைய வச்சிருக்கேன். துளசி பச்சை அரளி முன்னாடி போட்டிருந்தோம், இப்போ அரளி கிடையாது. பூ பறிக்கிறதுக்கு ஆளு கிடையாது, அதனால நாங்க அரளியை எடுத்துட்டோம். பச்சைன்னா அது ஒரு மாசி பச்சைன்னு சொல்லுவாங்க, அது அதுக்கப்புறம் துளசி.
5: துளசி வச்சிருக்கீங்க?
6: ஆமா ஆமா. மத்தபடி தென்னம்பிள்ளை ஓடு பயிராட்டு வாழையும் போட்டு பருவம் பண்ணிட்டு இருக்கோம்.
5: மொத்தம் எத்தனை ஏக்கர் வச்சிருக்கீங்க சார்?
6: 2 ஏக்கர் வச்சிருக்கேன்.
5: 2 ஏக்கர்ல நீங்க தென்னையும் வாழையும் வச்சிருக்கீங்க, அப்புறம் பச்சையும் துளசியும் வச்சிருக்கீங்க.
6: ஆமா, 1 ஏக்கர்ல தென்னைக்கு ஊடு பயிரா வாழை போட்டு, அதுக்கப்புறம் 1 ஏக்கர்ல பச்சையும் துளசியும் வச்சிருக்கேன்.
5: இப்போ நீங்க சொன்னீங்க நான் தென்னைக்கு ஊடு பயிரா வாழை வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப தென்னைக்கு ஊடு பயிரா வந்து என்னென்ன வாழைகள் வச்சிருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்க.
6: வெள்ளை துளவன், முந்தன், பழையங்கொட்டை.

0: இப்போ உங்க ஏரியாவை பொறுத்தளவுல இந்த வெரைட்டி தான் போட முடியுமா, இல்லைனா ஏத்தன் செவ்வாழை இதெல்லாம் போடலாமா?
1: இல்லை இல்லை, எங்களுக்கு இந்த ஏரியா பொறுத்த மட்டும் இல்லை, இந்த வாழை தான் போட முடியும். செவ்வாழையெல்லாம் எங்களுக்கு போட முடியாது.
0: அது வந்து செம்மண் இருந்தால் தான்,
1: அது மண் வந்து ஒரு சத்து உள்ள மண்ணாக இருக்கணும்.
0: அப்படின்னா தான் செவ்வாழை போட முடியும்.
1: செவ்வாழை போடணும்.
0: ஆனால் வெள்ளைத்துழுவன் இங்கே வரும், பிரச்சனை இல்லை.
1: ஆமாம், வெள்ளைத்துழுவன் ரோபஸ்டா பச்சை,
0: அதெல்லாம் போடலாம்.
1: அதெல்லாம் போடலாம். அதுக்கெல்லாம் நாங்கள் உரமே அதிகமாக போடாது கிடையாது. ஊடு பெருமை தான் அது வைப்போம். ஆமாம்,
0: ஒன்றுக்கு உரம் போட்டால் போடணும். தென்னைக்கு உரம் வச்சா?
1: ஆமாம், தென்னை
0: வாழை எடுத்துக்கணும். வாழைக்கு உரம் வச்சா தென்னைக்கு
1: தென்னை எடுத்துக்கணும். எங்களுக்கு ஊடு பெருமை நாங்கள் போடுவோம், நல்ல ஈல்டு கிடைக்கும்.
0: தென்னை வந்து உங்களுக்கு சின்ன பருவத்தில் தான் நீங்கள் இப்போ தான் வச்சுருக்கீங்களா எப்படி?
1: இல்லை, 25 வருஷம் ஆயிடுச்சு.
0: அதனால அதுக்கு இடையில ஊடு பயிரா நீங்க போட தான் செய்யறீங்க?
1: போட்டுருக்கோம், ஊடு பயிரா ஆட்டு போட்டுருக்கோம்.
0: அப்படி போட்டாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை.
1: எங்க வந்து 20 வருஷம் ஆகும்போது நல்ல வளர்ச்சி அடைஞ்சிரும்ல.
0: வளர்ச்சி அடைஞ்சாலும் நம்மளுக்கு வந்து இந்த
1: வெயில் வந்து நாங்க வந்து ஒரு செந்துக்கு ஒரு தென்னம்பளம் தான் வைப்போம்.
0: அப்படிதான் வைக்கிறீங்க?
1: ஆமா ஆமா.
0: அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வெயில் கிடைக்கும்,
1: ஓரளவுக்கு வெளிச்சம் இருக்கும், சூரிய ஒளி கிடைக்கும். ரொம்ப தென்னம்பளம் நெருங்கும் போது தான் நமக்கு ஊடு பயிர் போட முடியாது.
0: அப்ப 100 தென்னை தான் வச்சிருக்கீங்க?
1: ஆமா,
0: அதுக்கு கூடவே வாழை போட்டிருக்கீங்க.
1: வாழை போட்டுருக்கோம்.
0: வாழையை பொறுத்த அளவுல நீங்க கன்று தேர்வு இதெல்லாம் எப்படி பண்றீங்க? யாருக்கிட்ட இருந்து கன்று வாங்குறீங்க, அதை பற்றி சொல்லுங்க.
1: நாங்கள் கன்று வந்து வள்ளியூர் அந்த ஏரியால இருந்து வாங்கிட்டு வரோம்.
0: அங்க உள்ள கன்றுகள் நல்ல தரமா இருக்கும்,
1: நல்ல தரமான கண்ணா இருக்கும்.
0: கன்றுகளை நீங்க விதை நேர்த்தி பண்ணி போடுறீங்களா, எப்படி பண்றீங்க?
1: நேர்த்தி பண்ணி தான் போடுறோம். எங்களுக்கு ஈல்டு வேணும்ல, நேர்த்தி பண்ணி தான் நாங்கள் சிலசம் பண்ணி தான் போடுவோம்.
0: இப்போ சிலவங்க சொல்றாங்க, அந்த குழி எடுத்து நம்ம அதுக்குள்ள போடும் போதே அந்த கன்றுகளுக்கு வந்து அந்த நோய் பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு வந்து நீட்டு சுண்ணாம்பு இதெல்லாம் உள்ள போட்டு தான் போடுறாங்க. நீங்க எப்படி போடுறீங்க?
1: பியூடான் போடுவோம், சுண்ணாம்பு சேர்த்து. அடி உரம்ங்கிறது நாங்கள்
0: ஆரம்பத்தில் கொடுக்கறது,
1: ஆரம்பத்தில் தொழு உரம்லாம் கொடுக்குறோம். 1 மாசம் 2 மாதம் கழிச்சு அந்த தொழு உரம் போடணும். அந்த வேறு போட்ட முறை தான் அது தொழு உரம் கொடுக்கணும்.
0: வாழையை பொறுத்த அளவுல இப்போ நீங்க சொன்னீங்க, நான் துளுவன் அப்புறம் வந்து ரோபஸ்டா அந்த வாழை போட்டிருக்கேன், அப்புறம் வந்து பாளையங்குட்டன் போட்டிருக்கேன் சொன்னீங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம இயற்கை சீற்றங்கள்லயும் தாங்கி நின்று வளரக்கூடியதானா? எப்படி?
1: இது வந்து ரோபஸ்டா பச்சை மட்டும்தான் இயற்கை சீற்றத்தை தாங்கி வளரக்கூடியது. இப்போ முந்தன் பாளையங்குட்டை எல்லாம் வந்து அதிகமா காத்தடிக்கும் போது முறிஞ்சிரும்,
0: சரிஞ்சுதான்.
1: அதுக்கு நம்ம கம்பு கொடுக்கணும், அடை கொடுத்தாதான் அதை நிற்கும்,
0: முட்டு கொடுத்தாதான்.
1: அது வந்து ஹைட்டு கூடுதல்.
0: பாளையங்குட்டனும் வெள்ளை துளுவனும் வந்து கொஞ்சம் ஹைட்டு கூடுதல்
1: கூடுதல். இந்த ரோபஸ்டா இந்த பச்சை இனம் வந்து குட்டை இனம் தான். வாழையே 4-3.5 அடி தான். அதனால குலையே 4-3 அடி போடும். நாங்கள் மண்ணை தூண்டி தான் கிளை அந்த அளவுக்கு ஹைட்டா போடும். சீப்பு நிறைய அடத்தும். அதனால அந்த வாழை வந்து இயற்கை சீற்றத்தை தாங்கி வாழக்கூடிய குட்டை இனம்னால, வாழையங்குட்டையெல்லாம் வந்து நெட்டையினால அது நமக்கு
0: கொஞ்சம் முட்டெல்லாம் கொடுத்துதான்
1: அதை பாதுகாக்கணும்.
0: இப்போ நீங்க பாளையங்குட்டையை போட்டிருக்கேன்னு சொன்னீங்க, இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம பாளையங்குட்டைக்கு மார்க்கெட் இருக்கு?
1: பாளையங்குட்டை மார்க்கெட்டே கிடையாது. நம்ம வெள்ளைத்துழுவன் தான் மார்க்கெட்டு கொடுத்தாரு, சிவப்பு அதுதான் மார்க்கெட்டு கொடுத்தாரு.
0: நம்ம ரசகதளி அதெல்லாம் அந்த மண்ணுக்கு வரும் தானே?
1: ரசகதளி வரும்.
0: ஆனா நீங்க வைக்கல?
1: நாங்க வைக்கல, அதிகமா வைக்க மாட்டோம்.
0: ஒன்னு ரெண்டு
1: தேவைக்கு நாங்க வச்சிருப்போம். வெள்ளைத்துழுவன் வந்து ஈல்டு நல்லா இருக்கு.
0: நம்மளுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வாழை வைக்கலாம்?
1: கிட்டத்தட்ட நாங்க அப்ராக்சிமேட்டிக்கே சொல்ல முடியாது. அது நாங்க திடீர்னு நெருக்கமா இருக்கும் தென்னம்பிள்ளை, அந்த இடத்துல நாங்க வைக்க மாட்டோம். தென்னம்பிள்ளை தகுந்த மாதிரி நாங்க வாழ வைப்போம்.
0: இல்ல, சாதாரணமா நம்மளுக்கு ஊடு பேரே வைக்காம நம்ம வாழை மட்டும் 1 ஏக்கர் வைக்கதா இருந்தா எத்தனை வாழை வைக்கலாம்?
1: 1000 வாழை வைக்கலாம்.
0: 1000 வாழை கூட வைக்கலாம், வச்சாலும் நம்மளுக்கு வரும், விளைச்சல் எடுக்கலாம். நிறைய பேர் 700-800 அப்படின்னு சொன்னாங்க.
1: அதாவது ஒவ்வொரு ஏரியா பொறுத்து இருக்கு.
0: சைடுலயும் வச்சு விடலாம்.
1: சில ஏரியால வந்து ஓபன் ஏரியாவா இருக்கும், சில தென்னம்பிள்ளை சுத்தி சின்னம்பிள்ளை இருக்கும்.
0: அதனால அதுக்கேற்ற மாதிரி தகுந்த மாதிரி
1: தகுந்த மாதிரி கன்று நட பண்ணுவாங்க.
0: இதெல்லாம் எத்தனை மாத கால பயிர்? 10 மாதத்திலே ஒதுங்கிருமா எப்படி?
1: 10 மாதமும் ஆகும், 12 ஆகும். நம்ம ஒவ்வொரு வாழையை பொறுத்து, பாளையங்குட்டை வந்து 12 மாசம் ஆகும், ரோபஸ்டா வந்து 10 மாசம்.
0: இப்ப இதுக்கு உரங்கள்லாம் எப்படி கொடுக்கறீங்க, எத்தனை தடவை கொடுக்கறீங்க?
1: அது வந்து நாங்க முதலே 2-2.5 மாசத்துல துளி உரம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நாங்க குலையெல்லாம் வைப்போம், மரத்துல உள்ள குலைகள் எல்லாம் வெட்டி வைக்கிறது. ஒரு டிஏபி பேக்டாம்பாஸ் அதுவும் ஒரு 3 தடவை வைப்போம். இந்த காய் வந்து பருக்குதுக்க வேண்டி பொட்டாசு வைப்போம். அப்போ அந்த காய் வந்து எல்லாமே ஒரே மாதிரி பருவமாக இருக்கும், இல்லைன்னா பருசு சின்னதாக இருக்கும்.
0: ஆமாம், மேலே சில சின்னதாக இருக்கும், சிலது பெருசாக இருக்கும், அந்த மாதிரி வரும்.
1: ஆமாம், இது வந்து கொஞ்சம் பொட்டாசு போடும்போது எல்லா காயும் நல்ல
0: ஒரே மாதிரியே வரும்.
1: நமக்கு காய் வந்து திராணியாகவும் இருக்கும், எடையும் அடிக்கும்,
0: எடையும் நல்லா இருக்கும்.
1: ஆமாம் ஆமாம்.
0: உரங்கள் வந்து 3 வாட்டி வைப்பீங்க, தண்ணீர் எப்படி கொடுப்பீங்க?
1: தண்ணீர் வந்து நாங்கள் சொட்டு நீர் பாசனமும் போடலாம். தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா கால்
0: காலேருந்து குறை விடுவீங்க.
1: ஆமாம், பெரிய காலமாட்டு கால் தூண்டி நீளமாக போட்டுருவோம். அதில் தண்ணியே கிடக்கும்,
0: தேங்கியே இருக்கும். அப்போ நம்ம விட வேண்டிய அவசியம் இல்லை,
1: அவசியமே இல்லை.
0: அதுல இருந்து மண் எடுத்துக்கணும்.
1: ஆமாம், மற்றபடி கொஞ்சம் வறட்சியான ஏரியாவில் வந்து சொட்டு நீர் பாசனம்.
0: உங்க ஏரியா பொறுத்தளவில் சொட்டு நீர் பாசனமா நீங்கள் கால்வாய் பாசனம் தானே?
1: நமக்கு தண்ணி இல்லாத டைம்ல சுட்டு நீர் பாசனம் போடுவோம்.
0: அதுவும் நீங்க வச்சிருக்கீங்க?
1: ஆமா.
0: எப்படி

0: 50 நாள் வெண்டைக்காய், கத்திரிக்காய், வெள்ளரிக்காய் இதெல்லாம் போடும்போது அதுல உள்ள வேஸ்ட்களை அப்படியே மடக்கி அந்த வாழைக்கே உரமாட்ட அப்படி போட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படினா கூட கொஞ்சம் ஒரு தடவை கொடுக்கக்கூடிய அந்த உரம் வந்து செலவு குறையும் அப்படின்னு சொல்றாங்க.
1: ஆமா, ஒரு உரம் வந்து நம்ம கம்மியா வச்சா போதும்,
0: விலை தலைகளே போட்டா போதும், மடக்கி உள்ளதா போதும்,
1: மடக்கி உள்ளதாலே அதுக்கு சத்து அதுக்கு கொஞ்சம் கிடைச்சிரும். நம்ம சாக்கு உரம் வந்து ஒரு உரம் நம்ம கம்மி
0: குறைச்ச வச்சா. இப்ப விவசாயத்து கூட இலைத்தலைகள் வந்து யாருமே இப்ப போடுறது இல்ல, கொலை உரம் எல்லாம் தான் முன்னாடி போட்டு விவசாயம் பண்ணோம்.
1: அதை வந்து இப்போ வேலையாளுக்கு ஆளுக்கு பற்றாக்குறையினால இப்ப யாருமே அதை
0: கொலைகளை வெட்டுறதுக்குள்ள கொலைகளும் இல்ல.
1: இல்ல,
0: முன்னாடி நம்ம வயல் உரங்கள்ல இந்த கொலைகளை நட்டு வச்சிருக்கோம்,
1: மரங்களே இல்லையே, மரங்களை அவ்வளவுமே எடுத்துட்டாங்க.
0: இப்ப உங்க ஏரியா பொறுத்தளவுல இளைஞர்கள் எல்லாம் விவசாயத்துல ஆர்வமா வர்றாங்களா?
1: கிடையாது, எங்களுடைய பருவத்துக்கு அப்புறம் விவசாயிக்கு ஆள் இல்ல.
0: இல்ல, நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து எப்படி அப்பா வந்து பண்ண விவசாயத்தை பார்த்து விவசாயம் பண்ணணும் ஒரு ஈடுபாடோடு வந்தீங்களா, இல்ல நம்ம சொந்த நிலம் இருக்கு இதை வேஸ்டா ஆக்க கூடாது அதுல ஏதாவது ஒரு வருமானம் பாக்கணும் அப்படின்னு நீங்க விவசாயத்துக்கு வந்தீங்களா?
1: எங்க அப்பாவுடைய ஈடுபாடு தான். அதுக்கப்புறம் நாங்களும் படிச்சோம், அதுக்கப்புறம் சரி நம்ம சொந்த இடம் இருக்கு அதனால நம்ம சொந்தமா செய்வோம் அப்படிங்கிற ஒரு ஈடுபாடோடு தான் நாங்க செய்தோம்.
0: வயல் எல்லாம் நீங்க இல்ல உங்களுக்கு?
1: வயல் முன்னாடி உண்டு, இப்ப கிடையாது.
0: நெல் பயிரெல்லாம் போட்டா அனுபவம் இருக்கு?
1: ஆமா, நெல் பயிரெல்லாம் போட்டோம்.
0: அந்த காலத்துல என்னென்ன நெல் பயிரெல்லாம் போட்டிருக்கீங்க?
1: அதாவது வல்லரக்கன், உயிரடங்கன்,
0: நாட்டுரகங்கள்.
1: ஆமா, நாட்டுரகங்கள்,
0: சம்பா இதெல்லாம் போட்டிருக்கீங்க?
1: ஆமா.
0: உங்களுடைய அனுபவத்தை குமரி பண்புகளில் நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க, கண்டிப்பா அது பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி சார்.
1: ரொம்ப நன்றி. நன்றிமா.
2: இதுவரை தென்னைக்கு ஊடுபயிர் வாழை நேர்முகம் கேட்டீர்கள். பங்கேற்றவர் தோவாளை எம் ராமநாத பிள்ளை அவர்கள். உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார். உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்.
3: இனி கேத் பஜாவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள்.
4: வணக்கம்.
5: வணக்கம்.
4: கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவுல உர பயன்பாடு அப்படின்னு பார்க்கும்போது அது இயற்கை உரமா இருந்தாலும் சரி செயற்கை உரமா இருந்தாலும் சரி விவசாயிகளுடைய விழிப்புணர்வு எப்படி சார் இருக்கு?
5: அதாவது பொதுவாக வந்து விவசாயிகள் வந்து ரசாயன உரங்களை அதிகமாக பயிருக்கு போடணும் என்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்குதே தவிர இப்படி நம்ம வந்து இந்த உரத்தை வந்து லாபகரமாக பயிருக்கு கிடைக்கும் நிலையில நம்ம வந்து எப்படி வந்து பயிருக்கு போடணும்னு சொல்லி நிறைய வேளாண் பெருமக்களுக்கு தெரியவில்லை. தற்போது காலத்துல எல்லா பயிருக்கும் உரங்களை வீணாக்காம போடுற உரங்கள் வந்து சரியாக அளவுல போட்டு அந்த போடுற உரம் அனைத்தும் அந்த பயிருக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து பயிர் செய்யும் போது நம்ம வந்து நல்ல ஒரு லாபத்தை எடுக்க முடியும். அதிக அளவுல வீணாகிறது தான் நம்ம ரசாயன உரங்கள்ல பார்க்க முடியுது. எனவே நம்ம ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் சமச்சீர் உர நிர்வாக முறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது மண் வளமும் பாதுகாக்கப்படும், சுற்றுச்சூழலும் எந்த பாதிப்பு இல்லாம இருக்கும், லாபகரமான ஒரு விவசாயம் வந்து நம்ம பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். எனவே விவசாயிகள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலமாக நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம்.
4: சார் பேசும்போது கூட சொல்றீங்க ரசாயன உரத்தை பொறுத்த அளவுல வந்து அவங்க அளவு கடந்த வகையில போடுறாங்க அப்படின்னு. அப்ப இதுக்கு வந்து நம்ம அவங்க பயன்படுத்துறதுக்கு ஒரு பரிந்துரை அப்படிங்கிற ரீதியில ஒவ்வொரு விவசாயிக்கும் மண் பரிசோதனை செய்யணும் அப்படிங்கிற பொறுப்பு வேணும் அப்படின்னு மறைமுகமா குறிப்பிடுற மாதிரிலாம் இருக்குது.
5: நிச்சயமாக மண் பரிசோதனை வந்து ரொம்ப முக்கியம். நம்ம காலங்காலமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், அந்த மண்ணுடைய தரம் அதாவது மண்ணுடைய ஹெல்த்ன்னு சொல்லுவாங்க அந்த நிலை வந்து ரொம்ப கெட்டு போய்விட்டது மண்ணுடைய வளம். எனவே நம்ம வந்து அதை வந்து பழைய நிலைக்கு கொண்டு வரணும், தேவை இல்லாத உரங்களை வந்து நம்ம போடாம நம்ம வந்து ஆரோக்கியமாக வைக்கணும்னா நிச்சயமாக மண் பரிசோதனை அடிப்படையில சமச்சீர் உர நிர்வாகம் முறைகளையும் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாக முறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது நமக்கு உர தட்டுப்பாடும் வராது, தாராளமாக எல்லா வேளாண் பெருமக்களும் பயன்படுத்துற மாதிரி உரங்கள் வந்து போதுமான அளவில் நம்முடைய மாவட்டத்துல கிடைக்கிறதுக்கு ஒரு அடிப்படையாக அமையும்.
4: இப்ப கன்னிப்பு சாகுபடி அப்படிங்கிற நுட்பத்துல வந்து நெல் விவசாயிகள் ஈடுபாடு காட்டுறாங்க இல்லையா, கன்னிப்பு சாகுபடி உர நடைமுறைகள் என்ன சார்?
5: குறிப்பாக மண் பரிசோதனையின் அடிப்படையில எந்த ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கிறதோ அந்த ஊட்டச்சத்து உரங்களை மட்டும் நம்ம போட்டாவதும். பொதுவாக வேளாண் பெருமக்கள் என்ன பண்றாங்கன்னா எந்த உரம் விலை குறைவா இருக்குதோ அதிக அளவுல போடுறாங்க. அப்படி போடுறதுனால நம்மளுக்கு பூச்சி நோய்கள் அதிக அளவு பாதிப்பு மட்டுமல்ல, நம்ம எடுக்க வேண்டிய மகசூல் வந்து இழப்பாகிறது. வீணாக ஒரு உரம் வந்து தட்டுப்பாடான ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படுவதற்கு வாய்ப்பை வந்து நம்மளே ஏற்படுத்திக்கிடுறோம். எனவே அப்படி இல்லாம மண் பரிசோதனை அடிப்படையில எந்த

0: எந்த ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கிறதோ அந்த ஊட்டச்சத்தை ஒருத்த மட்டும் போட்டா போதும். குறிப்பாக துத்தநாகம் குறைபாடு இருக்குது, இல்லாவிட்டால் மணிச்சத்து குறைபாடாக இருக்குதுன்னு வைங்க, அந்த உரத்த மட்டும் நம்ம போட்டா போதும். தேவையில்லாம அளவுக்கு அதிகமாக டிஏபி இல்லாவிட்டா காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி உரங்களை நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு நெற்பயிருக்கு ஒவ்வொரு பருவத்திலும் என்னென்ன உரம் அதுக்கு தேவை என்பதும் நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அந்த உரங்களை வந்து நம்ம வந்து போட்டா போதும். தேவையில்லாம சிலவங்க ஃபேக்டம்பாஸ் போடுவாங்க, ஆக்சுவலா அந்த விலை அதிகம், அந்த உரம் அந்த பருவத்திற்கு அது போட வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய மாவட்டத்துல மண்ணுடைய சூழ்நிலைக்கும் அந்த உரம் போடுறதுனால மண்ணிலையும் பாதிப்பு வரும். அந்த மாதிரி உள்ள தேவையில்லாம உரங்களை நம்ம போடுறதுனால இந்த உர தட்டுப்பாடு சூழ்நிலை உருவாகிறது. எனவே எந்த உரம் தேவைப்படுகிறதோ அதை மட்டும் நம்ம கொடுக்கும்போது அதுதான் சமச்சீர் உர நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. எனவே அதிகமா நம்ம போடுறதுனால ஒருவேளை நம்ம வேளாண் பெருமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பயிர் நல்லா பார்க்க அழகா இருக்கிறது, நல்ல பசுமையா இருக்கிறது, நம்ம யூரியா நிறைய போடும் இல்ல டிஏபி போடும் காம்ப்ளெக்ஸ் போடும் சொல்லி இப்படியே ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படி அல்ல, அதாவது ஆரோக்கியமா இருப்பதற்கும் பார்ப்பதற்கு வளமா இருப்பதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அதாவது நல்ல ஆரோக்கியமாக பயிர் இருக்குதுன்னா ஏதாவது ஒரு சத்து அதுல குறைபாடாக இருக்கக்கூடாது. அப்ப வந்து அது எப்படி கண்டுபிடிக்க முடியும், மண் பரிசோதனையில தான் கண்டுபிடிக்க முடியும், நம்ம கண் பார்வையில கண்டுபிடிக்கவே முடியாது. குறிப்பாக வேளாண்மை சார்ந்த இந்த தொழில்நுட்பங்களை அகில இந்திய வானொலி நிலையம் மூலமாகவும் நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க வந்து எந்த தேவைகளா இருந்தாலும், ஒருவேளை மண் பரிசோதனையா இருக்கலாம், இல்லாவிட்டால் உரம் போடுறது, சமச்சீர் உர நிர்வாகம், ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம், இந்த மாதிரி எந்த தொழிற்பண்ணாலும் இங்க எல்லா விஞ்ஞானிகளும் இருக்கிறாங்க. நீங்க நேரடியாக இங்க வரலாம், இல்லாவிட்டால் தொலைபேசி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலம் அறிவியல் பூர்வமாக எப்படி நம்ம நவீன முறைகளை கையாண்டு மண் வளத்தையும் இந்த பயிர் வளத்தையும் இந்த மாதிரி உர தட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலையை நாமளே உருவாக்கி நல்ல ஒரு வளமான பயிர் மட்டுமல்ல அதிக உற்பத்தி அதிக வருமானம் எடுத்து நம்ம வந்து லாபகரமான நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து நம்ம வந்து ஒரு தன்னிறைவை அடைவதற்கு நிச்சயமாக இது ஒரு வாய்ப்பாக அமையும்.
1: இதுவரை கேட் பச்சாவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தந்தவர் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள்.
2: அமுத சுரபி. இனி மிஷன் இந்திரதனுஷ் திட்டம் உரையாடல் கேட்கலாம்.
3: ஏ தம்பி, காலையிலே குழந்தைகளை கூட்டிட்டு எங்க போற? பிள்ளைங்க ரெண்டு பேருக்கும் ரெயின் கோட் போட்டிருக்க, உன் பொஞ்சாதியும் நீயும் கையில கொடை வச்சிருக்க, இந்த மலையில உனக்கு வெளியில போகணுமா? அப்ப எங்க போறீங்க எவ்வளவு அவசரமா?
4: ஏக்கா, இந்த மலையில வந்து பெய்தாகணும்.
3: அப்படி என்ன அவசர வேலைப்பா வெளியில போற அளவுக்கு?
4: ஏக்கா, இந்த பிள்ளைங்களுக்கு வந்து தடுப்பூசி போடணும். ஏன் தெரியுமா, அவங்க வந்து சாட்டு தந்திருக்காங்க. இந்த சாட்டுல இன்னைக்கு டேட் பாத்தாக்கல, இந்த 1.5 வயசுக்கு பிறகு இந்த தடுப்பூசி வந்து கரெக்டா நம்ம போடணும். வறுமை நோய்களை வந்து நம்ம காப்பாத்தலாம் இல்லையா?
3: நீ சொல்றது கரெக்ட் தான். குழந்தைங்களுக்கு எந்தெந்த டைம்ல எந்தெந்த தடுப்பூசி போடணும் அப்படிங்கிற ஒரு அட்டவணையை நம்மளுடைய சுகாதாரத்துறை மூலம் ஒவ்வொரு மாவட்டங்களையும் ஒவ்வொரு வட்டங்களையும் நமக்கு வந்து செயல்படுத்தி நடத்திட்டு வராங்க. இத வந்து நம்ம கண்டிப்பா கரெக்டா அதை போடணும்ப்பா.
4: கண்டிப்பா. என் தெரியுமா, இது வந்து குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, அதே போல வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து இந்த தடுப்பூசி வந்து முறையாட்டு, அதாவது அவங்க சொல்ற மாதத்திலிருந்து நம்ம தடுப்பூசி வந்து அந்த கர்ப்பிணி பெண்களும் முறையாட்டு அந்த தடுப்பூசியை போடணும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்க ஒரு வாய்ப்பாக அமையும் கூட சொல்லலாம்.
3: ஆமா தம்பி, இது வந்து எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தேன்னா, இந்திய அரசினுடைய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தால இது 2014 December 25 மிஷன் இந்திரதனுஷ் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டமாட்டு தொடங்கி இருக்காங்க. இந்த திட்டத்துல 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கும் அதுக்கு பிறகு கர்ப்பிணி பெண்களுக்கும் தேவையான தடுப்பூசிகளை வழங்குறதுக்கும் தடுப்பூசிகள் மூலம் தடுக்கக்கூடிய நோய்களால ஏற்படக்கூடிய இறப்புகளையும் தடுக்கிறதுக்கு நோக்கமா கொண்டுள்ளதான்ப்பா இந்த மிஷனே.
4: ஆமாக்கா, ஏன் தெரியுமா, இப்ப முன்னாடின்னு பாக்கும்போது இந்த போலியோ நோயினால பாக்கும்போது நிறைய குழந்தைகளை வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து மத்திய அரசு வந்து அந்த போலியோயே ஒழிப்போம் சொல்லிட்டு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து இப்ப இன்னைக்கு வந்து அந்த போலியோ ஒழிப்பு தினமாட்டு இப்ப நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம்.
3: ஆமா தம்பி, நீ சொல்றது கரெக்ட் தான். 2 வயதிற்கு உட்பட்ட அந்த குழந்தைகளுக்கும் கற்பனை தாய்மார்களுக்கும் அனைவருக்கும் அந்த விடுபட்ட தடுப்பூசிகளை நம்ம போடுறதன் மூலமா 90% அந்த நோய் தடுப்பு இலக்கை வந்து நாம அடையலாம். இதே தவிர இந்த வானவில் திட்டம்னு சொல்லக்கூடிய இந்த இந்திரதனுஷ் திட்டத்தை பார்த்தேன்னா, அதனுடைய பெயருக்கு ஏற்ப தேசிய தடுப்பூசி திட்டத்தின் கீழே காசு நோய், போலியோ, டெட்டானஸ், கக்குவான், இருமல், தட்டம்மை, ரூபெல்லா மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்னு சொல்லக்கூடிய 11 வகையான உயிர் காக்கக்கூடிய தடுப்பூசிகள் வந்து இந்த திட்டத்தின் மூலமா குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் போடுறாங்கப்பா.
2: இதுவரை

0: மிஷன் இந்திரதனுஷ் திட்டம் உரையாடல் கேட்டீர்கள்.
1: நொடிகளில் சில நுட்பங்கள்.
2: இதில் மணிச்சத்தை வழங்கும் நுண்ணுயிரிகள் குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் கே கவிதா அவர்கள்.
3: மணிச்சத்தை வழங்கக்கூடிய நுண்ணுயிர்கள் அப்படிங்கிறது பாசோ பாக்டீரியா வேர் உட்பூசணம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தலைச்சத்து ட்ரைசோபியம் அசோஸ்பேர்ல மாதிரி பாசோ பாக்டீரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்ணில் இடப்படும் மணிச்சத்தை பெரும்பகுதி வந்து மண்ணில் ஏற்பட்டு ரசாயன மாற்றத்தால் வந்து கரைய முடியாத நிலையில இருக்கும். பாசோ பாக்டீரியா கரைய முடியாத இருக்கிறதையும் கரைத்து மணிச்சத்தை பயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மை. சோ நார்மலா இந்த பாசோ பாக்டீரியா வந்து தானிய பயிர்கள் கரும்பு வாழை பருத்தி எள்ளு மலை தோட்ட பயிர்கள் பயிறு வகை பயிர்கள் காய்கறி பயிர்கள் வந்து எல்லா பயிர்களுக்கும் உபயோகப்படுத்தலாம். பாசோ பாக்டீரியா நுண்ணுயிர்களை பயிர்களுக்கு அளிப்பதால் மணிச்சத்து உரங்கள் இடும் அளவுக்கு 25% குறைத்துக் கொள்ளலாம். பாசோ பாக்டீரியா இடுவதால் வந்து மகசூலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுறாங்க. அதே மாதிரி வேமன் சொல்லக்கூடிய வேர் உட்பூசணம் இதுவும் வந்து நமக்கு மணிச்சத்தை உடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நுண்ணுயிரின்னு சொல்லலாம். இது நன்மை பயக்கும் ஒரு பூஞ்சானம். தாவரங்கள்ல வேர் பகுதியில வந்து ஒரு நூலிலை மாதிரி வேரிலை மாதிரி இருந்து பயிர்களுக்கு வறட்சி தாங்கக்கூடிய தன்மையும் கொடுக்கும். நமக்கு வந்து மணிச்சத்தையும் பயிர்களுக்கு கொடுக்கக்கூடியது. சோ ஆகையால தென்னை வாழை மற்ற பயிர்களுக்கு நமக்கு வந்து வேர் உட்பூசணங்களை பயன்படுத்துவதன் மூலம் பயிர்களுக்கு வந்து பாஸ்பரஸ் அதாவது மணிச்சத்து உரங்களை குறைத்து இடலாம்.
1: கேட்டீர்கள்.
4: அமைப்பில் உதவி ரதி அருண்குமார். அமைப்பு டிஎல் ஜேக்கப்.

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: வேலை தேடுவோம், உடைப்பால் நில மகளை வணங்கிடுவோம், உண்ணும் பொருள்

0: அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.
1: நாளைய நமது உள்ளூர் நிகழ்ச்சியில் ஏத்தன் வாழை சாகுபடியும் பராமரிப்பும் நேர்முகம் கேட்கலாம். சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டல் உரையாடல், நெல் ப்ளூம் நுண்ணீர் உரக்கலவை ஆகிய தகவல்கள் நாளைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதுதொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மார்ச் மாத புள்ளி விவரத்தின் அடிப்படையில் இணையதளத்தை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை 6.24% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் டிஜிட்டல் இணைப்பு மேம்படுத்தப்பட்டு வருவதையே இது எடுத்துரைப்பதாக உள்ளது என்று அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இதுதொடர்பாக பெட்ரோலியத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது சம்பந்தப்பட்ட வாகனங்களின் காப்பீட்டில் எவ்வித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுதொடர்பாக பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாடு உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறை என்றும், அமெரிக்கா, பிரேசில், ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளில் இது வெற்றிகரமாக செயல்பாட்டில் உள்ளதாக

0: ஆகவும் அந்த செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் பக்தர்களுக்கு தேவையான தங்கும் விடுதிகளும் உணவகங்களும் கூடுதலாக ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் நாச்சிப்பட்டில் தனியார் தங்கும் விடுதியை திறந்து வைத்து அவர் பேசினார். இங்குள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு வெளிமாநிலங்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளைச் சேர்ந்த பக்தர்களும் வருகை தருவதாக அவர் குறிப்பிட்டார். இதன் காரணமாக பக்தர்களின் வசதிக்காக கூடுதல் தங்கும் விடுதிகளையும் உணவகங்களையும் ஏற்படுத்துவதன் மூலம் சுற்றுலா வளர்ச்சியடைவதோடு வேலைவாய்ப்பும் பெருகும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையின்போது வீர மரணம் அடைந்த மேஜர் முகுந்த் வரதராஜனின் தியாகத்தை போற்றும் வகையில் தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து வேளச்சேரி வரையிலான சாலைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலை என பெயர் சூட்டப்படுவதாக மாநில அரசு கூறியுள்ளது. இதுதொடர்பான கோரிக்கையை பரிசீலித்த முதலமைச்சர் திரு விஜய் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. செங்கல்பட்டு புதிய புறநகர் பேருந்து நிலையத்தை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருமாறு மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று இந்த பேருந்து நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர் அதிகாரிகளுக்கு இந்த அறிவுறுத்தலை வழங்கியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஒரே நேரத்தில் 57 பேருந்துகள் நிற்கும் வசதிகளுடன் இந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. இத்தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது, கோவையில் இளம்பெண் சடலமாக மீட்கப்பட்டது போன்ற சம்பவங்கள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனியாவது பெண்களின் பாதுகாப்பில் தமிழக அரசு உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் கோரியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்கள் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவிற்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காஞ்சிபுரம் அருகே உள்ள அரசு ஊராட்சி நடுநிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்களை பள்ளி சீருடையிலேயே தவைக்கவினர் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவிற்கு அழைத்துச் சென்ற சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மாணவர்களை பணியாட்கள் போல் நடத்தும் அதிகாரத்தை தவைக்கவினருக்கு யார் கொடுத்தது என்றும் அவர் வினவியுள்ளார். சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இனி இதுபோன்ற அராஜகங்களில் ஈடுபடக்கூடாது என்று தவைக்கவினருக்கு முதலமைச்சர் அறிவுறுத்த வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான இரண்டாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 11 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 6 விக்கெட் இழப்பிற்கு 134 ரன் எடுத்தது. 135 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 123 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 25 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் கிராஸ் கண்ட்ரி தொடர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. டர்கு மியூரஸ் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 8:05. பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. இந்நிகழ்ச்சிக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-2240 மற்றும் ஒரு எண் 290-7222. இவ் இரண்டு எண்களுக்கும் இணைப்பு எண் 046-562. அலைபேசி எண் 8903-2570-319. என்ன நேயர்களே, நிகழ்ச்சிக்கு நீங்கள் ரெடியா? குட்டி செல்லங்களே,

0: வணக்கம்
1: ஹலோ.
0: வணக்கம்மா. வணக்கம் சொல்லக்கூடிய குட்டி தேவதை யாரு?
1: ஸ்ரீரானிலிருந்து ஸ்ரீ கோபிகா.
0: வீராணி ஸ்ரீ கோபிகா. கோபிகா என்னம்மா சொல்ல போறீங்க?
1: கதை
0: கதை சொல்ல போறீங்களா? கோபிகா எந்த கிளாஸ் படிக்கிறீங்க?
1: தேர்ட் ஸ்டாண்டர்ட்.
0: தேர்ட் ஸ்டாண்டர்ட். சொல்லுங்க கோபிகா, கதை கேட்கலாம்.

0: to come out of the net, but in vain we get to rock. He let him out, he heard him, that iron roaring came there, right, and moved the net with his foot. The lion was free, just time to mount.
1: கோபிகா, இந்த ஸ்டோரியில பிள்ளைக்கு என்னது தெரிஞ்சது? என்னது தெரியுமா? நம்ம நல்லது செய்தா நமக்கு என்ன கிடைக்கும்? பதிலுக்கு நல்லது கிடைக்கும், சரியா? கோபிகா, அழகா ஸ்மார்ட்டா சொன்னீங்க, ஆனா கொஞ்சம் நேரம் பெருசா வந்துட்டு. இது நீங்க எப்ப படிச்சீங்க இந்த ஸ்டோரி? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதா? செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது. அதை ஞாபகமாக சொல்கிறீங்க, அருமையாக இருந்துச்சுமா உங்களோட மழலை குரலை. வாழ்த்துக்கள்.
0: தங்கச்சி
1: தங்கச்சி கொடுங்க. தங்கச்சிக்கு என்ன கிளாஸ் படிக்கிறாங்க தங்கச்சி? யூகேஜி. தங்கச்சிக்கு என்ன பேர் என்னம்மா? தக்ஷிலாவா? தக்ஷிணாவா தக்ஷிலாவா? தர்ஷிகாவா? ஆமா. சரி, குட்டிச்சொல்ல என்ன சொல்ல போறீங்க?
0: பாட்டு
1: பாட்டு பாட போறீங்களா? பாடுங்க.

0: சரி. தர்ஷிகா, தர்ஷிகா, ஆறாவது சின்னம்னா என்னம்மா?
1: The person you are speaking with has put your call on hold.
0: அந்த நேயர், அந்த குட்டி நேயர் வந்து அழகாக பேசினாங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே நமக்கு தான் இப்போ தான் எல்லாமே டச் ஸ்க்ரீனில், தொட்ட உடனே அது எதையாச்சும் தப்பாக தொட்டுருப்பாங்க.

0: ஹோல்ட் ஐட். இருந்தாலும் வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. வணக்கம்
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க உங்களோட ஊர் பெயர் என்னம்மா?
1: மாதவ்.
0: மாதவ், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? கட்டி மாங்கோடு. சொல்லுங்க மாதவ், என்ன சொல்ல போறீங்க? நீங்க எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்கூல் படிக்கிறீங்க என்னம்மா? ஸ்கூல் நீங்க யூகேஜியா எல்கேஜியா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா?
1: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
0: ஆ, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கல்ல, சரி. இன்னைக்கு உயிரெழுத்துக்கள் சொல்ல போறீங்களா?
1: அம்மா
0: சொல்லுங்க. மாதவ், அங்க ஐ ஐன்னு வருது இல்ல வாயில, இது உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்து? பக்கத்துல இருந்து யார் நின்னு சொல்லிட்டு இருக்காங்கம்மா உனக்கு? அண்ணன் வந்து எந்த கிளாஸ் படிக்கிறாங்க? ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய அண்ணன் வந்து பிள்ளைக்கு இப்போ ஆ ஆஇ. ஆனால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னா நீங்கள் இந்த எல்கேஜி யூகேஜிலேயே ஆஇலாம் படிச்சுருப்பீங்க
1: தானே?
0: சரி மாதவ், கிளாஸ்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? மாதவ், சேட்டை பண்ணுவீங்களா கிளாஸ்ல? சேட்டை பண்ண மாட்டீங்களா வீட்டில்? நம்ப முடியலையே. ஒன்றில் வந்து வீட்டில் பண்ணுவீங்க, இல்லைன்னா கிளாஸில் பண்ணுவீங்க. ரெண்டு இடத்துலையும் பண்ணாமல் இருக்கிறது வந்து சந்தேகம்தான். என்னம்மா? என்ன அண்ணன் பேசுகிறாங்களா? சரி அண்ணன் பேசட்டும். மாதவோட அண்ணனோட பேர் என்ன? ஆதி. ம், ஆதி என்ன சொல்ல போகிறீங்க இன்னைக்கு? தம்பிக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியாச்சு. ரைன்ஸ், ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பாய் ரைன்ஸா? என்னம்மா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா? அப்ப மாது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சொன்னது? சரி சொல்லுங்க. ஹலோ, மீன் கொக்கு வாயிலே, அப்புறம் ஆதிக்கு வாயில பல்லு எல்லாம் விழுந்திருக்கா? ஒரு பல்லுமே விழலையா? தொண்டு கட்டியிருக்கா? சரிம்மா, சரி. பங்கேற்றமைக்கு பாராட்டுக்கள்.
2: ஒவ்வொரு விடியலும் தொடக்கம்,
3: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
4: பக்தி மாலை.
3: தினமும் காலை 6:15
4: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
3: பக்தி மாலை.
4: உள்ளம் முறியிடுவோம்,
3: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.
5: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: நேரடி அணிந்திருக்கும் நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் சிறுவர் சிறுமியிருக்காக நேரடி நிகழ்ச்சி. வணக்கம் வணக்கம் வணக்கம்மா, சொல்லுங்க. ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம்,
1: நான் வந்து தக்கல பேசுறேன்.

0: நான் வந்து தக்கல பேசுறேனா? தக்கல் பிள்ளையோட பேர் என்னம்மா? என்ன சொல்ல போறீங்க? சரி சரி பாடுங்க.
1: தோசை அம்மா தோசை, இது எங்க அம்மா கிட்ட தோசை, அடிச்சு மாவோமா கலந்து தோசை, அப்பா அப்படின்னு அக்கா பாப்பா மீனு சேர்த்து கூடி கூடி தும்போம் கூடி தும்போம்.
0: இதுன்னா நீங்க டெய்லி எத்தனை தோசை சாப்பிடுவீங்க? டெய்லி இல்ல, நீங்க சாப்பிடும்போது ஒரே ஒரு தோசை மட்டும் தான் சாப்பிடுவீங்களா?
1: ஆமா.
0: அப்போ இதனைய வந்து ஈஸியா தூக்கிடலாம்ல, வெயிட்டான குண்டா இருக்க மாட்டீங்கல்ல? ஒரு தோசை சாப்பிட்டா அப்படித்தானே இருக்கும். நல்ல காத்து அடிக்கும் போது கரெக்டா எங்கேயாவது நல்ல ஸ்ட்ராங்கா பிடிச்சு விடணும். சரியா? எந்த கிளாஸ் படிக்கிறீங்கம்மா? எல்கேஜி. ஆனா சாப்பிட ரொம்ப கஷ்டப்படுத்துவீங்க அப்படிதானே வீட்டுல உள்ளவங்கள? ஆமாவா? என்ன சந்தோஷம். அப்ப ஸ்கூல்ல எப்படி சாப்பிடுவீங்க? சாப்பிட மாட்டேன். என்ன ஒரு சிறப்பு, நல்லா சாப்பிடணும். சாப்பிட்டாதான் நல்லா நம்மளுக்கு அறிவு வரும். சரியா? நமக்கு பிரெயினுக்கு வந்து நம்ம நிறைய சாப்பிட்டாதான் எனர்ஜி கிடைக்கும். எனர்ஜி கிடைச்சா நல்லா படிக்கலாம், நல்லா விளையாடலாம், ஹெல்த்தியா இருக்கலாம். சரியா? அட்வைஸ் பிடிக்கல, அருமையா சொன்னீங்க. பாராட்டுக்கள்.
2: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
3: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
6: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
5: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
7: ஏப்பா, ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
8: ஏமா, காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணி இருக்கிறோம், களைஞ்சிரும்ல.
9: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
8: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
10: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
8: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
9: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம், பைக்ல ஏறு.
11: பொதுநலன்
12: கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
13: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
14: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
0: நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரான நிகழ்ச்சி. வணக்கம்.
15: ஹலோ.
0: வணக்கம்.
15: பைப்பு
0: விளை தானா?
15: வாட்டர் டேங்க் ரோட் பக்கத்துல.
0: ஓ, அதனால அந்த ஊருக்கு பேரு பைப்பு விளையா? அது ரோஷிகாக்கு சிரிப்பு வந்துட்டுல. ரோஷிகா தானா?
15: ரோஷ்மிகா.
0: பைப்பு விளை. சொல்லுங்க, என்னமா சொல்ல போறீங்க இன்னைக்கு? எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? 7th ஸ்டாண்டர்ட். அப்ப நல்லா கொஞ்சம் வளர்ந்த பொண்ணு தான். சரி சொல்லுங்க ரோஷ்மிகா, என்ன சொல்ல போறீங்க?
15: கதை சொல்ல போறேன்.

0: சொல்லுங்க, கேட்கலாம்.
1: ஒரு ஊர்ல ஒரு கேட்டு, ஒரு கார்டன்ல ஒரு கேட்டு, ஒரு ரோஸ் செடி, அப்புறமா வந்து ஒரு சன்ஃபிளவர் செடி இருந்துச்சு. அப்போ அது ரோஸ் செடியும் அந்த சன்ஃபிளவர் செடியும் அந்த கேக்டஸ் செடியும் கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்க. அது மேல முள் இருந்தனால கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்க. காலையில விடிஞ்சதும் ரோஸ் செடிக்கும் அந்த சன்ஃபிளவர் செடிக்கும் எல்லாம் உதிர ஆரம்பிச்சிருச்சு. விடிஞ்சு அந்த சாயங்கால நேரம் வரவும் அது ரெண்டுத்துக்கும் உதிர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா வந்து கேக்டஸ் தனக்கிட்டே இருந்து தண்ணினால தண்ணி தன்மைனால அது வந்து உயிர் பழச்சிருச்சு.
0: ரோஷ்மிகா, இதுல இருந்து என்ன தெரியுது?
1: நம்ம வந்து ஒருத்தங்கள அவங்களோட தோற்றத்தை வச்சு எடை போடக்கூடாது.
0: ஐயோ சூப்பர். ரோஷ்மிகா, எப்படி அப்ப யாரையும் அப்பியரன்ஸ் வச்சு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காதுல்ல? அவங்க நல்லவங்களா இருந்தாங்கன்னா, அவங்க நல்ல ஹெல்பிங் டெண்டன்சியா இருந்தா அவங்க கிட்ட ஃப்ரெண்டா இருப்பீங்களா?
1: ஆமா,
0: ரோஷ்மிகா, இது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்னமா சொல்லுமா?
1: எல்லாருக்கூடயும் ஃப்ரெண்டா.
0: எல்லாருக்கூடையும் அருமை, அதுதான் குழந்தை. எல்லாருக்கூடையும் இருக்கணும், அப்படி தானே? அதான் நமக்கு பாடிருப்பாங்கல்ல, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா அப்படின்னு இருக்கும்.
1: ஆமா,
0: பாராட்டுக்கள்மா.
1: தங்கச்சியும் பேசுறாங்க.
0: ஆ, தங்கச்சி எந்த கிளாஸ்?
1: அவங்க வந்து ஃபோர்த்.
0: சரி சரி, தங்கச்சி தங்கச்சி பேச சொல்லுங்க, கேட்கலாம்.
2: ஹலோ,
0: வணக்கம். பைப்பு விலை
2: வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க. பைப்பு விலையில இருந்து பேசக்கூடிய குட்டி செல்லம் யாரு? ரோஷ்மிகா, ஜாஸ்மிகா, இனி வேற ஏதாவது மிக்கா உண்டா வீட்டுல?
2: இல்ல,
0: நீங்க ரெண்டு பேர் தானா? சரி, ஜாஸ்மிகா என்ன சொல்ல போறீங்க?
2: பாட்டு பாட போறேன்.
0: ஆ, பாடுங்க.
2: பர பர பர பர பாடி பறக்கும் சுந்தரி பூங்காற்றே, சர சர சர சர சாடி பறக்கும் மன்னா எனக்கெண்டா, போகுவதின் கோட்டா நீங்கள் போகுவதின் கோட்டா, வர்ணம் நல்கினா என்னானா கண்டு ஒரு சீரா, கண்டு துள்ளி ஒரு சீரா, நானும் போகுன்னே கூடே நானும் போகுன்னே, ஜீவன் நல்கினா என்னானா நானும் போகுன்னே, ஆடி பாடி பாடி பாடி போகுன்னே.
0: ஜாஸ்மிகா, இது மலையாள சாங்ல?
2: ஆமா.
0: எப்படி பிள்ளைக்கு தெரியும்?
2: பிவிஎஸ்ல சொல்லி கொடுத்தாங்க.
0: ஓ, அங்க சொல்லி கொடுத்தாங்களா? சரி சரி, அருமையா பாடுனீங்க. நல்ல ஸ்மார்ட்டான சமத்து பொண்ணா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்,
2: அப்படித்தானே? ஆமா.
0: சேட்டை பண்ணுவீங்களா? சேட்டை பண்ண மாட்டீங்க. அக்கா கூட எல்லாம் சண்டை போடுவீங்களா?
2: சில டைம்
0: சில டைம், அது மட்டும் உண்மை இல்ல. இல்ல சரிமா, அருமையா சொன்னீங்க. ரெண்டு பேரும் பங்கேற்றமைக்கு பாராட்டுக்கள்.
2: தேங்க் யூ.
3: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
4: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
0: நேரலை நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது பட்டாம்பூச்சிகள், சிறுவர்களுக்கான நேரடி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உரையாடிய பிஞ்சு நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இந்நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு ஜமுனா பெனட்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 8:30. உலகில் அதிக முறை வரையப்பட்ட ஓவியம் இதுவாகத்தான் இருக்க முடியும். அதுவும் இளைய உள்ளங்கள் என்றால் சொல்லவே வேண்டாம். நிச்சயம் இந்த விரல்கள் பலமுறை வரைந்து பழகி இருக்கும். ஒரு நாளைக்கு 2000 கேலன்ஸ் ரத்தத்தை பாய செய்யும் உறுப்பு இது. அதாவது கிட்டத்தட்ட 7500 லிட்டர் அளவு. ஒரு நிமிடத்திற்கு 5 முதல் 6 லிட்டர் வரை பாய செய்யுமாம். பிரம்மனின் அதிசய படைப்பு விந்தையிலும் விந்தை. எண்ணம் என்பது இங்கிருந்து வருகிறதா அல்லது

மூளையில் இருந்தா என்று இன்று வரை விஞ்ஞான உலகத்தில் அது ஒரு புரியாத புதிர். உங்களுக்கு புரிந்திருக்கும், பயம், மகிழ்ச்சி, பரவசம், பரபரப்பு வந்தால் இதன் துடிப்பை அதிகமாக நாம் உணர முடியும். எதற்காக இத்தனை மேற்கோள்? அதுதான் இதயம், நெஞ்சம். அது ஒரு ரகசிய பெட்டகம். யாரை வைத்து திறக்க முடியும்? ஏஐ டெக்னாலஜி சாத்தியமா? உள்ளே உள்ள சிந்தனை ஓட்டங்களை கண்டுபிடிக்க படைத்தவனுக்கு மட்டுமே வெளிச்சம். இன்றைய திரைக்களஞ்சியத்தில் நெஞ்சம் என்னும் சொல் இடம்பெறும் பாடல்களை தேர்ந்தெடுத்து அனுப்பியுள்ளார் நமது நேயர் திட்டுவிளை ஷாபி.

ஏழு பிறப்பும் உன்னை சேர வரம் வேண்டும் என்று வேண்டும் காதல் பக்தர்கள் ஏராளம். இந்த உலகில் ஒருமுறை மட்டுமே மலராமல் ஜென்ம ஜென்மமாய் தொடரும் பந்தம் அதுதான் பூர்வ ஜென்ம நம்பிக்கை. ஒவ்வொரு பிறவியிலும் எப்படியோ அன்பில் கலந்த நெஞ்சங்கள் இணைந்து விடுகின்றன. கூடவே அவர்களின் பிறவி பாடலை பாடும் பாடலிக்கு

இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249648. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0442494648. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.

மாறி மழை பெய்யும் போது பச்சை பசுமையான இயற்கைக்கு பரவசம். மழை நின்று பார்த்தால் அவை பளிங்கு போல பிரகாசிக்கும். கன்றுக்குட்டிக்கு தாய்பசு கிட்ட வந்தால் துள்ளி குதித்து ஓடும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு குதூகலம். உன்னை கண்டதும் என் இதயம் சராசரியை தாண்டிய வேகம். அதன் ஓசை எனக்கு கேட்கும் இன்பம். உன்னை நினைத்து நான் பாடி ஆடி வெளிப்படுத்துவேன் என்கிறது இந்த பாடல். வரிகள் வைரமுத்து, இசை மரகதமணி, குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா. பாடலின் படம் அழகன்.

0: வீக்கெண்ட்ல ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
1: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
0: சனிக்கிழமை
1: தோறும் காலை 10:02
0: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.
2: நேரம் இப்பொழுது 8:44 நேரடியிருக்கும் நிகழ்ச்சி திரைக்களஞ்சியம். இன்றைய திரைக்களஞ்சியத்தின் நேயர் திட்டுவிழி ஷாபி நெஞ்சம் என்னும் சொல் இடம்பெறும் பாடல்களை தேர்ந்தெடுத்து அனுப்பியுள்ளார் நமது நேயர். செம்மையுடைய திருக்கையால் தாழ்பற்றி அம்மி மிதிக்க கனா கண்டேன், சேர நாட்டு கவிதை வரிகளுடன் என் அமிழ்தமான செம்மொழியின் இணைந்த கலவையுடன் இனிமையான கனவு. கல்யாண நாளை நினைத்து 1000 கற்பனைகள், நடனமும் இசையும் கலந்த சங்கமம் இந்த பாடலில். ஒலிக்கும் குரல்கள் எஸ் ஜானகி, எம் ஜி ஸ்ரீகுமார், சோனரிகம் குழுவினர், ஏ ஆர் ரகுமான் இசையில், வைரமுத்துவின் வரிகளில் உயிரைப்பட பாடல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

கண்ணுக்கு புலப்படாமல் ஆனால் உணர மட்டுமே கூடிய படைப்பு. அதுதான் காற்று. அதுக்குத்தான் எத்தனை பரிணாமம், புயல், சூறை காற்று, அனல் காற்று என. ஆனால் நீ மட்டும் பொதிய மலையிலிருந்து புறப்பட்டு நாணலை முறிக்காமல் மெல்லிய மலரை தழுவி அதன் இதமான சுகந்தத்தை படரவிடும் தெண்டலாக என் இதயத்தில். இளையராஜாவின் இசையில் கே ஜே யேசுதாஸின் குரலில் இணைந்து எஸ் ஜானகியும், பாடல் வரிகள் வாலி, பாடலின் படம் கலைஞன்.

எத்தனையோ பேரை வாழ்வில் கடந்திருப்போம், ஆனால் சிலர் மட்டுமே நம் நினைவுகளுக்கு சொந்தம். விழிமூடி யோசித்தால் அந்த வெளிச்சமான முகம் நம் கண்ணில் தெரியும். என் மனது ஒன்றுதான், அது மட்டும் உன்னை கோடி முறை காட்டுகின்றது. நீ மட்டும் காலம் தவறாமல் என் வருகை ஏட்டில் உன் முகம் பதிக்க சத்தமின்றி உன்னை பூட்டி வைத்தேன் என் இதய வீட்டில். ஸ்ரீனிவாஸ் மகாலட்சுமி ஐயர் குரல்களில், எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், வசீகரா படப்பாடல்.

0: the need to bridge the distance between both through people-centric governance. It is also underlines that Bharat is the world's largest democracy and is also called the mother of democracy. Our constitution envisions a society based on justice, equality, liberty and fraternity.
1: Fugitive diamond merchant Nirav Modi has been directed by a UK court to pay over $11 million to the Bank of India. The ruling was delivered by the High Court in London. Justice Simon Tinkler held that Modi is liable under a personal guarantee linked to a loan extended to a Dubai-based firm, Firestar Diamond FZE. Benchmark domestic equity indices rose around 1% today, supported by lower crude oil prices and value buying. We have a report.
2: Sensex climbed 791 points to close at 76,991. Nifty also added 198 points to settle at 24,022. In the broader market, on the National Stock Exchange, the Mid-Cap 100 index gained 0.1% and the Small-Cap 100 added 0.4%. In the foreign exchange market today, the rupee appreciated by 8 paise to close at 94 rupees and 66 paise against the US dollar. In the Indian bullion market, 24 carat gold was trading 1.9% lower at 1,44,050 rupees per 10 grams, while silver was trading 1.6% down at 2,22,840 rupees per kilogram. With Ayushi's report, Arjun Chaudhary for Akashwani News.
1: In the FIFA World Cup, Canada will take on Switzerland in a Group B match at Vancouver in Canada tonight. The match is scheduled to begin at 12:30 a.m. IST. In another fixture, Bosnia-Herzegovina will face Qatar at Seattle Stadium in Washington. Earlier, Colombia qualified for the round of 32 after beating DR Congo 1-0 in their Group K match in Guadalajara, Mexico today. And now before we end the bulletin, the headlines once again. Commerce and Industry Minister Piyush Goyal reviews progress of trade talks with U.S. Trade Representative Ambassador Jamieson Greer. External Affairs Minister S. Jaishankar meets his South Korean counterpart Cho Hyun in Seoul, calls for stronger India-South Korea ties amid global challenges. Oman announces opening of a temporary maritime corridor through Strait of Hormuz. 5 people killed after under-construction godown crashes in Kolkata, rescue efforts in full swing. Heavy rain triggers flash floods in Arunachal, high alert issued in Assam. And in FIFA World Cup, Canada to take on Switzerland in a Group B match at Vancouver tonight. That is all in the news at 9. Good night.
3: Neram, 9 mani, 15 nimidam.
4: Akashwani. மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
5: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் வரிசையில் கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து சென்னை IIT இயக்குநர் டாக்டர் வி காமகோட்டி பங்கேற்ற நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை கேட்கலாம். கல்வி நிறுவனங்களோட தரத்திற்கான ரேங்கிங்கும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது சார். அதுவும் சர்வதேச தரத்திலான ரேங்கிங்னா இன்னும் சிறப்புன்னு கூட சொல்லலாம்.
6: ரீசெண்டா வந்து குளோபல் ரேங்கிங் வந்து ஒன்று பார்த்தோம். IIT மெட்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா 170th பிளேஸ் இன் த வேர்ல்டு அண்ட் தேர்ட் இன் இந்தியா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயத்தை பார்த்தோம். இதுக்கான காரணம் என்ன சார்? எந்த அளவுக்கு எஃபர்ட் வந்து
7: நீங்க வந்து குளோபல் ரேங்கிங் பொறுத்து இந்தியன் ரேங்கிங்கை நீங்க கேட்கணும். NIRF பத்தி நீங்க பேசணும். எதுக்கு அதை பேசணும்னா, ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன் இந்த கண்ட்ரி, அதுக்கு ஒரு சோஷியல் அப்ளிகேஷன் இருக்கு. நம்ம வந்து 150 கோடி மக்கள், அதில் 25 கோடி ஸ்கூல் எஜுகேஷன், 5 கோடி ஹையர் எஜுகேஷனில் இருக்காங்க. 30 கோடி பேர் இருக்கிற ஒரு எஜுகேஷன் சிஸ்டமாக நம்ம நடத்திட்டு இருக்கோம் நம்ம கண்ட்ரியில். இதை நீங்கள் பார்க்கணும். இதில் வந்து எப்படி ஒரு IIT நடத்துறது, ஸோ இதுக்கு என்னெல்லாம் நமக்கு சேலஞ்சு. இது வந்து IITங்கிறது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட்ல இருக்கு, அது ஒரு சைட்ல ஓடிட்டு இருக்கு. ஸ்டேட் யூனிவர்சிட்டி எடுத்தா அதுக்கு வந்து சில சோஷியல் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அஃபிலியேஷன் பண்ணும் காலேஜஸ், அந்த காலேஜஸ் நல்லா ஓடுறதா பார்க்கணும், அதுக்கு தனியாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும். அவங்களுக்குள்ள ஒரு அண்ணா யூனிவர்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இண்டி இருக்கு, ஒரு எத்தனையோ 650 காலேஜ் இருக்கு. மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு காலேஜ் அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருக்கு. ஸோ அவங்களோட அப்ஜெக்டிவ் வந்து IITயும் அதையும் நீங்க கம்பேர் பண்ணா ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சஸ் மாதிரி ஆயிடும். அது மாதிரி இங்கே இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எடுத்திங்கன்னா அது ப்ரிடாமினன்ட்லி ரிசர்ச் ஓரியன்ட் இன்ஸ்டியூஷன். இப்போ தான் அவங்க பிடெக் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களோட DNA தனி. ஸோ ஒவ்வொரு கேட்டகரியிலையும் காலேஜையும் ஐஐடி நீங்க கம்பேர் பண்ண முடியாது. காலேஜஸ்

0: மேண்டேட் டிஃப்ரெண்ட், அவங்க என்ன பண்ணணுங்கிற டிஃப்ரெண்ட். ஸோ என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் ஒண்டி தான் உங்களுக்கு இதெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். அப்புறம் எல்லாமே பார்ட் ஆஃப் சிலபஸ், இப்போ என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் எல்லாமே உங்களோட கண்ட்ரோலில் இருக்கும். அதாவது இப்போ வந்து எத்தனை சைட்டேஷன் பெர் ஃபேக்கல்ட்டி, அப்போ அந்த ஃபேக்கல்ட்டி கையில் இருக்கு, அவங்க வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 5% தான் பர்செப்ஷனுக்கு கொடுத்துருக்கு. வெளியில் இருக்கிறவ உன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க, 5% எம்ப்ளாயர்ஸுக்கு 5% இருக்கு. இப்போ நீங்கள் இன்டர்நேஷ்னல் ரேங்கிங் எடுத்தீங்கன்னா 45 mark உங்களுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ், உலகம் உங்களை பற்றி என்ன நினைக்கிறது. அவன் ஏதோ போடுற போக்கில் ஒரு 5000 இன்ஸ்டியூஷன் இருக்கு, அதில் ஏதோ ஒன்று திக் பண்ணிட்டு போவாங்க, அதை வச்சு இவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் வந்து அஃப்கோர்ஸ் ஒரே ஒரு ரேங்கிங்கில், நாங்கள் எல்லா ரேங்கிங்லையும் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணல. என்ஐஆர்எஃப் அஃப்கோர்ஸ் நாங்கள் பார்க்கணும். இன்டர்நேஷ்னல் ரேங்கிங்கில் 10 ranking எல்லாமே இருக்குது, இதில் எல்லாத்துலேயும் பண்ணால் நாங்கள் ரேங்கிங் தான் பண்ணிட்டு இருக்க முடியும். இன்ஸ்டியூட்டை நடத்தணும், ஒரே ஒரு ரேங்கிங் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் QS பண்ணிட்டு இருக்கோம். QS ஒரு 4 வருஷம் முன்னாடி 340 வந்தோம், இப்போ அதுலேருந்து 170 வந்திருக்கோம். ஐஐடி டெல்லி 118 இருக்கு, ஐஐடி பாம்பே 134, அடுத்தது நாங்கள் இருக்கோம். இது வந்து போயின்னு இருக்கு. பட் இம்பார்ட்டண்ட்டாக என்ஐஆர்எஃப்னால நாங்கள் நிறையா உபயோகம் அடைஞ்சோம். QSல ஒரு பராமீட்டர் சஸ்டைனபிலிட்டின்னு ஒரு பராமீட்டர், அந்த பராமீட்டர்னாலையும் நாங்கள் நிறையா உபயோகம் எங்களுக்கு வந்தது. ஏன்னா அது வந்து எங்களுக்கு ஓப்பன் அப் பண்ணுது. என்ஐஆர்எஃப்ல வந்து நீங்கள் வந்து ஒரு 50 mark இருக்கிறதே 50-60 போகிறது ரொம்ப கொஞ்சம் ஈஸி, 80 mark வந்த அப்புறம் 80-82 வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதில் வந்து எல்லாத்துக்கும் எங்கெங்கே நம்ம வந்து இந்த மார்க் இம்ப்ரூவ் பண்ணலான்னு நம்ம யோசிக்கிறதே எங்கெங்கே இடத்துல இன்ஸ்டியூட் இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறது, இன்ஸ்டியூட் இம்ப்ரூவ் பண்ணலான்னு நீங்கள் ஆரம்பிக்கிற போது அது ஃபைனலாக ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லது நடக்கிறது. ஸோ இந்த ரேங்கிங் மெக்கானிசமில் இது ஒரு ரேஸாக பார்க்காம நாங்கள்லாம் என்ன பண்ணுறோம்னா எல்லா ஐஐடிஸுமே இதில் இருக்கிற பராமீட்டர்ஸை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்குறோம். அது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரீசன், ஃபர்ஸ்ட் பிரைமரி ரீசன் ஸ்டூடெண்ட்டுக்கு பெனிஃபிட், ரெண்டாவது ரீசன் அஃப்கோர்ஸ் ரேங்கிங் இம்ப்ரூவ் ஆகும்.
1: உங்களுடைய எஃபர்ட்டை வந்து முழுமையாக கொடுத்துருக்கீங்க, அதற்கான விஷயமா தான் இந்த ரேங்கிங்கை பார்க்கலான்னு கூட நான் நினைக்கிறேன்.
0: ஆமாம், நிச்சயமாக அதான் பகவத்கீதையில் சொன்ன மாதிரி கர்மாவை பண்ணு பலனை எதிர்பார்க்காது. எங்களுக்கு கர்மாங்கிறது எங்களோட ஸ்கோர் எல்லாம் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறது, பலன்கிறது அது ரேங்கிங் வருது, அதை எதிர்பார்த்து நாங்கள் அந்த ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணுறோம்.
1: இப்போ பாரத் இனோவேஷன்ஸ்ல, அதாவது டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படின்னாவே ஐஐடி மெட்ராஸ்க்கு ஒரு தனி இடம் இருக்கு. ஏன்னா அந்த சோசியல் மீடியா பேஜை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், டெய்லி ஏதாவது ஒரு அப்டேட் வந்து டெக்னாலஜி வைஸ் வந்து இருந்துட்டே இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த பாரத் இனோவேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டால் இருந்துச்சு, ஐஐடி மெட்ராஸோட ஸ்டால் இருந்துச்சு. குறிப்பா வந்து வீல் சேர் வந்து அதுல வந்து நீங்க எக்ஸிபிட் பண்ணிருக்கீங்க, அதை எப்படி பாக்குறீங்க சார்?
0: ரெண்டு இன்ஸ்டன்ஸ் நான் வீல் சேர் பத்தி சொல்றோம். நிறைய நாங்க செய்யறோம், எல்லாமே எங்களுக்கு பெருமை, சில எல்லாம் ரொம்ப பெருமைன்னு சொல்லிக்கலாம். அதில் வீல் சேர் ஒன்று, என்னோட சுஜாதா அவங்களோட கைடன்ஸ்லாம் அந்த சென்டர் நடந்தது. டிடி ஜெகநாதன் எங்களோட அலுமினஸ் பிரஸ்டீஜ் ப்ரெஷர் குக்கர்லாம் அவர் தான் பண்ணியிருக்காரு, நிறையா செஞ்சிருக்காரு அவர். இந்த வருஷம் அவருக்கு பத்மஸ்ரீ கூட கிடைச்சிருக்கு, அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம்.
1: தேங்க்யூ.
0: ஆனால் அன்பார்ச்சுனேட்லி அவர் காலமாயிட்டார் 4 months முன்னாடி. அவர் நிறைய அதுக்கு ஃபண்ட் பண்ணார், அதில் குறிப்பாக அந்த ஸ்டாண்டிங் சேர்னு பண்ணினாங்க சுஜாதா அவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். அது ரொம்ப டச்சிங் இன்சிடென்ட். என்னன்னா ஸ்டாண்டிங் சேர்னா அவங்க எழுந்து நிற்க முடியாதவங்க, ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவங்கள எட்டி நிற்க வைக்கும் அந்த சேர். அவங்களுக்கு அன்னைக்கு கொடுத்தோம் அந்த ஃபங்க்ஷனில், 4 பேரை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஸ்டாண்டிங் சேர் கொடுத்தோம். அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன் எண்டில் ஜனகணமன பாடறதே, நம்ம நேஷனல் ஆந்தம் பாடறதே, ஃபர்ஸ்ட் டைம் இந்த லைஃப் அவங்க எழுந்து நின்னாங்க. இட் வாஸ் வெரி வெரி, இதெல்லாம் வந்து எங்கேயுமே கிடைக்காத ஒரு சந்தோஷம், எனக்கு ரொம்ப சொர்க்கம் கிடைச்ச மாதிரி இருந்தது. அன்னைக்கு
1: அவங்களுக்குள்ள உணர்வு இருக்கும், ஆனா எழுந்து நிக்க முடியாது. ஆனா இது வந்து சாத்தியப்படுத்து
0: பாக்குறவங்களுக்கும் ஒரே அன்னைக்கு
1: மனசு தொட்ட ஒரு விஷயம்,
0: மனசு ரொம்ப தொட்ட விஷயம். இந்த ஜென்மாலையும் மறக்காது, அடுத்த ஜென்மா மட்டும் அது கேரி ஆகணும்னு எனக்கு ஆசை. சச் எ வண்டர்ஃபுல் டே. அன்னைக்கு அதே மாதிரி அடுத்தது இந்த சேர், இந்த வீல் சேரை பார்த்தாலே பேஷண்ட்னு நமக்கு ஒரு இது வரும். அது வந்து ஒரு சைக்கலாஜிக்கலி அது குழந்தைகள எஃபெக்ட் பண்ணிட்டு, அதனால இது ஒரு அட்ராக்டிவா பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் ரெண்டாவது ஏதோ 20 kilos அது எப்படி அது பாவம் குழந்தைகள தள்ளின்னு போறது, சில குழந்தைகளுக்கு முடியும் முடியாது. கொஞ்சம் லைட் வெயிட்டாகவும் பண்ணணும், லைட் வெயிட்டா போனோம்னா அந்த குழந்தை ஏறி உட்காந்தோன்னா உடஞ்சு கீழே விழுந்துட்டா இன்ஜுரி ஆயிடும் குழந்தைக்கு. அவங்களே கொஞ்சம் ஸ்பைன் கெயின் அது மாதிரி இருக்கிற ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, நடக்க முடியாதவங்களுக்கு எல்லாம் தேவைங்கிறதுனால ரக்கடாகவும் இருக்கணும். 3 conditions, அதாவது பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும், லைட் வெயிட்டாகவும் இருக்கணும், ஆனால் அதே டைம் ரக்கடாகவும் இருக்கணும். இது ஒரு மாதிரி எல்லாமே கேட்குற மாதிரி இருந்தது, ரொம்ப ஆர்த்தோகனலாக இருந்தது. பட் அதுக்கு ரொம்ப ஒர்க் பண்ணாங்க எல்லோரும், அந்த கார்பன் ஃபைபர் போட்டு அதை ரக்கடாக பண்ணி, ஆனால் ரொம்ப லைட் வெயிட், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அந்த சேரை பார்த்தோன்னே நானே போய் உட்காந்து நல்லா இருக்குன்னு ஓட்டணும் போல
1: ரொம்ப நல்லா இருந்தது.
0: அந்த அழகாக வெயிட் வந்து 1/3 of the weight. இது வந்து வெளிநாட்டிலையும் கிடைக்கிறது இது மாதிரி சேர், ஆனால் அது வந்து கிட்ட 2,40,000-43,000 சொன்னாங்க அந்த விலை. நாங்கள் 72,000 ரூபாய்க்கு அந்த சேரை ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி த்ரைமோ

0: சொல்லிட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ ஸோ இது வந்து ஒரு லைட் வெயிட்டு, அதே சமயம் ரக்கட், அதே சமயம் 1/3 ஆஃப் த காஸ்ட்டு, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, பேஷண்ட்டுன்னு இருக்கிற அதை ஓன் பண்ணுறது ஒரு ப்ரைடாகவும் இருக்குது. அது பேஷண்ட்டோட அண்ட் ஹூவர் இஸ் யூஸிங் அந்த திவ்யாங் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டராகவும் இருக்குது. இது மாதிரி அதையும் பண்ணும். அப்புறம் நிறையா, அதாவது வீல்சேராகவே இருக்கும், முன்ன வாசலில் வந்து ஒன்று ஸ்டேட் பண்ணால் ஸ்கூட்டர் ஆகிடும், அது மாதிரி அது சார்ஜ் போட்டுக்கலாம், அது மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக சிலர்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம்.
1: நிச்சயமா, பிஎம் வந்து பங்கேற்ற நிகழ்ச்சியில வந்து இப்படி ஒரு பாரத் இன்னோவேட்டிவ்ல வந்து நம்மளுடைய ஐஐடி மெட்ராஸோட பங்களிப்பும் இருந்திருக்கின்றது பெருமையான விஷயம். இப்போ கல்வித்துறையில எதிர்கால திட்டங்கள் ஐஐடி மெட்ராஸ்க்கு என்ன சார்? ஏன்னா அரசு வந்து திட்டங்களை வந்து வகுக்க முடியும், அதை செயல்படுத்துறது கல்வித்துறையில இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். அந்த வகையில ஐஐடி மெட்ராஸோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன சார்?
0: இப்ப வந்து என்னோட மனசுல இப்ப இருக்கிற ஃபியூச்சர் பிளான், அதாவது நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்குள்ள நம்ம செய்ய வேண்டியது, நம்பர் 1 வந்து நம்ம மெயினா மெடிக்கல் ஸ்கூல் தேவை, அதுக்காக நம்ம நிறைய உழைக்கணும். டெக்னாலஜி மெடிசன் ரெண்டு சேரணும், இது வந்து ஒரு மேஜர் பிளான். எங்களோட ஆன்லைன் எஜுகேஷன், ஆஃப் கேம்பஸ் எஜுகேஷனை இப்ப 50,000 எப்படியாவது 1,00,000 மட்டும் எடுத்துன்னு போகணும். வருஷத்துக்கு ஒரு 10,000 பேர் அதுல கிராஜுவேட் ஆகணும், அது அந்த லெவலுக்கு அதை எடுத்துன்னு போகணுங்கிறது ரெண்டாவது. மூணாவது, நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் கொண்டு வந்திருக்கோம், நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், இது மாதிரி ஒரு ஃபண்ட் அவங்களுக்கு கொண்டு வரணும். அதாவது இந்த டெவலப் கண்ட்ரீஸ் எல்லாம் வேலி ஆஃப் டெத்ம்பாங்க. நம்ம இந்தியாவில், நம்ம பாரத தேசத்துல அசதோமா சத்கமயா, தமசோமா ஜோதிர்கமயா, மிருத்யோர்மா அமிர்தம் கமயா, எல்லாத்தையும் பாசிட்டிவாக தான் பார்க்குறோம். அதனால நம்ம வந்து வேலி ஆஃப் டெத்தை நான் வந்து ரீவேர்ட் பண்ணிட்டேன், வேலி ஆஃப் ஹோப். அந்த ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு அந்த வேலி ஆஃப் ஹோப் உள்ள நுழைஞ்சவுடனே அவங்களுக்கு அந்த ஒரு ஜேர்னி இருக்கு, ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம். அதுல கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு 5 கோடியிலேருந்து 20 கோடி ரூபாய் மட்டும் இருந்தா இந்த ஸ்டார்ட் அப்போட டைப் பார்த்து அவங்களால அதை கொஞ்சம் ஓரளவு சமாளிச்சு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட முடியும். அந்த வேலி ஆஃப் ஹோப்ல அவங்கள மெதுவா ஏத்தி மேல விட்டோம்னா அதுக்கப்புறம் பறவைக்கு ரக்கம் முளைச்சு பறந்துரும். அது ரக்கம் முளைக்கிற டைம்ல தான் நமக்கு அவங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கணும். அதுக்காக நாங்க வந்து ஒரு சீரிஸ் ஏ, பி, ஏதோ நம்பர் இருக்கு, அந்த ஃபண்டு ஒன்று ஆரம்பிக்கலாம், ஒரு 1,000 கோடிக்கு ஆரம்பிக்கலாம்னு எங்களை ஆசை. அந்த ஃபண்டை ஆரம்பிக்கணும். அப்படிலாம் நாங்கள் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணு, ஸ்டார்ட் அப் பண்ணு, எல்லாரையுமே ஆண்டர்பிரனராக இருக்கணும், ஐஐடி மெட்ராஸ் வந்து நாலேஜ் தான் இப்படி வாங்கிக்கணும், வேலையை இப்படி தான் கொடுக்கணும், யூ ஷுட் பி எம்ப்ளாயர்ஸ் ரேதர் தென் எம்ப்ளாயீஸ். இதெல்லாம் நான் வந்து பசங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறதே, எங்களுக்கு என்ன அஷூரன்ஸ் கொடுக்குறேன்னு அவங்க கேட்கறது ஒரு ரொம்ப நியாயமான கேள்வி. அதுக்கு வந்து இப்போ ஸ்டார்ட் அப்பே இல்லாத போதும் நாங்கள் வந்து ஃபண்ட் ஆரம்பிச்சா அது கோழியா முட்டையாங்கிற சிக்கன் அண்ட் எக் ப்ராப்ளம் வரும். இப்ப சொல்லியாச்சு, இதுதான் முட்டை, எங்களை தான் கோழி வரும்னு. எனக்கு வந்து ஸ்டார்ட் அப் இருக்கு, நமக்கு வந்து 100 கணக்காக இப்ப ஸ்டார்ட் அப்ஸ் வந்திருக்கு. அதனால இந்த ஃபண்டு ஒன்று நினைக்கணும். ஆஃப் கேம்பஸ்ல நாங்க எஜுகேஷன் நல்லா எடுத்துன்னு போகணும், நிறைய ஃபண்டு கொண்டு வந்து நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் நம்ம கொண்டு வரணும், குறிப்பா மெடிக்கல் டெக்னாலஜில நம்ம எடுத்துன்னு போகணும். இதை தவிர எங்களுக்கு வந்து இப்ப ஆரோவில்ல எங்களுக்கு ஒரு 100 ஏக்கர் லேண்ட் கிடைச்சிருக்கு, அதே மாதிரி பாண்டிச்சேரி கவர்மெண்ட் தனியா ஒரு 90 ஏக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்க சஸ்டைனபிலிட்டியில கோல்ஸ்ல ஒரு கேம்பஸ் ஆரம்பிக்கிறோம், அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் டிரான்ஸ்லேஷன் ரிசர்ச்ல ஒரு கேம்பஸும், அங்கே 2 கேம்பஸ் அங்கே போடுறோம். எங்களோட ஜான்சிபார் கேம்பஸையும் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். அது தவிர குளோபல் லெவலில் ஐஐடி மெட்ராஸ் குளோபல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஒரு செக்ஷன் 8 கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். ஐஐடி மெட்ராஸ் தான் அதை ஹோஸ்ட் பண்ணுறது. அவங்க வந்து வெளிநாட்டில் எல்லா இடத்துலையும் போய் அவங்க ஆஃபீஸ் செட்டப் பண்ணுறாங்க. அந்த ஆஃபீஸில் வந்து 4 வெர்டிகல் இருக்கு. ஒன்று எங்களோட டெக்னாலஜிஸ் எடுத்துன்னு போய் அங்கே லைசன்ஸ் பண்ணுறது, அங்கே இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ், ஏன்னா இப்போ வெளிநாட்டில் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறது ரொம்ப பணம் செலவாகுது, நமக்கு இங்கே மேன் பவர் இருக்குது, அறிவும் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற ப்ராஜெக்டை இங்கே கொஞ்சம் லோ காஸ்டில் நம்ம ரிசர்ச் பண்ணி ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் பண்ணலாமா, இது ரெண்டாவது. மூணாவது, இங்கே இருக்கிற ஸ்டார்ட் அப் அங்கே ஆயிடுச்சுன்னு போய் அவங்களுக்கு அங்கே பர்ச்சேஸ் ஆர்டர் வாங்கி கொடுக்கறது, அப்புறம் அங்கே இருக்கிற இன்வெஸ்டார்ஸை இந்த நம்ம ஸ்டார்ட் அப்ஸில் ஓரளவுக்கு ஃபண்ட் பண்ண வைக்கிறது. ஸோ தட் நம்ம ஸ்டார்ட் அப் வந்து இந்தியன் ஸ்டார்ட் அப்பாக இருக்கணும், இன்வெஸ்டார்ஸ் வந்து வெளியிலேருந்து இன்வெஸ்டாக இருக்கணும். அப்படின்னா நமக்கு வந்து ஒரு குளோபல் மார்க்கெட், குளோபல் அவுட்ரீச் கிடைக்கும். இது மாதிரியாக அந்த ஐஐடி மெட்ராஸ் குளோபல் அதையும் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு போகணும். ஸோ இப்போ வந்து 5-6 ஆஃபீஸ், அமெரிக்காவில் ஒரு ஆஃபீஸ், துபாயில் ஒரு ஆஃபீஸ், மலேசியாவில் ஒரு ஆஃபீஸ், ஜெர்மனியில் ஒரு ஆஃபீஸ், இது மாதிரி ஒன்று ஒன்றா செட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு இது மாதிரி பல நாடுகளில் இதை இப்போ பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் எங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள்.
1: நிச்சயமா சார், நிறைய திட்டங்கள் சொல்லியிருக்கீங்க, கேட்கும் போதே வந்து ஆச்சரியமாகவும் ஆர்வமாகவும் இருக்கு. இதெல்லாம் வந்து கனவுகள் வந்து மெய்ப்படணும் அப்படின்றதான் நம்ம எல்லாருடைய ஆசையும், அதே மாதிரி நடக்கும் நம்புறேன். இறுதியா ஒரு கேள்வி சார், நிகழ்ச்சியோட நிறைவா ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படின்றதுதான் நம்மளுடைய அரசினுடைய கனவு, நம்ம எல்லாருடைய கனவும். கல்வித்துறையில இந்த செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டங்கள் அதற்கு எந்த அளவுக்கு ஊக்கம் அளிக்குது?
0: அதான் நான் விக்ஷித் பாரத் 2047 will be a product nation, will be a startup nation. அப்படின்னா எல்லாரும் ஒரிஜினல் திங்கராக இருக்கணும், அந்த ஒரு

0: ஒரிஜினல் திங்கிங் வரணும்னா ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் இருக்கணும். வாழ்க்கையில் ஒன்லி ஏதோ ஒரு இன்ஜினியரிங் ஒண்டி படிச்சுட்டு கணத்து தவளையாக இருக்கக்கூடாது. பலதை பற்றி தெரிஞ்சிருக்கணும், பலதை ரிலேட் பண்ணி பேச தெரியணும். அந்த ஹோலிஸ்டிக் எஜுகேஷனுக்காக நிறையா இப்போ பாடுபடுறோம். நேஷனல் எஜுகேஷன் பாலிசியும் நமக்கு கொடுத்துருக்கு. ரிசல்ட்டையும் இப்போ பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஏன்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு இன்ஸ்டியூட் 100 கம்பெனி இப்போ நாங்கள் பண்ணது முடியும்னு சாத்தியம் பண்ணிட்டோம்னா, இன்னும் ஒரு 5-6 வருஷத்தில் எல்லா இன்ஸ்டியூட்டும் ஆளுக்கு 100 கம்பெனி பண்ணால், இந்த ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லேயே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 100,000 கம்பெனி வருஷத்துக்கு வரா மாதிரி வந்துடும். அப்படி வந்துருச்சுன்னா, இன்க்ளூடிங் பிரைவேட்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா, 100,000 கம்பெனி ஒரு வருஷம் வந்ததுன்னா ஒரு 1,000,000 1,000,000 கம்பெனிஸ் இருக்கும் 2047. இன்னொரு 11 வருஷம் 11 வருஷம் வச்சுப்போம், 2037 வருஷத்துக்கு 100,000 கம்பெனி வர அளவுக்கு நம்ம தயார் பண்ணிட்டோம்னா, நிச்சயமாக ஒரு 1,000,000 கம்பெனி நமக்கு வந்து 2047. அந்த 1,000,000 கம்பெனி ஆளுக்கு 200 ஜாப் வருஷத்துக்கு கொடுக்குறாங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட 20 கோடி ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த ஸ்டார்ட் அப் நேஷன், ப்ராடக்ட் நேஷன், அந்த இதுக்கு நம்ம நிறையா இப்போ நம்ம கல்வியில் என்ன பண்ணுறோமோ நிச்சயமாக அதுக்கு ஊக்கமாக இருக்கு.
1: நிச்சயமா சார், மத்திய அரசுடைய 12 ஆண்டு கால சாதனையில கல்வித்துறையில செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள், அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும் இன் ஃபியூச்சர்ல அப்படின்றது வரைக்கும் நிறைய விஷயங்கள், ஐஐடி மெட்ராஸ் உடைய பங்களிப்பு இதுல என்ன, அவங்களுடைய செயல்பாடுகள், அப்புறம் படிப்புகள், இதெல்லாம் பத்தி நிறைய சொன்னீங்க சார். ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. மிக்க நன்றி சார்.
0: நன்றி.

0: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 9:30. இந்நேரத்தில் நாம் கேட்கலாம் திருத்தணி என் சுவாமிநாதன் பாடிய பன்னிசை பாடல்களை.

ஆக்கம் அளவு இறுதியில்லாய், அனைத்து உலகும் ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய்.

இதுவரை கேட்டது திருத்தணி பி சுவாமிநாதன் அவர்களின் பன்னிசை பாடல்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர
1: புதுமையாய்,
0: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
1: இரவு பொழுதின் இனிமையாய்,
0: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
1: குமரி பண்பலை 101.
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 10:01. நிலாமுற்றம் நேயர்களுக்கு வணக்கம். இது நீங்கள் ஆர்வமுடன் பங்கேற்று உங்கள் விருப்ப பாடல்களை நேரலையாக கேட்டு மகிழும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சிக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண் ரொட்டீன் டயலாக் 2602240 மற்றும் 1 2907 7 2 2. இவ்விரண்டு எண்களுக்கும் இணைப்பு எண் 0462. அலைபேசி எண் 8903257309. நமது இணைப்பில் காத்திருக்கும் முதல் நேயர், வணக்கம்.
3: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
2: வணக்கம்.
3: புன்னைநகர் ஜே ஜெயக்குமார்.
2: புன்னைநகர் ஜே ஜெயக்குமார் ஐயா, உங்களுடைய விருப்ப பாடல்?
3: படம் வந்து கடல் மீன்கள். பாடல் வரி பஞ்சாரணசேலம், இசை இளையராஜா, பாடல் மலர்ச்சி தேவன் குழுவினர்.
2: சரி சரி, நீங்க பாடும்போது உங்களுக்கு பேசும்போது அதுல ஒரு ஃபீட்பேக் வந்துட்டே இருக்கு. உங்க பக்கத்துல யாராச்சும் மொபைல் இதே மாதிரி கேட்டுட்டு இருக்காங்களா?
3: இல்லையா?
2: இல்ல. சரி, பாடல் கேட்கலாமா?
3: ரொம்ப நன்றி.
2: நன்றி நேயரே.

0: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ஈசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
0: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: நேர்களை உங்கள் நினைவிற்கு நாளை காலை 8:30 யாருக்கும் மஞ்சம் எதற்கும் மஞ்சம் கீர்த்தி சக்கர விருது பெற்ற லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் அவருடன் நேர்முகம். நாளை காலை கேட்கலாம். உடன் உரையாடுபவர் எஸ் கார்த்திகை தீபன். நிகழ்ச்சி நிலாமுற்றம்.

0: இரண்டாவது பாடலுக்காக இணைப்பில் காத்திருக்கும் நமது நேயர், வணக்கம்.
1: ஊர் உறங்கும் நேரத்தில் உலா வரும் நிலாமகளாய் குமரி பெண்களுக்கும் அன்பான சிவரிக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: இனிய இரவு வணக்கம் சொல்லும் குரலுக்கு சொந்தக்காரர் யாரோ?
1: மதுரையிலிருந்து உங்கள் அன்பு சோழன் ஆண்டனி.
0: மதுரை ஆண்டனி ஐயா, உங்களுடைய விருப்ப பாடல்.
1: திரையுலக ஜாம்பவன்கள் கண்ணதில் பெரிய ஒரு அந்த வரிசையில் அந்தமான் காதலி மலர் நினைவுகளாக அந்த அந்தமான் காதலி தேசத்துல தேசராஜ் வாணிஜரம் பாடிய அந்த நினைவாலை பேசி
0: அருமையான பாடல் கேட்கலாம். நன்றி நேரே.

0: வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். யோகா பற்றிய சிறப்பு நிகழ்ச்சி நாளை காலை 8:45. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு நிகழ்ச்சி நாளை காலை 11:00 குமரி பண்பலையுடன் கல்லூரி கலாட்டா. இதில் இடம்பெறக்கூடிய கல்லூரி பயோனியர் குமாரசாமி கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்கும் நிகழ்ச்சி இது. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்மா.
1: என்னமா பண்ணுது?
0: ஒருவேளை தலைவலி ஏதாச்சும் இருக்கும், இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச பாடல கேட்கும் போது சரியாயிரும். சரிங்களா? என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்க போறீங்க? எல்லாம் உங்க ஆசீர்வாதத்தால நல்லா இருக்கும். சொல்லுங்கம்மா.
1: பாசமலர் படத்துல இருந்து நம்ம கல்யாணத்துக்காக பாசமலர் படத்துல இருந்து மலர்ந்தும் மலராத.
0: மலர்ந்தும் மலராத அழகான பாடல்ல பாசமலரான உங்களுக்கு இந்த பாடல். சரியா, பாடல் கேட்கலாமா? நன்றி நேயரே.

0: நேரம் இப்பொழுது 10:19:35. நேர்களே, இரத்த நாளங்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் எதனால்? யோகாவால். இது குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் எல் பீனா டெரஸ் அவர்கள். இந்நிகழ்ச்சி நாளை 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கேட்டு பயன்பெறலாமே. நீலா மற்றும் நிகழ்ச்சியில் 4வது பாடலுக்காக இணைப்பில் இணைந்திருக்கும் நமது நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் அம்மா. உங்களுடைய ஊர் பெயர்? களியக்காவிளை. லில்லி அம்மா, சொல்லுங்க அம்மா.
1: படம் வந்து தங்கம் ராசா.
0: தங்கமான ராசா. அப்புறம் தென்மதுரை சீமை இல்லை, அப்படிதானே? அந்த படம் பாத்தீங்களா? முன்னாடி எல்லாம் பாத்துருக்கீங்க, ஆனா நீங்க பேசும்போது கூடவே அப்படியே ஒரு ஃபீட்பேக் வாய்ஸும் வந்துட்டே இருக்கு. ஒருவேளை என்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம் தெரியல. பாடல் கேட்கலாமா? நன்றி.

0: நேர்களே, உங்களின் நினைவிற்கு நாளை பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா? நாளைக்கு என்ன செய்தி? சர்வதேச மாலுமிகள் தினம் குறித்த உரை. ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் பொறுமை உங்களுக்கு தந்த பரிசு என்ன? தோழியருக்கான சிறப்பு நேரடி நிகழ்ச்சி இது. 3-2 தேநீர் நேரத்தில் சந்திப்போம், சிந்திப்போம். சர்வதேச யோகா தினத்தையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சியில் யோகா சிகிச்சையாளர் மற்றும் யோகா பயிற்றுனர் அருமறை KM ஆதர்ஷ் அவருடன் சந்திப்போம். இதே மாதிரி இன்னொரு யோகா ப்ரோக்ராம் இருக்கு, அது மாலை 4-2. நாளும் யோகா நலமுடன் வாழ்வு, இது குறித்த தகவல்களை தருகிறார் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் KV ரேகா அவர்கள். நிறைய முக்கியமான சிறப்பான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கு, கேட்டு பயன்பெறலாம். சரி, இனி நம்ம இதுக்கு வருவோம். இப்போ 5 பாட்டு கேட்டோம், 4 பாட்டு கேட்டாச்சுல, 5வது பாடலுக்காக காத்திருக்கும் நமதனே. வணக்கம். வணக்கம் அன்பான நேயருக்கு, இரவு வணக்கம். உங்களுடைய ஊர் பெயர்? பூதப்பாண்டி லட்சுமி அம்மா. என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: சாமுண்டி படத்துல இருந்து
0: நன்றி நேரே.

0: சிலருக்கு வந்து எதிர்வாதம் பண்ணுறது பிடிக்கும், ஒரு இதை வந்து அவங்க வித்தியாசமான கான்செப்டில் அப்படி அணுகுவாங்க. அந்த மாதிரி உள்ள பிரியர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி தான் அது. குண்டக்க மண்டக்க பேரை வித்தியாசமாக இருக்குல்ல. நேரலை நாளை காலை 10:02. நமது நேயர்கள் பலவிதம், அவர்களது ரசனையும் அப்படியே. இப்பொழுது நேரம் 10:31:45. இந்நேரத்தில் தனது பாடலுக்காக காத்திருக்கும் நேயரின் ரசனை எப்படி கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். அருமனை கமலாசன், கன்னியாகுமரி மாவட்டம்.
0: அருமனை கமலாசனன் கன்னியாகுமரி மாவட்டத்துல சொல்லுங்க ஐயா.
1: மேடம், எனக்கு நீ படத்துல
0: நீ
1: சொன்னி ஒருவனுக்கு பொருத்தி என்ற இந்திய பாடல் வேணாமா?
0: உங்களுக்குதான் வித்தியாசமான சிந்தனைகள் எல்லாம் வருது இல்ல. பாட்டும் சரி, பாடல் கேட்கலாமா?
1: 10,000 இருக்கு. நான் இப்போ போனா பின்னாடி தோண்ட ஆரம்பிச்சுட்டேன்.
0: சரி சரி சரி,
1: பாடல் கேட்கலாமா? இருக்கு.
0: சரி.

0: வணக்கம்.
1: இரவு வணக்கம் குமரி பண்பலைக்கு. நான் தருமபுரி மாவட்டம் கெங்குச்செட்டிக்கிட்ட இருந்து பீமராஜம்மா.
0: தருமபுரி மாவட்டம் பீமராஜ் ஐயா, இன்னொரு பிளேஸ் சொன்னீங்களே, அது என்ன
1: வில்லேஜ் அம்மா? கெங்குச்செட்டிக்கிட்ட ஒரு வில்லேஜ், அந்த ஊர் தான் நாங்கள். தருமபுரிக்கும் எங்களுக்கும் 12 கிலோமீட்டர்.
0: ஓ சரி சரி, இல்லை இல்லை, அந்த பேரே வந்து டிஃப்ரெண்டாக இருக்கு, நான் கேட்டதில்லை. சரி, எங்கே உங்களுடைய விருப்பமான பாடல்?
1: 1973 வெளிவந்த படம் எங்கள் தங்கராஜா. அந்த படத்துல இருந்து கல்யாண ஆசை வந்து காரணத்தை சொல்லவான ஒரு அற்புதமான பாடல்.
0: சொல்லுவீங்களா?
1: கொடுப்பான்.
0: சரி, பாடல் கேட்கலாமா?
1: நன்றிம்மா.
0: நன்றி நேரே.

0: நேரம் இப்பொழுது 10:40. பாசமான பண்பலை நூற்றாண்டு நேர்கள் நேசமாக இணைந்திருக்கும் நிகழ்ச்சி நிலா முற்றும் நேர் விருப்ப நிறைய நிகழ்ச்சி இணைப்பில். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம். நான் கருங்கல் பாடலில் இருந்து பிரான்சிஸ் மேடம்.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுடைய விருப்ப பாடல்.
1: பாடல் சீர் கொண்டு வா மேகமேல், இது இனிய வசந்த காலம், இலைகளில் இளமை துளிரும் கோலம், இதுவே இது என்றும் வசந்தம்.
0: பாடி முடிச்சிட்டீங்களா?
1: ஆமா ஆமா.
0: சரி, பாடல் கேட்கலாமா?
1: நன்றி, நன்றி மேடம்.
0: நன்றி நேரே.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: வணக்கம்.
1: வணக்கம். இனிய சகோதரிக்கு உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிலிருந்து கலீல் ரஹ்மான்மா.
0: உங்களுக்கும் உற்சாகமான வணக்கம். ஏன்னா இப்போ வந்து 10:46 வந்து இவ்வளவு உற்சாகமா பேசுறீங்க.
1: அதாவது குமரி பண்பலை நேர்களை உற்சாகமா இருப்பாங்க.
0: கண்டிப்பா சொல்லுங்க ஐயா, உங்க விருப்பப்பாடு.
1: ஆமா, எனக்கு வந்து ஆண்டவன் கட்டளை அந்த திரைப்படத்துல இருந்து ஓடும் ஓடும் அழவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும்
0: அருமையா பாடுறீங்களே.
1: என்னமா
0: அருமையா பாடுறீங்களே.
1: ஐயோ,
0: நாங்க நிறைய கலைஞர்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கோம். சரிங்களா, பாடல் கேட்கலாமா?
1: தேனி தான்
0: பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாமா?
0: நன்றி.

0: நேரம் இப்பொழுது 10:52. 10 நொடி. இந்நேரத்தில் தனது பாடலுக்காக இணைப்பில் வணக்கம். வணக்கம்மா.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். கொஞ்சம் சத்தமா பேசலாமே.
1: ராஜகுமாரி.
0: இரணியல் ராஜகுமாரி அம்மா, சொல்லுங்க உங்களுடைய விருப்ப பாடல்.
1: அக்கறை பிச்சை படத்திலிருந்து கண்ணதாசன் எழுத்துக்களுக்கு என்எஸ்வி அவர்கள் இசையமைத்து பாடிய பாடல்.
0: நல்ல ரைமிங்கா இருக்குல்ல. படத்துக்கு பிறகு அக்கறை பச்ச பாட்டும் இக்கரைக்கு அக்கறை பச்ச.
1: இது மேதாவிகளுடைய பிறந்த தினம்.
0: சிறப்பான பாடல் கேக்கலாமா? நன்றி நேரே.

0: நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் பாடலை தேர்ந்தெடுக்கும் நமது நேயர் யா. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஐயா, உங்களுடைய ஊர் பெயர் சொல்லலாமே?
1: தெக்கன் திருவிளை சுயம்பு.
0: தெக்கன் திருவிளை சுயம்பு ஐயா, உங்களுடைய விருப்ப பாடல்?
1: தங்கமணி ரகசியம் படத்துல இருந்து. அமுதை பொழியும் நிலவே நீ அருகில் வராததேனோ.
0: நிலவு அருகில் வரும், சரியா? பாடல் கேட்கலாமா? நன்றி நேயரே.

நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பமான பாடல்களை. உங்களுடைய ஆர்வமான பங்கேற்புக்கு வாழ்த்துக்கள். கேட்டு ரசித்த நல்லுள்ளங்களுக்கும் பாராட்டுக்கள். இந்நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களை உங்களுடன் இணைந்து கேட்டு ரசித்தவர் உங்களுக்காக பாடலை வழங்கியவர் ஜமுனா பெனட். வணக்கம் நேயர்களே, இன்னும் சற்று நேரத்தில் நாம் கேட்கலாம் மனசு மயங்கும் திரை இசை.

திசையெட்டும் இசையை அசைபோட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். மனசை உரசாத பாடல்களின் தொகுப்பில் மௌனம் சம்மதம்.

இனிக்க இனிக்க பாடல்கள், இரவு நேர தேடல்கள் இணைந்திருக்கிறோம். மனசு கிறங்கும். மின்னல் தெரிக்க மேகங்கள் எல்லாம் ஊர்வலமாக வந்தால் எப்படி இருக்கும் என்ற ஒரு கற்பனை.

11:21 கடிகாரமுள் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் இணைந்திருக்கிறோம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 மனசு மயங்கும். மெல்ல வருட வரும் தென்றலை, மெல்ல வருட வரும் தென்றலை நீங்கிவிடு என்று எந்த இதயம் சொல்லும்?

இசைக்க இசைக்க ரசிக்கும் மனங்கள் கிறங்கும் தானே. இணைந்திருக்கிறோம் மனசு மயங்கும். அடுத்து வரும் கவிதை கண்களால் எழுதப்பட்டது.

மனசை உரசாத பாடல்களின் தொகுப்பில் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும். அழகான மஞ்சப்புறா இரவு வேளையில் இசையாக வந்தால் எப்படி இருக்கும்?

நிறைவாக மாலை வேளையில் மனசுக்கு இதமாக இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்தும் இன்னொரு இதயம் அமைந்தால் சுகம்தான். இசையோடு இணைந்திருங்கள். காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழிஃபம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: காற்றின் மொழி

0: அன்பில் உயர்ந்தவர் யாரு? வள்ளலார்.
1: அறிவில் உயர்ந்தவர் யாரு? ஆமா, வள்ளுவர்.
0: பாட்டில் உயர்ந்தவர் யாரு?
2: ஆமா, பாரதியார்.
1: பேச்சில் உயர்ந்தவர் யாரு?

மனிதனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும். நான் பார்த்ததிலே

அன்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவை வளர்த்து பார் முழுதும் மனித குல பண்புதனை.

காரு வச்சு அழைக்கணும், கச்சேரி வைக்கணும், ஊர் பேசும் பேச்சாயிருக்கணும், புதுமனையில் குடி வைப்ப

பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். முத்தமிட்டு மடியிலே கொஞ்சணும், பால் கொடுப்பேன் தேன் கொடுப்பேன், நான் பாட்டு பாடிப்போம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்

படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.

மேட்டை தோட்டமாக்கி நாட்டு மக்கள் மாட்டம் போக்கி அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: ஒட்டியா
1: உனிஞ்சி மோதித்தம் பட்டப்பாடு பாத்தியாடு.
0: யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கம் தான்.
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
0: ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான்.
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
0: ஆமம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

லூசு பெண்ணு லூசு பெண்ணு லூசு பெண்ணு லூசு பையன் மேலதான் லூசா சுத்துறான். லூசு பெண்ணு லூசு பெண்ணு லூசு பெண்ணு லூசு பையன் மேலதான் லூசா சுத்துறான்.

பொங்கும் மங்களம். வாணியம்பாடி எஸ் ஞானப்பிரகாசம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். பள்ளிக்கொண்டா ஆர் முருகன் அவர்கள் தவில். முதலில் விடஜால துரா, தியாகராஜர் கீர்த்தனை, ஜனரஞ்சனி ராகம், ஆதிதாளம்.

சரஸ்வதி நமோஸ்துதே. ஜி என் பாலசுப்ரமணியம் சாகித்யம். சரஸ்வதி ராகம், ரூபக தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் வாணியம்பாடி எஸ் ஞானப்பிரகாசம் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். பள்ளிக்கொண்டா ஆர் முருகன் அவர்கள் தவில். தொடர்ந்து விடமு சேய கரகரப்பிரியா ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை. ஆதி தாளம்

நிறைவாக கருணை தெய்வமே என்ற மதுரை டி ஸ்ரீனிவாசன் பாடல், ராகம் சிந்து பைரவி, ஆதிதாளம்

0: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை வாணியம் பாடி எஸ் ஞான பிரகாசம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். பள்ளிக்கொண்டா ஆர் முருகன் அவர்கள் தவில்.
1: ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4
2: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலையின் தெய்வீக ராகத்தில் தேவராஜ சுப்ரவாதம் சங்கீதா ராம்பிரசாத் பாடியது.

அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாம்பே சகோதரிகள் பாடிய ஸ்ரீ சரஸ்வதி நவரத்ன மாலை.

நேரம் 5:23. அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஸ்ரீ சரோஜா ஸ்ரீ லலிதா பாடிய ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம்.